புதிய காலைப்பொழுதில் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 25 தேதி, 2026 ஆண்டு ஜூலை மாதம் 16 தேதி வியாழக்கிழமை. நேரம் இப்போது 5:56:30. 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 குரலோசை. அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறுத்தலின் ஊங்கு இல்லை கேடு. நேர்த்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவிற்கான விளக்கம் மு. வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை, அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கெடுதி.

காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சி சேலம் மங்களன்மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை. இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு மதுரை வானொலி, 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா ஃபார்மா பெடங்களூர் இணையின் இன்சொல்லமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்பவர் செல்வி கே கனிஷ்கா, காலை 7 மணிக்கு திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி வழங்கும் அட்ராசக்க அட்ராசக்க விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. இன்று காலை 8 மணிக்கு தொல்லி வரும் பாட்டில் முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, காலை 9 மணிக்கு பாயிண்ட் டு பாயிண்டில் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமை வழ பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜெயமாலிகா அவர்கள், 9:05 திருச்சி சேலம் மங்களன்மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், இன்று காலை 10 மணிக்கு சிந்தனை அரங்கம் கடனற்ற வாழ்வு என்ற தலைப்பில் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம், காலை 11 மணிக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடரில் மகளிர் நலன் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் காரைக்கால் தனியார் மருத்துவமனை கண் அறுவை சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் வி ராஜேஷ் அவர்கள். காலை 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை, 1 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள் வழங்கும் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார் நிகழ்ச்சி, 2:05 லஞ்ச் பிரேக்கில் மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள், சிதம்பரம் காமராஜர் அரசு மருத்துவமனை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் ஏ இந்து மாலினி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள், 3 மணிக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி, 3:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் எல்எஸ்சி, 4 மணிக்கு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் ஜெயலட்சுமி அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, இன்று மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கெண்ண போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி, 5:15 அலையோசை, 5:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல்லமுது, 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, பற்கள் ஏறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள், 6:45 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் இசைத்தோரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு உழவர் நல அமைச்சகத்தின் கிசான் பாணியில் நாட்டுக்கோழி வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு முறைகள் சிக்கல் வேளாண் அறிவியல் மையத்தின் விலங்கியல் துறை வல்லுநர் டாக்டர் எம் அறிவழகன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 8 மணிக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காட்சியில் வரும் கானம், 8:30 காட்சியில் வரும் கானம், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 தஞ்சாவூர் அணு

0: hosts England by 6 wickets in first ODI at Edgbaston in Birmingham on Tuesday to lead the series 1-0. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
3: நான் என்று குறுகிய வட்டத்திற்குள் வாழும் வரை மகிழ்ச்சி நம்மை கண்டுகொள்வதில்லை. நாம் என்று வாழ்பவர்களின் காலடியில் மகிழ்ச்சி அமர்ந்து கொள்கிறது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதற்கு மனிதனாக பிறக்க தேவையில்லை. விலங்குகள் ஏற்கனவே அப்படித்தான் நடமாடுகின்றன. மனித உறவுகள் அற்புதமானவை, ஆனந்தம் அளிப்பவை. சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் இயல்பாக பழகுபவர்கள் வெற்றி வாகை சூடும் மனிதர்களாக இருப்பார்கள். அறிமுகத்திற்கு எப்போதும் மதிப்பு உண்டு. புதிதாக வீடு வாங்கி குடியேறுகிறோம். நாம் வாங்கிய வீட்டிற்கு அருகில் ஏற்கனவே குடியிருப்பவர் நம்மை எதிரி போல் பார்ப்பதாக வைத்துக் கொள்வோம். பதிலுக்கு நாமும் முகத்தை திருப்பிக் கொண்டால் நல்லுறவு வராது, நன்மையும் கிடைக்காது. குடிபுகுந்த சில நாள்களில் ஒரு தோதான நாளில் பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டிற்கு சென்று நம்மை நாம் அறிமுகம் செய்து கொண்டால் அவர் காட்டும் அன்பால் மயங்கி போவோம். முன்பின் தெரியாதவரிடம் நாமே வலிய சென்று அறிமுகம் செய்து கொள்வது சாத்தியமா என தோன்றலாம். சில கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யோசிக்க ஆரம்பித்தால் விரும்பியதும் நடக்காது, வேண்டியதும் கிடைக்காது. மேலும் முன்பின் தெரியாதவர்களிடம்தான் அறிமுகம் தேவை. ஏற்கனவே தெரிந்தவர்களிடம் அறிமுகம் தேவையில்லை. பேரறிஞர் பெர்னார்ட் ஷா ஒரு முறை நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அவர் செல்லும் வழியில் ஒருவர் புதிய வீடு ஒன்றில் அப்போதுதான் குடியேறியிருந்தார். அவர் தன் வீட்டு தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார். அவரிடம் எப்படி இருக்கீங்க என்றார் பெர்னார்ட் ஷா. புதிய வீட்டில் குடி வந்தவருக்கு கோபம் வந்துவிட்டது. நீங்கள் யார்? உங்களை நான் இதற்கு முன் பார்த்ததே இல்லை என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் போய்விட்டார். மறுநாள் பெர்னார்ட் ஷா செல்லும் போது புது வீட்டுக்காரர் தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்தார். ஐயா, எப்படி இருக்கீங்க? நேற்றே நாம் அறிமுகம் ஆகிவிட்டோம், ஞாபகம் இருக்கிறதா என்றார். புது வீட்டிற்கு வந்தவர் வேறு வழியின்றி நட்புக்கரம் நீட்டினார். சந்தோஷமாக பழகுவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொண்டால் சத்தம் போடும் மனிதர்களை கூட சாந்தப்படுத்தலாம். உறவுகளை எப்படி கையாள வேண்டும், எப்படி கையாள கூடாது என்பதற்கு இந்த கதையை கேளுங்கள். கோமாவில் பல மாதங்களாக கிடந்த கணவனை அருகிலேயே இருந்து கண்ணும் கருத்துமாக அவருடைய மனைவி கவனித்துக் கொண்டார். கணவனுக்கு நினைவு திரும்பியது. மனைவியை அருகில் அழைத்தார். என்னுடைய மோசமான நேரங்களிலெல்லாம் நீ என் கூடவே இருந்திருக்கிறாய். எனக்கு வேலை போன போது தைரியம் சொன்னாய். சொந்த தொழில் தொடங்கி நட்டம் வந்தபோது ஆறுதல் சொன்னாய். நம் வீட்டை கடன் கொடுத்தவர்கள் ஜப்தி செய்ய வந்தபோது வீட்டை காலி செய்து இந்த சிறிய வீட்டிற்கு அமைதியாக என்னுடன் வந்தாய். நான் இப்போது மருத்துவமனையில் இருக்கும் போது என் பக்கத்திலேயே இருக்கிறாய். உன்னை பார்க்கும் போதும் நினைக்கும் போதும் எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா என்று மெல்லிய குரலில் கேட்டார். மனைவி சந்தோஷ கண்ணீர் பொங்க நெகிழ்ச்சியுடன் கணவனின் கைகளை பற்றி கொண்டார். கணவன் சொன்னார், நீ என்னோடு இருப்பதால் தான் எனக்கு எந்த நல்லதும் நடப்பதில்லையோ என்று தோன்றுகிறது. இப்படி ஏறுக்கு மாறாக உறவுகளை கையாண்டால் எந்த உறவுதான் நீடிக்கும்? உறவுகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்போம். கற்றதை வாழ்வில் கடைபிடிப்போம்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:15. புத்தம் புது காலை பொழுதில் பக்தி பாமலர்களை சரம் தொடுத்து வருகிறது பக்தி மாலை. தொடக்கமாக வரும் பாடல் பி. உன்னிகிருஷ்ணன் பாடியது.

காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலையில் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்போது 6:24. அடுத்து வரும் பாடல் எஸ். ஜானகி பாடியது.

0: நிறைவு பெற்றது பக்தி மாலை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூ.

0: எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நிழல் தரும் மரங்களை வெட்டாதீர்கள், நிதமும் வெயிலில் வாடாதீர்கள். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்று பராபவ வருடம் ஆணி மாதம் 32ஆம் தேதி வியாழக்கிழமை. காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஓஎன்ஜிசி காவிரி எசட் காரைக்கால்.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
5: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
2: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
6: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
7: உழவர்களுக்கு
8: சித்ரா, என்ன பலமான வேலை நடக்குது போல இருக்கு, என்னமா செஞ்சிட்டு இருக்காங்க?
9: வாங்கக்கா, இட்லி பூ செடியை வைக்கிறதுக்கு இடம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
8: இட்லி பூ செடியா? இது என்னமா இவ்வளவு வாங்கி வச்சிருக்க? இவ்வளவு வச்சு பயிர் பண்ணி என்ன பண்ண போற
9: அக்கா? இத வெறும் அழகுக்கு வளர்க்க போறேன் தானே நினைச்சிட்டு இருக்கீங்க?
8: பின்ன வேற எதுக்கு?
9: நானும் அப்படிதாக்கா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இதோட உண்மையான மகத்துவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பயிர் பண்ணி ஆகணும்னு வாங்கிட்டு வந்திருக்கேன்.
8: அப்படி என்னதாம்மா இதுல இருக்கு? எனக்கும் கொஞ்சம் சொன்னா தெரிஞ்சுப்பன்ல.
9: அக்கா, இந்த இட்லி பூ இருக்குல்ல, இது அழகுக்காக மட்டும் இல்ல, இதுல நிறைய மருத்துவ குணம் இருக்குதான். இத முறையா சாகுபடி செஞ்சேன்னு வச்சுக்கீங்க, நல்ல லாபமும் பார்க்கலாம், வெளிநாடுகளுக்கும் கூட ஏற்றுமதி செய்யலாம்.
8: அட, என்னம்மா நீ சொல்ற, அவ்வளோ லாபம் உள்ளதா இது? சரி, இது எப்படி வளர்க்கணும் அதை கொஞ்சம் சொல்ல.
9: இதை வளர்க்கறதுக்கு நல்ல வடிகால் வசதி இருக்கிற சாதாரண மண்ணே போதும்க்கா. இப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல, இந்த மாதிரி குச்சியெல்லாம் ஐபிஏ அப்படின்ற வளர்ச்சி ஊக்கியில் 30 நிமிஷம் நல்லா நினைய வச்சா அதுலேருந்து நல்லா வேர் பிடிக்குமாக்கா.
8: ம்,
9: இதை நடுறதுக்கு இந்த பருவமழை காலம்தான் ஏற்றதான். நிலத்தை நல்லா உழுதுட்டு இந்த வேர் விட்ட குச்சை 1 அடி ஆழம் இருக்கிற குழியில் நட்டா போதும். நடுறதுக்கு முன்னாடி குழியில் தொழு உரம், வேப்ப முன்னாக்கு, செம்மண், மேல் மண்ணை சேர்த்து நல்லா நடவுணுமாக்கா.
8: ஓஹோ, இந்த தண்ணி வசதிலாம் எப்படிம்மா?
9: குளிர்காலமாக இருந்தால் வாரத்துக்கு 1 முறை தண்ணி பாய்ச்சணும், இதே கோடை காலமாக இருந்தால் வாரத்துக்கு 2 முறை தண்ணி பாய்ச்சணும். சொட்டு நீர் பாசன முறையிலையும் கூட நீர் பாய்ச்சலாம்க்கா.
8: இதுக்கிடையில் வேற ஏதாவது உரமெல்லாம் கொடுக்கணுமா?
9: கண்டிப்பாக கொடுக்கணுக்கா. 6 மாசத்துக்கு 1 முறை ஏக்கருக்கு 10 டன் தொழு உரம் கொடுக்கணுமா. அப்புறம் தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இதெல்லாம் கூட கொடுக்கலாம்.
8: ஏ சித்ரா, மற்ற செடிங்களுக்கெல்லாம் வர்ற மாதிரி இந்த பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல்லாம் வருமா இதுக்கு?
9: வரத்துக்கு வாய்ப்பு இருக்குக்கா. இலைப்புள்ளி நோய் வரும், அப்புறம் கரும்பூட்டை பூஞ்சான நோய், சாறு உறிஞ்சும் பூச்சி, நூற்புழு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதை போக்குறதுக்கும் வழி இருக்குக்கா. இலைப்புள்ளி நோய் வந்திருக்குன்னு வச்சுங்க, காப்பர் ஆக்சிகுளோரைட 1 லிட்டருக்கு 3 கிராம்னு கலந்து 15 நாள் இடைவெளியில 3 முறை தெளிச்சா இலைப்புள்ளி நோய் கட்டுப்படுத்தலாம். இப்போ அசுவனி இல்லை மாவு பூச்சி தாக்குதல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 5% ஸ்டார்ச் கரைசலை 1 மாசம் இடைவெளியில தெளிக்கலாம். அதுவே நூற்புழு தாக்கம் ஏற்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, கார்போஃபியூரான்ற மருந்தை 1 செடிக்கு 4 கிராம் அப்படின்ற அளவில் தெளிக்கலாம். இந்த மாதிரிலாம் செஞ்சோன்னா கண்டிப்பாக இதில் வர பூச்சி தாக்குதல சரி பண்ணிடலாமா.
8: சரி சித்ரா, இப்போ இதை ஏக்கர் கணக்கில் பண்ணுறோன்னு வச்சுக்கோயேன், மகசூல்லாம் எப்படி?
9: என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க? இதை நல்ல முறையில் வளர்த்தோன்னு வச்சுக்கிங்க, 1 ஹெக்டருக்கு 2500 கிலோ பூ கிடைக்குமா. பூவை அறுவடை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த கொத்தில் இருக்க எல்லா பூவுமே நல்லா மலர்ந்துருக்கான்னு பார்த்து தான் அறுவடை செய்யணுமா.
8: ஓ, அப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பெரிய அளவில் இதை பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் தான் இப்போ வாங்கி வளர்க்குறேன்னு நினைக்கிறேன்.
9: அது உங்களுக்கு இப்போ தான் புரியுதா?
7: கேட்டது உழவர்களுக்கு.

0: வேளாண் பெருமக்களின் இனிய கவனத்திற்கு இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு உழவர் நல அமைச்சகத்தின் கிசான் வாணியில் நாட்டுக்கோழி வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு முறைகள் குறித்து சிக்கல் வேளாண் அறிவியல் மையத்தின் விலங்கியல் துறை வல்லுநர் டாக்டர் எம் அறிவழகன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. கேட்டது காரைக்கால் ONGC காவிரி செட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவிரி செட் காரைக்கால், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
4: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
0: மரக்கன்று நடுவோம், நாட்டை உயர்த்துவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
0: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெயின் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய்.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
7: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
8: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
9: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
10: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
9: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
10: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
9: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
11: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
12: பூமெக்ஸ், வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்
11: பூமெக்ஸ்.
13: இன் சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
14: வணக்கம். பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்கிறது கலித்தொகை. உலக நடைமுறைகளையும் சமுதாயத்தின் நன்னெறிகளையும் அறிந்து அதற்கேற்ப சான்றோர் காட்டிய வழியில் பிறருடன் ஒத்து வாழ்வதே உண்மையான பண்பாடு. புதிய பாதை என்று நினைத்து சில தவறான பாதையை தேர்ந்தெடுத்து விடுகின்றனர். அவரவருக்கான பாதையை அவரவர் தேர்ந்தெடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். வள்ளுவர் சான்றாண்மை என்றொரு அதிகாரத்தின் வழி எவையெல்லாம் நட்பண்புகள் என்று பட்டியல் தருகிறார். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால் தூன்றியது ஊன் என்கிறார். பிறருடைய குற்றத்தை அறிந்தாலும் அதை வெளியே சொல்லி திரியாத நல்ல குணம் சான்றாண்மை. சான்றாண்மை பண்புக்கு மதிப்பிடும் கருவி எதுவென்றால், உயர்ந்தவர்களிடம், அதாவது வலிமையானவர்களிடம் அடைந்த தோல்வியை ஏற்றுக்கொள்வது போன்றே எளியோரிடம் அடைந்த தோல்வியையும் ஏற்கும் பண்பே ஆகும். தீங்கு செய்தவருக்கும் நன்மையே செய்வதுதான் சான்றாண்மை என்கிறார் வள்ளுவர். நட்பண்பு கொண்ட சான்றோர் ஊழி பெயரினும் தான் பெயரார். இந்த உலகம் எப்பொழுது அழியும் என்றால், நட்பண்பு கொண்ட சான்றோர் தம் பண்புகளை இழக்கும் போது இந்த உலகமும் அழிந்துவிடுமாம். சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலந்தான் தாங்காது மண்ணோ பொறை. ஒரே மாதிரியான நிறம், தோற்றம், உடை, கல்வி, செல்வம் எல்லாம் இருந்தாலும் நட்பண்பு கொண்டவர்களோடு ஒருவன் சமமாகிவிட முடியாது. நட்பண்புகளே சம அந்தஸ்தை தரும். உறுப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. அறநெறி தவறாமல் எல்லோருக்கும் நன்மையை செய்து வாழ்பவரது நட்பண்புகளை உலகம் பாராட்டும். விளையாட்டாக கூட ஒருவரை இகழ்ந்து பேசுவது பண்பாடற்ற செயலாக கருதப்படும். எவையெல்லாம் ஒழுக்கம் என்று கூறும் ஆசாரக்கோவை நட்பண்புகளாக 8 பண்புகளை பட்டியலிடுகிறது. நன்றியறிதல், பொறுமை, இன்சொல், எவருக்கும் இன்னாதன செய்யாமை, கல்வி, ஒப்புரவறிதல், அறிவுடைமை,

0: நல்லினத்தாரோடு சேர்தல் என்று அது நமக்கு அறிவுறுத்துகிறது. பிள்ளைகளின் முதல் ஆசிரியர் பெற்றோரே. ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்கிறது நம் இலக்கியம். நல்ல வீடு நல்ல பிள்ளைகளை உருவாக்கும். நல்ல பிள்ளைகள் நல்ல நாட்டை உருவாக்குவார்கள். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அல்லவா. நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நேயர்கள் கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெயின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
6: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
7: பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: தொடர்வது மாநில செய்திகள்.
11: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் மொபைல் உற்பத்தி துறையில் மட்டும் 12 லட்சம் வேலைவாய்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓசூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் கர்நாடகாவின் பெங்களூருவில் உள்ள மொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டும் 1 லட்சம் பேருக்கு மேல் வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னணு பொருட்கள் உற்பத்தியின் மதிப்பு கடந்த 11 ஆண்டுகளில் சுமார் 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், கடந்த நிதியாண்டில் 13 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொபைல் போன் உற்பத்தியில் உலகில் 2வது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். இது சென்னை மண்டலத்தின் 14வது அஞ்சல் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையமாகும். இதன் மூலம் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலக வரம்பிற்குட்பட்ட ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியிலும் குறைந்தபட்சம் 1 பாஸ்போர்ட் சேவை மையம் அல்லது அஞ்சல் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையம் செயல்படுத்தப்படும் என்ற இலக்கு நிறைவேற்றப்படுகிறது. இச்சேவையால் வடசென்னை மக்களவைத் தொகுதியில் வசிக்கும் மக்கள் பாஸ்போர்ட் மற்றும் அது தொடர்பான சேவைகளை எளிதில் பெற முடியும். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பட்டறைப்பெரும்புதூரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியின் 5வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு 257 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். சட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்கள் தங்களது துறை சார்ந்த அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகர்கோவில்

0: சிறை கைதி உயிரிழந்தது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மின்வெட்டு ஏற்படும் பகுதிகளில் அதை சீர் செய்யும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், குற்றவாளிகளை தண்டிக்கும் உரிமை நீதித்துறைக்கு மட்டுமே உண்டு என்றும், இல்லையெனில் காவல்துறை மீது மக்கள் நம்பிக்கை இழக்க நேரிடும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே இச்சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் முறையான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சொத்து முறைகேடு வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டால் இவ்வழக்கில் உண்மையை வெளிக்கொணர முடியாது என்று கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் உத்தரிய மாத ஆண்டு திருவிழா தேர்பவனி நேற்றிரவு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி உலக பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் உத்திரிய மாதா ஆண்டு திருவிழா முன்னிட்டு தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த பேராலயத்திற்கு வெளிநாடு, வெளிமாநிலங்கள் மற்றும் வெளியூர்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். பல்வேறு சிறப்புகள் பெற்ற இந்த பேராலயத்தில் உத்திரிய மாதா ஆண்டு திருவிழா, அடுத்து புனித செபஸ்தியார் சொரூபம் அடங்கிய தேரும், கடைசியாக உத்திரிய மாதா சொரூபம் அடங்கிய மின் அலங்கார தேரையும் பங்குத்தந்தை அகஸ்டின் புனிதம் செய்து தொடங்கி வைத்தார். தேரானது கடற்கரை சாலை ஆரிலாண்டு தெரு வழியாக பவனி வந்து பேராலயத்தை வந்தடைந்தது. முன்னதாக பங்குத்தந்தை தலைமை சிறப்பு திருப்பல் நடைபெற்றது. இதில் பேராலய அதிபர் இருதயராஜ், தந்தையர் பங்கு தந்தையர்கள், பங்கு மக்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் மும்பை வசாய் பகுதியை சேர்ந்த மக்கள் என தில்லானோர் கலந்து கொண்டு மாதாவை தரிசித்தனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: இருவரிச் செய்திகள். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. இந்தியா போலாந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் நேற்று உத்தரப்பிரதேசம், கர்நாடக மாநிலங்களில் உள்ள ஜவுளித்துறை வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரிலிருந்து அபுதாபிக்கு முதலாவது சர்வதேச விமான சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 19 ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு நீர்த்தேக்கத்திலிருந்து நாங்குநேரி ராதாபுரம் வட்டத்தில் பாசன வசதிக்காக இன்று முதல் 108 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஒரத்தநாடு மற்றும் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தென்காசி, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள், நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் நாற்றாம்பள்ளி அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 57 கிலோ இடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் அமன் ஷெஹராவாத் 13-3 என்ற புள்ளிக்கணக்கில் ஜார்ஜியாவின் ராபர்ட்டியை வென்றார்.

0: வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் 61 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் தீபக் 9-8 என்ற புள்ளி கணக்கில் அசர்பைஜானின் நூர்தீனை வென்றார். 65 கிலோ எடைப்பிரிவில் விஷால் 8-2 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் ஊஷ்மியை வென்றார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கார்டிஃபில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 5:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. சீனாவின் ஹைகூ நகரில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் மணி 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் அந்த அணி 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் PV சிந்து சீனாவின் யூ ஹானை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று BJP வலியுறுத்தியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நீரின்றி அமையாது உலகு, அதனால் சேமிப்போம் நீர்த்துளியை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்போது 6:55.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என் கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் UV மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தலை நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா?
6: ஒரு தையக்காரர் கடையில துணிந்தச்சிட்டு இருந்தாரா. அவரோட மக பக்கத்துல வந்து அவர் வேலை செய்யறத பாக்க தொடங்கினானா. தையக்காரர் ஒரு புது துணிய எடுத்தாரா. அழகான பல பழக்கிற கத்திரிக்கோளால துண்டு துண்டா அந்த துணிய வெட்டினாரா. அதுக்கப்புறமா கத்திரிக்கோளால பக்கத்துல வச்சுட்டு துணிய தைக்க தொடங்கினாரா. துணிய தச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஊசியை எடுத்து தலையில போட்டிருந்த தொப்பியில பத்திரமா சொருவி வச்சுக்கிட்டாரா. இத பாத்துட்டு இருந்த தையல்காரோட மக, அப்பா கத்திரிக்கோள் விலை உயர்ந்தது, அழகானது, ஆனா அது அலட்சியமா காலடியில போடுறீங்க, ஆனா ஊசி சின்னது மலிவானது, ஆனா அத தலையில பாதுகாக்கறீங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்டானா அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பா அதுக்கு, நீ சொல்வது எல்லாம் உண்மைதான்ப்பா, கத்திரிக்கோள் அழகாவும் மதிப்புள்ளதாவும் இருக்கலாம், ஆனா அதோட செயல் வெட்டுவதும் பிரிப்பது மட்டும்தான். ஆனா ஊசி சின்னதாவும் மலிவானதாகவும் இருந்தாலும் அதன் செயல் சேர்ப்பதுப்பா. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது, அவர் உருவத்தை வைத்து அல்ல.
5: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்

0: சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
1: வணக்கம் பாப்பா.
2: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
2: கே கன்ஷிகா.
1: படிக்கிறீங்க?
2: தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
1: சரி பாப்பா, இன்னைக்கு நேருக்குக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
2: பாட்டு பாட போட. கொல்கட்டா கொல்கட்டா ஏவே வேல அடுப்பு ஏரியல நாவே வேல அடுப்பே அடுப்பே ஏன் ஏரியல மழையா பெஞ்சிச்சு நான் ஏரியல மலையே.

0: பாலே பாலே யான் சுரந்த குழந்த அழுது நான் சுரந்த குழந்தையே குழந்தையே யான் அழுதன் எறும்பு கடிச்சிச்சு நான் அழுதன் எறும்பே எறும்பே ஏன் கடிச்சேன் நான் பொத்துக்குள்ள கையை விட்டா நான் சும்மா இருப்பேனா.
1: சரிங்க பாப்பா, உங்களுக்கு பழங்கள்லாம் ரொம்ப பிடிக்குமா? என்னென்ன பழங்கள்லாம் பிடிக்கும்?
0: ஆப்பிள், மேங்கோ, பனானா, வாட்டர்மெலன், கோவா, கிரேப், ஸ்ட்ராபெரி, பப்பாயா, செர்ரி, பைனாப்பிள், டிராகன் ஃப்ரூட், ரம்புட்டா, மேங்கோஸ்ட்ரீ, கிவி, லிச்.
1: இவ்வளோ பழமும் உங்களுக்கு பிடிக்குமா?
0: பிடிக்கும்.
1: சரிங்க பாப்பா, நீங்கள் குட்டியாக இருக்கீங்களா? படித்து பெரியாரான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க?
0: டீச்சர்.
1: எதனால் நீங்கள் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க?
0: எல்லாரையும் நல்லா படிக்க வைக்கணும்.
1: சரிங்கம்மா, நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வருங்காலத்தில் சிறந்த ஆசிரியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள் கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம் வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகைப் பொருட்களை மலிவெளியில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: காரைக்கால் பண்பலை 100.3.
6: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
7: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
6: தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
7: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
8: மார்வலஸ் மார்னிங் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மலர் போல மென்மையான மனமும், பனி போல் தூய்மையான குணமும், வேர் போல் அழகான அன்பும் கொண்ட இனிமையான இதயங்களுக்கு அட்ரஸக அட்ரஸக நிகழ்ச்சியின் பாசமுடன் மகிழ்வான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில 3 லக்கி நேயர்கள் இடம்பெற போறாங்க. யார் யாருன்னு பாக்கலாமா? மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்த மதியழகன் தாங்க நிகழ்ச்சியின் முதல் நேயர். மதியழகன் விவசாயம் பண்றாங்க. மகள் அகல்யா, மருமகன் செந்தில்குமார், பேரன் அஸ்வந்த், இளைய மகள் சரண்யா, மருமகன் செல்வேந்திரன், பேரன்கள் சாய் கிருத்திக், நிவன் சாய், மகன் செல்வகணபதி, மருமகள் அபிராமி, பேரன் ஸ்வஸ்திகான். அழகான கூட்டு குடும்பமா பேரன் பேத்திகளோட விளையாண்டுகிட்டே வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றதா சொல்லிருக்காங்க மதியழகன். மதியழகனுக்கு புத்தகம் படிக்கிறது ரொம்ப பிடிக்குமா? அதே பழக்கத்தை தன்னோட பேரன் பேத்திகளுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க மதியழகன். இந்த அற்புதமான குடும்பத்துக்காக மதியழகன் கேட்ட பாடல ஒளிபரப்பு இல்லாமா

0: பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி
2: அட்ரஸ் அட்ரஸ்
0: திருத்துறைப்பூண்டியின் கைராசியான உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் இப்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி
2: அதிகமாகவே செய்வாங்களாம். படிப்புல தனசேகரன் சிவகுரு ரெண்டு பேருமே முதல் மதிப்பெண் தானா, படிக்கிற அளவுக்கு சீட்டையும் இருக்கும் சொல்றாங்க முல்லைக்கொடி. நிகழ்ச்சியில முல்லைக்கொடி ஒரு அட்டகாசமான பாடலை கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அது? இதோ முல்லைக்கொடி, நீங்கள் கேட்ட பாடல் உங்கள் இல்லம் தேடி.

0: திருப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி
2: அட்ரஸ்
0: திருத்திரைப்பூண்டியின் கைராசியான உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் இப்பொழுது இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி
2: மாவட்டம் வேதாரணத்தை சேர்ந்த அபிநயா தாங்க நிகழ்ச்சியின் மூன்றாவது நேயர். அபிநயா ஒரு தனியார் கல்லூரியில பிஇ படிச்சிட்டு இருக்காங்க. அப்பா தனபால் விவசாயம் பண்றாங்க, அம்மா செல்வி டைலர். தங்கை அனுஷியா பருணம் வகுப்பு படிக்கிறாங்க. நானும் என் தங்கையும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எல்லா வேலைகளும் உதவியா இருப்போம். எனக்கு பாடல்கள் கேட்க பிடிக்கும். எனக்கு பிடிச்ச பாடலை நிகழ்ச்சியில கேட்டுருங்க, ஒளிபரப்புவீங்களான்னு கேட்டிருக்காங்க அபிநயா. இதோ அபிநயா, நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காகவும் உங்கள் அழகான குடும்பத்துக்காகவும்.

இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒளிபரப்பான பாடல்கள் எல்லாமே ரொம்பவே அற்புதமா இருந்துச்சா? இதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான பாடலும் நம்ம நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா அதுக்கு நீங்க நாங்க சொல்ற அலைபேசனுக்கு கால் பண்ணி உங்களது பேரை பதிவு பண்ணுங்க. மறுபடியும் நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி உங்களை பத்தின விவரங்களையும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுவும் 7:30 இருந்து 7:30 மணி வரை கால் பண்ணுங்க. பாடல்களோட பரிசும் கத்துக்கிட்டு இருக்கு. அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் 94 87 67 35 18. அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் மீண்டும் 94 87 67 35.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: அட்ரஸ் அக்க, அட்ரஸ் அக்க.
2: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இன்னும் பிரம்மாண்டமாய் தங்க நகைகள் வெள்ளி பொருட்களுக்கு
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. ஏபிசி கோல்டு பேலஸ்
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
1: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: தொடர்வது தமிழில் செய்திகள்.
5: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்க்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாத் ரத யாத்திரை ஒடிசாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செமிகான் இரண்டாம் கட்ட திட்டத்தை 1,27,500 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், செமிகான் இரண்டாம் கட்ட திட்டம் முதலீடுகளை அதிக அளவில் ஈர்க்கும் என்றும் இளைஞர்களுக்கு உயர்தர வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் முக்கிய துறைகளில் தொழில்நுட்ப தற்சார்பை மேம்படுத்தும் என்றும் கூறியுள்ளார். இதேபோல் மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் இது இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் மற்றும் நமது மின்னணு பொருட்கள் உற்பத்தி சூழலுக்கு பெரிய ஊக்கம் அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட உள்ள இத்திட்டம் உற்பத்தியை அதிகரிக்கும் என்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்த்து நாட்டின் உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், யூரியா உற்பத்தியில் சுயசார்பை அடைவதற்கு இது வலு சேர்க்கும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் யூரியா உற்பத்தி ஆலைகளில் புதிய முதலீடுகளை ஊக்குவிப்பதன் மூலம் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறியுள்ளார். இதனால் ஒவ்வொரு யூரியா உற்பத்தி ஆலைக்கும் 250 கோடி ரூபாய்க்கும் மேல் சேமிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த இருதரப்பு பேச்சுகள் நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான கூட்டத்தில் போலந்து சார்பில் அந்நாட்டு பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சர் திரு மைக்கேல் பொரோனோவ்ஸ்கி தலைமையிலான உயர்நிலை குழு பங்கேற்றது. இந்திய தரப்பில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை செயலாளர் திரு பரத் கேரா தலைமையிலான குழு இடம்பெற்றது. அப்போது பேசிய திரு பரத் கேரா, இந்தியாவில் 86 மில்லியன் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இது மொத்த உள்நாட்டு உற்பத்தி

சுமார் 30% பங்களிப்பை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்துறை 3 கோடியே 30 லட்சம் பேருக்கு வாழ்வாதாரம் அளிப்பதாக அவர் கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிகள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார். அண்மையில் அமலுக்கு வந்துள்ள இந்திய ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்திய போலந்து இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு மேலும் ஊக்கமளிக்கும் என்றும் திரு பரத்கேரா தெரிவித்தார். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் மொபைல் உற்பத்தி துறையில் மட்டும் 12 லட்சம் வேலைவாய்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓசூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் கர்நாடகாவின் பெங்களூருவில் உள்ள மொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டும் 1 லட்சம் பேருக்கு மேல் வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது.

0: வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு மேலும் ஊக்கமளிக்கும் என்றும் திரு பரத் கேரா தெரிவித்தார். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் மொபைல் உற்பத்தி துறையில் மட்டும் 12 லட்சம் வேலைவாய்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓசூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் கர்நாடகாவின் பெங்களூருவில் உள்ள மொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டும் 1 லட்சம் பேருக்கு மேல் வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னணு பொருட்கள் உற்பத்தியின் மதிப்பு கடந்த 11 ஆண்டுகளில் சுமார் 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், கடந்த நிதியாண்டில் 13 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலக புகழ்பெற்ற புரி ஜெகந்நாத் ரத யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஒடிஷா மாநிலம் பூரி நகரில் நடைபெறும் இந்த ரத யாத்திரையை காண உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். இந்த ரத யாத்திரை வரும் 24ஆம் தேதி வரை 9 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ரத யாத்திரையை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக புகழ்பெற்ற ஜெகந்நாத் ரத யாத்திரை பெரும் நம்பிக்கை, உறுதி மற்றும் பக்தியின் சின்னமாக திகழ்கிறது என்று கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் இந்த புனித ரத யாத்திரை கடவுள் மீதான உறுதிமிக்க பக்தியை பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார். அனைவரது மகிழ்ச்சி, செழுமை மற்றும் நலனுக்காக தாம் பிரார்த்திப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்திலிருந்து முதலாவது சர்வதேச விமான சேவை இன்று தொடங்கியது. இந்தூரிலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட் தலைநகர் அபுதாபிக்கு நேரடி விமான சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், சர்வதேச வழித்தடங்களில் விமானங்களை இயக்குவதற்காக ஒரு விமானத்திற்கு 15 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்க மத்திய பிரதேச அரசு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் பயண கட்டணம் குறையும் என்றும் அவர் கூறினார். இந்தூரிலிருந்து அபுதாபிக்கு வாரத்திற்கு 4 நாட்கள் விமானம் இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக தில்லி அல்லது மும்பை வழியாக அபுதாபி செல்ல வேண்டியிருந்தபோது பயண நேரம் 7 முதல் 8 மணி நேரமாக இருந்தது என்று குறிப்பிட்ட மத்திய பிரதேச முதலமைச்சர், தற்போது இந்தூரிலிருந்து நேரடியாக விமானம் இயக்கப்படுவதன் மூலம் பயண நேரம் 3.5 மணி நேரமாக குறைந்துள்ளது என்று தெரிவித்தார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இந்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் நேற்று தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கத்தில் திருச்செந்தூரில் 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் நடைபெற்றது. மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களை ஒரே இடத்தில் பொதுமக்கள் அறிந்து பயன்பெறும் வகையில் பல்வேறு துறைகளின் கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அமிர்த காலம், விக்சித் பாரத், வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டங்கள், போதைப்பொருள் ஒழிப்பு, செல்வமகள் சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. ஆதார் சேவை மையம், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்ட பதிவு, பொது சேவை மையம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், தொழில் மையங்கள் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் சார்பிலான விழிப்புணர்வு அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது.

0: டாட்டாவில் நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் அந்த அணி 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. வரும் 19 நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 57 கிலோ இடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் அமன் ஷெராவத் 13-3 என்ற புள்ளிக்கணக்கில் ஜார்ஜியாவின் ராபர்ட்டியை வென்றார். வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் 61 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தீபக் 9-8 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் நூர்தீனை வென்றார். 65 கிலோ இடைப்பிரிவில் விஷால் 8-2 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானின் ஆஷ்மிசானை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமி கண்டக்டர் உற்பத்தியில் 2ம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்க்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாத் ரத யாத்திரை ஒடிசாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நிழல் தரும் மரங்களை வெட்டாதீர்கள், நிதமும் வெயிலில் வாடாதீர்கள். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சார்கோயில் வசனமாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சார்கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
2: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
1: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை தரமான தங்கம் கைராசி.
2: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
1: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
4: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
5: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
6: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடை அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
7: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
10: நேயர்கள் கேட்க இருப்பது சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
11: சைபால்
10: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
12: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
13: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
10: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால் மற்றும் திருவாரூர். தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
14: உங்கள் கடை காரைக்கால்.
15: தரமான தார்பாய்கள், வெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
16: இன்றைக்கு பல பேர் வந்து உயில் எழுதி வைக்கிறாங்கல்ல, இந்த உயில்னா என்ன? அதாவது ஒரு நபர்

0: பின்னாடி தன்னுடைய சொத்துக்கள் யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாரோ அந்த நினைப்பை சட்டப்படி உறுதிப்படுத்துறது தான் உயில். சரி, உயிலை வந்து யார் எழுதலாம்? 18 வயசு பூர்த்தியான யாரும் உயில் மூலமாக சொத்துக்களை விநியோகிக்கலாம். கண் பார்வை இல்லாதவங்க, காது கேளாதவங்க, வாய் பேச முடியாதவங்க இவங்கள்லாம் கூட உயில் எழுதி வைக்கலாம். புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கூட சில சமயம் புத்தி தெளிவாக இருந்தால் உயில் எழுதலாமா? குடிபோதையில் இருக்கிறவங்க, தாங்கள் என்ன செய்கிறோங்கிறது தெளிவாக அறிய முடியாதவங்க, நோய் நொடியில் இருக்கிறவங்க இவங்கள்லாம் உயில் எழுத முடியாது. ஒருத்தரை நிர்பந்தப்படுத்தி ஏமாற்றி அல்லது சுய நினைவில்லாத ஒருத்தர்கிட்ட எழுதி வாங்கி வைக்கிற உயில் வந்து செல்லாது. உயிலை வந்து இந்த முறையில் தான், இந்த படிவத்தில் தான் எழுதணும்னு சட்டத்தில் விதி எதுவும் கிடையாது. இதுக்கு முத்திரை கட்டணமும் கிடையாது. உயிலை வந்து வெற்று காகிதத்தில் எழுதலாம். அச்சடிக்கணும், டைப் அடிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. கையாலேயே கூட எழுதலாம். எழுதி இருக்கிறது புரியணும், அவ்வளவுதான். குறைந்தபட்சம் 2 சாட்சிகளை வச்சுக்கிட்டு உயில் எழுதுகிறவர் அதில் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட தெரியாதுன்னா இடது கை பெருவிரல் ரேகை வைக்கலாம். உயில் சாசனத்துக்கு சாட்சிகள் கையெழுத்து இல்லைன்னாலும் அது செல்லாது. அப்புறம் பிரிவிலேஜ்டு வில் அப்படின்னு இருக்குது, அதுக்கு மட்டும் சாட்சிகள் தேவையில்லை. அது என்னென்னா, இந்த விமானப்படை, கப்பல் படை அல்லது யுத்தத்தில் பணிபுரிய நபர்கள் அவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்க எழுதுகிற உயில் அது. அதுக்கு சில விசேஷ சலுகைகள் உண்டு. ஒருத்தர் முதல்ல ஒரு உயில் எழுதி வைக்கிறார், அதுக்கப்புறம் மனசு மாறி போகுது, அது வேணாம்னு நினைக்கிறார், ரத்து செஞ்சுடலாம். அதுக்கப்புறம் வேறு உயிலும் எழுதலாம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை தடவை வேணும்னாலும் உயில் எழுதலாம். கடைசியாக எழுதப்பட்ட உயில் சட்டப்படி சரியாக இருந்தால் அதுதான் அமலுக்கு வரும். சரி, எழுதுகிற உயிலை ரகசியமாக வச்சுருக்கிறது எப்படி? இது ஒரு கேள்வி. இதுக்கு என்ன செய்யணும்னா, ஒருத்தர் உயிலை எழுதினதுக்கு அப்புறம் அவர் தானாகவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மூலமாகவோ, அதாவது ஒரு ஏஜெண்ட் மூலமாகவோ, ஒரு கவரில் போட்டு சீல் வச்சு கவர் மேலே தன்னுடைய பெயரை எழுதி அல்லது அந்த ஏஜெண்ட் பெயரை எழுதி கவர் மேலே என்ன அடக்கம் செய்யப்பட்டிருக்கு, உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விவரம்லாம் எழுதி சார் பதிவாளர்கிட்ட ஒப்படைக்கலாம். இதுக்கு கட்டணம் உண்டு. அதுக்கப்புறம் எப்போ தேவைப்படுதோ அப்போ ஒரு மனு கொடுத்து அந்த கவரை திருப்ப வாங்கிக்கலாம். இப்போ எழுதுகிற உயிலை இவ்வளவு நாளுக்குள்ளே பதிவு செய்யணுங்கிற கால வரையறை உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா. சாதாரணமாக எந்த ஒரு ஆவணத்தையும் பதிவு செய்யணும்னா அதில் கையெழுத்து போட்டிருக்கிற தேதியிலிருந்து 120 நாட்களுக்குள்ளே சார் பதிவாளர்கிட்ட சமர்ப்பிச்சு விடணும் அப்படின்னு சட்டம் உண்டு. ஆனால் உயிலுக்கு அது தேவையில்லை, எப்போ வேணும்னாலும் பதிவு செய்யலாம். நம்மால் ஒருத்தர் ஒரு நாள் ரொம்ப அவசரமாக வந்தார். இந்த உயில் எழுதுறது சம்பந்தமாக பூரா விவரமாக எனக்கு உடனே தெரியணும்னார். நான் உடனே அவரை வக்கீல் ஒருத்தர்கிட்ட அழைச்சிட்டு போனேன். இவர் அவர்கிட்ட எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வெளியில் வந்தோம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், ஆமாம் இவ்வளவு விவரமாக கேட்குறீங்களே, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க சார் அப்படின்னு கேட்டேன். 6 பேர் சார் அப்படின்னார். சரி, இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு கேட்டேன். அதை இனிமே தான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னார்.
1: நேயர்கள் கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கியிருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது ஒளிக்களஞ்சியத்தில் இருந்த இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்.
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
9: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
11: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: இயற்கையை நாம் காத்தால்

0: உங்கள் அன்பான விமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: நேயர்களே, உங்கள் கவனம் பற்றிய ஆய்வுதான் வாழ்க்கை. உங்கள் கவனம் செல்லும் திசையையே உங்கள் வாழ்க்கை பின்தொடர்கிறது. இவ்வாறு சொன்னார் அறிஞர் ஜெய கிருஷ்ணமூர்த்தி.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: காரைக்கால் மின்துறை அறிவிப்பு. மின்சார சட்டம் 2003 விதிகளின் கீழ் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் கோவா மாநிலத்தின் இணை மின்சார ஒழுங்குமுறை அணைத்தால் நுகர்வோர் குறைதீர் அவை புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் குறைதீர் அவை 17/7/2026 நாளை வெள்ளிக்கிழமை அன்று காலை 11

மணியிலிருந்து 1 மணி வரை காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தில் வருகை தந்து மின் நுகர்வோர் சேவை குறைபாடுகளை நேரடியாக கேட்க உள்ளது. அதனால் மின் நுகர்வோர் சேவை குறைபாடுகள் சம்பந்தமாக நேரடியாக எழுத்துப்பூர்வமாக தலைவர் நுகர்வோர் குறைதீர் அவை அவர்களிடம் புகார் அளிக்கலாம். மின்சார இணைப்பு சம்பந்தமான சேவைகளை செயல்படுத்துவதில் தாமதம், பெயர் மாற்றுதல், மாதாந்திர மின் விநியோக பில் சம்பந்தமாக உள்ள பிரச்சனைகள், பழுதான மின் மீட்டர்களை மாற்றுதல், ஆய்வகத்திற்கு அனுப்புதல், பில்களில் திருத்தம் கூறுதல், மின்தடை, குறைந்த மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த ஏற்ற இறக்கம், இது சம்பந்தப்பட்ட புகார்களை அளிக்கலாம். வாய்ப்பினை நுகர்வோர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு காரைக்கால் மின்துறை சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காரைக்கால் நகராட்சி ஆணையர் விடுக்கும் அறிவிப்பு. காரைக்கால் நகராட்சிக்கு உட்பட்ட கடைகள், வணிக நிறுவனங்கள் உரிய உரிமம் ட்ரேட் லைசன்ஸ் பெற்று கடைகள் நடத்தும்படி பலமுறை நகராட்சி அறிவிப்பு செய்தும் இதுநாள் வரை ஒரு சில கடைகள் தவிர மற்றவர்கள் ட்ரேட் லைசன்ஸ் பெறாமல் புதுப்பிக்காமல் வணிகம் நடத்தி வருவது தெரிய வருகிறது. மேலும் புதுச்சேரி அரசு ஆணை எண் 3/2026 4/2/2026 காரைக்கால் நகரமைப்பு குழுமத்தின் அனுமதி பெற்ற பின்பு மட்டுமே நகராட்சியில் ட்ரேட் லைசன்ஸ் பெற முடியும். எனவே காரைக்கால் நகரப்பகுதியில் வணிகம் செய்வோர் 2 வார காலக்கெடுவிற்குள் தங்களது கடை நிறுவனத்திற்கான உரிமம் உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தவறும் வணிக நிறுவனங்கள் தங்கள் கடை மற்றும் வணிக நிறுவனங்களை தொடர்ந்து நடத்த முடியாது. உரிமம் பெறாத வணிக நிறுவனங்கள் நகராட்சி அதிகாரிகளின் ஆய்வுக்கு பின்னர் எவ்வித முன்னறிவிப்புமின்றி சீல் செய்யப்படும் என்பதை என்று அறிவிக்கப்படுகிறது. காரைக்கால் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இந்த கல்வியாண்டு 2026-2027 முதுகலை எம்காம் எம்ஏ எம்எஸ்டபிள்யூ எம்எஸ்சி பட்டப்படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் இணையதளத்தின் மூலமாக பெறப்பட்டது. விண்ணப்பங்களை இந்த மாதம் 31/7/2026 வரை பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் இறுதியாண்டு தேர்வின் முடிவுகள் வெளியாகி 7 நாட்கள் வரை இணையத்தின் மூலமாக விண்ணப்பிக்க காலக்கெடுவானது நீடிக்கப்பட்டுள்ளது என இக்கல்லூரியின் முதல்வர் அறிவிக்கின்றார். காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலைக்காம்போ. சேவை செய்தி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் திருமங்கைமடம் வீர நரசிம்ம பெருமாள் திருக்கோயில் வருட பிரம்மோற்சவத்தில் இன்று காலை 10 மணிக்கு திருமஞ்சனம், இரவு சேஷ வாகனம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் மூலம் திருவாரூர் மாவட்டத்தில் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் திருவாரூர் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் வளாக இணைப்பு கட்டிடத்தில் அறை எண் 328, 329, 330 வரும் 20/7/2026 திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற உள்ளது. இதில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு நிறுவனங்கள், தனியார் முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு தேசிய தொழில் பழகுனர் பயிற்சிக்கு பயிற்சியாளர்களை தேர்வு செய்ய உள்ளார்கள். எனவே இந்த முகாமில் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி முடித்த பயிற்சியாளர்கள் அனைத்து அசல் சான்றிதழ்களுடன் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொள்கிறார். மேலும் விவரங்களுக்கு 04366-227411 என்ற தொலைபேசி எண்ணில் உதவி இயக்குனர் மாவட்ட திறன் பயிற்சி மைய அலுவலகம் திருவாரூர் அவர்களை தொலைபேசி எண்ணிலும் நேரிலும் தொடர்பு கொள்ளலாம் என திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கின்றார். அந்த தொலைபேசி எண்ணை மீண்டும் அறிவிக்கிறோம், 04366-227411. நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் விடுக்கும் அறிவிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் ஊராட்சிகளை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் அதனுடன் சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதும் வழங்கி தமிழ்நாடு அரசு சிறப்பித்து வருகிறது. இதன் அடிப்படை

இதில் 2026-27 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்தையும் அதற்குரிய ஆவணங்களையும் மாவட்ட ஆட்சியரக அலுவலகத்தில் உள்ள தரைத்தளத்தில் அறையின் 9 செயல்பட்டு வரும் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பங்களை வேலை நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம். இவ்விருதிற்கான விண்ணப்ப படிவத்தை tn.gov.in என்ற இணையதளத்தில் உள்ள இணைப்பிலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்து 31/7/2026 அன்று மாலை 5:45 நாகப்பட்டினம் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம் என நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். இதேபோல திருவாரூர் மாவட்டத்திலும் ஆண்டுதோறும் சாதி வேறுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் ஊராட்சிகள் 2026-27 கல்வி ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பக்கூடிய ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்தினையும் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 31/7/2026 சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.

காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ், வாட்ஸ்அப் பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: நேயர்கள் கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய காலை காம்பு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: உங்கள் உள்ளங்கள் கொண்டாடும் காரைக்கால் பண்பலை 100.3. துள்ளி பெறும் பாட்டு, திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், நேரம் 8:00.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் M916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும்
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணாசாலை, திருவாரூர்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
6: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
7: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
8: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து குழந்தைங்க வந்து அவங்களுடைய மனநிலை மாறுவதற்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய நேரத்துல வந்து பெற்றோர்கள் தான் இருக்காங்க. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம என்ன மாதிரியான உணர்வை ஊட்டுறோம், எந்த மாதிரியான சிந்தனையை தூண்டுறோம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம இந்த சின்ன குழந்தைய வீட்டுல விட்டுட்டு போக முடியல, ஆபீஸுக்கு தூக்கிட்டு போக முடியல, என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த குழந்தைகள் காப்பகம் அங்க கொண்டு போய் அதை கிரீச்சன் சொல்லுமே அங்க கொண்டு விட்டுட்டு போறாங்க. அப்ப போகும்போது அந்த குழந்தை கத்துது. அப்ப சொல்றாங்க, இல்லடா கண்ணு, உன்னை வீட்லயும் விட்டு வர முடியல, ஏன்னா வீட்டுல உன் வயசு ஒத்த பிள்ளைங்க இல்ல. அதே நேரத்துல நீ வந்து இந்த இடத்துல இருந்த அப்படின்னா உன் வயசுக்குள்ள பிள்ளைங்க இங்க இருக்காங்க, அவங்களோட விளையாடலாம், அவங்களோட நல்லா ஜாலியா இருக்கலாம். அதனால நீ இருந்தீங்கன்னா அப்பா அம்மா ஆபீஸ் போயிட்டு வந்துடுறோம், திரும்பி வரும்போது அழைச்சிட்டு போறேன்னு சொன்னோன்னு அந்த குழந்தை ரொம்ப ஏக்கமா இருந்து அழுது புலம்பி கடைசியா பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா வேற வழியே இல்லாம அதுலயே அடாப்ட் ஆயிட்டான். ஆனா ஒவ்வொரு நாளும் நினைச்சிட்டு இருப்பான், நம்ம அப்பா அம்மா நம்மள ஏன் அப்படி கொண்டா விட்டு போறாங்க. ஆனா அந்த உள் மனசுல அந்த குழந்தைக்கு அது வந்து ஒரு பெரிய வடுவாவே, ஒரு காயமாவே அது பதிஞ்சிருச்சு. இப்படியே காலங்கள் ஓடுது, அந்த குழந்தை படிச்சு பெரியவனாகிறான். பெரியனாயி அவனுக்கு வந்து ஒரு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. திருமணம் செஞ்சு வச்சுட்டு அவனை பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து அவனும் வேலைக்கு போறான், அவனுடைய மனைவியும் வேலைக்கு போறாங்க, இப்ப அப்பா மட்டும் இருக்காரு. அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பா வீட்டுல தனியா இருக்கிறத பார்த்து பார்த்து யோசிக்கிறான், இவருக்கு ஏதாவது ஒண்ணு செய்யலாமே அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, இல்ல அப்பா வந்து தனியா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து தனிமையா ஒண்ணும் பண்ண முடியாது, வீட்டுல அவங்க தனியா ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப கஷ்டம், நான் என்னுடைய வேலையை விட்டுடுறேன், விட்டுட்டு நான் வீட்டுல இருந்து மாமாவை கவனிச்சுக்கிறேன், இருந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு உள்ள காலத்துக்கு நான் பணிவிடை செய்யறேன்னு சொல்லும்போது அப்ப வந்து பையன் சொல்றாப்ல, அதெல்லாம் இல்ல, நான் அப்பாவுக்கு வேற ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன். என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? இல்ல, நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ரெண்டு பேரும் வேலைக்கு போனாதான் குடும்பத்தை சமாளிக்க முடியும், அதனால வந்து அப்பாவுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் நல்ல ஒரு ஹோம் பாத்திருக்கேன், அங்க வந்து அப்பா விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுடைய வயசுக்குள்ளவங்களோட இருக்கும் பொழுது அவங்களுக்கு

0: வந்து நல்லா சந்தோஷமா பொழுது போகும். நமக்கு பிரச்சனை இல்லை, நம்மளும் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம், அப்பாவோட நிம்மதியும் நம்மளால கெட்டு போகாது அப்படின்னு சொல்லும்போது அப்பா மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு. அன்னைக்கு குழந்தையா இருக்கும் போது கதற கதற வேலைக்கு போகணுங்கிறதா கொண்டு விட்டேன், இன்னைக்கு வந்து நீ வேலைக்கு போகணுங்கிறத என்ன விடுறியான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, பரவாயில்லப்பா நீ சந்தோஷமா இருக்கணும், நீ நிம்மதியா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணும் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. நண்பர்களே, நல்ல யோசனை ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன குழந்தையில நம்ம கொடுக்க வேண்டிய பாசத்தை அவுன்ஸ் கணக்குல கொடுக்க கூடாது, உண்டா கணக்குலயும் அண்டா கணக்குலயும் அள்ளி கொடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எவ்வளவு கொடுக்கறோமோ அது திரும்பி ஒரு காலத்துல நமக்கே திரும்பி வந்து கிடைக்கும். சோ நல்ல அன்பை கொடுங்க, அவங்க மேல எந்த அளவுக்கு அக்கறையா இருக்குங்கிறத காட்டுங்க. ஏன்னா குழந்தைங்க மேல நின்று கஞ்சிதனம் காட்டாதீங்க. நீங்க குழந்தைகிட்ட போய் கஞ்சிதனம் காட்டி அதோட அன்பை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா காட்டினீங்கன்னா, ஃபியூச்சர்ல அந்த குழந்தைங்க கஞ்சிதனத்தை காட்டும் பொழுது அப்ப அந்த பிள்ளைங்க பெரியவங்களாயிடுவாங்க, நம்ம பெரியவங்களாகி குழந்தையாயிடுவோம். இன்னைக்கு நிறைய பெரியவங்க வந்து அவங்க வயசுல பெரியவங்களானா கூட மனசுல குழந்தையா, இன்னைக்கு பையன் என்ன வாங்கிட்டு வருவான், எங்க அழைச்சிட்டு போனா அப்படின்னு இயங்கக்கூடிய பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு பெற்றோர்களை கவனமா பாத்துங்க, நம்மள இன்னைக்கு ஒரு நல்ல மனிதரா மாத்திருக்காங்க. அவங்க வந்து நம்ம மேல காட்டின பாசத்தை தாண்டி நம்ம எவ்வளவு அள்ளி கொடுக்க முடியும்னு பாருங்க. அன்பை காட்டுங்க, பாசத்தை காட்டுங்க, பெற்றோர்களோட இணைந்து அவங்களோட நல்லா நம்ம இருக்கும் பொழுது நம்ம நிச்சயமா நம்ம குடும்பம் வந்து ஒரு முன்மாதிரி குடும்பமா விளங்கும். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: திசையெங்கும் இசை பரப்பி தென்றலாய் வருடும் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான காலை வணக்கம். உற்சாகத்துடன் உங்கள் அனைவருடனும் இணையும் நான் நித்யா. நேரம் காலை 8:06.

சிந்தனை துளி. பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோம், புகையில்லா புவி படைப்போம். என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்களை நீ கேட்டு ரசிக்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய

நிகழ்ச்சியில உங்கள் மனம் கவர்ந்த உற்சாகமான புது பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0434368. இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580. 9566-427-231 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். இன்னைக்கு துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக வழக்கம் போல ஒரு கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேங்க. கடல் நீருக்கடியில மிகப்பெரிய தேசிய கொடியை நிறுவியதற்காக கின்னஸ் உலக சாதனையில் இடம் பிடித்த இந்திய யூனியன் பிரதேசம் எது? இதுதாங்க கேள்வி. கடல் நீருக்கடியில மிகப்பெரிய தேசிய கொடியை நிறுவியதற்காக கின்னஸ் உலக சாதனையில் இடம் பிடித்த இந்திய யூனியன் பிரதேசம் எது? இந்த கேள்விக்கான பதில நம்ம ஃபேஸ்புக் நேயர்கள் எல்லாம் காரைக்கால் பண்பலையோட ஃபேஸ்புக் பக்கத்துல துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக போட்டிருக்க போஸ்டர்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கும் கால் பண்ணி நீங்க கேட்கிற பாடல்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கும் நான் ரெடி ஆயிட்டேன், நீங்களும் ரெடி ஆயிடுங்க. உள்ளத்தை உற்சாகமூட்டும் பாடல்களுடன் இது துள்ளி வரும் பாட்டு.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: இன்னைக்கு தொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியில தொடக்கமா இனிய வர நேயர் யார் என்ன பாடல் கேக்குறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
5: அன்பான காலை வணக்கம் மேடம்.
4: காலை வணக்கம் சொல்றது யாருங்க?
5: ஜோதி, அன்னப்பன் பேட்டையில இருந்து.
4: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம் நிகழ்ச்சியில?
5: பிகில் படத்துல இருந்து மேம், வெறித்தனம் வெறித்தனம்.
4: வெறித்தனம் பாடல் கொடுத்துடலாமா?
5: நன்றி மேம்.
4: நன்றி.
6: யாராண்ட ஐயோ, யாராண்ட ஐயோ, யாராண்ட ஐயோ, யாராண்ட எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை? நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்ட அர்ச்சனை.

0: ஆவி பேரிச்சை நேரம் 8:20. ஆவி பேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் ஆவி பேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் ஆவி பேரிச்சை.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலெண்ணைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க. உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலெண்ணையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
3: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்கு
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இன்சொல் அமுது நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை மற்றும் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
7: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் தொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணையவரும் அடுத்த நேயர் யார் கேட்கலாம். வணக்கம்.
9: வணக்கம் மேடம், நான் ஐயாவாடியிலிருந்து அசோக் ராஜ் கனிமொழி பேசுகிறேன்.
0: பேசுங்கள்.
9: எனக்கு அண்ணாத்து படத்திலிருந்து அண்ணாத்தே அண்ணாத்தே பாடல் ஒளிபரப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சாய்பால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலநிலக்கரை கொண்ட சாய்பால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: ஹார்ட்வேர் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்க காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து. காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேஸ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.

0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய துள்ளி வரும் பாட்டை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை.

0: பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரியின் நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். எங்கெங்கும் இசை, என் நேரமும் உற்சாகம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களை நீ தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: தங்க மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: தொல்லி வரும் பாட்டு. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, கடல் நீருக்கடியில மிகப்பெரிய தேசிய கொடியை நிறுவியதற்காக கின்னஸ் உலக சாதனையில் இடம் பிடித்த இந்திய யூனியன் பிரதேசம் எது? இந்த கேள்வி தாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்டிருந்தேன். இதற்கான விடை என்னன்னு தெரிஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சு. நேயர்களில் நிறைய பேருக்கு விடை தெரிஞ்சிருக்கும். அவங்களாம் வந்து நம்ம ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்க நேயர்களுக்கு விடையை சொல்லிடலாம். நீருக்கடியில் மிகப்பெரிய தேசிய கொடியை நிறுவியதற்காக உலக கின்னஸ் சாதனையில் இடம் பிடித்த இந்திய யூனியன் பிரதேசம் என்ன அப்படின்னா, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். ஸ்வராஜ் தீவில் இருக்க ராதாநகர் கடற்கரையில் சுமார் 60 மீட்டர் நீளமும் 40 மீட்டர் அகலமும், அதாவது 2400 சதுர மீட்டர் தேசிய கொடியை கடலுக்கு அடியில் விரித்து கின்னஸ் உலக சாதனையை நம்ம அந்தமான் நிக்கோபார் நிர்வாகம் படைச்சிருக்கு. ஏன் இதை பண்ணாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது எதனால அப்படின்னா, உலகத்திறம் வாய்ந்த ஸ்கூபா டைவிங் மற்றும் கடல் சுற்றுலா மையமாக சர்வதேச அளவில் இந்த அந்தமான் நிக்கோபார் தீவை விளம்பரப்படுத்துறது தான் இந்த சாதனையோட முக்கிய நோக்கமாங்க. 2026 அதாவது இந்த வருஷம் 2ம் தேதி நடந்த இந்த சாதனையில் அந்தமான் நிக்கோபார் தீவோட காவல்துறை இருக்காங்கள்ல, அவங்க இந்திய கடற்படை, இந்திய கடலோர காவல்படை, வனத்துறை மற்றும் 200க்கும் மேற்பட்ட ஸ்கூபா டைவர்கள், அந்த ஸ்கூபா மையங்களோட நிபுணர்கள், இவங்க எல்லாருமே வந்து முக்கிய பங்காற்றியிருக்காங்களாம். அந்தமானோட உலகத்திறம் வாய்ந்த ஸ்கூபா டைவிங் மற்றும் கடல் சுற்றுலா மையமாக சர்வதேச அளவில் தான் இந்த அந்தமான் நிக்கோபார் தீவை விளம்பரப்படுத்துறது தான் இந்த சாதனையோட முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னேன் இல்லையா. நீங்களும் பேகோட அந்தமான் நிக்கோபார் தீவை டூர் கிளம்பிட்டீங்களா? போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் நம்ம கேள்விக்கு சரியான விடையை யாரெல்லாம் சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம வந்து கடல் நீருக்கடியில் மிக

0: இந்திய தேசிய கொடியை நிறுவியதற்காக கின்னஸ் உலக சாதனை படைத்த இந்திய யூனியன் பிரதேசம் எது? அந்த கேள்விக்கு வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள்னு சரியான விடையை சொல்லியிருக்கிறது. மதுரை சண்முகசுந்தரம், அள்ளிநகரம் மகாதேவன் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. நெருவிலிருந்து நச்சுப்பிள்ளை குடும்பம் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. பேரளம் சந்தோஷ்குமார் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. தேனி மாவட்டம் பனைபுரம் ராதாகிருஷ்ணன் இவங்களும் அந்தமான் தீவுகள் அப்படின்னு சரியான விடையை சொல்லியிருக்காங்க. சரியான விடையை இன்னும் வந்து நாகை பாபு, அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல், ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, நாகர்கோயில் மந்திரமூர்த்தி, முள்ளக்காடிலேருந்து பாபு, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, காரைக்கால் தனுஷா இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. காலை வணக்கம் அவங்க வந்து பரமானந்தன் சொல்லியிருக்காங்க. ஒரு பேர் அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. ஆயக்காரன்புலம்லேருந்து பழனிவேல் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அப்படின்னு சரியான விடையை சொல்லியிருக்காங்க. பூவம் குபேர், தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், பந்தநல்லூர் ரபேகா, அரியலூர் வீரதுரை, பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னையிலிருந்து, தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, அண்ணப்பன்பேட்டை ஜோதி, ராஜேந்திரன் சுரேஷ், கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன் இவங்க, அப்புறம் கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் இவங்களாம் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடியிலிருந்து செந்தில் முருகன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால்பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா சரியான விடையை சொல்லியிருக்காங்க. மேலவாஞ்சூர் சாம்சுதீன், புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி இவங்களாம் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. பாலா கார்த்திகா குட் மார்னிங்னு ஒரு மெசேஜ் மட்டும் சொல்லியிருக்காங்க. பூக்கடை கண்ணன் வடக்கு பால்பனைச்சேரியிலேருந்து, கண்ணன் சந்தியா இவங்க வந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. திருவிளையாட்டம் சங்கீதா கோவிந்தராஜ் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. தலைஞாயிறுலேருந்து கம்பர் கவிலன் பாரி இவங்க மூணு பேரும் சேர்ந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. திருபோணம் நந்தினி சுரேஷ் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு இவங்களும் வந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் நளினி, சிவபுரி சோமசுந்தரம், ஸ்ரேயா ஸ்ரீ ஹரீஷ் வனஜா திருபுவனம்லேருந்து, கைலாசபுரத்திலேருந்து ரவி, பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், திட்டச்சேரி சாபுல் ஹமீத், குளிஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலேருந்து மீனாட்சி குளிஞ்சியப்பன், காரைக்கால் பிரகாஷ், மேலவடுதுறை காரைக்கால்லேருந்து சேப்பு விஜயராகவன், குவைத்திலேருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம், எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், இரவாஞ்சேரி சாகுல் ஹமீத், புன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், சுகன்யா பரத் சென்னையிலேருந்து, அப்புறம் காரைக்கால் நளினி, அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான்ஹாஜா நஜமுதீன், அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு, பிரதாப ராமபுரம் கவியரசன், பிரியா யோகநாயகி, அனல்யா, ஆணிமடம் கார்த்திகேயன், அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, ஆணிமடம் சுதீஷ் சுபிதா, இப்படி வந்து இன்னும் நிறைய பேர் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நிகழ்ச்சியோட நிறைவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்து எனக்கு இந்த பாடல் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு கேட்கலாம். காலை வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்றது யாருங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்றது யாருங்க?
1: நன்றி
0: மேடம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

நினைவில் கொள்ளுங்கள் நேர்களையே, நம்ம பண்பலையில் இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு நலமை சொல்க சிறப்பு மருத்துவ தொடர் இருக்குங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து கண்ணோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம்

0: காரைக்கால் தனியார் மருத்துவமனை கண் அறுவை சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் வி ராஜேஷ் அவர்கள். இரண்டு ஐந்துக்கு டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி இருக்குங்க. நிகழ்ச்சியில் சிதம்பரம் காமராஜர் அரசு மருத்துவமனை குழந்தைகள் நலச்சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் ஏ இந்துமாலினி இவங்க தான் நேரடியாக தொலைபேசி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த நேயர் யார்? காலை வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம், பேசுறது யாருங்க?
3: துபிலி அம்மா பட்டேல் தான், நடராஜன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கேன் மேடம்.
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பரா இருக்கேன் மேடம்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம்?
3: பாகுபலி படத்துல, பாகுபலி படத்துல சூப்பர்ல ஏதோ சூப்பரான பாட்டு போடுங்க மேடம்.
2: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி
3: நன்றி மேடம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: தொடர்ந்து துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இனி வரும் நேயர் காலை வணக்கம்.
6: வணக்கம். காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கம் காரை பண்பலையும் பாட்டு சொல்லி வரும் பாட்டையும் அன்பு அறிவிப்பாளரை வணங்குது. பெங்களூர்ல இருந்து பேராங்கண்ணி சொக்கலிங்கம்.
5: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறோம்?
6: கும்பன்ல இருந்து கருப்பு நிறத்தல் என்ற பாடலை சேரு மீனா மணிகண்டன் பாபுராஜபுரம் முகமதி பல்கா போடுங்க.
5: பாடல் வருது கேட்டு ரசிங்க. நன்றி.
6: நன்றி.

தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், கடல் நீருக்கடியில் மிகப்பெரிய தேசிய கொடியை நிறுவியதற்காக கின்னஸ் உலக சாதனையில் இடம் பிடித்த இந்திய யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன். அதற்கான பதிலையும் சொல்லியாச்சு, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேள்விக்கு இன்னும் சரியான விடையை வந்து நிறைய நேயர்கள் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் யாருன்னு படிச்சிடலாம். குத்தாலம் தேரடி தில்லை விழாலன் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. மங்கை நல்லூர் ரை கிராமதாஸ், வைத்திலிங்கம் இளங்கோவன் வைத்திலிங்கம் கூவாகம்லேருந்து இவங்க சரியான விடையை சொல்லியிருக்காங்க. நிரவி கஜேந்திரன், திருபுவனம் மலைமேலு மங்கை சத்யபாமா, முகமது யூசுப், ஜகஃபர் சாதிக் நாகூர்லேருந்து, வாட்டார் மன்னார்குடி கலைவாணி வெங்கடேஷ், காட்டுமன்னார் கோயில் டி மடப்புரம் வேல்முருகன், விருதாச்சலம் அரசக்குழி ஜான், புதுத்துறை செல்வகுமார், மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், அதம்பார் கலைச்செல்வி செல்வம், மல்லியம் ரவி, இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, காரைக்கால் வாஸ்நகர் ஸ்ரீதர், பேரளம் செந்தில் கண்ணன், அவரிக்காடு வித்யா வீரமணி, வளத்தாமங்கலம் சம்பந்தம், முக்கரும்பூர் ஆனந்த் முத்துக்குமரன், சரவணன் கோமல்லிருந்து, அப்புறம் வலங்கைமான் ஆட்டோதுரை, மயிலாடுதுறை தியாகு, ஆக்கூர் செல்லராஜா, நாகூர் அலோன்ஸ் ராஜ், ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி, ஆயுமூர் ரவிசங்கர், புறவாச்சேரி பிரியா கண்ணன், நாகை குமரன், இவங்க எல்லாருமே வந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.

0: ஆகாஷ்வாணி உங்கள் உள்ளங்கள் கொண்டாடும் காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோயில் வசன மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9 மணி.
1: மீனாட்சி கண் மருத்துவமனை
2: மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
3: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
5: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் இனத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கும் பூக்கும் நந்தவனம்.
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
7: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
6: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
7: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
8: என்னமா அங்க சத்தம்?
7: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
6: பாலாஜி படக்கடை நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி கும்பகோணம்.
9: நம்ம மயிலாடுதுறை மீனூர் கேன்சல் இப்போது நவீன AI தொழில்நுட்பம் கொண்ட CT ஸ்கேன் வசதி 24 மணி நேரமும் செயல்படுகிறது. 3D, 4D, வைரஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்கேன், டிஜிட்டல் எக்ஸ்ரே, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் உள்ளிட்ட வசதிகளுடன் மீனூர் ஸ்கேன்ஸ், மாயூரநாதர் மேலவீதி, மயிலாடுதுறை. தொடர்புக்கு செல் 888-233-9923.
10: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம். நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் ஜெயில் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
3: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய்பாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
4: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்.
5: அடுத்த தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லு சாய்பாங்க
4: அருண் என்டர்பிரைசஸ் எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்.
5: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
2: நலமாய் வாழ. பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை மருத்துவர் வி ஜெயமாளிகா அவர்கள். தலையில் வந்து இந்த பூஞ்சை தொற்று வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வேர்வை நிறைய சேர்ற இடம் தலையில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜென்ட்ஸ்லாம் வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ணிவிடுவாங்க, ஆனால் லேடிஸ் வந்து டெய்லி ஹேர் வாஷ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு நிறைய பூஞ்சை தொற்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
6: யூஸ்வலாக வந்து பெரியவங்களுக்கு வந்து அந்த ரிங்வம் பூஞ்சை தொற்று வந்து தலையில் வர்றது ரொம்ப ரேர் தான். என்ன தான் ஈரோஸ் இருந்தாலும் அது கூட வந்து நமக்கு என்ன சுரக்குது இல்லைங்களா, சீபம் அப்படிங்கிறதுலேயும் வந்து நிறையா

0: ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதனால இந்த படர்தாமரை வந்து குழந்தைங்களுக்குலாம் தலையில வரத்துக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. முன்னெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு மொட்டை போடும்போது அந்த பிளேடு மாத்துறது அதெல்லாம் கரெக்டாக பண்ண மாட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்க. பட் முன்னாடிக்கு இப்போ குறைஞ்சுதான் இருக்கு. குழந்தைங்களுக்கு வந்து அந்த எதிர் சக்தி இல்லாததுனால தலையில சீக்கிரமா வரும். பெரியவங்களுக்கு அந்த அளவுக்கு காமன் கிடையாது.
1: அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த சரங்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே டாக்டர், அதுதான் இந்த பூஞ்சை தொற்று?
0: இல்ல, சரங்குங்கிறது வேற. சரங்குங்கிறது பாக்டீரியானால வர ஒரு இன்ஃபெக்ஷன். பூஞ்சை வந்து ஃபங்கஸ்னால வர்றதுங்க.
1: இந்த பூஞ்சை தொற்று அதிகமா வர்றதுக்கான காரணம் வந்து இந்த வியர்வை அதிகமா சுரக்கிறது தான் இருக்க முடியுமா?
0: ஆமா, வியர்வை ஈரத்தினாலதான் மெயினா வருது. அதுவும் இப்ப வந்து அது வந்து ஒரு பரவலான நோய்ங்கிறதுனால 10 வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குன்னா மற்றவங்களுக்கு பரவது கம்மி. ஆனால் 10 பேருக்கு இப்போ இருக்குது பூஞ்சைங்கிறது. அதனால அவங்க பரவுறதும் அவங்க நிறைய பரப்பி விடுறாங்க. காமனாக ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி சீக்கிரமாக பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ இந்த ரிங்வம் வந்து இந்தியாவில் வந்து எப்பிடமிக் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பிடமிக் அப்படிங்கிறது ரொம்ப பரவலாக தொற்றக்கூடிய நோய்கள் தான் எப்பிடமிக்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பூஞ்சை தொற்று ரிங்வம் வந்து எப்பிடமிக் மாதிரி இருக்குது நம்ம கண்ட்ரியில். அது என்னென்னா, நம்ம ஊரில் என்ன பிரச்சனைனா, மக்கள் வந்து இந்த மாதிரி சாதாரண ஒரு தோல் ரேஷாக அது ஸ்டார்ட் ஆகும்போது உடனே போய் மருந்து கடையில் போயிட்டு ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி போடுவாங்க. என்னன்னு தெரியாது மருந்தில் இருக்கவங்க. அரிப்புணுன்னா அவங்க ஒரு ஆயின்மெண்ட் கொடுப்பாங்க. எல்லா ஆயின்மெண்ட்லேயும் என்ன இருக்கும்னா ஸ்டீராய்டு இருக்கும். இந்த மாதிரி அரிப்புக்குள்ள ஆயின்மெண்ட்டில் ஸ்டீராய்டு வந்து இந்த கிருமியோட வீரியத்தை இன்னும் ஜாஸ்திப்படுத்தும். அதனால தான் நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம ஊரில் இருக்கிற கிருமிகள் வந்து ரொம்ப வீரியமாக இருக்குது. இந்த ஸ்டீராய்டுங்கிறது வந்து நம்ம எதிர் சக்தியை குறைக்கும். ஸோ நம்ம தோலில் வந்து அவங்க ஸ்டீராய்டு வாங்கி போடும்பொழுது அந்த வந்து அந்த செவப்பு கம்மியாகும், அந்த அரிப்பு கம்மியாகும். அதே மாதிரி நம்மளோட தோலோட எதிர்ப்பு சக்தியும் கம்மி ஆகும். கிருமி ஆனால் அழியாது. ஸோ கிருமி வந்து எதிர் சக்தி இல்லாத இடத்துல இன்னும் ஜாஸ்தியாக வீரியமாகும். ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி ஸ்டீராய்ட் போட்டுட்டு வர பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னுமே கூடுதல் நாள் மாத்திரை போடுற மாதிரி தான் இருக்கும். அந்த தப்பை நம்ம மக்கள் செய்யக்கூடாது. அரிப்பு வரும்போது நீங்கள் தோல் டாக்டர், MBBS MD முடிச்ச டாக்டர். இப்போ வந்து நம்ம ஊரில் காஸ்மெட்டிக் கிளினிக்ஸ் அப்படின்னு இந்தியாவில் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே தோல் டாக்டர் கிடையாது. ஸோ MBBS MD டெர்மட்டாலஜி முடிச்ச டாக்டர் பார்த்து கன்சல்ட் பண்ணி வைத்தியம் பண்ணுறது தான் நல்லது. அப்படி நீங்கள் அவசரத்துக்கு ஆயின்மெண்ட் வாங்கி போடுறீங்க, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் ஊரில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இப்போ எல்லாமே எல்லாக்கிட்டே கூகுள் இருக்கு இல்லைங்களா. ஸோ நீங்கள் வாங்குகிற ஆயின்மெண்ட்டில் என்னென்ன மருந்துகள் இருக்குதுன்னு பாருங்கள். அதில் ஸ்டீராய்டு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஸ்டீராய்டு போட்டோன்னா தோலுக்கு மிக ஜாஸ்தியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்கினார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை மருத்துவர் வி ஜெயமாளிகா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: நேயர்கள் கேட்டது காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்,
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சூளை மற்றும் விதநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.

தலைக்கவசம் உயிர்கவசம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இப்போது கேட்கலாம் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். உங்கள் வாழ்வின் குறிக்கோள் என்ன?

0: உங்களுடைய குறிக்கோளை பற்றி கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நம்ம காரைக்கால் பண்பலை அப்படின்னு டைப் பண்ணால் வரக்கூடிய ஃபேஸ்புக் பக்கத்தில் இதற்கான போஸ்டருக்கு கீழே கமெண்ட் பகுதியில் உங்களுடைய குறிக்கோளை பற்றி சுருக்கமாக அழகாக எழுதுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகளை வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களே, இன்றைக்கி பாயிண்ட் டு பாயிண்டில் உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறதான் கேட்டிருக்கிறோம். முதல்ல சொல்லியிருக்காங்க, நச்சுப்பிள்ளை நிறைவிலிருந்து, வாழ்நாளில் ஒரு நாள் வாழ்ந்தாலும் உண்மையாக வாழ வேண்டும், கடைசி வரை என்றென்றும் உண்மையோடு இருப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க.
1: காட்டுமன்னார் கோயிலேருந்து வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட வாழ்க்கையோட குறிக்கோள் எந்த சூழ்நிலையிலையும் நேர்மையாக இருக்கிறதுங்க. நான் அதிகம் படிக்கலை, என்னோட ரெண்டு குழந்தைகளையும் படிக்க வைக்கணும், ரெண்டு பேரையும் வந்து இன்ஜினியர் ஆக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு இருவருக்கும் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க.
0: அறிவை பகிர்ந்து புரிதலை வளர்த்து மனிதர்களுக்கு பயனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா.
1: கோவனூர் கார்த்தி வந்து வீடு கட்டிடணுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: குறிக்கோள் நிறைவேற வாழ்த்துக்கள் கார்த்தி. அடுத்தது கொளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலேருந்து, ஆகா ஓகோன்னு இருக்கணும்னு இஷ்டம் இல்லைங்க, பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்க படக்கூடாது, நாம் அனுபவிக்காத ஒரு வாழ்க்கையை அவங்க அனுபவிக்கணும், அதாவது நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். கடன் வாங்காத அளவுக்கு வாழ்க்கை செம்மையாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஐயாவடியிலேருந்து அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட குறிக்கோள் வந்து யாருக்கும் எந்த துரோகமும் செய்யக்கூடாதுங்க, என் கடைசி மூச்சு உள்ளவரை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: என் உழைப்பு கலை நல்ல செயல்கள் மூலம் இந்த உலகுக்கு நேர்மறையான பங்களிப்பை வழங்கணும் அப்படின்னு சொல்லி திட்டச்சேரி நிஷான் காலியும் சொல்லியிருக்காங்க.
1: இப்போ எனக்கு இந்த சமூகத்தில் கிடச்சிட்டு இருக்க மரியாதையும் மதிப்பையும் தக்க வச்சுக்கணும், இதையே என்னோட உயர்ந்த குறிக்கோளாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன் இவங்க சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், எவரெஸ்ட் சிகரத்தில் தனியாக உட்கார்ந்து நமது காரைக்கால் பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க வேண்டும், இமயமலை அடிவாரத்தில் காரைக்கால் பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாக இந்த லட்சியம் சிறந்த லட்சியமா இருக்கு, சீக்கிரமா இமயமலையில ஏறி
1: என்ன கேள்வி கேட்டாலும் காரைக்கால் பண்பலையை சுத்தி சுத்தி தான் பதில் சொல்லுவாங்க.
0: நியூஸ் ஆன் ஏர் டவர் இருந்தா அங்க கூட இன்டர்நெட் வழியா கேட்டு மகிழலாம்.
1: நீடாமங்கலம் மட்டும் காலச்சேரி மணிமாறன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்படின்னாலும் தொழில திறமையா முழு வளர்ச்சி அடைகிறதா என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது ஹரீஷ் சுரேஷ் திருபுவனம் ரெண்டு பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க, காற்று கடல் சூரிய ஒளி பூமியில் இருக்கும் வரை அனைவருக்கும் உதவியாக இருக்கணும்.
1: என்னடா கவிதை மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா சேமித்து கடன் வாங்காமல் குடும்பம் நடத்தணுங்க, சிக்கனமாக வாழணும் அப்படின்னு சொல்லி கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி செந்தில் முருகன் அவங்க சொல்லியிருக்காங்க.
0: நினச்சதெல்லாம் எங்கெங்கே நடக்குது, அதனால

0: எதையுமே நினைக்கிறது இல்லை, நடக்கிறது நடக்கட்டும், வந்தால் சமாளிப்போம் அப்படின்னு தைரியத்தோடு வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 வருடமாக தையல் கலையை நான் வந்து செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ரவிச்சந்திரன் மயிலாடுதுறையிலேருந்து.
1: காரைக்கால் ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய மிகச்சிறந்த குறிக்கோள் என்ன அப்படின்னா மேடை பாடகனாக ஆகணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: திரைப்படத்துறையில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறவி கஜேந்திரன் தன்னுடைய குறிக்கோள் சொல்லியிருக்காங்க.
1: ஒரு புது 4 சக்கர வாகனம் வாங்கி என் பையனுக்கு பரிசாக கொடுக்கணும், கடன் இல்லாத நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் இவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: என் மகள் +2 மாணவி, அடுத்த வருடம் கல்லூரி செல்கிறாள். அவங்க நல்லா படித்து அரசு வேலைக்கு போகணும், அதுக்கு நான் உறுதுணையாக இருக்கணும், இதுதான் என்னுடைய குறிக்கோள்னு அன்னப்பன்பேட்டை ஜோதி எழுதியிருக்காங்க.
1: காரைக்கால் தனுஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு பேருக்கும் ஃபஸ்ட்டு காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சமூகத்தில் நல்ல மதிப்புள்ள மனிதராக சமூக ஆர்வலராக இருக்கணுங்கிறது தான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: தேவனூர் ஜோதிலட்சுமி, பணத்திலோ வசதியிலோ படிப்பிலோ உயர்ந்திருப்பதை விட பிறர் மனதில் நல்லவள் என்று நற்பெயரை எடுத்து தனித்துவத்தை சுயமரியாதை இழக்காமல் நிலையாக உயர்ந்து நிற்கிறது தான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்தது அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன்கோட்டை பாரிவல்லல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய பிள்ளைகளை நல்ல நிலையில் பார்க்கணுங்கிறது தான் என்னோட வாழ்வோட பெரிய குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்கலன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட்.
2: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
1: சுட்டிவரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குபவர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் என் சொல் அமோது.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
5: ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நேரம் இப்போ 9:26. பாயிண்ட் டு பாயிண்ட்ல உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டோம். அடுத்து எழுதியிருக்காங்க அமிர்தராயன் பேட்டை பாரிவள்ளல், என்னுடைய குறிக்கோள் என்னுடைய பிள்ளைகளை நல்ல நிலையில் பார்க்க வேண்டும், அதுதாங்க என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: வேதாரண்யம் பைத்தவரன் காடும் மருத வடுகநாதன், யார்ட்டையுமே கடன் வாங்கக்கூடாதுங்க, அதுதாங்க பெரிய குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பஞ்சநதி குளம் இளவரசன், எனது குறிக்கோள் நேர்மையை யாருக்கும் எந்த வகையிலையும் துன்பம் தராமல் அன்பாக வாழ்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: அதம்பார் கலை செல்வி செல்வம், ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம் சொல்லிவிட்டு, என்னோட குறிக்கோள் என்னென்னா வீடு கட்டி பிள்ளைகள் திருமணம்னு ஓரளவுக்கு நிறைவேறிடுச்சு, இனி வரும் காலங்களில் அப்படியே காரி பண்பலையை கேட்டுட்டு நிம்மதியாக இருக்கணுங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: குறிக்கோள்லாம் நிறைவடைந்து விட்டதா?
6: ஆமாம்,
0: ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது, குறிக்கோள் இல்லாத மனிதன் பேட்டரி இல்லாத ரேடியோவுக்கு சமம், என்னுடைய குறிக்கோள் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்வது தான் அப்படின்னு செம்னார் கோயில் குணசேகர் எழுதியிருக்காங்க.
6: அடுத்தது வந்து நாகூர் ஜகஃபர் சாதிக், இருக்கிறது வரைக்கும் எல்லார்ட்டையும் அன்பாக அப்படியே வாழ்ந்துட்டு போயிடணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: உண்மையாக நேர்மையாக இருக்கணும், சிறிதளவு பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருப்பேன், தவறு செஞ்சிட்டாங்கன்னா தட்டி கேட்பேன், பின்னால் எதுவும் பேச தெரியாது, நேருக்கு நேர் கேட்டு விட்டேன், பின்னாடி எதுவும் பேச மாட்டேன், நேருக்கு நேராக கேட்பேன்னு எல்லா கலாவதி ராஜமோகன் இரவாஞ்சேரியிலேருந்து சொல்லியிருக்காங்க.
6: பாப்பாக்குடி மோகன் தாஸ், ஆகச்சிறந்த அரசியல்வாதியாகி மக்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிறதாங்க குறிக்கோள்னு சொல்லியிருக்காங்க.
0: கடன் இல்லாமல் வாழணுங்க அப்படின்னு குடவாசல் கோவி கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க.
6: ஆண்டிமடம் கார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை அதை படிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன், துடுப்பு இல்லாத படகு போலாகிடும், எதிலும் குறிக்கோளும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் செய்யும் செயல் அனைத்துமே வெற்றியடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: எந்த நிலையிலும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள். 2 குழந்தைகளையும் நல்லா படிக்க வைக்கணும், என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நந்தினி சுரேஷ் திருபுவனத்திலேருந்து எழுதியிருக்காங்க.
6: கலைவாணி வெங்கடேஷ், வாட்டார் மன்னார்குடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாத்தையும் அன்பாக இருக்கணும், என்னோடய 2 குழந்தைகளையும் நல்லா படிக்க வைக்கணும், நம்ம இருக்க வரைக்கும் நம்மால் முடிஞ்ச உதவிகளை பிறருக்கு செய்யணும், ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: அடுத்து குத்தாலம் மாரியம்மன் கோயில் மோகன் அவங்க, வாழ்வாங்கு வாழ்ந்தாலும் வசைப்படாது வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
6: மற்றவர்களுக்கு அதாவது ஏழைகளுக்கு உதவுவது கிராம நிர்வாக அலுவலராக இருக்கிறதுனால அந்த குறிக்கோளை பாதி வரைக்கும் எட்டிட்டேன், ஏழை மக்களுக்கு உதவி செய்வதால் எதையும் எதிர்பார்க்காமல் செய்யும் உதவி என்னையும் என் குடும்பத்தையும் நல்ல நிலையில் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரவிக்குமரன் தானிக்கோட்டகம் தெற்குலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
0: ஆண்டிமடம் சுதீஷ், நல்ல வேலை நல்ல சம்பளம், அதுக்கு பிறகு திருமணம், இது போல் அடுக்கிட்டே போகலாம் அப்படின்னு நிறைய குறிக்கோள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: அதே தான் வந்து சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து சொல்லியிருக்காங்க. குறிக்கோள் நிறைய இருக்குங்க, நான் கற்றுக்கிட்ட தொழில மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும், அதன் மூலம் மற்றவங்களும் வளர்ச்சி அடையணும், இது வந்து முதன்மையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து என்னுடைய குறிக்கோள் தையல் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பது, விரைவில் சொந்த வீடு கட்டி குடியேறுவதுன்னு சொல்லியிருக்காங்க. நேர்கள் கேட்டது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும்போது

0: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சென்று செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட்

0: பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் என்எஸ்பி ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:30.
2: ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல்படியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல்படி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் நாகப்பட்டினம்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
6: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
7: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
7: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
9: ஜூலை 16 வரலாற்றின் பேரேட்டில் இந்த நாள். இன்று உலக பாம்புகள் தினம். சர்வதேச அளவில் உலக பாம்புகள் தினம் ஜூலை 16 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. பாம்புகள் என்றாலே நம்மில் பலருக்கு அச்சம் ஏற்படுவது இயற்கைதான். ஆனால் நம்முடைய சுற்றுச்சூழல் சங்கிலி உடையாமல் இருப்பதற்கும், விவசாயத்தில் எலிகளின் தொல்லையை கட்டுப்படுத்துவதற்கும் பாம்புகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. உலக பாம்பு தினத்தை பற்றி பேசும்போது தமிழ்நாட்டின் இருளர் கூட்டுறவு சங்கத்தை நாம் குறிப்பிட்டே ஆக வேண்டும். பாதுகாப்பான முறையில் பாம்புகளிடமிருந்து விஷத்தை சேகரித்து இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான உயிர்களை காக்கும் எதிர்விஷம் ஆன்டிவினோம் தயாரிப்பதற்கான மூலப்பொருளை வழங்குவதில் இந்த எளிய மக்களின் பங்கு உலக புகழ் பெற்றது.
1: இன்று ஏஐ அப்ரிசியேஷன் டே, செயற்கை நுண்ணறிவு பாராட்டம் தினம். மனிதனின் சிந்தனைக்கு துணையாக இருந்து கல்வி, மருத்துவம், விவசாயம், தகவல் தொடர்பு என பல துறைகளில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பொறுப்புடனும் மனிதநேயத்துடனும் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 16 பல்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஏஐ ஆர்வலர்களால் இந்த நாள் விழிப்புணர்வு நாளாக கொண்டாடப்படுகிறது.
9: நிலவை நோக்கி மனிதனின் பயணம் ஆரம்பித்த நாள் இன்று. விண்வெளி ஆராய்ச்சியில் மனித குலம் எட்டிய மிகப்பெரிய மைல்கல் இன்றுதான் தொடங்கியது. 1969 ஜூலை 16 அன்று அமெரிக்காவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து அப்பல்லோ 11 விண்கலம் ஏவப்பட்டது. விண்வெளி வீரர் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் முதன் முதலில் கால் பதித்து, மனிதனுக்கு இது ஒரு சிறிய அடி, ஆனால் மனித குலத்திற்கு இது ஒரு மாபெரும் பாய்ச்சல் என்று வரலாறு படைக்க அடித்தளம் இட்ட நாள் இன்று.
1: 1856 இதே நாளில்தான் இந்து விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்டு இந்து கைம்பெண்களின் மறுமணத்திற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்பட்டது. சமூக சீர்திருத்தவாதி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர்களின் அயராத முயற்சியால் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அக்காலத்தில் கைம்பெண்கள் எதிர்கொண்ட சமூக கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முக்கிய சீர்திருத்தமாக இது அமைந்தது. பெண்களின் உரிமை, சமத்துவம் மற்றும் மனித நேயத்தை முன்னிறுத்திய வரலாற்று சிறப்புமிக்க சட்டங்களில் ஒன்றான இந்து விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்ட நாள் இன்று.
9: இன்று வீரமங்கை அருணா ஆசப் அலி அவர்களின் பிறந்த தினம். இவர் பிறந்த ஆண்டு 1909. இந்திய சுதந்திர போராட்டத்தின் கிராண்ட் போல்ட் லேடி என்று அழைக்கப்படுபவர் அருணா ஆசப் அலி. 1942 மகாத்மா காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்ட போது மும்பை கோவாலியா மைதானத்தில் துணிச்சலாக இந்திய தேசிய கொடியை ஏற்றி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்கு

0: புத்துயிர் ஊட்டியவர் இவர். நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்ற இந்த வீராங்கனையின் பிறந்த தினம் இன்று.
1: இந்திய ஹாக்கி உலகின் நட்சத்திர வீரர் தன்ராஜ் பிள்ளை அவர்களின் பிறந்த நாளும் இன்றுதான். 1968 இதே நாளில் பிறந்த இவர் இந்திய ஹாக்கி அணிக்காக 300 மேற்பட்ட சர்வதேச போட்டிகளில் விளையாடி உலகின் சிறந்த முன்னணி வீரர்களில் ஒருவர் என்ற புகழை பெற்றார். 4 ஒலிம்பிக் போட்டிகள், 4 உலகக்கோப்பை தொடர்கள் மற்றும் 4 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய அரிய சாதனையாளர்களில் இவரும் ஒருவர். இவரது சிறப்பான விளையாட்டுக்காக இந்திய அரசு அர்ஜுனா விருது, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகளை வழங்கி இவரை கௌரவித்துள்ளது. பொற்கால ஹாக்கி வீரர்களில் ஒருவராகவும் இளம் ஹாக்கி வீரர்களுக்கு உத்வேகமாகவும் திகழும் தன்ராஜ் பிள்ளை அவர்களின் பிறந்த நாள் இன்று. நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: என்றும் இளமையாய், எப்போதும் இனிமையாய். காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களினை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் உங்களுடைய குறிக்கோள் என்ன, இந்த கேள்வியை தான் கேட்டிருந்தோம். நேயர்கள் எல்லாம் வந்து அவங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததாக கமெண்ட் பண்ணியிருக்கிறது யார் சார்?
0: குவாகத்துலேருந்து இளங்கோவன் சொல்கிறாங்க, எந்த சூழ்நிலையிலும் நேர்மையாக இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு தீங்கு செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நேயர்களோட நானும் ஆவலாக இருக்கேன். சொல்லுங்கள் சார், உங்களோட குறிக்கோள் என்ன?
0: என்னோட குறிக்கோளா? கடைசியா கிளைமாக்ஸ்ல சொல்லலாமா?
1: ஓகே, கிளைமாக்ஸ்ல தான் ரிவீல் பண்ணுவீங்க. அடுத்தது வந்து மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் என்ன சொல்லியிருக்காங்க, நான் நோய் இல்லாம வாழ்றதே பெரிய குறிக்கோள் தாங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது சென்னை வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, நேர்மையா இருக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நாகூர் அலோன்ஸ் ராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருக்கும் நன்மைகள் செஞ்சு அவங்களோட இதயத்தில் இடம் பிடிக்கிறது தான் என்னோட லட்சியம், அதுக்கான முயற்சிகளை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து பிள்ளைகளின் எதிர்காலத்தை சிறப்பாக மகிழ்ச்சியாக அமைத்து கொடுப்பது தான் என்னுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது காரைக்கால் நளினி, எனது குறிக்கோள் அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் சிரித்த முகத்துடன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்தை சிறப்பாக மகிழ்ச்சியாக அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு. நல்லமல் ஷேக் அலாவுதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் நேர்மையாக இருக்கிறது மற்றும் முடிந்தவரை உதவி செய்கிறது, இதுதான் வந்து என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து திருபுவனம் ரவி லட்சுமி, நேர்மை, உழைப்பு, நிதானமான சிந்தனை, பிள்ளைகளுடைய லட்சியங்களை எங்களுடைய லட்சியமாக மேற்கொண்டு குடும்பத்தை நல்ல நிலையில் பாதுகாப்பது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: பொறவாச்சேரி பிரியா கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உறவுகள் எல்லாம் என்னை விட்டு பிரிந்து போயிடாமல் அப்படியே எப்பொழுதும் என்னோடவே இருக்கணும், இதுதான் குறிக்கோள். இது வந்து ஒரு ஆசைன்னு சொல்லலாம் இல்லையா, இந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுதானே குறிக்கோள். அடுத்தது சொல்லுங்கள் சார்.
0: கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, சொந்தமாக வீடு கட்டணும்னு நினச்சேன், கட்டிட்டேன், அதனால் இப்போதைக்கு எந்த குறிக்கோளும் இல்லை, நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
1: இது ஒரு நல்ல விஷயம் இல்லையா, பாசத்தை வச்சு நிறைவாக வாழ கத்துக்கிட்டாங்க. இன்னும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு போகாம
0: உண்மையா
1: முடிஞ்சிருச்சு, இது வரைக்கும் போதும், இது வரைக்கும் நல்லா வாழ்ந்த

0: போதும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட குறிக்கோள் வந்து உறவினர்களோட உதவின்னு, உறவினர்கள்ட்ட போயிட்டு உதவின்னு கேட்கக்கூடாது, என்னோட உழைப்பில் தான் வாழணும் அப்படின்னு ஒரு பெரிய குறிக்கோள் வச்சுருக்காங்க.
1: உங்கள் இருவரை மாதிரி நல்ல ஆர்ஜேவா இருக்கணுமா அப்படின்னு ஒரு குறிக்கோள்
0: வச்சிருக்காங்க.
1: புதுத்துறை செல்வகுமார் இப்படி சொல்லியிருக்காங்க.
0: அதுதான் டிஆர்பட்டினம் நளினி சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், என்னோட பிள்ளைகளோட கல்வியில வந்து கல்வி கற்றுக் கொடுத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நிறைய பேர் வந்து அவங்க பிள்ளைகளை வந்து நல்லா வளர்க்கணும், நல்ல வேலைக்கு அனுப்பணும், அரசு வேலைக்கு அனுப்பணும், படிக்க வைக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே வரிசையில் பாருங்கள், இஞ்சிக்குடி கண்ணன் வந்து, தகப்பன் என்ற முறையில் பெற்ற பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்தையும் நிவர்த்தி செய்ய வேண்டும், அவர்களை படிப்பாலும் திறமையாலும் உயர்த்த வேண்டும், அதற்கு என்னால் முடிஞ்சதை செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க.
0: அந்த பிள்ளைகளை வளர்க்குறதுங்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக வந்து செந்தில் கண்ணன் பேரிளம்லேருந்து, அவங்களும் வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடையணும், என்னால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு செய்யணும், வாழ்க்கை முழுவதும் நோய் நொடி இல்லாமல் வாழணும், எல்லாரும் இன்புற்று இருக்கணும், உலகத்தில் பெரிய லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கு இவங்களோடது, உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: அதுக்கப்புறம் திருக்கண்ணபுரம் ஆனந்த், கடன் இல்லாத வாழ்க்கை, முடிஞ்சவரை அடுத்தவங்களுக்கு உதவி செய்வது, யாரையும் எதிர்பார்க்காம வாழ்வது, அதுதான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, தீங்கு செய்யாம இருக்கிறது தான் என்னோட குறிக்கோள். என்னால் முடிந்தவரை இல்லாதவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம நேயர்கள்லாம் வந்துட்டு, இப்போ நம்ம சாமிகிட்ட போகணும்னா லிஸ்ட் போட்டு வேண்டுவோம்ல, அந்த மாதிரி அந்த ஒரு லிஸ்ட்டை நம்மள்கிட்ட எடுத்துட்டு வந்துட்டாங்க.
1: அடுத்து சிதம்பர ரகசியம்லாம் ஒன்றுமே இல்லைங்க, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை குழப்பி விடும் நம் போக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வலங்கைமான் துரை. ஆனால் குறிக்கோள் என்னன்னு சொல்லலை,
0: கடைசி வரைக்கும் சொல்லாமல் போயிட்டு
1: ரகசியம்னு சொல்லிட்டாங்க.
0: ஓகே சார், விளம்பரத்துக்கு பிறகு பேசலாம் சார்.
2: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. காரைக்கால் பண்பலை 100.3.2. இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்துட்டு உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்தது சொல்லுங்கள் சார்.
1: நித்யா, உங்கள் குறிக்கோள் என்னென்னு சொல்கிறீங்களா? இப்போ
0: ஒரு 8 மணி நேரம் வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் தூங்கணும்.
1: தூங்கணுமா? அது மட்டும் அந்த குறிக்கோள் நிறையவே இல்லை, நிறையவே இல்லையா உங்களுக்கு?
0: இல்லை இல்லை, இதுக்கப்புறம் வந்து அதுதான் ஒரே குறிக்கோள். ஒரு 8 மணி நேரம் இடையில எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் தூங்கணுங்கிறது தான் பெரிய குறிக்கோளாக இருக்குது இப்போ.
1: எனக்கு சின்ன வயசில் ஒரு குறிக்கோள் இருந்துச்சு, என்னென்னா தஞ்சாவூர் போகும்போதெல்லாம் அந்த பெரிய கோயிலை பார்க்கும்போது நம்மளும் இதே மாதிரி ஒன்று கட்டிடணும், அதுவும் நம்ம ஊரில் கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை சின்ன பிள்ளையிலேருந்து இருந்துச்சு.
0: கோயில் கட்டணும்,
1: கோயில் கட்டணுங்கிறது இல்லை, ரொம்ப பெருசாக இருக்கணும், தூரத்துலேருந்து பார்த்தாலே நம்ம கட்டின கோயில் வந்து தெரியணும். தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் அந்தாண்ட போனால் கூட ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் அதெல்லாம் தெரியும். அதுமாரி நம்ம காரைக்காலில் ஒரு பெரிய ஒரு கோயில் வெளியிலேருந்து பார்த்தா தெரிகிற மாதிரி கட்டிடணும் அப்படிங்கிறது சின்ன வயசில் ரொம்ப பெரிய குறிக்கோளாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வயசாக ஆக குறிக்கோள் வந்து மாறிடுச்சு. ஆமாம்,
0: அதுதான் அந்த சின்ன பிள்ளையில வந்து 5வது வரைக்கும் கேட்டால் நானும் டீச்சர் ஆகும்னு சொல்லுவோம், 10வதுல கேட்டால் கலெக்டர் ஆகும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி.
1: சரி, இப்போ அதை எப்படி கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, சரி நமக்கு என்னெல்லாம் தெரியுதோ அது எல்லாத்தையும் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும் அப்படிங்கிறத இப்போ குறிக்கோளாக மாற்றியாச்சு. அது அதுவும் வந்து ஒரு நல்ல குறிக்கோளாக நம்புகிறேன் நான்.
0: நல்ல குறிக்கோள் தான் சார், சூப்பர் சார். ஆண்டி மேடம் பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் நினச்சது எதுவுமே நடக்கலைங்க. வெளிநாடு போயிட்டு நிறைய சம்பாதிச்சு வீடு கட்டணும், குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும் இப்படிலாம் வந்து நினச்சேன். ஆனால் என்னால் அதை

0: பண்ண முடியல, ஆனால் என் மகன்களை வச்சு அதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். இதாங்க பெரிய குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அதம்பர் ராமன் சொல்லியிருக்காங்க, உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழணும், யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது, அதுதான் என்னுடைய குறிக்கோள்னு சூப்பராக சொல்லியிருக்காங்க.
0: அதான் நிறைய பேர் வந்து என்னென்னா பெரிய பெரிய குறிக்கோள்லாம் கிடையாது, குட்டியாக வந்து இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எல்லையை வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து இதே மாதிரி தெத்திலேருந்து செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோடய வாழ்நாள் முழுவதும் என்ன குறிக்கோள் அப்படின்னா எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும், நல்ல பண்பாக இருந்தாலே போதுங்க, ஜம்முன்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: பூந்தோட்டம் அம்பல்லேருந்து தேஜன் சொல்லியிருக்காங்க, நான் படித்து கொண்டிருக்கிறேன், படித்து நல்ல வேலைக்கு போய் என் தாய் தந்தையரை கஷ்டப்படாமல் வச்சுக்கணும், நல்லா வச்சு காப்பாற்றணும், இதுதான் குறிக்கோள். அற்புதம் அற்புதம், இது அவ்வளவோ குறிக்கோள் அப்படின்னு பாராட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க அம்பல் தேஜன்.
0: நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு இதே கேள்வியை திரும்ப கேட்போம், அதே குறிக்கோள் இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்கு
1: இல்ல குறிக்கோள் நிறைவேற்றிட்டாரான்னு கேட்போம்.
0: ஆமா, டிஆர் பட்டினம் ரமேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய படிச்சு உயர்கல்வி முடிச்சு உயர் அதிகாரியா போகணும் அப்படிங்கிறது சின்ன வயசு ஆசையா இருந்துச்சு, குடும்ப சூழ்நிலை காரணமா என்னால முடியல, ஆனா நான் விரும்பி எதை என் பிள்ளைகளுக்கு உருவாக்கி தரணும் அப்படிங்கறதா என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அதாவது தர்மம் கொடுக்க வேண்டுமே தவிர தர்மம் வாங்கக்கூடாது, அதுதான் எங்கள் அப்பாவோட குறிக்கோள், அதுதான் நானும் கடைபிடிக்கிறேன், இறைவனிடமும் அதைத்தான் வேண்டிக்கிறேன். அலிவலம் சக்தி முருகானந்தம் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது எல்லாருக்கும் கடைசி வரைக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு கண்ணாரப்பாளையம் சுரேஷ் அவங்க சொல்லியிருக்காங்க.
1: மருத்துவராகி நோயால் வாடுகின்ற மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு தாமரை கண்ணன் சொல்லியிருக்காங்க.
0: ஆமாம், நம்ம நேயர்கள் எல்லாருமே ரொம்ப நல்ல உள்ளங்கள் படித்தவங்களாக இருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி வந்து, நோய் மற்றும் கடன் இல்லா வாழ்க்கை, எல்லா சூழ்நிலையிலும் நேர்மை, இதுதாங்க என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நம் வாழ்க்கையில் நம் கையில் இல்லை, எல்லாம் நம் வாழ்க்கை நம் கையில் இல்லை, எல்லாம் இறைவன் செயல், அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போமே அப்படின்னு நிறைவி செந்தில் சுதா சிம்பிளா சொல்லிட்டாங்க.
0: அதுதான் பெரும்பாலும் நானும் வந்து அப்படிதான் நினைப்பேன், இருக்கும்போது சந்தோஷமா இருப்போம், எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாகூர் முகமது ரஃபீக் ரிஸ்வான் என்ன,
1: அதாவது எக்ஸெப்ட் ஸ்லீப்பிங்,
0: அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் கிடைக்கலையே சார். முகமது ரஃபீக் ரிஸ்வான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட வாழ்வோட குறிக்கோள் வந்து வாழ்க்கையில சம்பாதிக்கிறதே ஒரு லட்சியமா வச்சிருக்காங்க.
1: அடுத்து பூம்புவர் மேலையூர்லேருந்து செம்பியன் எழுதியிருக்காங்க, நேர்மையாக இருப்பது, முடிந்தவரை உதவி செய்வது, அனைவரும் ஒற்றுமையாக இருக்க நம்மால் முடிந்ததை செய்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதாஸ் செல்வமேரி, நல்ல மழை பொழிய வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும், நானும் விவசாய பணியை தொடர்ந்து, அதாவது இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் வேண்டுதல், நல்ல மழை பொழியணும், விவசாயம் செழிக்கணும், நான் விவசாய பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் உங்களோட குறிக்கோள் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
1: அடுத்து பாலா கார்த்திகா வந்து குட் மார்னிங், அதாவது குட் மார்னிங் தான், குட் மார்னிங் சொல்றதே குறிக்கோளா நிறைய பேர் இருக்கிறாங்க. வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி குட் மார்னிங் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது என் வாழ்வின் குறிக்கோள் உழைத்து உயர வேண்டும்னு ஹரிகரன் எழுதியிருக்காங்க.
0: ஒரு பேரையே சொல்லலை நாங்கள், இப்போ யாரோட குறிக்கோள்னு இதை படிக்கிறதுன்னு தெரியல. நாகிலேருந்து ரஜினி கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடன் வாங்காமல் வாழ்றதே லட்சியமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது லட்சியம், அதாவது இப்படி வாழணுங்கிறது லட்சியம், குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்கலாம்.
1: ஆரோக்கியமாக வாழ்வது, உடல்நலத்தோடு வாழ்வது, கடன் இல்லாத வாழ்வது, முடிந்த உதவி செய்து வாழ்வது அப்படின்னு வளத்தாமங்கலம் சம்பந்தம் எழுதியிருக்காங்க.
0: அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணாத வாழ்க்கை, இறப்பிற்கு பின்னும் அடுத்தவங்க நெஞ்சில் அப்படியே நிலைக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சுருப்பேன், இதாங்க குறிக்கோள் அப்படின்னு நாகை குமரன் சொல்லியிருக்காங்க.
1: நல்ல குடும்ப உறவோட நிம்மதியாக இருக்கணுங்க, அவ்வளோதாங்க, வேற ஒன்றுமே இல்லைங்கன்னு கும்பகோணம் குமரன் எழுதியிருக்காங்க.
0: பெருசாக ஒன்றும் இல்லைங்க, நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. விருதாச்சலம் அரசக்குழி ஜான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேத்திக்கு நடந்ததை நினச்சி கவலைப்படக்கூடாது, இருப்பதை வச்சுக்கிட்டு சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: எவ்வளவு தோல்வியை சந்தித்தாலும் சரி வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள். உலக மக்கள் அனைவரும் யோகாவை கற்றுக்கொள்ள வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய உயர்ந்த குறிக்கோள் அப்படின்னு நிறைவி ஜெயில் சிங் எழுதியிருக்காங்க.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நேயர்களுக்கு தமது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மற்றும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: மங்களம்.
1: மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை
2: காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் 2 பாயிண்ட்.

பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி வர இருக்குங்க. இன்றைக்கு சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் கடனற்ற வாழ்வு, இந்த தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். பதினோரு மணிக்கு நலமை சொல்க சிறப்பு மருத்துவ தொடரும் இருக்குங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில கண்ணோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் காரைக்கால் தனியார் மருத்துவமனை கண் அறுவை சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் வி ராஜேஷ் அவங்க. ரெண்டு மணிக்கு ஒளிபரப்பாகிற டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து சிதம்பரம் காமராஜர் அரசு மருத்துவமனை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் ஏ இந்து மாலினி இவங்க தான் வந்து நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள இருக்காங்க. இது பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
1: லஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
2: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
0: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.

0: இனிக்கும் நாள்தோறும் இருமுறை
1: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
0: மாலை 6 மணிக்கும்
1: இன்னிசையாய் உலாவரும்
0: பன்னிசை.

அதிவேகம் ஆபத்தின் ஆரம்பம், நிதானமே என்றும் பிரதானம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 1.3. சிந்தனை அரங்கம். காரைக்கால் பண்பலை நேயர்களின் சிந்தனைக்கு களம் அமைக்கும் நிகழ்ச்சி. கடனற்ற வாழ்வு. கடன் இல்லாமல் வாழ்வது எப்படி என்று தங்களது அனுபவங்களை, ஆலோசனைகளை சுருக்கமாக சுவையாக காரைக்கால் பண்பலையோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நேயர்களே. உங்கள் அழைப்புக்கான தொலைபேசி எண்கள் நீங்கள் நன்கு அறிந்த 04368 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 231-231 அல்லது 299-480 இன்னொரு எண் 299-580. அலைபேசி எண்ணில் அழைக்க விரும்பினால் 9566-427231. நேர்களே, கடனற்ற வாழ்வு. கடன்பட்ட நெஞ்சம் போல கலங்கினானாம் இலங்கை வேந்தன் என்கிறது கம்பனின் வரிகள். கடன் இல்லாமல் இன்றைய சூழ்நிலையில் வாழ்வது எப்படி? இன்னைக்கு மிக மிக எளிமையாக கிடைத்து விடுகிறது நாம் கேட்கும் கடன். அதுக்கு பல்வேறு விதமான வசதிகள், வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம மொபைல் ஃபோனை வச்சே நமக்கு தேவையான அளவு கடன் வாங்கிடலாம். அதேபோல் வங்கிகள் கொடுக்கக்கூடிய கடன் அட்டைகள், அதேபோல் தனி நபர்கள்கிட்ட நாம் வாங்கக்கூடிய கடன்கள், இப்படின்னு வாழ்க்கையில் கடன் வாங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கு பெருகிவிட்டது. அதற்கான தேவையும் அதிகரித்து விட்டது. ஆனால் கடன் வாங்கிட்டோம்னா அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது? நம்முடைய நிம்மதியை நாம் தொலைத்து விடுகிறோம். நம்முடைய சந்தோஷம் அந்த கடனோடு சேர்ந்து காணாமல் போய்விடுகிறது. வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் பேர். இந்த வட்டிக்கு கடன் வாங்கிவிட்டால் கடன் கொடுத்தவர்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, ஆனால் கடன் வாங்கியவர்களுடைய நிலைமை திண்டாட்டம்தான். வரவுக்கு மேலே செலவுகள் செய்து அந்த செலவுகளை சமாளிக்க கடன் மேல் கடன் வாங்கி கொண்டாட்டமான வாழ்க்கையை திண்டாட்டமாக மாற்றிக்கொள்வது யார், என்ன காரணம், அதற்கு யார் பொறுப்பு, எப்படி கடனற்ற வாழ்வை நோக்கி நாம் பயணிப்பது? மிக முக்கியமான, மிக அவசியமான ஒரு கேள்வியாக இன்றைக்கு இந்த கேள்வி இருக்கிறது. நிறைய கடன் வாங்கி அதன் காரணமாக

0: வாழ்க்கையே தொலைத்தவர்கள், குடும்பத்தையே தொலைத்தவர்கள் இருக்கிறார்கள். அதனால் நம்ம இது ஒரு மற்றவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களோடு அமையக்கூடிய சிந்தனை அரங்கமாக மலரட்டும். நிறைய நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். முதலில் இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: பன்னீர்செல்வம் பேசுறேன்.
0: பேசுங்க பன்னீர்செல்வம் ஐயா.
1: கடன் வாங்காமல் வாழ்வது எப்படி? எனக்கு தெரியுமோ இல்லையோ, நான் வாங்குவதே இல்லை.
0: அப்படியா?
1: ஆமா.
0: எப்படி சமாளிச்சீங்க?
1: எனக்கு வர்ற ஊதியமே போதும்.
0: சரி,
1: அதுக்குள்ள செலவு செய்வேன்.
0: நிறைவா இருந்தீங்க.
1: ஆமா ஆமா. எனக்கு இப்ப நான் பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கறது ஓய்வு பெற்றது வரையிலையும் அவர்களாக கொடுக்கின்ற கதர் தள்ளி கொடுறாங்கல்ல கதர் அப்ப கை தெரியல. அது மாதிரி வர்றது தவிர்க்க முடியல. மன கஷ்டமே இல்ல.
0: சரிங்க.
1: நிம்மதியான தூக்கம் சாப்பிடலாம்.
0: நிச்சயமா
1: கவலை இல்ல. இது எல்லாரும் பின்பற்ற வேண்டும் என்று எனது 85வது வயதில் நான் பெற்ற இன்பத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன்.
0: அருமை அருமைங்க, ரொம்ப சிறப்பு. ஆரம்பமே அசத்திட்டீங்க. 85 வயது, நான் இதுவரைக்கும் கடன் வாங்கலை, வாங்கக்கூடிய அனைத்து வசதிகளும் இருந்தால் கூட வாங்காம வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்காங்க. நன்றிங்க ஐயா. வணக்கம். அடுத்த நேயர்,
2: வணக்கம்.
0: வணக்கம்
2: ஐயா.
0: பேசுங்கம்மா.
2: கடன் என்பதுமையா பொதுவா இப்ப பாத்தீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கை. ஆமா, அன்றாடம் நம்ம உழைக்கிற காசு நமக்கு 100 ரூபாயா இருந்தா அந்த 100 ரூபாய்க்குள்ள ஒரு பெண் குடும்பத்தை ஓட்டுறதுயா. இதுல வந்து நானும் பெண்ணுதான். ஆனா அந்த பெண் வந்து கணவனுடைய சம்பாத்தியம் ஒரு நாளைக்கு 2000 ரூபாயா இருந்து மாசம் 60 ரூபாயா இருந்தாலும் ஒரு பைசா மிஞ்சாததுக்கு காரணம் வீட்டுல உள்ள பெண்மணிகளைதான் குறைபாடு சொல்ல முடியும். ஏன்னு சொன்னா, அந்த ஒரு கணவன் வரவு அறிஞ்சு செலவு செய்ய மாட்டாங்க. அவங்க ஓடி போய் உழைச்சு சம்பாதிப்பாங்க, அவங்க கொண்டாந்து போடுவாங்க. நம்ம இன்னைக்கு வேணும் நாளைக்கு வேணும், ஆனா சிக்கனம் படுத்தலாம், ஆனா கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது இல்லையா. ஏன்னா ஆடம்பரமா நம்ம வாங்கி பிறர் பார்வைக்கு நம்ம ஆடம்பரமா ஒரு தீவுல வாங்கி பொருளை வாங்கி எதையும் அனுபவிச்சு நம்ம வாழணும்னா பிறருக்கு அது வந்து எப்படி தெரியுமோ தெரியாது. நமக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமா போயிடும். கடனா இருந்தா கஷ்டமா போயிடும். இப்ப கடனை வச்சு எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. குடும்பத்தையே ஒன்று மரியாத பிள்ளைகளோட மனைவியோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கெல்லாம் அன்றாடம் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல நம்ம சின்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் நன்மையான முறையில கடன் இல்லாத நிம்மதியான உறக்கம்.
0: சரி,
2: நன்றிங்க ஐயா.
0: நன்றிங்க, ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. அதாவது தொழில் முதலீடு அப்படின்னு வரும்போது தங்களுக்கு அனுபவம் உள்ள நல்ல தொழிலில் தான் முதலீடு செய்யணும். ஏதோ ஒரு இடத்துல எப்படியோ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய முதலீடுகள் ஒரு பெரிய கடனாளியாக ஒரு மனிதனை மாற்றிவிடும். அதனால் எல்லா இடத்துலையும் பணத்தை செலவழிக்கும் போதும் நம்ம எச்சரிக்கையாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக கடன் இல்லாத வாழ்க்கைங்கிறது சாத்தியம்தான்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: சிந்தனை அரங்கத்துல கடனற்ற வாழ்வு இந்த தலைப்பில் அடுத்து வரப்போற நேயர், வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
6: வேதாரண்ய வட்டம் கருப்பம்பளம் தெற்கிலிருந்து சிவகுமார். நலமா இருக்கீங்க?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க சிவகுமார்.
6: அதாவது கடன் இல்லாத வாழ்க்கை இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடன் வந்து மிக எளிதா கிடைக்குது. ஒரே ஒரு ஆதார் அட்டை ஜெராக்ஸ் இருந்தா போதுங்க ஐயா. எந்த லோனுமே நம்ம தனியார்ல வாங்கிடலாம். அந்த பாட்டுக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபான்னு குடுக்கறாங்க. அதை வாங்கி நம்ம வந்து கட்ட முடியுமா அப்படிங்கறத

0: யோசனை பண்ணி நம்ம வந்து வாங்கணும்.
1: சரி,
0: ஏன்னா வாங்கிக்கிட்டு பின்னாடி வந்து கட்ட முடியாத ஒரு தவிச்சுக்கிட்டு இருக்கிற சூழலை வந்து நான் நிறைய பேரை
1: பார்க்குறேன்.
0: ஆக கடன் கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டா அதை கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
1: சரிங்க.
0: அதே போல் பார்த்தீங்கன்னா கடன் வந்து இன்னைக்கு வந்து எத்தனையோ ஆடம்பர பொருட்கள் இருக்கு. அந்த ஆடம்பர பொருட்களை வந்து நாமளும் அடுத்த வீட்டுல இருக்கு, நாமளும் வாங்கணும் அப்படின்ட்டு கடன் வாங்கி அந்த பொருளை வாங்கி சேர்க்கிறாங்க.
1: சரிங்க.
0: நம்ம வந்து விரலுக்கேத்த வீக்கம் மாதிரி நமக்கு என்ன வருமானம் கிடைக்கிறதோ அந்த வருமானத்துக்கு ஏத்த செலவு நாம் செய்தோமானால் கடன் இல்லாத வாழ்க்கை வாழலாம் என்பது என்னுடைய கருத்தாக பதிவு செய்கிறேன்.
1: சிறப்பு, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: ஐயா வணக்கம். மணக்குடி ராஜேந்திரன்.
1: சொல்லுங்க
2: ஐயா. ஐயா, நோயற்ற வாழ்வு ஒரு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். கடனற்ற வாழ்வு நம்ம மன அழுத்தத்தை போக்கி நம்ம குடும்பத்தை காக்கும்.
1: சரி.
2: இன்னைக்கு வந்து கடனுக்கு முதல் காரணம் இரண்டு காரணம். ஆணின் சுய கௌரவம், பெண்ணின் ஆடம்பரம். அந்த ஆண் என்ன பண்ணுவான்னா அந்த தெருவிலே கடைசி வீட்டுல ஒரு கல்யாணம் பண்ணிருப்பாங்க, ஆகா ஓகான்னு பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு வசதி இருந்துக்கு அவங்க பண்ணிருப்பாங்க. காலையில 10 டிஃபன் போடுவாங்க, மத்தியானம் பாத்தீங்கன்னா 8 பேரு 9 பேரோட சாப்பாடு போடுவாங்க. அதே மாதிரி இவனும் போடுன்னு நினைப்பான். கல்யாணம் வந்து வாழ்க்கையில ஒரு முறை வருவதுதான், அது ஒரு நாள் கூத்து. அந்த ஒரு நாள் கூத்து இவன் சுய கௌரவமா, அதாவது இவன் வந்து இவனை விட அவன் வந்து கொஞ்சம் பொருளாதாரத்துல தாழ்வு நிலை இருந்தாலும் அவன் சேமிப்பு இருந்தது அவன் செலவு பண்ணான். அதை பார்த்துட்டு இவன் அவனுக்கு அவன் என்ன பண்றது நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது. அது மாதிரி பெண்ணை பாத்தீங்கன்னு
1: வச்சுங்களேன்,
2: பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த வீட்டு பாப்பாங்க, ஏத்த வீட்டு பாப்பாங்க, பக்கத்து வீட்டுக்கு பாப்பாங்க. அந்த வீட்டுல அப்படி புடவை எடுத்துட்டாங்க, இந்த வீட்டுல கொடுத்துட்டாங்க, எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாம் தவணை முறையில வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி எனக்கு என்ன பண்றது அந்த ஆடம்பரத்தினாலையும் ஆண் வந்து சுய கௌரவத்தாலையும் பெண் ஆடம்பரத்தாலையும் குடும்பங்கள் அழியுது. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா எல்லா குடும்பங்களும் அழியும் சொல்ல முடியாது. 95% குடும்ப கடனால அழியுது. என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா என் வாழ்க்கையில நடந்த உண்மைதான், நானும் பட்டுதம்
1: திருந்தினேன்.
2: அதாவது 22 வேலைக்கு போனேன், 29 வரைக்கும் ஜாலியா செலவு பண்ணேன், வாங்குற சம்பளத்தை அத்தனை செலவு பண்ணேன், கவலையப்படல. 29 எனக்கு கல்யாணம் வந்தது, அந்த கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அன்றைக்கு என் மனைவி வந்து என்னை சொல்லி திருத்தினத்தால நல்ல சுய கௌரவத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கடன் என்பது அதுக்கு பிறகு என்னோட கிட்டே வரல. பொருளாதாரம் மேன்மடைகிறதுக்கு நம்மளுடைய சுய புத்தி இருக்கணும்யா. அடுத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களோட எந்த ஒப்பிட கூடாது. நமக்கு நம்மளோட விரல் வீக்கம் என்ன, அந்த விரல் வீக்கத்துக்கு தெரிஞ்சுக்க கண்டுபிடிக்கணுமா கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெட்ரோல் விலை ஏறி போச்சு, டீசல். அப்ப என்ன பண்ணணும், கூடுமான வரைக்கும் வீட்டுல ஒரே ஒரு வாகனத்தை பயன்படுத்தணும், பொது போக்குவரத்தை பயன்படுத்தணும். இந்த பிறந்த நாள் விழான்னு ஒன்னு கொண்டாடுறாங்க, அதெல்லாம் செய்யுங்க. நான் வேணான்னு சொல்ல, அது எவ்வளவு எளிமையா ஒரு கோயில போய் அர்ச்சனை பண்ணிட்டு பண்ணுங்க. அது கௌரவத்துக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் பண்ணி கஷ்டப்படுறது நீங்க இல்ல, உங்க தலைமுறைக்கு நீங்க என்ன பண்ணி போறீங்க, சொத்து சொகம் சேர்த்து வைக்க வேணாம். கடனை விட்டு கூட்டிட்டு போவாதீங்க. அந்த பிள்ளைங்களுக்கு நீங்க சம்பாதிங்க, நல்ல ஆரோக்கியத்தோட இருங்க, பிள்ளைங்களுக்கு கல்வியை கொடுங்க, அதுவே போறோம். நீங்க அதை வாங்கி இதை வாங்கி எல்லாம் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு கடனை விட்டுட்டு போகாதீங்க. அதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள், இது என்னோட தாழ்மையான கருத்தை.
1: நன்றி.

0: தங்க மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: அடுத்த நேம் நம் நேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. சொல்லுங்க முருகேஷ்.
3: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேன் சார்.
2: சொல்லுங்க சார்.
3: கடன் இல்லாம
2: வாழ்க்கை
3: வீட்டை கேட்கும் சிவில் சிந்திச்சு நாட்டை கேட்கும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பணம் அவசியம்.
2: சரி,
3: அதை பிடிக்கிறாங்க வாங்கிட்டு அவசியப்படுறது யாரு? அதனால கடன் என்னமோ கேட்கறா ரெண்டு வேலை சாப்பிட்டுவோம்.
2: சரிங்க,
3: நாலு வேலை சாப்பிட்டு நாலு வேலை சாப்பிடணும்.
4: கடினம்.
2: சரி,
4: கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல. இந்த மாதிரி வாழ்க்கையதான் இந்த காலத்துல ஓடிட்டு இருக்கு.

0: சரிங்க.
1: கடனற்ற வாழ்வு வாழலாம், ஆனா அது வந்து சிறக்காது. கடன் வாங்க கூடாதுன்னு சொல்லல, ஆனா கடன் அளவான கடனா இருக்கணும். நம்மளால முடிய விரலுக்கு ஏற்ற வீக்கம் சொல்றாங்கல்ல, அது மாதிரிதான். அதாவது கடன் வந்து என்பதுசா, இப்போ வந்து நம்ம ஒரு மூலதனம் பண்றோம்னு வச்சுங்களா, அந்த மூலதனத்துக்கு முன்னாடி நம்ம பணம் கட்டி வாங்கறது இருக்கு, வாங்கிட்டு பணம் கட்டுறது இருக்கு. ஒரு ஒரு பெரிய பெரிய மூலதனம், பெரிய பெரிய ஒர்க் ஷாப்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா எப்படி வளர்ச்சி அடையுதுன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட மூலதனம் வந்து 50% இருந்தாலும் அவங்க வாங்குற கடன் வந்து 50% இருக்கும், 50%. இதையும் அது சேர்த்து வச்சுதான் அது கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு வந்து 5 பேர் வந்து லேபரா இருப்பாங்க, 50 பேரே மாறும். இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா மூலதனத்தை போட்டு மூலதனத்தை எடுக்கிறது. அதாவது கடனற்ற வாழ்வு வாழலாம் என்பது ஒரு சிலர் கருத்தாக இருந்தாலும் கூட, கடனை இல்லாம வாழும் என்பது, கடன் இல்லாம வாழ்றதே கஷ்டம் சார். கடன் இருந்தாதான் நம்ம வாழலாம், அடுத்த இலக்கை நோக்கி போகலாம், உழைக்கின்ற எண்ணமே வருது. எல்லாம் கூட எல்லா வசதியும் இருக்கப்ப, அப்பா அம்மா சொத்து சேர்த்து வச்சுட்டாங்கப்பா, எனக்கு கடல்ல இருந்தா யாரு உழைப்பா, யாரு வேலை பாப்பா, யாரு சம்பிச்சு போயிடும். கடனோட வாழ்ந்தாதான் கஷ்டம் இல்லாத வாழலாம் என்பது என்னுடைய அனுபவத்தை பதிவு பண்றேன் சார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. நீங்க சொல்றது வந்து தொழில்துறை, தொழில் முதலீடு, தொழில் முனைவோர் செய்கிறது, அதெல்லாம் வேற. தனிப்பட்ட மனிதனாக ஒரு குடும்ப வாழ்க்கையில் கடன் இல்லாமல் வாழ்வது அப்படிங்கிற கருத்தை பற்றி தான் நம்ம கேட்டிருக்கிறோம்.
2: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துண்டனா.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்களை, சிந்தனை அரங்கத்தில் இன்னைக்கு கடனற்ற வாழ்வு என்ற தலைப்பில் நம்ம நேர்கள் பேசிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
3: அதான் வணக்கம் சார்.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: ஐயா, அப்படி வந்து ஜெயலட்சுமி பேசுறேன்
2: சார். பேசுங்க.
3: கடன் இல்லாத வாழ்க்கையா?
2: ம்,
3: கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை. கடன் இல்லாத இருக்கிறதை கொண்டு சிறப்புடன் வாழும்.
2: முடியுமா வாழ?
3: முடியும், முயற்சி செஞ்சால் முடியும்.
2: சரி,
3: இவ ஒரு கொத்தனார் வேலை ஒருத்தர் செய்யறான்னு வச்சுங்களேன். அவருக்கு நாலு நாளைக்கு வேலை கிடைக்கும், நாலு நாளைக்கு வேலை கிடைக்காது. அதுவும் மழை நல்ல சுத்தமா அவருக்கு வேலை கிடைக்காது. அந்த நேரத்துல ரொம்ப வேலை கிடைக்கிறப்போ அந்த பணத்தை ரொம்ப செலவு செய்யாம அதை சேமிச்சு வச்சோம்னா அது வேலை இல்லாத காலத்துல உதவும். சில பேர் என்ன செய்யுங்க, காசு ரொம்ப கிடைக்குது, அவருக்கு ஜாலியா இருக்கணும்னு ரொம்ப செலவு செஞ்சுட்டாங்க. அப்போ அவங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு
2: போகும்.
3: நம்ம வேலையை பொறுத்து நம்ம செலவு செய்யணும் சார். அஞ்சு ரூபாய் வேலை செய்யறோம்னா மூன்று ரூபாய் செலவு செய்யணும் சார், ரெண்டு ரூபாய் சேமிச்சு
2: வச்சிடணும்.
3: இப்படி இருந்தாக்கா நம்ம நிம்மதியான வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை வாழலாம்.
2: நல்ல கருத்து, அற்புதமா சொன்னீங்க, நன்றி. அடுத்த நேர், வணக்கம்.
4: ஹலோ.
2: வணக்கம்.
4: ஹலோ.
2: ஆ, வணக்கம், சொல்லுங்க.
4: காட்டு மன்னார் கோயில் இருந்து குளஞ்சி அப்பன்.
2: சொல்லுங்க.
4: கடனற்ற வாழ்க்கை, அதாவது கடன் வாங்காமையும் வாழ முடியாதுங்க.
2: சரிங்க,
4: கடன் வாங்கணும்
2: தான்,
4: ஆனா தேவைக்கு தான் வாங்கணும்.
2: இப்ப
4: நம்ம படிக்கக்குள்ளே பாத்தீங்கன்னா கணக்குல வந்து கடன் வாங்கி கழித்தல்னு போடுறோம். அப்ப அந்த கடன் வாங்கி கழித்தல் போடுறதுல சரியாயிடு. அப்ப நம்ம வாங்கக்கூடிய கடன் எப்படின்னா அதை சரி பண்ண, அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா நிரந்தரமான ஒரு வருவாய் வர்ற போல இருந்தா நம்ம கடன் வாங்கலாம். இப்ப நான் பயிர் வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு அறுவடை செஞ்சு தரேன், அந்த மாதிரி வாங்கலாம். நிலையற்ற ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி நாங்க கடன் வாங்கிட கூடாது.
2: சரி,
4: அதை நம்ம வந்து நிலைக்குலைய வச்சிருவோம். ஆனா அதே வேளையில நம்ம வந்து அளவுக்கு அதிகமா ஆடம்பரமா வாங்குற செலவுல தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை அஸ்தமத்து போகுது. அதாவது கடன் வாங்குறது தவிர அந்த கடனை வந்து எப்படி வாங்கணும், இது போன்ற முறையில வாங்கணும். நம்மளுக்கு தான் கேட்டதும் கொடுக்குறாங்கன்னா அஞ்சு வட்டியா பத்து வட்டியான்னு வாங்கிட்டு கடைசியில அசலுக்கு மேல அஞ்சு மடங்கு கட்டினவங்கலாம் நம்ம பாக்குறோம். அதாவது ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்க போ, ஐயாயிரம் ரூபாய் பொருளை விற்கிற மாரி சூழல் உருவாயிடுது. அதுக்குதான் இப்ப சொன்னாங்க, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அதாவது போர்ல வந்து சோகமா உட்காந்தான் ராவணன். ஏய், என்ன நீ என்ன கடன் வாங்கிட்டு வந்து ஏமாத்தணும், கடன் பட்டா நெஞ்சம் போல கலங்கிட்டு உட்காந்துருக்கிய. அப்பன்னா அதை எப்படி எடுத்துக்கிறாங்க பாருங்க. ஒருத்தவங்கள்ட்ட அந்த போர்ல தோத்துறது கூட பெருசு இல்ல, ஒருத்தவங்க கடன் கொடுத்தவன் அந்த நேரம் வரக்குள்ள நம்ம மனசு பதம் பதைக்கிற, அதை விட கொடுமைன்னா. அதனால கடன் வாங்குறது தவறுல அந்த கடனை வந்து நம்ம வந்து நியாயமான நல்ல முறைக்கு வாங்கி அடைக்கக்கூடியதா இருந்த சிறப்புங்கிறது என்னுடைய கருத்துங்க.
2: நன்றிங்க, நன்றி. வணக்கம்.
5: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கும், சொல்லுங்க.
5: கண்டிப்பாக எத்தனை வருஷம் நல்ல கடன் வாங்கிதான்
2: சரி
5: வாங்காமலாம் இருக்க முடியாது.

0: அப்படி வாங்கி நடத்தினால்தான் குடும்பம் நடத்தலாம். ஒண்ணு அதுல நாணயமாக நடத்தணும். ஆமாங்க ஐயா, அப்பதான் நீங்க கொடுத்த தலைப்புக்கு வாழ்க்கை நிறையாகும்.
1: சரி,
0: நன்றி.
1: சிறப்பு நன்றி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: அடுத்த இணையம் நேயர், வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம், சொல்லுங்க.
4: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: பேசுங்க ராஜேஸ்வரி.
4: அவையார் கூட சொல்லியிருக்காங்க, ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அணிந்து மதி கெட்டு போனது இச்சு எல்லோருக்கும் கல்வனா ஏன் சிறப்பும் சீயனாய் நல்லா இருக்கும் கொள்வாங்கன்னு சொல்றாங்க. அவ கடன்பட்டவங்க கடன்பட்டார் நெஞ்சும் போல் கடங்கினால் இலங்கை வேண்டன்னு. கடன்பட்டவங்க என்னென்ன துயரத்துக்கு துன்பத்துக்கு ஆளாவாங்கிறத நம்ம முன்னோர்கள் வழிபடி நம்ம கேட்டுக்கிட்டோம்னாலே நம்ம கடன் இல்லாம வாழ முடியும். நம்மளோட சேமிப்பை வந்து கொஞ்சம் அதிகமாக்கணும், உழைப்பை வந்து கொஞ்சம் கடுமையாக்கணும். புதுசான வாழ்க்கை வாழும்போது நம்ம வாழ்க்கை வந்து ஒரு நிரந்தரமான வாழ்க்கையா மாறாது இல்லையா? கொஞ்சம் வேலைகளை கொஞ்சம் கூடுதல் வேலைகளை பார்த்து நல்ல சேமிப்பு முக்கியமா இருக்கணும். இன்னைக்கெல்லாம் வந்து சேமிப்பு இருக்கிறவங்க தான் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க இல்லையா? கொரோனா காலங்கள்ல கூட சேமிப்பு வச்சிருந்தவங்க நல்லபடியா சிறப்பா வாழ கொடுத்துருந்த காலகட்டத்துல சேமிப்பு இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படத்தான் செஞ்சாங்க. ஆனா அதுலயும் கொஞ்சம் சேமிப்பை வந்து நம்ம நிறைய சேர்த்து வைக்கிறப்போ அந்த மாதிரி ஏழை எளியதுக்கு கொடுத்து உதவும் செய்யும் கணங்கண்ணா. ஏன்னா செய்யும் போது அவங்க கடன் இல்லாம வாழ முடியும் இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பணம் படைத்தவர்கள் வசதி இல்லாதவர்களுக்கு எவ்வளவுதான் கடுமையா உழைச்சாலும் நிறைய பேர் முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கை வாழ்றாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு கூட பிறந்த பிறப்புகளா இருக்கட்டும், பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதி உதவி செய்து பரஸ்பரம் அன்பு செலுத்தும் போது அவங்க கடன் கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்கிட்டு வாழ முடியும் இல்லையா? அதனால நம்ம வந்து வாழ்ற வாழ்க்கையில ஒரு தெளிவா வாழணும். இடையில் திடையை தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையிலும் மான பெரியுது. ஒழுக்கத்தை முத கையாளணும். ஏன்னா தீய பழக்கங்கள் இருக்கும் போதுதான் வறுமைக்கு தள்ளப்படுது ஒவ்வொரு குடும்பமுமே. அதனால தீய பழக்கங்களை விட்டொழிச்சுட்டு உழைக்கிற காசை வீட்டுல கொடுத்து சிக்கனமா வாழும்போது எல்லா விதமான ஒரு தெளிவு கிடைக்கும், வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும்.
1: நன்றிங்க, நன்றி, அழகா சொன்னீங்க. அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
5: உடையார் போலயே மகிம். கடனற்ற வாழ்வு அது எனக்கு கிடைச்சிருக்கு சார். அதை கொடுத்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு
1: இருக்கின்றேன்.
5: இது வந்து ஒரு வரம், இது இருந்தாலே போதும் வாழ்க்கை வந்து செம்மையா கொஞ்சம். அதாவது நோய்கள் வந்து நம்மளை அன்றதுக்கு காரணமே இந்த கடன் தான். ஒரு கடன் வந்து ஒரு நல்ல பரிமாற்றம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கை உயிருக்கு அது பயன்படணும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்துறதுல நாணயத்தை கடைபிடிக்கணும். உழைப்பு வந்து வயிற்றை கழுவும் வெறும் பிழைப்பு அல்ல, அது உலகை உன்னதமாக விடுக்கும் அழைப்பு என என்றான் பாருங்க. அவனுக்கு வந்து கடன் ஒரு பொருட்டே கிடையாது. கடன் வந்து நமக்கு பயன்படுற மாதிரி இருந்தா கடன் வாங்கலாம், தவறே கிடையாது. தேவைப்பட்டால் நமக்கு ஒரு, அதாவது இப்ப என்கிட்ட டூ வீலர் வாங்கறதுக்கு வசதி இருக்கு, நான் வாங்கலையே, எனக்கு அது தேவை இல்லையே, அதனுடைய பயன்பாடு எனக்கு தேவை இல்லை. அதாவது தேவை இல்லைங்கும் போது அந்த பொருளை வாங்கி நம்ம கடன் மேல கடன் ஏற்படுறது ஆபத்தானது. நன்றி சார்,
1: அருமையா சொன்னீங்க, நன்றி. வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
6: பேசுறேன்.
1: பேசுங்க.
6: ஆகாறு அளவீட்டு ஆயினும் சரியில்லை, போகாறு அகலாக்கடைன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நமக்கு வருகின்ற வருமானம் கம்மியா இருந்தாலும் அந்த வருமானத்துக்குள்ள வாழ தழகிட்டா முன்னாடி கடன் வாங்குற நிலைமையே ஏற்படாது.
1: சரி,
6: அதனால தொடர்ந்து இப்ப நிறைய நண்பர்கள் சொன்னாங்க கடன் வாங்குறதுங்கிறது தவிர்க்க முடியாதுங்கிறது
1: தான்,
6: அது உண்மை. ஆனா அந்த கடனை வாங்கினவங்க சொன்ன செய்திகளை திருப்பி கொடுக்கும் போது கொடுத்தவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், வாங்கினவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதை வந்து ஏமாற்ற நினைக்கும் போது பிரச்சனைகள் வருது, இன்னல் வருது. வாய்ப்புக்கு நன்றி ஐயா.
1: அருமை நன்றி.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சுலமுது தார்பாய்கள் கிரீனிட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகளை வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம்.
0: நேர்களே, கடனற்ற வாழ்வு இந்த தலைப்பில் முகநூல்லையும் நம்ம நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். அவற்றில் சில பதிவுகளை பார்க்கலாம். கலாவதி ராஜமோகன், எரவஞ்சேரியிலிருந்து, கடனில்லாத வாழ்வு என்பது மன அமைதியை தரும் பேரின்ப வாழ்வு, சுவையான மகிழ்ச்சியான வாழ்வு. வாழ்வதற்கு கையில் பணம் குறைவாக இருந்தால் கூட இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வதுதான் அழகு, அதுதான் நிம்மதியை கொடுக்கும். கடன் வாங்கும் பொழுது சுதந்திரத்தை அடகு வைத்து விடுகிறோம். காலையில் எழுந்தவுடன் கடன் சிந்தனை, இரவு முழுவதும் நிம்மதியான உறக்கம் இருக்கணும் அப்படின்னா கடன் இல்லாமல் இருக்கிறத வச்சு வாழக்கூடிய பக்குவம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடலூர் துறைமுகத்திலிருந்து சுரேஷ், வரவுக்கேற்ற செலவு செய்யும் பழக்கமே கடனற்ற வாழ்வின் அடிப்படை. என்னுடைய மாதாந்திர வருமானத்தில் 50% மட்டும் வீட்டு வாடகைக்கும் மளிகைக்கும், 30% பொழுதுபோக்கு மற்றும் உணவுக்கு செல்கிறது, 20% சேமிப்பு மற்றும் கடன் அடைப்பதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடனற்ற வாழ்வு கவலையில்லா வாழ்வு அப்படின்னு நிறவி நச்சுப்பிள்ளை குடும்பத்தார் எழுதியிருக்காங்க. இரவல் வாங்கிய நிம்மதியில் வாழ்வது அறியாமை, சுயமாய் சம்பாதித்த கஞ்சியில் கிடைப்பது பேரமைதி, விடியலில் துளிர்க்கும் நம்பிக்கை, விடியும் வரை நிம்மதியான உறக்கம். இப்படி இருந்தால் தான் கடனற்ற வாழ்க்கைக்குரிய இலக்கணங்களாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. கடனில்லா வாழ்க்கையை விட வேறு எதுவுமே அழகில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, நோய் நொடி இல்லாத கடனில்லாத வாழ்வு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீனாட்சி காட்டுமன்னார் கோயிலேருந்து, மன அமைதியை தரக்கூடியது கடனில்லாத வாழ்க்கை, பொருளாதார சுதந்திரம், வரவுக்குள் செலவு செய்து அதை திட்டமிட்டு முறையாக நிர்வகித்தால் நமக்கு இந்த கடனில்லாத வாழ்க்கை சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடன் வாங்காமல் வாழ்ந்து விட்டால் அதுதான் நமக்கு பெரிய வெற்றிங்க அப்படின்னு ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி எழுதியிருக்காங்க. கந்தலாக இருந்தாலும் கசக்கி கட்டு, கூழாக இருந்தாலும் குளித்து கொடின்னு சொல்லுவாங்க. குடிசையில் வாழ்ந்தால் கூட கடன் இல்லாமல் மன நிம்மதியாக வாழணும், அப்படி இல்லைன்னா நண்பர்கள் உறவினர்கள்லாம் பகைவர்கள் ஆகிடுவாங்க, கடன் இல்லாமல் மகிழ்ச்சியோட நிம்மதியோடு வாழக்கூடிய மனிதர்களாக இருப்போம்ட்டு ஆண்டி மேடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க. தேவை அறிந்து செலவு செய்தால் கடன் இருக்காதுன்னு நன்னிலம் சுப்பிரமணியன் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. உலகமே பணம் தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. காரைக்கால்லேருந்து புதுத்தறை செல்வகுமார், குறைவற்ற செல்வம் நிறைவான வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே போல் கடன் இல்லாத வாழ்க்கை என்ன வச்சுருக்கிறோமோ அதை வச்சு சந்தோஷமாக இருக்கிறது அதுதாங்க நிம்மதின்னு காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க. நிம்மதி மன அமைதிக்கு அடித்தளம் கடனற்ற வாழ்வு. நிதி மேலாண்மை

அப்படிங்கிறது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாதாந்திர வரவு செலவு திட்டம், எமர்ஜென்சி கால செலவுக்கான நிதி சேமிப்பு, இதனால் நீங்கள் கடன் இல்லாத வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ளலாம். அதாவது நம்முடைய வருமானத்தில் 50% அத்தியாவசிய தேவை, 30% எதிர்பாராத செலவு, மீதி 20% சேமிப்பு அப்படின்னு அற்புதமாக ஒரு கணக்கு போட்டு பட்ஜெட் போட்டு கொடுத்துருக்குறாங்க மும்பை நடராஜன். அனப்பன்பேட்டை ஜோதி, கடனற்ற வாழ்வு அமைதிக்கும் நிலையான நிதி சுதந்திரத்திற்கும் அடிப்படை, அதனால் முடிஞ்ச அளவுக்கு கடன் இல்லாமல் வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டீ மடப்புறம் வேல்முருகன், காட்டுமன்னார் கோயிலேருந்து, என்னை பொறுத்தவரை இப்போது கடன் இல்லாமல் வாழ முடியாது, எல்லா சூழ்நிலையிலும் கடனோடு தான் வாழ முடிகிறது. பிள்ளை படிக்கும் சூழ்நிலை காரணமாக நான் அனாவசியமாக கடன் வாங்குவதில்லை, மாற்றம் வரும் நம்பிக்கை இருக்கிறது, வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே கடனற்ற வாழ்க்கை வாழத்தான் ஆசைப்பட்றாங்க, ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் கடன் இல்லாமல் வாழ்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். தேவையில்லாமல் யார்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது. முக்கிய காரணத்துக்காக கடன் வாங்குகிறார்கள், அதுதான் உண்மை. கடன் பெறுவதற்கு 1000 வழிகள் இருக்கிறது, ஆனால் பெற்ற கடனை அடைப்பதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது, அதுதான் உழைப்பு. அதனால் கடன் வாங்குவதை கூடுமானாலும் குறைச்சிங்கன்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்னம் ரமேஷ். அடுத்து கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், குடும்ப தலைவரின் வருமானத்தை அறிந்து குடும்ப தலைவிகள் அதற்கேற்ப செலவு செய்து அவசிய தேவைகளுக்கு மட்டும் செலவு செய்து அத்தியாவசிய தேவைகளை குறைத்து பேராசைகளை தவிர்த்து வாழ்ந்துட்டோம்னா கடன் இல்லாமல் வாழ முடியும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி நிலைத்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு. அடுத்து அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல், இந்த உலகத்தில் கடனே இல்லாத மனிதர்கள் வெகு சிலர்தான், கடன்களில் மூழ்கும் மனிதர்கள் கோடான கோடி பேர், அதனால் தேவைக்காக சேர்த்து வைக்க பழகுவோம், கடனற்ற வாழ்க்கை வாழ முயற்சி செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பேரளம் செந்தில்கண்ணன் சோபா சொல்லியிருக்காங்க, கடனற்ற வாழ்வு திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும், நம் வருவாய்க்கேற்ற செலவு செய்ய வேண்டும், விரலுக்கேற்ற வீக்கம் வேண்டும், நம்மளால் திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்து தான் கடன் வாங்கணும். கடனில் ஒரு பகுதியை மாதம் மாதம் செலுத்திக்கிட்டே வரணும், குறுகிய கால கடனாக வாங்கணும். கடன் வாங்கினாலும் 1 வருஷம் 2 வருஷத்தில் எல்லாத்தையும் அடைச்சிடணும், நீண்ட காலம் கடன் வாங்கக்கூடாது, மொத்தமாக கடனை வச்சுக்கக்கூடாது, திருப்பி செலுத்தும் அளவுக்கு கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய சூழலில் கடன் வாங்காமல் குடும்பம் நடத்துவது கஷ்டம், அப்படி பெறப்பட்ட கடன் தொகையை நல்ல முன்னேற்றம் தரும் தொழில் முதலீடு செய்தால் அவதிப்பட வேண்டியிருக்காது, அதில் வரும் லாபத்தில் கடன் அடைக்க முடியும் என்ற குறிக்கோளுடன் செயல்பட்டால் கடன் தொல்லையால் நாம் எழுவதில்லை, தகுதிக்கு ஏற்ப கடன் வாங்க வேண்டும்னு இஞ்சுக்குடி மின்சாரக்கண்ணன் சொல்லியிருக்காங்க. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து, பசி வந்துட பத்தும் பறந்து போகும் என்பார்கள், அதுபோல் கடன் வந்துவிட்டால் மனிதனின் நிம்மதி ஆரோக்கியம் மரியாதை அடைந்துவிடும், அதனால் கடன் வாங்காமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வோம்னு கோட்டுச்சேரி தியாகராஜன் கரும்பாயிரம் சொல்லியிருக்காங்க. இனிக்கும் வாழ்வின் எதிரி கடன், அழிவின் தொடக்கம் கடன். நம் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் நிம்மதி, கௌரவம், மன நிம்மதி இதோடு இருக்கணும்னா கடன் இல்லாமல் இருக்கணும். நம்ம வருமானத்துக்குள்ளே செலவு செஞ்சால் போதும், அதுதான் மன நிறைவு, அதுதான் பெருமை. கடனற்ற வாழ்க்கை நம்ம யாரிடமும் கையேந்த விடாது, தலைகுனிய வைக்காது அப்படின்னு தேவனூர் ஜோதிலட்சுமி எழுதியிருக்காங்க. நிறைவான மன நிம்மதியை கொடுப்பது கடனற்ற வாழ்வு. கடன் வாங்கினால் நிம்மதி தான் போய்விடும். நம்முடைய வருமானத்தில் தேவைக்கு 50%, விருப்பத்திற்கு 30%, சேமிப்புக்கு 20% அப்படின்னு அந்த பட்ஜெட்டை எழுதியிருக்கிறாங்க. அபிநாதன் என்ற நேயர் தன்னுடைய ஊர் பெயரை எழுதலை. அதம்பார் ராமன், திட்டமிடாமல் கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கினால் செலவுகளை குறைத்து கடனை அடைக்க வேண்டும். நந்தினி சுரேஷ் திருபவனும், கடனற்ற வாழ்வு என்பது மனிதனுக்கு நிம்மதியையும் சுதந்திரத்தையும் தரும் உன்னதமான வாழ்க்கை. கடன் முதலில் நமக்கு நல்லது போல தோன்றினாலும் பிறகு நம் நிம்மதியெல்லாம் முழுமையாக பறித்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து, பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி சேலம் மங்களன்மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
10: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: நேர்களை, சிந்தனை அரங்கத்தில் கடனற்ற வாழ்வு முகநூலில் கீழக்குடியிருப்பு சிங்கரவேல சொல்லியிருக்காங்க. கடன் இல்லாமல் வாழ முடியாது, ஆனால் கடன் வாங்கும்போது நம்முடைய வருமானத்துக்கு தகுந்தது போல் குறைவாக கடன் வாங்கி திருப்பி அடைச்சிட்டோம்னா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடல் என்பது கடல் போல கடன் என்பது, அதாவது கடன் என்பது ஒரு கடல் போல் இருக்கிறது. தேவையின்றி காலை வச்சிட்டோம்னா அலைகள் சுனாமியாய் வாரி சுருட்டி விடும், கரையேற வழியின்றி வதைத்து விடும் அப்படின்னு வலங்கை மன்னன் துறை எழுதியிருக்காங்க. கடனற்ற வாழ்க்கை தான் நிம்மதி, கடன் இல்லாமல் வாழ்வோம். மஞ்சக்கண்ணி மோகனசுந்தரம். அதே போல் நந்தகுமார், ரவி லக்ஷ்மி, முள்ளிக்காடு பாபு உள்ளிட்ட நேயர்கள் முகநூலில் தங்களுடைய கருத்துக்களை அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்து தொலைபேசி வழியாக வரக்கூடிய நேயர்களை இப்போது அழைப்போம். வணக்கம். சொல்லுங்க சாந்தி.
5: கடன் இல்லாத வாழ்க்கைன்னு
4: சொல்லிருக்கீங்க,
5: அது வந்து
4: சாத்தியமா சாத்தியம் இல்லையா?
5: கடன் வாங்கிறாங்க சார்.
4: சரிங்க.
5: அது வந்து வீட்டுல சொல்ல மாட்டாங்க, தெரியாது வீட்டுல. கடங்காரன் வந்து வீட்டுல வந்து கேட்டா பிள்ளைங்க என்ன சொல்லிடுது, பிள்ளைங்க வந்து அப்பா இருக்காங்கன்னு சொல்லிடுது. அப்பா என்ன செய்யறாரு, வந்து பிள்ளை வந்து அடிக்கிறாரு.
4: சரி.
5: அது மாதிரி வந்து காலையில தகவல் சுரங்கம் சொன்னாங்க, அந்த தகவல் சுரங்கத்துல வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க, பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு போறாங்க.
4: சரிங்க.
5: அப்போ வந்து அவங்க மனநிலை எப்படி பாதிக்கும் அந்த மாதிரி சொல்றாரு, எல்லாம் சொல்லியிருக்காரு. நேரம் அவங்க சார்.
4: சரி.
5: அது மாதிரி அந்த குழந்தை அடிவாங்கன்னா அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும், நிறைய தப்புகள் செஞ்சுட்டு நாட்டுல ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்குங்க சார்.
4: சரிங்க சாந்தி, நன்றிங்க, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
6: செந்தமிழில் சொல்லெடுத்து சிங்கார இசை மீட்டும் தங்க தமிழ் வன்பாளை இணைந்திருக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு அழகான இனிய நெருக்காலை வணக்கம். தேவாரண்யம் பயத்தவரன்காடு மருதவடுகனாகும்.
4: சொல்லுங்கய்யா.
6: அதாவது கால் வைத்து கஞ்சியாக இருந்தாலும் கடன் இல்லாத கஞ்சியாக இருக்க வேண்டும் சொல்லுவாங்க கிராமத்துல. ஆனா ஒண்ணு சார, சில விஷயங்களுக்கு கடன் வாங்கிட்டாகணும்.
4: சரி.
6: ஆமா, அதாவது கடன் வாங்கும் போது எப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கான சோர்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு வாங்கணும். பாத்தீங்கன்னா சிலர் வீட்டு வீட்டுல பாத்தீங்கன்னா ஆடம்பர பொருட்கள் வாங்குவாங்க. உங்க வீட்டுல ஒரு டிவி இருக்கு ஏற்கனவே, பெரிய டிவியா நல்லா பெருசா இன்னும் கொஞ்சம் வாங்குவோம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான பெரும்பாலான குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஆடம்பர பொருட்களுக்கு வந்து தவணை முறையில வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த தவணைக்காரர் வரும்போது இன்னும் ஒருத்தனிட்ட கடன் வாங்குவாங்க வட்டிக்கு அந்த தவணையை கட்டுறதுக்கு. அதாவது கடன் வாங்கணும், கடன் வாங்கிட்டு

0: இந்த வட்டி கட்டுறதுக்கு என்பவங்க வட்டிக்கே வட்டிக்கு வாங்குற குடும்பங்கள் சில இருக்கு.
1: ஆமா நிச்சயமாங்க.
0: இது வந்து பேராபத்தில் கொண்டு போய் முடியும். அதாவது நிச்சயமா வந்து அவசியம் ஒரு திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரி செலவுன்னு வச்சுக்க வாங்கித்தாகணும், வேற வழி கிடையாது. இந்த மாதிரி நமக்கு அந்த கடன் வாங்கி செலவு பண்றது நமக்கு முக்கியமா அவசியமா நிச்சயமா தேவையா அப்படின்னு சிந்திச்சு செயல்படணும். அதே சமயத்துல நம்ம அந்த கடனை அடைக்கிறதுக்கான சோர்ஸ் நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கறத சிந்திச்சு பார்த்து கடன் வாங்கினாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது.
1: சரி, நன்றி,
0: மிக்க நன்றி.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: வேதாரண்யம் வட்டம் 53 பெரிய குத்திலிருந்து ராதாகிருஷ்ணன் பேசுறேன் சார்.
1: பேசுங்க சார்.
2: அது கடன் இல்ல வாழ்க்கை.
1: ம்,
2: கடன் வாங்குறது தப்பு இல்லை சார். அதாவது அது வாங்குவதற்கு நம்ம ஆக்கப்பூர்வமான வேலைக்கு பயன்படுத்தணும் சார். விரலுக்கு தகுந்த வீக்கம்னு சொல்லுவாங்க சார். அதாவது கடன் வாங்கிட்டு ரொம்ப அவசரப்படுறத விட விரலுக்கு தகுந்த வீக்கம்னு சொல்லும் போது நம்ம அந்த அளவுக்கு நடந்துக்கணும் சார்.
1: சரி,
2: அது எழுதி வழங்காதான் வாழ்க்கை கழுதை புருண்ட கிழமைன்னு சொல்லுவாங்க சார். அதனால நம்ம ஏதாவது திட்டம் போட்டு தான் செய்யணும் எதுவுமே.
1: சிறப்பா சொன்னீங்க சார், நன்றி. நேர்களே, கடன் வாங்குவது எளிது, அதை அடைப்பதுதான் பெரிய சவால். வருமானத்துக்கு ஏற்ப செலவு செய்து விட்டோம் என்றால் கடனே தேவைப்படாது. சிக்கனமாக இருப்பது கஞ்சத்தனம் அல்ல, அது சுதந்திரமான வாழ்க்கைக்கான முதலீடு. கடனற்ற வாழ்வு வாழ அனைவரும் முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம். நிறைவு பெறுகிறது சிந்தனை அரங்கம் வரும் பாடலோடு.

நேயர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. மழை நீர் சேகரிப்பு மனிதனின் உயிர்காப்பு. வான் அமுதத்தை மண்ணில் சேமிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்கள் கேட்கலாம். தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். நேயர்களே, இன்றைய நலமே சூழ்க நிகழ்ச்சிக்காக கண்ணோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் காரைக்கால் தனியார் மருத்துவமனை கண் அறுவை சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் வி ராஜேஷ் அவர்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வு காண 04368 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 231231 அல்லது 299480 அல்லது 299580 என்ற தொலைபேசி எண்ணிலும், 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம்.

0: நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைந்திருக்கும் காரைக்கால் தனியார் மருத்துவமனை கண் அறுவை சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் வி ராஜேஷ் அவர்களுடன் நேர்முகம் காணலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: இப்போ வந்து நேயர்களுக்கு உங்களுடைய ஒரு அறிமுகத்தை பற்றி சொல்லிடுங்க சார்.
1: நான் டாக்டர் வி ராஜேஷ். நான் மீனாட்சி ஐ கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல் அண்ட் ரெட்டினா சென்டரில் மெடிக்கல் டிரெக்டராக இருக்கேன். நான் கண்புரை மற்றும் கருவிழி சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்.
0: ஓகே சார்.

0: சார், இப்போ வந்து பொதுவாக கண்ணில் காணப்படக்கூடிய நோய்கள் அதெல்லாம் என்னன்னு சொல்லுங்கள்
1: சார். நம்ம நார்மலாக நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வரும்போது கண் நோய்கள் வந்து காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கண் பூரை. அது இல்லாமல் நம்மளுக்கு சிறு வயதில் நிறையா ஃபோன் பார்க்குறதுனால நிறைய பேருக்கு இப்போ கண் பவர் வருது, ரிஃப்ராக்டிவ் எரர்னு சொல்லுவாங்க, மயோப்பியானோன்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் நம்மளுக்கு சுகர் உள்ள பேஷண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு வந்து கண் நரம்பு பாதிக்கப்பட்டு டயபெட்டிக் ரெட்டினோபதி வருது. இது இல்லாமல் கண் ப்ரெஷர் நோய், குளுக்கோமா நோய் இருக்குது. ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து தூசிகள் விழுந்து அலர்ஜி ஆகிறது, இல்லை கண் வலின்னு சொல்லுவாங்க, அதாவது மெட்ராஸை கன்ஜெக்டிவைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் நம்ம காமனாக பார்க்குற ஐ நோய்கள்.
0: சார், இப்போ வந்து இப்போ சொன்னீங்கல்ல சார், கண் புரை அப்படின்னு சொன்னீங்களா சார், அது வந்து எந்த காரணத்தால் வருது, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை

0: என்ன சார் எடுத்துக்கலாம்?
1: கண்புரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நார்மலாக லென்ஸ்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நார்மலாக கண்ணில் வந்து எப்படி கேமராவில் ஒரு லென்ஸ் இருக்கோ அதை மாதிரி கண்ணுலேயும் நம்மளுக்கு ஒரு லென்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம பார்வையை வந்து ரெட்டினாவில் ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுக்கு கிளியராக தெரிய வைக்குது. இது வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். நம்மளுக்கு வயதாகும் போது, ஏஜ் ஆகும் போது அதில் உள்ள ப்ரோட்டீன்லாம் டீநேச்சர் ஆகிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆகி பேப்பர் மாதிரி ஆகிடும். அப்போ கண்ணில் உள்ளே போகிற அந்த ஒளி எல்லாமே நம்மளுக்கு கம்மியாயிடும். ஸோ இனிஷியலாக கொஞ்சம் ஹேஸியாக தெரிய ஆரம்பிக்கும், ஒரு புகையில் பார்க்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கிளார் அதிக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாகவே பார்வையை மறைச்சிடும். ஸோ இதுதான் கண் புறைன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு நம்மளுக்கு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் புறையில் வந்து லென்ஸோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால 40 வயசில் தெரியாமல் போன கிட்ட பார்வை நம்மளுக்கு ஒரு 55 இயர்ஸில் தெரிய ஆரம்பிக்கும். அது வந்து நம்மளுக்கு தெரியுன்னு நல்லா தெரியுதுன்னு நினச்சிக்கக்கூடாது. இது வந்து கண் புறையினால் அது வந்து தெரிய ஆரம்பிக்கிறது. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் போது தூர பார்வையும் மங்கிடும், நெக்ஸ்ட் ஸ்டேஜில் கிட்ட பார்வையும் டோட்டலாக நம்மளுக்கு மறைச்சிடும். இது வந்து நம்ம சொட்டு மருந்து வச்சோ இல்லை கண்ணாடி வச்சோ நம்மளால் குணப்படுத்த முடியாது. இதுக்கு கண் புறை அறுவை சிகிச்சையால் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்.
0: ஓகே, அதுக்கான ஒரே ட்ரீட்மெண்ட் வந்து அறுவை சிகிச்சை மட்டும்தான்.
1: கரெக்ட் மேடம்.
0: இப்போ நேர்கள் லைனில் இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: இருவருக்கும் காலை வணக்கம். வேதாரண்யம் வட்டம் தேத்தாகுடி வடக்கு செல்வபார்.
0: சரிங்க சார், உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர்ட்ட கேட்கலாம்.
2: வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: அதாவது இப்போ வந்து நம்ம சாலையில போகும்போது இருசக்கர வாகனத்திலேயே நடந்து போகும்போது பின்னால எதிர்க்க வர்ற வந்து அதிக ஒளியோட அந்த வாகனங்கள் வருது.
1: கரெக்ட் சார்.
2: அது வந்து நம்ம கண்ணையே கூச செய்யுது. இது வந்து நம்ம
1: கண்களை பாதிக்குமா? கண்ணு கொஞ்சம் ட்ரையா இருந்தா அதே மாதிரி கண்ணு கூச்சங்கள் ஏற்படலாம். சோ பிரைட்னஸ் லைட் பாக்குறதுனால நம்மளுக்கு எந்த பாதிப்பும் ஆகாது கண்ணுக்கு. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக டிரைவர்ஸ் அவெல்லாம் நாள் முறுக்க அவங்க வண்டிகள் ஓட்டுவாங்க. பட் ஆனால் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ஒரு போலராய்ட் கிளாஸஸ் இல்லை டிரைவிங் கிளாஸஸ் நிறையா இருக்குது, நைட்டில் கூட போடுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கிளாஸஸ் போடுறதுனால ஐக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ப்ளஸ் கண்ணில் தூசிகள் விழுறதையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ப்ளஸ் கண்ணு நம்ம நைட்லாம் ரொம்ப கண்ணு முழிக்கிறோம், ரொம்ப ஃபோன் பார்க்குறோன்னா கண்ணு ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால கூட நம்மளுக்கு கண்ணில் வந்து ரொம்ப கூச்சங்கள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. அது கொஞ்சம் நம்ம லூப்ரிகேட்டிங் ட்ராப்ஸ் போட்டால் அதையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். பட் லைட் பார்க்குறதுனால கண்ணோ கண்ணு நரம்போ எந்த பாதிப்பும் ஆகாது.
0: ஓகே சார், அடுத்த நேரில் என்ன இருக்காங்க பேசலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
3: இருவருக்கும் காலை வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க.
3: டாக்டர் சார், ஒரு ரெண்டு கேள்வி கேட்கறேன் சார். வந்து ஒரு 40 வயது வரைக்கும் நல்லா இருந்த கண்ணு 40 வயசு பிறகு ரெட்டினா குறைபாடு, நரம்பு ஒன்ஸ் நரம்பு இதாகி போச்சுங்கிறாங்க. அந்த நரம்பு போனுச்சுன்னா திருப்பி அது வர்றதுக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய உறவு முறை திருமணம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா 40 வயசு வரைக்கும் நல்லா இருக்கு கண்ணு, 40 வயசுக்கு பிறகு கண் பார்வை குறையுது, வர வர வர ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கு என்ன காரணம் சார்? இது வந்து நிவர்த்தி பண்ண முடியுமா? இதனால ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, ஆப்ரேஷன் பண்ணியும் கூட மறுபடி பார்வை சரியா இல்ல. இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி கேட்டுறேன் சார். இன்றைய காலகட்டங்கள்ல குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே கண் பார்வை ரொம்ப குறையுது, இதுக்கு வந்து நம்முடைய வாழ்க்கை முறையா இல்ல உணவு முறையா சார்? இது ரெண்டுக்கு விளக்கம் உங்களுக்கு சார் வாழ்நிலையில கேட்டுக்கிறேன்.
1: கண்டிப்பா சார். சார், உங்களோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் சொல்கிறதுக்கு, நார்மலாக வந்து ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோஸான ஒரு நோய் இருக்குது சார். இது வந்து கண்ணு நரம்புகளை பாதிக்கப்படுறது. இது வந்து உறவு முறையிலேயே நம்ம கல்யாணம் பண்ணால் நம்மளுக்கு வர சான்சஸ் இருக்குது, குழந்தைகளுக்கு வர சான்சஸ் இருக்குது. இது வந்து நிறையா வந்து கிரேட்ஸில் வரும் சார். சில பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே அது வந்து ரொம்ப பாதிச்சிடும். சில பேருக்கு ஏஜ் ஆக ஆக வந்து அந்த நோயோட திறன் வந்து கொஞ்சம் அதிகமாகி நம்ம பார்வையை நம்மளுக்கு கம்மி பண்ணும். இது வந்து நரம்பை பாதிக்கிறது, அதாவது ரெட்டினாவை பாதிக்கிறது. ஸோ உங்களுக்கு ஆப்ரேஷன் வந்து கண் புறை ஆப்ரேஷன் மட்டும்தான் சார் பண்ணியிருப்பாங்க. ரெட்டினாவை நம்மளால ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஏன்னா இந்த நோய்க்கு நம்மளுக்கு எந்த தீர்வும் இல்லை. நைட் ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் விஷன் ரொம்ப கம்மியாயிடும், வித் ஏஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஸோ இந்த நோய்க்கு அமெரிக்கா இல்லை எங்கேயுமே இதுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கல சார். ஸோ அதுதான் உங்கள் ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கான தீர்வு. இதை வந்து நம்ம கரெக்டும் பண்ண முடியாது, நம்ம அப்சர்வ் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர கொஞ்சம் சத்து மாத்திரைகள் கொடுக்க முடியும், வேறு எதுவுமே செய்ய முடியாது. நம்மளுக்கு வந்து அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்காக நம்ம கிளாஸஸோ இல்லை வந்து மேக்னிஃபைங் கிளாஸஸோ கொடுத்து உங்களுக்கு ரீடிங் கெப்பாசிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் சார். செகண்ட் க்வெஸ்சன் வந்து நீங்கள் கேட்டிங்க, அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப காமனாக வந்து ஐ டிசீஸ் வருது அப்படின்ட்டு. ரெண்டுமே காரணம் சார். குழந்தைகளுக்கு வந்து ஒன்று வந்து சாப்பாடு. இப்போ வந்து

0: ஆக்சுவலாக வந்து நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அது மாதிரி நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனாலேயே வந்து கண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க மாட்டேது. இன்னொன்று ரொம்ப ரொம்ப ரொம்ப காமன், கோவிடுக்கு அப்புறம் படிக்கிறதே கூட ஃபுல்லாக ஃபோனில் தான் படிக்கிறாங்க பசங்க. ஸோ நியர் விஷன் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க, வெளியே போய் விளையாடுறதே நிறுத்திட்டாங்க. இப்போ வந்து நம்மளாம் சின்ன வயசில் போய் வெளியே போய் கிரிக்கெட் அதெல்லாம் விளாண்டுருந்தோம், ஃபுட்பால் விளாண்டோம். இப்போ வந்து வெளியே போய் விளையாடுறது என்னான்னு கூட பசங்களுக்கு தெரியல. ஸோ இதனாலேயே நிறைய குழந்தைங்களுக்கு மயோப்பியா, இப்போ கோவிட் எப்படி ஒரு பேண்டமிக்காக வந்துச்சோ அதே மாதிரி மயோப்பியா, அதாவது கிட்ட பார்வை அந்த நோயும் வந்து பேண்டமிக்காக வருது. நிறைய குழந்தைகள் வந்து ஒரு 50% ஆஃப் த குழந்தைங்களுக்கு வந்து கண்ணாடி தேவைப்படுது. இதுதான் செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் சார்.
1: ஓகே சார், இப்போ வந்து குழந்தைங்களுக்கான பிரச்சனை பற்றி கேட்டாங்கல்ல சார். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து கண் பரிசோதனை அது வந்து எந்த ஏஜில் பண்ணலாம்? இப்போ கிளாஸ்லாம் கூட அவங்க வியர் பண்ணியிருக்காங்கல்ல சார், அதெல்லாம் வியர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள் சார்.
0: குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீடம் பேபிஸ் நிறைமாதத்தில் குழந்தைங்களுக்கு உடனே நம்ம கண் பரிசோதனையும் பண்ணணும். இப்போ 1 இயர்ஸ்க்கு கீழே இருக்காங்க அப்படின்னா கண்ணில் ஏதாச்சும் தண்ணி வருது, இல்லை வந்து மாறுகண்ணாக இருக்குது, இல்லை வந்து கண்ணில் கொஞ்சம் ஒயிட்டாக ஏதாச்சும் தெரியுதுன்னா உடனே கண் டெஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா அவங்களுக்கு வந்து ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எல்கேஜி யூகேஜியில் ஒரு அவங்க எப்போ நம்பர் படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ ஒரு வாட்டி பார்வையை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு 5th to 6th standardல ஒரு வாட்டி ஐ பவர் செக் பண்ணணும். ஒரு 10th to 12th standardல ஒரு வாட்டி ஐ பவர் செக் பண்ணணும். ஏன் இத்தனை வாட்டி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும்னு சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் நம்ம ஃபோன்ஸ் பார்க்கறதுனாலயே ஒரு 50% ஆஃப் த சில்ட்ரனுக்கு பவர் இருக்கு. ஸோ பவர் இருக்குன்னு சில்ட்ரனுக்கும் தெரியல, பெரிய அவங்க பெற்றோர்களுக்கும் தெரிய மாட்டேது. அவங்க வந்து நம்மளுக்கு விஷன் பிளரா தெரியுது, நார்மல்னு நினைச்சுக்கிறாங்க. நிறைய வாட்டி தப்ப தப்பா நோட்ல எழுதிட்டு வராங்க, அதெல்லாம் பார்த்துமே அவங்க ஒழுங்காக படிக்க மாட்டாங்கன்னு பெற்றோர்கள் நினைச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம கண்ணை டெஸ்ட் பண்ணி பார்த்தாதான் இவங்களுக்கு பவர் இருக்கா, எவ்வளோ பவர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இது ஏன் சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா, நம்மளுக்கு வந்து கண் நரம்பு அது வந்து 12 வயசு வரைக்கும் தான் நம்மளுக்கு வளரும். ஸோ கண்ணில் ஏதாச்சும் பவர் இருக்குது அப்படின்னா, நம்ம கண்ணாடி போடாமலே விட்டுட்டோம் அப்படின்னா கண் நரம்புகள் வளராமலே போயிடும். வளராமலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பெரியவங்களை ஆனதுக்கப்புறம் இதை ட்ரீட்டே பண்ண முடியாது, நிறைய வேலைகளுக்கு உங்களால் போக முடியாது. மிலிட்ரி போலீஸ்லாம் போகணும்னா 6x6 விஷன் கேட்பாங்க. ஸோ இந்த கண் நரம்பு வளரலைன்னா அந்த நிறைய வேலைகளுக்கு நம்மளால் போக முடியாமல் ஆகிடும். இப்போ சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி நம்ம சீக்கிரமாகவே கண்ணாடி போடுறோம் அப்படின்னா அதை உடனே கரெக்ட் பண்ண முடியும், நரம்புகளை வளர வச்சிட முடியும். பெருசானதுக்கப்புறம் கூட ஒரு 21 இயர்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா லேசிக் சிகிச்சை மூலயமா டோட்டலாக நம்மளால் பவரை எடுத்து விட்டுற முடியும். ஸோ அவங்களால எல்லா வேலைகளுக்கும் போக முடியும். அதனால் சீக்கிரமாகவே டெஸ்ட் பண்ணணும், ப்ளஸ் சீக்கிரமாகவே நம்ம கண்ணாடி போடணும். குழந்தைகளுக்கு கட்டாயம் கண்ணாடி போட வேண்டும். இன்னொரு பெற்றோர்கள்லாம் நிறைய க்வெஸ்சன் கேட்பாங்க, என்னென்னா இப்போ நம்ம கண்ணாடி போடுறோம், கண்ணாடி சின்ன வயசுலேயே போடுறோமே, இது வந்து நம்ம ஃபுட்டில் கரெக்ட் பண்ண முடியுமா, இல்லை ஏதாச்சும் ட்ராப்ஸில் கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் என்கிட்ட கேட்பாங்க. பட் கண் பவர் வந்து நம்ம ட்ராப்ஸ்லேயோ இல்லை ஃபுட்டுலேயோ கரெக்ட் பண்ணவே முடியாது. ஏன், நம்மளுக்கு கண் பவர்னால் என்ன, நம்மளுக்கு வந்து எப்படி கேமராவில் ஒரு டிஃபோக்கஸ் ஆகி நம்மளுக்கு பிளர்டாக தெரியுதோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கண்ணில் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பார்வை கொஞ்சம் மங்களாக தெரியும். ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம பார்வை மங்களாக தெரிகிறதுனால வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறது வந்து நம்ம கண்ணாடி வச்சு மட்டும்தான் நம்மளால் கரெக்ட் பண்ணவே முடியும். இது வந்து மற்ற இது வச்சு நம்ம கரெக்ட் பண்ண முடியாது.
1: ஓகே சார், நேர்களை தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நினைவில் கொள்ளுங்கள், நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசெட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்ல முது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவர் நாட்டு சர்க்கரை.
6: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கம்

0: ஹாஸ்டல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளி செல்ல வாருங்கள் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைவால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டு சைவால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
2: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும் அங்குமுத்து தங்குமுத்து. நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனி நன்றிஸ் வழங்கும் ஊரும் உறவும். தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கும் நலமே சூழ்க. நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் காரைக்கால் தனியார் மருத்துவமனை கண் அறுவை சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் வி ராஜேஷ் அவர்கள். சார், இப்போ வந்து ட்ரை ஐஸ், அதாவது கண் உலர்வு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சார், அது ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
3: ஸோ நம்ம இப்போ வந்து நிறைய காமனாக ட்ரை ஐஸ் நிறைய பேர்கிட்ட பார்த்துட்ருக்கோம். இது என்ன ரீசன்னால் ஏற்படுது அப்படின்னா, நம்ம நிறைய நேரம் ஃபோன் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வருது. ப்ளஸ் நைட் நம்மளுக்கு சரியாக தூக்கம் இல்லை. ஒரு 10:30 நம்ம தூங்க வேண்டியது வந்து நிறைய பேர் வந்து 12 வரைக்கும் இல்லை 1 வரைக்கும் ஃபோன் பார்த்துட்டு தூக்கம் வராமல் நிறைய பேர் ரொம்ப லேட்டாக தூங்குறாங்க. இதுதான் ரொம்ப காமனஸ்ட் ரீசன் ஃபார் ட்ரை ஐ. ஸோ ட்ரை ஐனா கண்ணில் வந்து நீர் சுரக்கிறது ஒழுங்காக சுரக்காமல் இருக்கிறது. நம்மளுக்கு ட்ரைனஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கண்ணில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டு கண் கூச்சம் வரலாம், கண் திறக்கிறதே கஷ்டமாக இருக்கலாம், கண்ணிலேருந்து வாட்டரிங், கண்ணில் சுரக்கிற நீர் எல்லாமே வெளியே வந்துடலாம். இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்தா ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ சிஸ்டம் ஃபோன்ஸில் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஐ லெவலை விட மானிட்டர் லெவல் கொஞ்சம் கீழே வச்சுக்கணும். பிரைட்னஸ் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வச்சுக்கணும். ஐ சேஃப் மோட், டார்க் மோட் இருந்தால் அது போட்டுக்கலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு கான்ஸ்டண்ட்டாக பிளிங்க் பண்ணணும். சிஸ்டம் ஃபோனில் இருந்தால் நம்ம அதே பார்த்துட்டே இருப்போம். நார்மலாக ஒரு 1 மினிட்டில் 12 வாட்டி பிளிங்க் பண்ணணும் அப்படின்னா, நம்ம சிஸ்டம் ஃபோனில் இருக்கும்போது 2 வாட்டி தான் பிளிங்க் பண்ணணும். அது மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு கண் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். ஸோ ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக நம்மளை வந்து பிளிங்க் பண்ணணும் சிஸ்டம் ஃபோன் பார்க்கும்போது. அது பண்ணாலே பாதி ப்ராப்ளம் நம்மளுக்கு சால்வ் ஆகிடும். அதுமாதிரி 20-20-20 ரூலை ஃபாலோ பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அதாவது எவ்ரி 20 மினிட்ஸ் ஒரு 20 ஃபீட் உள்ள ஆப்ஜெக்டை 20 செகண்ட்ஸ் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது கண்ணில் உள்ள மசில்ஸ் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ப்ளஸ் நம்ம சிஸ்டமில் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா லூப்ரிகேட்டிங் ட்ராப்ஸ் கண்டிப்பாக போடணும். போடும்போது நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியல் டியர் ட்ராப்ஸ் போடும்போது அது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிட முடியும்.
0: ஓகே சார், இப்போ நேர்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், லைன் இருக்கீங்க, பேசலாம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: ஜோதி, அன்னப்பன்பட்டிலிருந்து மேம்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க.
4: எந்த வலி மாத்திரை போட்டாலுமே கண்ணுக்கு கீழே சுத்திரும், அப்படியே வீங்கிடுது மேம். அது சரியா போற வரைக்குமே ஒரு 3 மணி நேரம் இருக்கும். அது சரியா போற வரைக்கும் தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்கு கண்ணுல. அது எதனால ஏற்படுது, அது என்ன சரி
0: பண்ணுமா? உங்களுடைய சந்தேகத்துக்கு டாக்டர் பதில் சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. நன்றி.
4: நன்றி மேம்.
3: மேடம், நம்மளுக்கு வலி மாத்திரைகள் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு ஏசைக்ளோஃபெனாக்ல மற்ற ஒரு சல்ஃபா ட்ரக் அப்படின்ற ஒரு ட்ரக் இருக்கும் மேடம். ஸோ சில பேருக்கு அந்த அலர்ஜி இருக்கும் போது நம்மளுக்கு அந்த கண்ணை சுற்றி நம்மளுக்கு அது மாதிரி வீங்கிடும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மருந்துக்கு அலர்ஜியாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாத்திரைகள்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம தவிர்க்கிறது நல்லது. அலர்ஜினால தான் இந்த மாதிரி நம்மளுக்கு கண்ணை வந்து ஃபுல்லி அந்த வீக்கம் வந்து தண்ணி வடிகிறதுலாம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு அவில் மாத்திரை போட்டிங்கனாலோ இல்லை வந்து கோல்டு கம்ப்ரஸர் கொடுத்தீங்கனாலோ அது உடனே சரியாயிடும். இந்த மாத்திரைகள்லாம் எழுதி வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மேடம்.
0: ஓகே சார். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்
5: மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: அரியலூர் பேசுறேன், ராமானுஜம் பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க.
5: நான் ஒரு கண்ணு ஆபரேஷன் பண்ணேங்க மேடம். அந்த கண்ணு வர வர பார்வை கம்மியா இருக்கு. ராவில வந்து கண்ணை கட்டிப்பா மூடிக்குது. அது என்ன காரணம் கேட்டு சொல்லுங்க டாக்டர். நான் நிறைய
0: கேட்டுக்கோங்க சார்.
3: ஸோ நார்மலாக கண் ஆப்ரேஷன் பண்ணால் நம்மளுக்கு பார்வை நல்லா கிளியராக தெரியும். நம்மளுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் இல்லை 4 இயர்ஸ் இல்லை 4 இடைவேல

0: இந்த லென்ஸுக்கு பின்னாடி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஜவ்வு மாதிரி வளர்ந்தா அந்த மாதிரி விஷன் கொஞ்சம் பிளர்டு ஆகும் சார். ஸோ இது நம்ம ஒரு கண் டாக்டரை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லேசர் மூலயமா அந்த ஜவ்வை எடுத்துட்டோன்னா பழைய கிளாரிட்டியும் உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் நம்மளுக்கு நம்மளுக்கு ஏஜ் ஆகும் போது நம்மளுக்கு கண்ணில் சுரக்கிற நீர் கம்மியாக இருக்கும் போது கண்ணில் தூசிகள் விழுந்து கண் ஒட்டிக்கிறது நார்மல். ஸோ நல்லா சுத்தமான நீர் வச்சு அதை கழுவிட்டு லூப்ரிகேட்டிங் ட்ராப்ஸ் நம்ம போடும் போது அந்த ஒட்டிக்கிறதும் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும் சார்.
1: ஓகே சார், அடுத்த நேரம் பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: நான் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜ்வர் முகமது இக்பால்.
1: சொல்லுங்க சார்.
2: நான் ஒரு ஆர்பி பேஷண்ட்.
1: புரியல சார்.
2: நான் ஒரு ஆர்பி பேஷண்ட்.
0: ஆர்பி பேஷண்ட். ஓகே சார், சொல்லுங்க சார். சரி,
1: லைன்ல போயிட்டேன்.
0: ஆர்பி பேஷண்ட்னு கேட்டோம்னா ஆர்பி பற்றி நான் சொல்லிடுறேன். ஆர்பின்றது ரெட்டினைட்டஸ் பிக்மெண்டோசான்னு சொல்கிற நோய் தான். இது வந்து நம்மளுக்கு குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி குடும்பத்தில் கல்யாணம் ஆனால் அது உங்களுக்கு பிறக்கிற நோய். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணாமல் ரிலேட்டிவ்ஸ் கல்யாணம் பண்ணாமல் வெளியில் கல்யாணம் பண்ணுறது நல்லது.

0: சரி,
1: லைன்லேருந்து போயிட்டேன்.
0: ஆர்பி பேஷண்ட்னு கேட்டோம்னா ஆர்பி பற்றி நான் சொல்லிடுறேன். ஆர்பின்றது ரெட்டினைட்டஸ் பிக்மெண்டோசான்னு சொல்கிற நோய் தான். இது வந்து நம்மளுக்கு குடும்பத்தில், இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி குடும்பத்தில் கல்யாணம் ஆனால் அது உங்களுக்கு பிறக்கிற நோய். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணாமல், ரிலேட்டிவ்ஸ் கல்யாணம் பண்ணாமல் வெளியில் கல்யாணம் பண்ணுறது நல்லது. ஏன்னா நிறைய நோய்களை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த நோயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, நம்மளுக்கு வந்து மாலைக்கண் நோயின்னு தமிழில் சொல்லுவோம், இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு விஷன் வந்து கம்மியாகிட்டே வரும். இந்த நோய்க்கு நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லை. நம்மளுக்கான இந்த நோய் இருக்கும் போது நம்மளுக்கு கண் புறை வரலாம், மற்ற எதுவும் சேர்ந்து வரலாம். அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பட் இதை ஃபுல்லாக குணப்படுத்த முடியாது இந்த நோய். ஸோ இது வந்து உங்கள் குழந்தைகளுக்கும் பரவறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் யாருக்கும் ஆர்பி நோய் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜெனட்டிக் டெஸ்டிங் மாதிரி பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு வருமா வராதாலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறது நல்லது.
1: ஓகே சார், அடுத்த நேரில் பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ
2: ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுறீங்க சார்?
2: நான் திருவாரூர்லேருந்து மண் பண்ணுறேன், பக்கிஸ்தான் பேசுகிறேன்.
1: ம், சொல்லுங்கள் சார், கேளுங்க.
2: டாக்டர் ஐயாவுக்கு வணக்கம்.
0: வணக்கம் சார்.
2: நான் ஒரு 5 வருஷத்துக்கு எனக்கு 2 கண்ணுமே கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னு ஒரு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் ரைட் சைடு.
0: ஓகே சார்.
2: ரைட் சைடு வந்து பீம்ஸ் மருத்துவமனையில் பாண்டியில் செஞ்சேன்.
0: ஓகே சார்.
2: இப்போ லெஃப்ட் சைடு வந்து அப்படியே மறைக்கிதுங்க ஐயா. ரெண்டாவது இந்த லைட்லாம் பார்த்தோம்னா நிறையா தெரியுற மாதிரி அப்படியே பரவே இருக்கு.
0: ஓகே சார். அதிகரிக்கும் போது நம்மளுக்கு பார்வை கொஞ்சம் மங்கலாகும், லைட் எல்லாம் கொஞ்சம் ஸ்கேட்டர் ஆகுறதுனால ரொம்ப கிளார் அடிக்கும், வண்டி ஓட்டிட்டு போறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ இது வந்து நீங்க இன்னொரு கண்ணும் நம்ம புறை ஆபரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு விஷன் இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும் சார். ஸோ ஜஸ்ட் கேட்ராக் சர்ஜரி பண்ணாலே இன்னொரு கண்ணுக்கும் நம்மளுக்கு பார்வை கிளியராக தெரிய வைக்க முடியும் சார்.
1: ஓகே சார். சார், இப்போ வந்து கண்ணாடி வந்து நிறைய பேர் போடுறாங்க இல்லையா, அதனால கண் பார்வை வந்து இன்னும் மோசமடைய வாய்ப்பு இருக்கா சார்?
0: கண்டிப்பாக இல்லை மேடம். ஸோ கண் பார்வை கண்டிப்பாக வந்து கண்ணாடி போடுறதுனால மோசம் ஆகவே ஆகாது. ஸோ நம்மளுக்கு மயோப்பியா இல்லை ரிஃப்ராக்டிவ் எரர் இருக்கும் போது நம்மளுக்கு விஷன் ரொம்ப பிளர்டாக இருக்கும். இப்போ குழந்தைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களால ஸ்கூலில் வந்து போர்டு கூட பார்க்க முடியாது. ஸோ கண்ணை சுருக்கி பார்த்து ட்ரை பண்ணும் போது அவங்களுக்கு தலைவலியெல்லாம் ரொம்ப வரும். ஸோ கண்ணாடி போடுறதுனால அந்த எக்ஸ்டர்னல் ஃபோக்கஸ் மட்டும்தான் நம்ம கரெக்ட் பண்ணுறோம். ஸோ இதனால் பார்வை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அதெல்லாம் எதுவும் ஆகாது, பார்வை கிளியராக தெரியும். ஸோ இதனால் நம்மளுக்கு கண் கொஞ்சம் பிளாக் ஆகிடுமோ, கண்ணை சுற்றி பிளாக் ஆகிடுமோ, இல்லை வந்து பவர் பெர்மனெண்ட் ஆகிடுமோ அப்படி எதுவுமே இல்லை. நம்ம போடுறதுனால நம்மளுக்கு ஹெட்ஏக் ஃபுல்லாக ப்ரிவென்ட் பண்ண முடியும், பவர் இன்க்ரீஸ் ஆகாமல் நம்மளால் தடுக்க முடியும், ஐ நர்வ்ஸ்லாம் ஒழுங்காக வளரும். ஸோ கண்டிப்பாக கண்ணாடி போடுறது அவசியம். அண்ட் ஏர்லி ஸ்டேஜில் கண்ணாடி போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
1: ஓகே சார். இப்போ கண்ணாடி போடாமல் காண்டாக்ட் லென்சஸும் யூஸ் பண்ணுறாங்கல்ல சார்?
0: கரெக்ட் மேடம். ஸோ இப்போ கண்ணாடிக்கு பதிலாக காண்டாக்ட் லென்சஸும் யூஸ் பண்ணலாம். நாங்கள் நார்மலாக வந்து சில்ட்ரன், அதாவது ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு காண்டாக்ட் லென்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்களெல்லாம் க்ளீனாக வச்சுக்க முடியாது. கொஞ்சம் காலேஜ் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் லென்ஸ் போடலாம். காண்டாக்ட் லென்ஸ் போடும் போது சில விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. காண்டாக்ட் லென்ஸ் பிராண்டட் காண்டாக்ட் லென்ஸாக வாங்கணும். அது க்ளீன் பண்ணுற சொல்யூஷனும் ப்ராப்பரான சொல்யூஷனாக வாங்கிக்கணும். கொஞ்சம் சீப்பாக இருக்குது அப்படின்னு வந்து லோ காஸ்ட்டில் வாங்காதீங்க. அது ப்ராப்பராக க்ளீன் பண்ணி போடணும். ஒரு ஒரு வாட்டி போடும் போதும் அப்போ தான் ஐயில் இன்ஃபெக்ஷன் வராமல் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். காண்டாக்ட் லென்ஸ் ஒரு நாளைக்கு 8 hours தான் யூஸ் பண்ணணும். இப்போ மார்னிங் போட்டிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கைட்டிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கண்ணாடி போட ஆரம்பிக்கணும். நிறைய பேர் வந்து 10 hours 12 hours போடும் போது கண்ணுக்கு தேவையான ஆக்சிஜன் பத்தாமல் கண்ணெல்லாம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கண்ணிலேருந்து கீழே விழுது அப்படின்னா உடனே எடுத்து மாட்டிக்க முடியாது, அது க்ளீன் பண்ணி சொல்யூஷனில் போட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் திருப்பி மாட்டணும். இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது, காண்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு தூங்கிடக்கூடவே கூடாது. நம்ம அதை போட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா கண் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். நம்ம ப்ராப்பராக இதை யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு நல்லா வரும். மந்த்லி காண்டாக்ட் லென்ஸ் இருக்குது, இயர்லி காண்டாக்ட் லென்ஸ் இருக்குது. அதில் எவ்வளோ நாள் போடலான்னு இருக்கோ அவ்வளோ நாள் தான் போடணும். ஓவர் யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாச்சும் கண்ணில் சிவப்பு இருக்குது, வலி இருக்குது, உறுத்தல் இருக்குன்னா கம்ப்ளீட்டாக டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சாலே நம்மளுக்கு நல்லா இருக்கும் மேடம்.
1: ஓகே சார், அடுத்த நேரத்தை பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க சார்?
3: நான் மயிலாடுதுறை மாவட்டம் ஸ்ரீகிருஷ்ணா பேசுகிறேன் மேடம்.
1: சொல்லுங்கள் சார், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க.
3: மேடம், ரிலேட்டிவ் வந்தாங்க மேடம். சார் வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்கள் சார்.
3: சார், ரிலேட்டிவ் வந்தாங்க, கேட்ராக் பண்ணிக்கிட்டாங்க சார்.
0: ஓகே சார்.
3: கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிடுது சார், இன்னொரு கண் பண்ணணும் சார்.
0: ஓகே.
3: இப்போ பண்ணலாமா சார்? இப்போ
0: கண்டிப்பாக பண்ணலாம் சார். இப்போ ஒரு கேட்ராக்ட் பண்ணி நார்மலாக இன்னொரு கண்ணுக்கும் கேட்ராக்ட் பண்ணலாம். ஏன்னா அதுதான் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறது தான் ஒரே ட்ரீட்மெண்ட். இந்த நேரத்தில் நான் வந்து கேட்ராக்ட் சர்ஜரியில் நிறைய அட்வான்சஸ் ஆகிருக்கு, அதெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஊசிலாம் போட்டு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து டாப்பிக்கல் ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன் மூலிமா பண்ணுறோம். அப்படின்னா என்ன? கண்ணில் ஊசி எதுவுமே போட போகிறது இல்லை.

0: நம்ம கண்ணில் ஒரே ஒரு சொட்டு மருந்து போட்டுட்டு படுத்து லைட்டை பார்க்க சொல்லுவோம். பேஷண்ட்ஸ் வந்து லைட் பார்த்துட்டு இருப்பாங்க, லேசாக வாட்டர் ஸ்ப்ளாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். வித்தின் 5 to 10 minutes ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன் லேசர் மூலயமா அந்த புறையை எடுத்துகிட்டு நம்ம கண்ணில் லென்ஸ் வச்சுடுவோம். செகண்ட் என்னென்னா, மைக்ரோ இன்சிஷன் கேட்ராக் சர்ஜரி அப்படின்ற ஒரு இது நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க. இதில் என்னென்னா, நம்மளுக்கு எப்படி கீஹோல் சர்ஜரி பாடியில் பண்ணுறோமோ அதே மாதிரி கண்ணிலையும் ஒரு 2.2 millimeter இன்சிஷனில் போய் கண் புறையை எடுத்துட்டு லென்ஸ் வச்சிடுறாங்க. ஸோ அதனால் ஊன்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹீல் ஆகுது. அடுத்த நாளே நீங்கள் டிவி பார்க்கலாம், ஃபோன் பார்க்கலாம், ஈவன் குக்கிங் கூட பண்ணலாம் கேஸ் அடுப்பில் பண்ணுறதா இருந்தால். தேர்ட் வந்து நம்மளுக்கு ஃபேக்கோ ரிஃப்ராக்டிவ் சர்ஜரின்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா, நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம கண் புறை ஆப்ரேஷன்லாம் பண்ணால் தூர பறவை ஒரு 80% நல்லா தெரியும், கிட்ட பறவை தெரியாது. நீங்கள் போய் தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்ணாடி போட்டுக்கோங்க அப்படின்னு டாக்டர் கொடுப்பாங்க. ஃபேக்கோ ரிஃப்ராக்டிவ் சர்ஜரியில் நம்மளுக்கு தூரத்து பார்வைக்கான இப்போ சிலிண்டர் பவர்லாம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு டாரிக் லென்ஸ் மூலயமா அது கரெக்ட் பண்ணுறோம். கிட்ட பார்வைக்கு மல்டிஃபோக்கல் லென்ஸ் மூலயமா கரெக்ட் பண்ணி புறைய ஆப்ரேஷனுக்கு அப்புறம் தூர பார்வை, இன்டர்மீடியட் பார்வை, கிட்ட பார்வை எல்லாமே கண்ணாடியே இல்லாமல் தெரிகிற அளவுக்கு நம்மளால் செய்ய முடியுது. ஸோ இவ்வளோ அட்வான்ஸான சர்ஜரி பண்ண முடியுது.
1: ஓகே சார், அடுத்த நேரத்தை பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: மானவ மேடம், காலி பண்ணுங்க.
1: ஆ, கேளுங்க சார்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: எனக்கு இந்த சின்ன ஹெல்த்லாம் தெரியாம இருந்துச்சு சார்.
0: ஓகே சார்.
2: டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணா ஒரு கண்ணாடி ஒன்று கொடுத்தாங்க, அது 2 வருஷம் ஆயிட்டு.
0: சரி சார்.
2: எழுத படிக்கும் போது அந்த கண்ணாடியை போடுவோம், மற்ற நேரம் போட மாட்டான். அது தொடர்ச்சியா போடணுமா?
0: ஓகே சார்.
2: இல்லை அது தேவைக்கு மட்டும் போடணுமா?
0: சரி சார், சொல்கிறேன் சார். இப்போ நார்மலாக வந்து ஒரு 40 வயசு தாண்டினாலே எல்லாருக்கும் வெள்ளெழுத்து வந்துடும். இது பிரஸ்பயோபியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெள்ளெழுத்து வந்துட்டாலே நம்மளுக்கு கிட்ட பார்வைக்கே நம்மளுக்கு ரொம்ப பிளர் ஆகிடும். ஸோ நம்ம கண்ணாடி போட்டால் தான் பார்வை இவங்களுக்கெல்லாம் கிளியராக தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 40 இயர்ஸ்க்கு மேலே போனாலே கண்ணாடி கண்டிப்பாக போடணும். இது வந்து ஃபுல் டைம் போட வேண்டாம், எழுத படிக்க ஃபோன் பார்க்க மட்டும் போட்டால் போதும். இப்போ அதிலே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து கொஞ்சம் ட்ராப்ஸ்லாம் போட்டாலே கொஞ்சம் கிட்ட பார்வை தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் நிறைய அட்வான்ஸ் ட்ராப்ஸ்லாம் இருக்குது, அதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் கண்டிப்பாக கண்ணாடி போடணும், அப்போ தான் தலைவலி ப்ரிவென்ட் பண்ண முடியும்.
1: ஓகே சார். நேயர்கள் இதுவரை கேட்டது தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கிய நலமே சொல்க. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 11:30.
6: உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் நலமே சொல்க சிறப்பு மருத்துவ தொடர். இன்றைய நலமே சொல்க நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைஞ்சிருக்காங்க காரைக்கால் தனியார் மருத்துவமனை கண் அறுவை சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் வி ராஜேஷ் அவர்கள். சார், இப்போ வந்து பொதுவாக கண்ணை வந்து சிவந்து போகிறது, இல்லை வந்து கண்ணில் அரிப்பு இருக்குது, கண்ணில் உறுத்தல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கேஸஸ் இருக்குது, அதை பற்றின விஷயங்கள் சொல்லுங்கள் சார்.
0: சரி மேடம், இப்போ நார்மலாக வந்து நம்ம டிரைவ் பண்ணிட்டு போகும்போது நிறைய கண்ணில் தூசிகள் விழுது, அதனால நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து கண்ணை உறுத்தல் சிவப்பு இருக்குது. ஸோ சிவப்பானாலோ இல்லை உறுத்தல் இருந்தாலும் உடனே என்ன செய்யணும், கண்ணில் தூசிகள் விழுந்தால் கையை வச்சு மட்டும் கண்ணை கசக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஒரு சுத்தமான தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணாலே கண்ணில் என்ன டஸ்ட் இருந்தாலும் வெளியே வந்துடும். கையை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த தூசி எங்கேயாச்சும் போய் நேராக குத்தி அதில் வந்து மாற்றிக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுங்கள், எல்லாம் வெளியே வந்துடும். அது வாட்டர் வச்சு வாஷ் பண்ணியும் உறுத்தல் இருந்துச்சா கண்டிப்பாக பக்கத்தில் ஒரு டாக்டர் போய் பார்த்து அதை ரிமூவ் பண்ணிடணும். சரிங்களா, அப்படியே விட்டுடலாம் தானாக வெளியே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது கூடாது. ஏன்னா அது கண்ணிலே இருந்து

0: இருந்துச்சுன்னா அதுலேருந்து கிருமிகள் ஸ்ப்ரெட் ஆகி கண்ணில் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து சில பேருக்கு அலர்ஜி இருக்கும், கண்ணில் தூசிகள்லாம் விழுந்துக்கிட்டே இருக்கிறதுனால அலர்ஜி இருக்கும். ஸோ வீட்டில் வந்து பரன் ஃபேன்லலாம் ஃபைன் டஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதெல்லாம் கண்ணில் விழுதுனாலே அலர்ஜி வரும். இவங்களாம் வந்து முடிஞ்சளவுக்கு கையை வச்சு கண்ணை ரொம்ப கசக்காமல் கோல்டு கம்ப்ரஸஸ் வச்சோம் அப்படின்னா அந்த அலர்ஜி அந்த இச்சிங் எல்லாமே கம்மியாயிடும். கையை வச்சு தேய்ச்சி விட்டோன்னா அவங்களுக்குலாம் வீங்கி போயிடும், கண்ணெலாம் வீங்கி போயிடும், அதையும் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்குமே ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக ஒரு 1 வீக்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது மேடம்.
1: ஓகே சார், பொதுவாக வந்து கண்ணை வந்து அந்த மாதிரி அரிப்பு இல்லை இருந்துச்சுன்னா அது வந்து கசக்க தான் செய்கிறாங்க, அப்படி கசக்கினதுக்கப்புறம் கண் வந்து அந்த லேயர் ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகிடுது.
0: கரெக்ட் மேடம், கரெக்ட்.
1: ஓகே சார், இப்போ வந்து சர்க்கரை நோய் இருக்குல்ல சார், அவங்களுக்கு வந்து கண் பாதிப்பு இருக்குமா சார்?
0: ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். இப்போ நிறைய பேருக்கு வந்து நம்ம லைஃப் ஸ்டைல்னாலையும் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ்னாலையும் சர்க்கரை நோய் நிறைய பேருக்கு இருக்குது. அது வந்து நிறைய பேர் வந்து கண் சர்க்கரை நோய் உள்ள இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து கண்ணை டெஸ்ட் பண்ணாமலே இருக்காங்க. கண்டிப்பாக சர்க்கரை நோய் உள்ளவங்க எல்லாருமே வருஷம் வருஷம் கண்ணை டெஸ்ட் பண்ணிக்கணும், ஏன்னா நிறைய பேருக்கு கண்ணை பாதிச்சிடும். ஸோ சர்க்கரை நோயினால் எப்படி கண்ணை பாதிக்கும்? சர்க்கரை நம்மளுக்கு நார்மலாக 200 கீழே இருக்குது அப்படின்னா நல்லது, அதுவே நம்ம ஒரு 300 ஒரு 350 400லாம் அதிகமாக ஆச்சு அப்படி ஆச்சுன்னா நம்மளுக்கு சர்க்கரையே வந்து ஒரு பாய்சன் மாதிரி ஆகிடும். அது வந்து கண்ணில் வந்து சின்ன சின்ன ரத்த குழாய்களில் உள்ள அணுக்கள்லாம் அது டேமேஜ் பண்ணி கண்ணிலேருந்துலாம் அந்த ரத்த குழாய்கள்லேருந்து ஃப்ளூயிட்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். கண்ணில் வந்து புதுசு புதுசாக ரத்த குழாய்கள் வளர்ந்து அதுலேருந்து பிளட்டு லீக் ஆகி ஃபுல் பார்வையுமே மறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நம்ம எவ்ரி இப்போ கண்ணை நம்மளுக்கு சுகர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பேஷண்ட்ஸ் வந்து கண்ணை கண்டிப்பாக வந்து டெஸ்ட் பண்ணணும். அது வந்து கண்ணு நரம்புகள்லாம் டெஸ்ட் பண்ணி அதில் லேசர் ரத்த கழிச்சி இருந்துச்சு அப்படின்னா உடனே லேசர் இல்லை இன்ஜெக்ஷன் மூலமா அது சரி பண்ணிடணும்.
1: ஓகே சார், இப்போ நேர்கள் லைன்ல இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: மேடம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
2: பார்க்கு. வணக்கம்.
0: வணக்கம் சார்,
2: திருவாரூர்ல இருந்து டைலர் சிட்டி மணிங்கிற ஜாகராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: ஏஜி 55 ஆகுது சார்.
0: ஓகே சார்.
2: இது வரலையும் கண்ணாடி போறதுக்கான அறிகுறி வரல, ஆனா இப்போ ஒரு வாரமா லைட்டா கொஞ்சம் மங்கள் தெரியுது.
0: ஓகே சார்.
2: இது கண் டெஸ்ட் பண்ணி கிளாஸ் போடுறது நல்லதா இல்லை இப்போ எல்லாருமே இந்த லேசர் முறையில் அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிறீங்களா சார்? அது நல்லதா சார்? எது நல்லதுன்னு கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க சார்.
0: கண்டிப்பாக சார்.
2: இது எனக்கு இல்லை, நான் எங்கள் டைலருங்க எல்லாருக்குமே இது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு சார்.
0: ஓகே சார்,
1: சரிங்க சார், உங்களுடைய பதில ரேடியோவில் கேட்டுக்கோங்க, நன்றி.
0: சார், இப்போ 58 ஆனாலே நம்மளுக்கு நார்மலாக கேட்ராக்ட் கண்ணில் வந்துடும் சார். ஸோ என்னோடய சஜஷன் என்னன்னா ஃபஸ்ட்டு போய் கண் டாக்டரை ஃபஸ்ட்டு பாருங்கள், அவங்க பார்த்துட்டு கேட்ராக்ட் அதிகமாக இருக்கா இல்லை கேட்ராக்ட் நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. கேட்ராக்ட் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்குன்னா கண்ணாடி வச்சு காமிச்சு கண்ணாடியிலே உங்களால் கடைசியிலே வரைக்கும் படிக்க முடிஞ்சால் கண்டிப்பாக கண்ணாடியே போதுமானது. இல்லை நம்மளுக்கு கேட்ராக்ட் நிறையா நம்மளுக்கு வந்து NS1-2 அது ஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது 12 ஸ்டேஜில் வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேட்ராக்ட் சர்ஜரி தான் கரெக்டான ட்ரீட்மெண்ட். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கண்ணில் வந்து அந்த கேட்ராக்ட்னால நம்மளுக்கு கண்ணு விஷன் வந்து ப்ளர் ஆகிடும். அதுக்கு முன்னாடி இன்னொரு கண்ணாடி வச்சாலும் வந்து நம்மளுக்கு ஃபுல் கிளாரிட்டி வராது சார். ஸோ கேட்ராக்ட் சிகிச்சை இது மாதிரி அட்வான்ஸ் லேசரில் பண்ண முடியும்போது ஃபுல் கிளாரிட்டி வரும், ப்ளஸ் தூரப்பார்வை கிட்ட பார்வை எல்லாமே கண்ணாடியே இல்லாமல் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ கேட்ராக்ட் இருந்துச்சு அப்படின்னு டாக்டர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கேட்ராக்ட் சர்ஜரி தான் பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட்.
1: ஓகே சார், அடுத்த நேரத்தை பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ
3: மேடம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
3: வணக்கம் சார், டாக்டர் சார். வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: 4 முறை 5 முறை எனக்கு லைன் கிடைச்சது சார், மேடம் எடுக்கல.
1: சரி, கிடைச்சிச்சு, பேசுங்க
3: சார். ஐ ப்ராப்ளம் சார் எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி முதல் நேயருக்கு சொன்ன மாதிரியே பார்வைக்கு வர நேரம் கோளாருங்க.
0: ஓகே சார்.
3: எங்க குடும்பத்துக்கு நான் ஒரே பையன் சார்.
0: ஓகே.
3: எங்க அப்பா அம்மா என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல சார். இப்ப எங்க வயசு 54, இதுக்கு வந்து சார் வைத்தியமே இல்லைங்கிறாங்க. ரெண்டாவது சார், எனக்கு சின்ன புள்ளையில ஒரு 2-3 எனக்கு அம்மா பெரிய அம்மா பார்த்து 2 முறை மருந்து குறிப்பு கூட பாஞ்சுட்டு எங்க அம்மா சொல்லுவாங்க சொல்லி சொல்லிட்டு அழுகுறாங்க.
0: ஓகே சார்.
3: எனக்கு என்னுடைய கண்ணு சார் ஒரு 10% 10% பார்வை இருக்கு ஒரு கண்ணு.
0: ஓகே சார்.
3: இதுக்கு மீண்டும் ஏதோ கொஞ்சமாவது நான் தனி இப்ப நான் இப்போ ஒரு 15 சார் நான் வெளியில போனோம்னா ஒரு 4 துணை இருந்தால் தான் போகலாம்.
0: ஓகே சார்.
3: நான் இந்த அரியலூர் மாவட்டம் கோட்டை சொல்லி வந்து சார் அதை நான் சொல்றேன். அது வந்து சார் இப்போ நான் அக்கா பொண்ணை தாங்க மேரேஜ் பண்ணிருக்கேன்.
0: ஓகே சார்.
3: என் பொண்ணு இப்போ வந்து சார் பிஎட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் சார், ஒரே பொண்ணு தாங்க.
0: ஓகே சார்.
1: சார், உங்களுடைய கேள்விக்கு
3: சார், எனக்கு மனிதனுக்கு வந்து இயற்கை வரலாம் எனக்கு, ஆனால் இந்த கண் பார்வை மட்டும் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. கை காலம் ஒன்று ஊனமாக கூட நம்ம போகலாம் வரலாம் சார். அம்மா வந்து காரணமாக இருக்கிறனால அது என்ன சார் இதுக்கு? நான் வந்து வைத்தியமே இல்லை அதுதான் சொன்ன மாதிரி வைத்தியமே இதுக்கு கிடையாதுங்கிறாங்க. இதை மீண்டும் வர வாய்ப்பு இருந்தாலும் சார் என்ன சார் என்ன ஐடியா செய்யலாம்? இது வந்து கொஞ்சமாக பார்க்கறதுக்கு ஐடியா மாதிரி சொல்லுங்க, நான் ரேடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
1: நன்றி சார்.
0: நன்றி சார்.

0: சார், இப்போ சொன்ன மாதிரி நம்மளுக்கு ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா நோய்க்கு வந்து உலகத்தில் எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் இல்லை சார். ஸோ அதுமாரி வித் ஏஜ் வந்து அந்த விஷன் கம்மியாகிட்டு தான் போகும். ஸோ நம்மளுக்கு இதுக்கு வைத்தியம் இல்லைனா நம்ம எப்படி செய்கிறது, வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, லோ விஷன் எய்ட்ஸ்ன்னு நிறையா இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு கண்ணாடிகள் வச்சு நம்மளுக்கு இருக்கிற விஷனை வச்சு நம்மளால் டெய்லி ஆக்டிவிட்டீஸை எப்படி செய்கிறது. ஸோ நிறைய இது வந்து அந்த நோய் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேரை இந்த உலகத்தில் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அவங்களாம் நம்மளுக்கு லிவிங் கண்டிஷன்ஸை வந்து நம்ம நார்மல் டே டு டே லைஃபை வாழணும். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த லோ விஷன் எய்ட்ஸ் மூலயமா நம்மளுக்கு வந்து கிளாஸஸ் மூலியமாகவோ இல்லை மற்ற எய்ட்ஸ் மூலியமாலும் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து வீட்டில் எப்படி வாழலாம், எப்படி வெளியே போயிட்டு வரலாம், அதுக்குன்னு நிறைய இருக்குது சார். ஸோ நீங்கள் ஒரு மதுரை அரவிந்தில் லோ விஷன் எய்ட் கிளினிக் இருக்குது, நீங்கள் ஒரு வாட்டி வேணால் அங்கே போய் விசிட் பண்ணலாம் சார், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சார்.
1: ஓகே சார், அடுத்த நேரத்தில் பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: வணக்கம்மா, ஹேமாத்திரி கருப்பையாம்மா.
1: ம், சொல்லுங்கள் சார், கேள்வி கேளுங்க
2: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்கள் சார்.
2: சார், எனக்கு வயசு வந்து 70 ஆகும் சார்.
0: சொல்லுங்க சார்.
2: 70 கண்ணுலாம் நல்லா இருக்கு, ஒன்றும் பாதிப்புலாம் இருக்குன்னு தானே கண்ணை நல்லா வச்சுக்கிறதுக்கு என்ன சார் என்ன செய்யணும்
0: சார்? 70 ஆனாலே நம்மளுக்கு வந்து ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது சார். ஏன்னா நம்மளுக்கு வந்து 70 நம்மளுக்கு கண் பூரை இருக்கலாம், கிட்ட பார்வை இருக்கலாம், கண் ட்ரைனஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அப்படின்னு இருக்கும் போது ஒரே ஒரு வாட்டி போய் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, கண்ணை டெஸ்ட் பண்ணாலே நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன செய்யலாம், நம்மளுக்கு நார்மல் லிவிங் கண்டிஷன்ஸ் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், நைட்டு ரொம்ப கண்ணை முழிக்காமல் நல்லா சீக்கிரம் தூங்கிடுங்க. கண்ணை வந்து ரொம்ப ஃபோன்ஸ்லாம் ரொம்ப பார்க்க வேண்டாம். இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமான ஃபுட்ஸ் நல்லா எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க, கீரை வகைகள் நிறையா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் செஞ்சாலே நல்லாயிருக்கும் சார். நன்றி சார், நன்றி.
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: 76 ஆகுதுமா.
1: ம்,
3: கண்ணு கலங்குது, அரை பார்வை இருக்கு.
1: ம்,
3: அதுக்கு ஏதாவது வைமுறை இருக்குமா?
1: சரிங்க சார், நீங்க யார் பேசுறீங்க?
3: உதயன் சார், சுப்ரமணியம்.
1: சரிங்க சார், ரேடியோல கேட்டுக்கோங்க. நன்றி
0: சார். ஃபஸ்ட்டு இப்போ 76 ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு கண் புறை இருக்கான்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சார். ஸோ கண் புறை இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம சிகிச்சை பண்ணாலே நம்மளுக்கு விஷன் நல்லா கிளியராக தெரியும். கண் இப்போ நம்மளுக்கு ஏன் கலங்குது அப்படின்னா, கண்ணில் அந்த நீர் போகிற பாதையில் ஏதாச்சும் பிளாக் இருக்கலாம், இல்லை கண்ணில் வந்து அந்த நீர் சுரக்கிறது ஒழுங்காக சுரக்காமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டாக்டர் டெஸ்ட் பண்ணிங்கன்னா இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சொட்டு மருந்துகள் இல்லை கண்ணாடி மூலயமாவே நம்மளுக்கு பார்வையும் எடுத்துகிட்டு வர முடியும், கண் கலங்குறதையும் கம்மி பண்ண முடியும் சார். நீங்கள் உங்கள் சைடில் என்ன செய்யலாம்னா, கண்ணை நல்லா சுத்தமாக சோப் போட்டு கழுவி சுத்தமாக வச்சுக்கோங்க.
1: ஓகே சார, கண் அப்படின்றது ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான பார்ட் இல்லையா? இப்போ வந்து அந்த கண்ணுக்கு தேவையான சத்துக்கள் அதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லுங்கள் சார்.
0: ஸோ கண்ணுக்கு வந்து நிறையா சத்துக்கள் நம்மளுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, ஜிங்க், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், லியூட்டின், சியாத்தின், இது எல்லாமே தேவைப்படுது. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் வந்து விட்டமின் ஏ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ விட்டமின் ஏ வந்து இப்போ கேரட்டு, ஸ்வீட் பொட்டேட்டோ, எல்லா கலர்ஃபுல் இதுலேயும் வெஜிடபிள்ஸ்லேயும் இருக்கும். அதாவது இப்போ மேங்கோ கூட, இப்போ மாம்பழ திருவிழாலாம் மேங்கோ நிறையா கிடைக்கும், அதில் கூட விட்டமின் ஏ ரொம்ப அதிகமாக இருக்கும். விட்டமின் சி வந்து ஒரு பெரிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நம்ம கண்ணுக்கான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ விட்டமின் சி வந்து நெல்லிக்காய், நம்மளுக்கு எனி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், லெமனாக இருக்கட்டும், ஆரஞ்சாக இருக்கட்டும், அதெல்லாம் எடுத்தால் நல்லாயிருக்கும். விட்டமின் இயில் வந்து நம்ம ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்லேருந்து நம்ம கண்ணை ப்ரிவெண்ட் பண்ணும். அதில் வந்து இந்த ஆல்மண்ட், சன்ஃப்ளவர் சீட்ஸ், அதெல்லாம் நிறையா இருக்கும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நிறையா ஃபிஷ்ஷஸில் இருக்கும். இது எதுக்காக நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னா, நம்மளுக்கு கண் ட்ரைனஸ் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கும், ரெட்டினாவில் உள்ள அந்த ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப அவசியம். இப்போ நிறைய பேர் ஃபோன்ஸு அதிலலாம் நிறைய பேர் வந்து சிஸ்டமில் இருக்காங்க, அதில் ப்ளூ லைட்னால கண்ணில் டேமேஜ் அதிகமாகும். இந்த லியூட்டின், சியாத்தின் வந்து இந்த சத்துக்கள் இருந்தால் அது எல்லாத்தையுமே ப்ரிவெண்ட் பண்ண முடியும், ரெட்டினால் டேமேஜை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இது வந்து நம்மளுக்கு வந்து கீரை வகைகள் நிறையா இருக்குது, நம்மளுக்கு வந்து முக்கியமாக வந்து பசலைக்கீரை, முருங்கைக்கீரில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் பசலைக்கீரை, முருங்கைக்கீரை சாப்பிட்றது நல்லது.
1: ஓகே சார், அடுத்த நேரில் பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் பேசுகிறீங்க சார்?
4: நாகப்பட்டினம்.
1: ம், சொல்லுங்கள் சார், டாக்டர் இருக்காங்க, கேளுங்க.
0: வணக்கம் சார், சொல்லுங்கள் சார்.
4: சார், நான் வந்து தூரத்து பார்வை சரியாக தெரியாமல் சார், மத்தியில் ஒரு மோதல்கள் தெரியாமல் இருக்காங்க.
0: ஓகே சார்,
4: நான் வந்து இந்த டாக்டர் போய் கன்சல் பண்ணி டெஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் சமயம் டெஸ்ட் பண்ணாங்க சார்.
0: சரி சார்,
4: டெஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கு, நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவீங்க.
0: ஓகே சார.
4: அப்படின்னாங்க
0: சார். சரி சார்.
4: அதாவது ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா தூசி போட்டு கன்சல் பண்ண முடியுமா சார்?
1: தெளிவாக கேளுங்க சார்.
0: ஆபரேஷன் பண்ணும்போது நீங்க என்ன கேட்டிங்களா சார், அது என்னது?
4: இல்ல சார்,

0: ஓகே சார். ஸோ இப்போ வந்து இதுதான் ரொம்ப காமனாக இருக்கிறது. நிறைய பேர் வந்து புரையினாலே வந்து ஒரு ஆப்ரேஷன் ஆப்ரேஷன்னா ஒரு பெரிய இது அப்படின்னு நினச்சிட்டு பயந்துக்கிட்டு நிறைய பேர் புரைய ஆப்ரேஷன் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ புரையில் வந்து என்ன ஆகிடும், நம்மளுக்கு ஒரு பேப்பர் மாதிரி ஆகிடும் நம்ம லென்ஸ். ஸோ அது வழியாக நம்மளுக்கு கண்ணு உள்ள ஒளியே போகாது. ட்ராப்ஸ் போட்டாலோ அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சாலோ கண்டிப்பாக வந்து அது கரெக்ட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக புரை ஆப்ரேஷன் தான் பண்ணணும். பட் புரை ஆப்ரேஷன் இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ் லேசரில் பண்ணுறோம். ஸோ வலி இருக்காது, ஊசி இருக்காது, சொட்டு மருந்து போட்டு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம், உடனே வீட்டுக்கு போயிடலாம், தங்கக்கூட வேண்டாம். ருட்டீன் ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 நாளில் ஒர்க்கு கூட போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருக்கும் போது கண் புரை ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது சார். முடிஞ்ச அளவுக்கு அந்த லேசர் மூலயமா, அதாவது ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன் மூலயமா பண்ணிக்கிறது நல்லது.
1: ஓகே சார், அடுத்த நேரம் பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம், உடையார் பாளையம்.
1: சொல்லுங்க சார், கேளுங்க சார்.
2: இந்த கண்ணில் கரு வளையம் வருது இல்லையா, அது எதனால?
0: ஓகே சார்,
2: அது எதனால போக்கலாம் ரெண்டு. இன்னொன்று வந்து கண்ணில் வந்து நல்லெண்ணெய் ஊத்துறாங்கல்ல,
0: ஓகே சார்,
2: அது சரியான அணுகுமுறையா? மூணு, இந்த கண் இமையில வந்து முடிகள் கொட்டது காரணம் என்ன?
1: ஓகே சார், ரேடியோவில் கேட்டுக்கோங்க சார்.
2: சரி,
1: நன்றி.
0: ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து கருவளையங்கள், நம்மளுக்கு ப்ராப்பராக தூக்கம் இல்லைனா நம்மளுக்கு, இல்லை ரெஸ்ட் இல்லைனாலும் இந்த மாதிரி கருவளையங்கள் வரும் சார். ஸோ நைட்டு ஒரு 10 o'clock அப்படி தூங்கிட்டோம் அப்படின்னா கருவளையங்கள் வராது. அண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோனை பார்த்துட்டு உடனே தூக்கக்கூடாது. ஏன்னா ஃபோனை பார்த்துட்டு தூங்கினா நம்ம டீப் ஸ்லீப் போகிறதுக்கே 4 hours ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தூங்க போகிறீங்கன்னா ஒரு 30 minutes முன்னாடி ஃபோனை சைலண்ட்டில் போடுறது, தூரமாக எங்கேயாச்சும் வச்சுருங்க. தலைக்கிட்ட வச்சா அந்த வேவ்ஸும் நம்ம பிரெயின் வேவும் கோயின்சைடி நம்மளை தூங்க விடாது, ரெஸ்ட்டு கரெக்டாக கிடைக்காது. ஸோ இப்போ கருவளையங்கள் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்லீப்பை நல்லா ரெகுலேட் பண்ணுங்கள். ஃபோன் டைம், ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணுங்கள். நம்மளுக்கு நிறையா க்ரீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ நைட் டைமில் அதை அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 1 or 2 months அப்ளை பண்ணிங்கன்னா அது எல்லாமே கொஞ்சம் கம்மியாகிடும். இது ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் சார். கண்ணில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றலாமா? இப்போ நார்மலாக வந்து கண்ணில் வந்து டியர்ஸ்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ட்ரைனஸில். ஸோ அதில் வந்து டியர்ஸ்ன்றது வந்து நார்மலாக இருக்காது சார். டியர்ஸில் 3 layers இருக்குது. ஒரு அவுட்டர் லிப்பிட் லேயர் இருக்கும், இன்னர் அக்வஸ் லேயர் இருக்கும், இன்னர் மோஸ்ட் மியூசின் லேயர் இருக்கும். ஸோ இது டியர் ஃபிலிம்லேயே நம்மளுக்கு ஆயில் எல்லாமே சேர்ந்து வருது சார். ஸோ நார்மலாக நல்லெண்ணெய் ஊற்றி அதை வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லெண்ணெய் நீங்கள் ஊற்றினீங்கன்னா திருப்பி அது கழுவி தான் ஆகணும். கழுவும் போது இது எல்லாமே டிஸ்டரப்ட் ஆகும். கண்ணுக்கு வெளியே நீங்கள் வந்து நல்லெண்ணெய் வச்சு ஏதாச்சும் க்ளீன் பண்ணலாம், இல்லை சோப்பு வச்சு க்ளீன் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். கண்ணு உள்ளே முடிஞ்ச அளவுக்கு வாஷ் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம சோப் நார்மல் தண்ணியும் கண்ணில் உள்ள டியர் ஃபிலிமும் சேம் இல்லை. ஸோ நம்ம வாஷ் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது திருப்பி செக்ரேட் ஆகிறதுக்கே 1/2 hour ஆகும். ஸோ நார்மலாக கண்ணை மூஞ்சி கழுவும் போது கூட கண்ணு உள்ளே நார்மலாக வாஷ் பண்ண வேணாச்சும், தூசி விழுந்தால் வாஷ் பண்ணலாமே தவிர நார்மலாக கண்ணுக்கு வெளியில் மட்டும் வாஷ் பண்ணாலே நல்லது. மூணாவது வந்து கண் இமையில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு, நம்மளுக்கு ஒழுங்காக ஹைஜீனிக்காக இல்லை, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த லேஷஸ் எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிடும் சார். ஸோ ஒரு கண் டாக்டரை பார்த்து அதில் இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஆயின்மெண்ட் போட்டு அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் சரி பண்ணாலே நல்லாயிடும். உங்கள் சைட்லேருந்து சோப்பு வச்சு அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணுங்கள். மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து சோப் போட்டு அந்த இமைகள்லாம் கழுவுனீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணும் சார்.
1: ஓகே சார். நேர்களை தொடர்ந்து பேசலாம், ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
3: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: குறைந்து சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: பன்மலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். கண்ணோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் காரைக்கால் தனியார் மருத்துவமனை கண் அறுவை சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் வி ராஜேஷ் அவர்கள். சார், இப்போ வந்து கண் அழுத்த நோய், அதாவது குளுக்கோமா அப்படின்னா என்ன, அதை எப்படிலாம் வந்து கண்டுபிடிக்கலாம் சார்?
3: குளுக்கோமா வந்து இப்போ நிறைய பேருக்கு ரொம்ப வந்துட்டுருக்கு. குளுக்கோமா அப்படின்னா என்ன அப்படின்னா, கண் அழுத்த நோய் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக கண்ணுக்கு உள்ள ப்ரெஷர், இப்போ நம்மளுக்கு உடம்புல பிபின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி கண்ணு உள்ளேயும் ஒரு ப்ரெஷர் இருக்குது, அது இன்ட்ராஆக்குலர் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அது 21 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரிக்கு கீழே இருக்கணும். ஸோ 21 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரிக்கு மேலே போகும்போது நம்மளுக்கு அந்த ப்ரெஷர் கண்ணுலேருந்து மூளைக்கு போகிற நரம்புகளை அழுத்தி அதில் உள்ள அணுக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வருது. அப்படி அழிக்கும் போது நம்மளோட பார்வை வந்து பக்க பார்வை சைட் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ஒரு ஸ்டேஜில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கண் தெரியாமல் போயிடுது, பிளைண்ட்னஸ் ஆகிடுவாங்க. ஸோ இது இந்த நோயில் பார்த்தீங்கன்னா கண் வலி இருக்காது, உறுத்தல் இருக்காது, எந்த சிம்டம்ஸுமே தெரியாது. ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஒரு 80-90% டேமேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சிம்டம்ஸே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்படினா இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்ணை வந்து நம்மளுக்கு நார்மலாக ஜென்ரலாக டாக்டரை டெஸ்ட் பண்ணும்போது தான் இதை நம்மளால் கண்டே பிடிக்க முடியும். ஸோ நம்ம டாக்டரை போய் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நம்ம எல்லா டாக்டர்ஸுமே கண் ப்ரெஷர் பார்ப்பாங்க, அது 20 கீழே இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ப்ளஸ் கண்ணு நரம்பு ஃபண்டஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபண்டஸ் எக்ஸாமினேஷனில் பார்த்து நரம்புலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிற அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னா நரம்பு ஸ்கேன் பார்ப்பாங்க, ஓசிடி ஸ்கேன் ப்ளஸ் பார்வை ஸ்கேன் ஹெச்எஃப்ஏ ஸ்கேன் பார்த்து இன்னும் அக்யூரேட்டாக டயக்னோஸ் பண்ணிடுவாங்க. சரி, இப்போ வந்து கண்ணு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது? நார்மலாக இது வந்து நம்ம ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறத கம்மி பண்ணணும். இப்போ ப்ரைமரி ஓப்பன் ஆங்கிள் குளோக்கோமான்னு ஒன்று இருக்குது, இதில் வந்து நம்மளுக்கு சொட்டு மருந்துகள் மட்டும் போட்டே நம்ம ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணிடலாம். ஆனால் நம்மளுக்கு அந்த சொட்டு மருந்துகள் போடுறதுனால தான் நம்மளுக்கு ப்ரெஷர் கம்மியாகுது. ஸோ கண்டினியூஸாக லைஃப் லாங் இது வந்து சொட்டு மருந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு நிறைய பேர் வந்து ஒரு 6 மந்த்ஸ் சொட்டு மருந்து போடுவாங்க, அதுக்கப்புறமே நம்மளுக்கு பார்வை அதே மாதிரி இருக்கேன்னு நிறுத்திடுவாங்க. அது மாதிரி நிறுத்தக்கூடாது, நிறுத்தினா இருக்கிற பார்வையும் நம்மளுக்கு டேமேஜ் ஆகி ஃபுல்லாகவே நம்மளுக்கு போயிடும். இது இல்லாமல் நம்மளுக்கு இன்னொரு வகையான குளோக்கோமா பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் ஆங்கிள் குளோக்கோமான்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு சின்ன லேசர் பண்ணாலே இதை ட்ரீட் பண்ணிக்க முடியும். இதில் ஒன்று ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, குளுக்கோமா நோயினால் நரம்புகள் பாதிக்கப்பட்டு பார்வை போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் அதை திருப்பி எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ குளோக்கோமா வந்து ப்ரிவெண்ட் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர நம்ம அதனால் போகிற பார்வையை திருப்பி எடுத்துகிட்டு வர முடியாது. இப்போ கேட்ராக்ட்னால விஷன் கம்மியாகுது, கண் புரை ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு பார்வை ஃபுல்லாக திரும்பி வந்துடும். பட் குளுக்கோமானால் பார்வை போயிடுச்சுன்னா அது திரும்பி வரவே வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் 40 இயர்ஸ்க்கு மேலே எல்லாருமே கண்ணை டெஸ்ட் பண்ணி ப்ரெஷரை பார்த்துக்கணும். ப்ரெஷர் இருந்துச்சுன்னா ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இது வந்து குடும்பத்தில் பரவும், அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டிக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜெனடிக்கில் ஜீன் வழியாக நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு பரவும். ஸோ அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து எவ்ரி இயர் வந்து கண் ப்ரெஷர் பார்த்துக்கிறது நல்லது.
0: ஓகே சார், இப்போ நேர்கள் லைனில் இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: காட்டுமன்னார் கோயில் திருநாரை மங்கையர் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க கேளுங்க. ஹலோ ஹலோ வணக்கம்.
5: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க.
5: டாக்டர், இந்த இன்ஜெக்ஷன் கண்ணுக்குள்ள போடுறத பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க டாக்டர். இப்போ எனக்கு ஒரு சின்ன கேள்வி, என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு வயது 64 ஆகுது, அவங்களுக்கும் இதே மாதிரி தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா டாக்டர் வந்து ஈக்குவல் இன்டர்வல்ஸ் பிரிச்சு பிரிச்சு உங்களுக்கு வந்து 5 ஊசி போடுற மாதிரி இருக்கு, 6 ஊசி போடுற மாதிரி இருக்கு அப்படிங்கதான் சொல்றாங்க. இது வந்து ஜாஸ்தியான நம்பர் ஆஃப் ஊசி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப டீடியஸா இருக்கக்கூடிய கண்டிஷனா, அல்லது ஒரு பேஷண்ட்டுக்கு நம்பர் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அப்படிங்கறத எதை வச்சு டாக்டர்ஸ் வந்து டயக்னைஸ் பண்ணுவாங்க? ஆனா அந்த சொட்டு மருந்து அப்படிங்கறது ஒருத்தருக்கு லைஃப் லாங் போடணும், சப்போஸ் அந்த சொட்டு மருந்து நிறுத்திட்டாங்க, போடுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, ரெப்பையில ஒட்டிக்குது, இது மாதிரி இத்தர கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மறுபடியும் ஹை ப்ரெஷர் அப்படிங்கறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.

0: ஓகே மேடம், இப்போ நீங்கள் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க மேடம். ஒன்று வந்து நம்மளுக்கு நீங்கள் அந்த ஊசி போடுவீங்கன்னு சொன்னாங்களே, அது வந்து கண்ணில் வந்து சுகர்னாலேயோ இல்லை வந்து ஏதாச்சும் ரத்த குழாய் பிளாக் ஆகிறதுனாலையோ கண்ணில் ரத்த கசிவுகள் இருந்தால் அந்த ரெட்டினாவில் உள்ள ரத்த கசிவுகளை கம்மி பண்ணுறதுக்காகவும் அந்த எடிமாவை கம்மி பண்ணுறதுக்காகவும் தான் ஊசிகள் போடுவாங்க மேடம். ஸோ இப்போ வந்து இது வந்து சுகர்னாலேயும் வரலாம், இல்லை நரம்பில் வந்து ரத்த குழாய் பிளாக் ஆகிறதுனாலையும் ரத்த கசிவுகள் வரலாம். ஸோ சுகர்னால நம்மளுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஊசிகள் ஒரு ஊசியோ இல்லை ரெண்டு ஊசியோ போட்டாலே நம்மளுக்கு சரியாயிடும். ஊசிகள் எதுக்காக போடுறோம்? நம்ம கண்ணில் ஒரு ஊசி போடுறோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய வகையான ஊசிகள் இருக்குது. எல்லாமே வந்து கண்ணில் உள்ள இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணணும், ப்ளஸ் கண்ணில் வந்து நரம்புகளில் கூட்டிகிட்டு இருக்கிற நீரை கம்மி பண்ணணும் மேடம். இதுதான் அதோடய ஃபங்க்ஷன். ஸோ நான் இப்போ ஒரு ஊசி போடுறோன்னா ஒரு 1 மந்த் to 2 மந்த்ஸ் அதோடய ஆக்ஷன் இருக்கும். ஸோ இந்த 2 மந்த்ஸில் வந்து கண்ணில் உள்ள அந்த நரம்பில் உள்ள வீக்கங்கள் எல்லாத்தையும் கம்மி பண்ணிடும். பட் நம்மளுக்கு வந்து சுகரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமலே இருக்கீங்க அப்படின்னா திருப்பி அந்த வீக்கங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திருப்பி அந்த வீக்கம் வந்தால் நம்ம திருப்பி ஊசி போட தேவைப்படும். இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரத்த குழாய் பிளாக் ஆகிருந்தாலும் நம்மளுக்கு வீக்கம் வரும். அதில் வந்து அந்த ரத்த குழாய் எப்போ ஓப்பன் அப் ஆகுதோ அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 2-3 டைம்ஸ் ஊசி போட தேவைப்படலாம். ஸோ இது ஊசிக்கு பதிலாக வேறு என்ன செய்யலாம்? ஊசி போட்டு நம்ம வீக்கத்தெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு 2 ஊசி போட்டும் நம்மளுக்கு சரியாக வரலனா எந்தெந்த இடத்துல ரத்த கசிவுகள் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை லேசர் மூலயமா அதை சரி பண்ணலாம். ஸோ லேசர் மூலயமா அந்த இடத்தெல்லாம் லேசர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஊசி போடுறத கம்மி பண்ண முடியும். ஸோ சுகர்னால் வருது அப்படின்னா கண்டிப்பாக சர்க்கரையை நீங்கள் நல்லா கண்ட்ரோல் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப அவசியம். அது கண்ட்ரோல் பண்ணலாம் திருப்பி திருப்பி டேமேஜ் ஆகி திருப்பி திருப்பி நம்ம எடிமா வந்துட்டுலாம் இருக்கும். அதுக்கு ஊசிகள் தேவைப்படதான் செய்யும். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் செகண்ட் க்வெஸ்சன், குளுக்கோமா நோய்க்கு வந்து கண் சொட்டு மருந்து கண்டிப்பாக போட்டுட்ருக்கணுமா? இது கண்டிப்பாக அவசியம் மேடம். நம்மளுக்கு சில பேருக்கு வந்து அந்த சொட்டு மருந்துகள் போடாமல் நம்மளுக்கு ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னா நிறைய சொட்டு மருந்துகள் வகைகள் இருக்குது. ஸோ வேறு வகையை மாற்றி கொடுப்பாங்க டாக்டர்ஸ். பட் நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு நம்மளாவே நிறுத்திட்டோம் அப்படின்னா கண் ப்ரெஷர் அதிகமாகச்சுன்னா கண் பார்வை முற்றிலும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண் தெரியாமலே போயிடும். இது இல்லாமல் மற்ற எதுவும் இருக்குது. இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து மைக்ரோ இன்சிஷன் கேட்ராக் சர்ஜரி இருக்கோ அது மாதிரி குளோக்கோமாலையும் மைக்ரோ இன்சிஷன் குளோக்கோமா சர்ஜரி இருக்குது மேடம். இப்போ ரொம்ப புதுசாக நிறைய வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து நிறைய இப்போ கேடிபி கோனியோட்டமி டெனிட்டோ கோனியோட்டமி பேங் அப்படிலாம் வந்து இதெல்லாம் மைக்ரோ இன்சிஷன் குளோக்கோமா சர்ஜரிகள் மேடம். இது என்னென்னா அதே ஒரு 2.2 மில்லியன் இன்சிஷன் வழியாக உள்ள கண் உள்ளே போய் அந்த நீர் போகிற பாதைகள் எல்லாத்தையுமே இது ஓப்பன் அப் பண்ணிடும் அந்த சர்ஜரியில். இது ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடுவாங்க. இது பண்ணாலே நம்மளுக்கு வந்து மருந்துகள் போடாமல் நம்மளுக்கு இந்த இந்த இது சர்ஜரி மூலியமாகவே ப்ரெஷரை கம்மி பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இதுவும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் மேடம்.
1: ஓகே சார், அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: நான் மயிலாடுதுறையில இருந்து மகாலட்சுமி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
2: எனக்கு வந்து கொஞ்சம் பவர் கொஞ்சம் கம்மியா இருக்கிறப்ப நேரம் ஆர்த்திடிஸ்ட்ல போய் டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போட்டோம் சார். இப்போ ஓகே, கண்ணாடி போட்டு நல்லா கண்ணெல்லாம் தெரியுது, ஆனா திரும்ப ஆபரேஷன் எதுவும் பண்ணணுமா சார்?
0: போதுமா? ஸோ கண்டிப்பாக வந்து ஆப்டிக்கல்ஸ் மட்டும் போதவே போதாது. என்ன கேட்டால் வந்து ஒரு டாக்டர் பார்க்குறது நல்லது. ஏன்னா ஆப்டிக்கல்ஸில் கண் பார்வை டெஸ்ட் பண்ணுவாங்க, கண்ணாடி கொடுப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இது ஒன்று தான் செய்வாங்களே தவிர அதை தாண்டி எதுவும் செய்ய மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு டாக்டர் போய் டெஸ்ட் பண்ணும் போது தான் கருவிழி எப்படி இருக்குது, கண் புரை ஏதாச்சும் இருக்கா, கண் புரையில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, கண் ப்ரெஷர் எப்படி இருக்குது, கண்ணில் குளுக்கோமா நோய் இருக்கா, ரெட்டினா ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, சுகர்னால ரெட்டினாவில் ஏதாச்சும் டேமேஜஸ் இருக்கா, ட்ரைனஸ் இருக்கா, இது எல்லாமே டெஸ்ட் பண்ணி ப்ளஸ் பவரும் பார்த்து உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆப்டிக்கல்ஸ் இருக்குன்னா அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு போய் கூட நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெஸ்டிங் வந்து ஒரு கண் டாக்டரை பார்க்குறது நல்லது. ஏன்னா அப்போ தான் அவங்களெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு கண் உள்ள நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எலுமிச்சப்பழம் போடுறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கண் வெளியில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், கண் உள்ள முடிஞ்ச அளவுக்கு போட வேணாம். ஏன்னா அந்த எலுமிச்சப்பழத்தில் நிறையா நம்மளுக்கு சிட்ரிக் ஆசிட் இருக்கும், அது கண் உள்ள போட்டிங்கன்னா கண் ரொம்ப எரிய ஆரம்பிக்கும். ஸோ அது இல்லாமல் அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன கிருமிகள் இருந்தாலும் கண் உள்ள போச்சுன்னா இன்ஃபெக்ஷன்லாம் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெளியில் நீங்கள் என்ன வேணாலும் தடை விடுங்க, கண் உள்ள எதுவும் போட வேண்டாம்.
1: ஓகே சார், அடுத்த நேரத்தை பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நாகூர்லேருந்து ஏஜே எங்கில் முகமது ஜலீல்.
1: கேளுங்க சார்.
3: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: அது வந்து இந்த நந்தவட்டாம் பூண்டு இருக்குங்க சார், அதை கண்ணில் ஒத்தி ஒத்தி எடுக்கிறாங்களா சார், அது பண்ணலாமா சார்? அடுத்தது சார், அதாவது மூஞ்சிய வந்து நல்லா இந்த ஃபேஸியல் எல்லாம் பண்றேன்னு சொல்லிவிட்டு ஆவி பிடிக்கிறாங்கல்ல,
0: ஓகே சார்,
3: ஆவி பிடிக்கிறது நல்லதாங்கிறத சொல்லுங்க சார்.

0: நீங்கள் சரியான கேட்டுக்கோங்க. நன்றி
1: சார். ஃபஸ்ட்டு வந்து அந்த பூ நந்தியாவத்தை பூலாம் எடுத்து கண்ணில் வைக்கிறது நல்லதா? ஸோ அந்த பூவில் வந்து நிறைய போலன்ஸ்லாம் இருக்கும் சார். ஸோ ஃபங்கஸ் வந்து பூவில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ கண்ணை நல்லா மூடிட்டு வெளியே வச்சா கூட கண்ணு உள்ளே போய் அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன துகளோ ஏதாச்சும் ஃபங்கஸோ கண்ணு உள்ளே போச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிற சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் சார். ஸோ என்னோடய இது பிரகாரம் அந்த பூ டைரெக்டாக எடுத்து கண்ணில் வைக்கிறது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஒன்று. செகண்ட் வந்து நம்ம ஆவி பிடிக்கிறது நல்லதா? ஸோ ஆவி பிடிக்கும் போது கண்ணை திறந்துக்கிட்டு ஆவி பிடிக்கக்கூடாது, கண்ணை மூடிட்டு தான் எல்லா இடத்துலையுமே ஆவி பிடிப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்பா இல்லை வந்து அதெல்லாம் போகும்போது அந்த போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு நார்மலாக வந்து ஸ்வெட் ஆகி நம்மளுக்கு வந்து ஸ்கின்னு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கண்ணுக்கும் ஆவி பிடிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் ஸ்கின்னெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும் இல்லை மற்றபடி அந்த சைனசஸ்லாம் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக ஆவி பிடிக்கலாம் சார், நல்லது.
0: ஓகே சார், இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்ருக்கோம். உங்கள்கிட்ட ஒரு நிறைவான கேள்வி என்ன அப்படின்னா, கண்தானம் அதை பற்றின பொதுமக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்ன சார்?
1: ஓகே சார், இப்போ கண்தானம் எல்லாமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா நம்மளுக்கு இன்னமுமே பார்த்திங்கன்னா ஒரு 800,000 மக்கள் வந்து கருவழி பார்வை இழப்பினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு கண்தானம் மட்டும் அது மூலிமா மட்டும்தான் பார்வை கொடுக்க முடியும். ஸோ கண்தானம் இன்னமுமே நம்மளுக்கு வந்து அவேர்னஸ் இருந்தாலும் அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஒருத்தவங்க கண்தானம் பண்ணலான்னு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா என்ன தான் நம்ம எழுதி வச்சுட்டு போனாலுமே நம்மளுக்கு ரிலேட்டிவ்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளால் கண்ணை தானமாக எடுக்க முடியாது. ஸோ ரிலேட்டிவ்ஸ் வந்து சொன்னால் தான் அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்தானங்களை எடுக்க முடியும். ஸோ ஒருத்தவங்க கண்தானம் பண்ணலான்னு இருக்காங்க அப்படின்னா இல்லை அவங்க குடும்பத்திலே யாருக்காவது கண்தானம் பண்ணலான்னு இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு இறந்து ஒரு 6 hoursக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு இன்டிமேஷன் கொடுத்தாகணும். நம்ம ஐ பேங்க் கால் அடித்தா அவங்களே வந்து கண்ணை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. யாரெல்லாம் கண்தானம் பண்ணலாம்? நார்மலாக வந்து எல்லா ஏஜ் மக்களும் கண்தானம் பண்ணலாம். கேட்ராக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, லாஸ்டிக் சிகிச்சை பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து கண்ணாடி போட்டிருக்காங்க, குளுக்கோமா நோய் இருக்குது, சுகர் நோய் இருக்குது, எல்லாருமே கண்தானம் பண்ணலாம். ஸோ கண்தானம் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்னென்ன கால் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு கண்ணை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும், கண்ணை முடிஞ்ச அளவுக்கு மூடி வைக்கணும், நேராக ஃபேன் இருந்தால் அதை ஆஃப் பண்ணிடணும், கண் மேலே வந்து ஒரு வெட் டவலோ இல்லை வெட் காட்டனோ வச்சா நல்லது. ஸோ கண்தானம் மூலிமா வந்து எல்லா கண் நோய்களும் குணப்படுத்த முடியுமா? இல்லை. கண்தானம் கொடுக்கறதுனால கருவழினால் ஏற்படும் பார்வை இழப்பை மட்டும்தான் குணப்படுத்த முடியும். ஏன்னா கருவழியை மட்டும்தான் மாற்றி வைக்க முடியும். ஒரு ஹோல் கண்ணையுமே மாற்றி வச்சுருவாங்க அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க, அது அப்படி இல்லை. கருவழியை மட்டும்தான் மாற்றி வைக்க முடியும்.
0: ஓகே சார், இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நான் கேட்ட கேள்விக்கும் சரி நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் சரி ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க சார், நன்றி சார்.
1: தேங்க்யூ மேடம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். இன்றைய நிகழ்ச்சியில கண்ணோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் காரைக்கால் தனியார் மருத்துவமனை கண் அறுவை சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் வி. ராஜேஷ் அவர்கள்.

எஃப்எம் எக்ஸ்பிரஸ் நமது பண்பலையில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகளின் குறிப்புகள். நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை மற்றும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை. அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து பகல் 12:10 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் செல்வி கே கனிஷ்கா, 12:55 பன்னிசை, 1 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2 லஞ்ச் பிரேக் மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலிகிளினிக்கு.

டாக்டரிடம் கேளுங்கள். சிதம்பரம் காமராஜர் அரசு மருத்துவமனை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் ஏ இந்துமாலினி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி கேட்கலாம். 2:30 திருவாரூர் வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். 3:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். 3:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் எல்எஸ்சி. 4:00 திசையன் நோய்கள் ஆய்வும் தீர்வும். பூச்சிகளால் பரவும் நோய்கள் குறித்த ஆராய்ச்சிகள் பற்றி விளக்கம் தருகிறார் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் ஜெயலட்சுமி கிருஷ்ணன் அவர்கள். 5:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸின் பாட்டிக்கென்ன போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 அலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் விளக்கேற்றும் வேலை. ஆறு மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவகர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாளிகையின் இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் நாட்டுக்கோழி வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு முறைகள் குறித்து சிக்கல் வேளாண் அறிவியல் மையத்தின் விலங்கியல் துறை வல்லுநர் டாக்டர் எம் அறிவழகன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி கேட்கலாம். 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காட்சியில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவகர் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். நிறைவு பெற்றது எஃப்எம் எக்ஸ்பிரஸ். தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்வது டெல்லி அஞ்சல்.

0: நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் மனதில் நின்றவை. நேயர்கள் கடிதம் வழி விருப்பம் தெரிவித்த மனம் வருடும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது மின்னலை திரைப்பட பாடல். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வாலி வரிகளில் ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் டிம்மி ஆகியோர் இணைந்து பாடியது. பாடலை விரும்பி கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் நாகப்பட்டினம் சிவாபாரதி, பிரகாஷ், வாழ்முனீஸ்வரன், படக்கடை வரதராஜன், பாப்பா கோவில் ரவி, நாகூர் ரஹீம், தஸ்னீம், குறுக்கத்தி முகமது, இஸ்மாயில், ஜெரீனா, ஆசிஃபா, ஆசிக். இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
4: காரைக்கால் GL மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: GL மருத்துவமனை
5: காரைக்கால்.
3: மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். கும்பகோணம் ரமேஷ், தாராசுரம் கைலாசம், திருச்சி ராஜா, குழந்தைவேலு, இவர்களின் விருப்பமாக ஒலிக்கிறது ஸ்டார் திரைப்பட பாடல்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒலிக்கிறது தீனா திரைப்படத்திலிருந்து. பாடலை ரசித்து கேட்க காத்திருக்கிறார்கள் காரைக்கால் கணபதி, கணேசன், ராணி, கிரிஷ், செல்வி, சூரி, காருண்யா, பிரசன்னா, நிவாசினி, சுரேஷ், மாரியப்பன், சுப்பு, தினேஷ், நவநீதம், சாமிநாதன், ஜெர்லின், ரஹீம், மங்கைநல்லூர் ரவி, மீரா, ஜீவா, வினோத், திருவாரூர் ரமேஷ், சாந்தி, ஜனார்தனன், நர்மதா, அர்ஜுனன், இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: நேர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயம் கண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
2: மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நமது பண்பலையில் நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா, சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
1: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நமது பண்பலையில் நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

கேட்க கேட்க இனிமை. இது காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கிறது ஷாஜகான் திரைப்பட பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் சமணார் கோயில் குணசேகர், திலகவதி, பவுண்டரிகபுரம், கணேசன், பானுமதி, பாளையன், செல்வன், செல்வி. இவர்கள் அனைவரின் விருப்பமாகவும் ஒலிக்கிறது மணி சர்மா இசையில் வைரமுத்து வரிகளில் வெளிவந்த இந்த பாடல்.

0: நிறைவு பெறுகிறது காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கிய மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நமது பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலும் இருக்கு, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால்வரி கட்டணங்களை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்களின் எண்ணிக்கை 1,36,939 அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுகாதாரத்துறை கட்டமைப்பை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை உதவிடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் எல்லைச்சாலை நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அவர்

0: பேசினார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று அவர் கூறினார். எல்லைப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட கட்டமைப்பு வசதி திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதில் எல்லைச் சாலை நிறுவனம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது என்பது அரசுக்கான பணி மட்டும் அல்ல என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். தொழில்துறையினரும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் இந்த நிறுவனத்தில் சிறப்பாக பணியாற்றிய 7 பேருக்கு விருதுகளையும் திரு ராஜ்நாத் சிங் வழங்கினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் நிறுவன தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 98 ஆண்டுகளாக இந்த குழுமம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வேளாண் ஆராய்ச்சி, புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன வேளாண் எந்திரங்களை உருவாக்குவதில் இதன் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் கூறியுள்ளார். வேளாண் துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சென்னை கொளத்தூரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார்.
1: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், கடைசி மனிதனுக்கும் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் போய் சேரணும் அப்படின்றது அவருடைய லட்சியமாக இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் நான் இந்த வடசென்னை பகுதியில் இன்றைக்கு போஸ்ட் ஆபீஸ்ல பாஸ்போர்ட் சேவாவை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். கேள்விப்பட்டிருப்பீங்க, போஸ்ட் ஆபீஸ்க்கு போனா தபால் கொடுப்பாங்க அல்லது ஸ்டாம்ப் விற்பாங்க அப்படின்றதான் ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு போனா உங்களுக்கு எல்லா வசதியும், பேங்கிங் வசதியோட, ஏடிஎம் வசதியோட, இன்சூரன்ஸ் வசதியோட, இன்னும் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், முத்ரா லோன் உட்பட அத்தனை வசதிகளும் உள்ளடக்கிய இன்றைக்கு ஒரு இன்டெகிரேட்டட் பாஸ்போர்ட் ஆபீஸாக செல்வமகள் திட்டத்தினர் உட்பட அதுல ஒரு இது பாஸ்போர்ட்டுக்கும் அது இல்ல, நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருந்து நம்ம பாஸ்போர்ட்டை வாங்க முடியுன்ற சூழ்நிலையை இன்றைக்கு இருக்கிறது. அந்த சூழ்நிலையில இன்றைக்கு இங்க நம்மளுடைய பாஸ்போர்ட் ஆபீஸ் திறக்கப்பட்டிருக்கிறது.
0: அரசு திட்டங்களின் பலன்கள் தற்போது மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்க்கப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார்.
1: ஒரு காலத்துல பேங்க்குக்கே நம்ம எல்லாம் போக முடியாத சூழ்நிலை, சாதாரண மனிதர்களுக்கு பேங்கே போக தெரியாது, பேங்க்னாலே ஒரு எட்டாக்கனியாக இருக்கும். ஆனா இன்னைக்கு 2014 பிறகு பல கோடி பேர் பேங்க் வாசல்ல இருக்கிறாங்க. பேங்கினுடைய வசதிகள் அவங்களுக்கு போய் சேர்க்கிறது, இந்தியாவில கிட்டத்தட்ட 100 கோடி பேருக்கு மேல ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த ஜன்தன் அக்கௌண்ட்ல அதிகமான மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கிறது. அந்த மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் மூலியமாக அவர்களுடைய வங்கி சேவையை பெற முடிகிறது. அது மாதிரி இன்னைக்கு பல திட்டங்களை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் நேரடியாக மக்கள் இடத்துல, பேங்க் வந்தோடனே நமக்கு ஒரு அக்கௌண்ட் வந்துருச்சு, அக்கௌண்ட் வந்தோடனே இன்னைக்கு உங்களுடைய மானியம், உங்களுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நேரடியாக டைரக்ட் டிரான்ஸ்பர் திட்டத்தின் கீழே வங்கி கணக்கிலேயே வருது.
0: பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன்படி டீசல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 15.50 ரூபாயும் விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 14.50 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 2.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட கட்டணங்கள் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாதர் ரத யாத்திரைக்கான ஆயத்தப் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த யாத்திரை இன்று பிற்பகல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 9 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த ரத யாத்திரையில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரத யாத்திரை செல்லும் வழித்தடத்தில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ரத யாத்திரையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். காசநோய் பரிசோதனைக்காக சேகரிக்கப்பட்ட மாதிரிகளை ட்ரோன் மூலம் கொண்டு செல்வது நோயாளிகளின் செலவினங்களை குறைக்கும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தெலங்கானாவில் எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் இணைந்து இந்த சோதனையை ICMR மேற்கொண்டதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 800க்கும் மேற்பட்டோர் இந்த ஆய்வில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஊரக பகுதிகளில்

0: படிப்பவர்களுக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று அந்த ஆய்வில் தெரியவந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பிம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிம்ஸ்டெக் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். எதிர்கால சவால்களையும் பிம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ளும் என்றும் திரு அஜித் தோவல் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய அரசின் உணவு பதப்படுத்துதல் துறையின் செயலர் திரு அவினாஷ் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் உணவுத்துறை தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உணவு உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். உணவுப் பொருட்களை பதப்படுத்துவதில் தூய்மையான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் திரு அவினாஷ் ஜோஷி கேட்டுக்கொண்டார். ஐஆர்சிடிசியின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவை செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்வது எளிதாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவை தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் கோரப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 13 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி உதவி வழங்கியது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்கொரிய மத்திய வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் முதல் முறையாக வட்டி விகிதங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக அந்த வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16 21-14 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஹான் யூவை வென்றார். இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா ராய்சந்தானி அபாரமாக ஆடி இரட்டை சதம் அடித்தார். காலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 3 விக்கெட் இழப்பிற்கு 378 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடி வரும் இந்தியா சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 484 ரன் எடுத்துள்ளது. லக்ஷயா ராய்சந்தானி இரட்டை சதம் அடித்து 207 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்களை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50.
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயம்கொண்டம்.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயம்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மழை செல்வங்களின் மழை மொழியோ

0: நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தலை நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு தையக்காரர் கடையில துணிந்தச்சிட்டு இருந்தாரா. அவருடைய மகன் பக்கத்துல வந்து அவர் வேலை செய்யறத பாக்க தொடங்கினானா. தையக்காரர் ஒரு புது துணிய எடுத்தாரா. அழகான பல பழக்கிற கத்திரிக்கோளால துண்டு துண்டா அந்த துணிய வெட்டினாரா. அதுக்கப்புறமா கத்திரிக்கோளால பக்கத்துல வச்சிட்டு துணிய தைக்க தொடங்கினாரா. துணிய தச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஊசியை எடுத்து தலையில போட்டிருந்த தொப்பியில பத்திரமா சொருகி வச்சுக்கிட்டாரா. இத பாத்துட்டு இருந்த தையல்காரோட மகன், அப்பா கத்திரிக்கோள் விலை உயர்ந்தது, அழகானது, ஆனா அது அலட்சியமா காலடியில போடுறீங்க. ஆனா ஊசி சின்னது, மலிவானது, ஆனா அத தலையில பாதுகாக்கறீங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்டானா அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பா அதுக்கு, நீ சொல்வது எல்லாம் உண்மைதான்ப்பா, கத்திரிக்கோள் அழகாவும் மதிப்புள்ளதாவும் இருக்கலாம், ஆனா அதோட செயல் வெட்டுவதும் பிரிப்பது மட்டும்தான். ஆனா ஊசி சின்னதாவும் மலிவானதாகவும் இருந்தாலும் அதன் செயல் சேர்ப்பதுப்பா. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது, அவர் உருவத்தை வைத்து அல்ல.
1: வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தலை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
2: வணக்கம் பாப்பா.
3: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன?
3: கே கன்ஷிகா.
2: படிக்கிறீங்க?
3: தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
2: சரி பாப்பா, இன்னைக்கு நேருக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
3: பாட்டு பாட போட. கொல்கட்டை கொல்கட்டை ஏவே வல அடுப்பு எரியல, நாவே வல அடுப்பே அடுப்பே ஏன் எரியல, மழையா பெஞ்சிச்சு நான் எரியல, மலையே

0: பாலே பாலே யார் சுரந்தன், குழந்த அழுது நான் சுரந்தன், குழந்தையே குழந்தையே ஏழுதன், எறும்பு கடிச்சிச்சு நான் அழுதன், எறும்பே எறும்பே ஏன் கடிச்சேன், நான் பொத்துக்குள்ள கையை விட்டா நான் சும்மா இருப்பேனா?
1: சரிங்க பாப்பா, உங்களுக்கு பழங்கள்லாம் ரொம்ப பிடிக்குமா? என்னென்ன பழங்கள்லாம் பிடிக்கும்?
0: ஆப்பிள், மேங்கோ, பனானா, வாட்டர்மெலன், கோவா, கிரேப், ஸ்ட்ராபெரி, பப்பாயா, செர்ரி, பைனாப்பிள், டிராகன் ஃப்ரூட், ரம்புட்டா, மேங்கோ ஸ்ட்ரீ, கிவி, லிச்.
1: இவ்வளோ பழமும் உங்களுக்கு பிடிக்குமா?
0: பிடிக்கும்.
1: சரிங்க பாப்பா, நீங்கள் குட்டியாக இருக்கீங்களா, படித்து பெரியாரான பிறகு என்ன ஆகணும் ஆசைப்பட்றீங்க?
0: டீச்சர்.
1: எதனால் நீங்கள் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க?
0: எல்லாரையும் நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசை.
1: சரிங்கம்மா, நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வருங்காலத்தில் சிறந்த ஆசிரியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயம்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: இணைந்திருக்கிறீர்கள் காற்றில் இசையாய் கரைந்திடும் காரைக்கால் பண்பலை 100.3 உடன்.

பன்னிசை கேட்டு ரசித்தீர்கள். கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நம்ம பண்பலையில் பிற்பகல் 2 மணிக்கு டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் சிதம்பரம் காமராஜர் அரசு மருத்துவமனை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் ஏ இந்துமாலினி அவங்க வந்து நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியை கேட்கலாம். 4 மணிக்கு திசையன் நோய்கள் ஆய்வும் தீர்வும், பூச்சிகளால் பரவும் நோய்கள் குறித்த ஆராய்ச்சிகள் பற்றி விளக்கம் தருகிறார் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் ஜெயலட்சுமி கிருஷ்ணன் அவர்கள். தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலும் இருக்கு, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.

நேயர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 100.3. கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும், அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்கள் கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: எத்தனையோ புது புது பாடல்கள் தோன்றிய வண்ணம் இருந்தாலும் நம் மனதில் நீங்காமல் இடம் பிடித்திருக்கும் பாடல்கள் சில. அப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் தேன்மழை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி வெண்முகி.

0: அம்மாடியோ.
1: ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள்
2: சபாஷ்
1: கவிதை.

கேட்ட இந்த பாடல் வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் ஒலித்தது. நேயர்களின் நினைவிற்கு நமது பண்பலையில் நாளை காலை

0: 8:30 வைக்கிங் பனின் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே தேன்மழை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது இளமை ஊஞ்சல் ஆடுகிறது திரைப்படத்தில் இருந்து.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
4: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யன் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமுது தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
6: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது 70 மற்றும் 80களின் பாடல்களுடன் தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் அகல் விளக்கு திரைப்படத்திலிருந்து.

0: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: நேர்களே, நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே தேன்மழை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்த தகவலுக்கும் இந்த பாடல் நிழல்கள் திரைப்படத்திலிருந்து தீபன் சக்கரவர்த்தி உமா ரமணன் குரலில் இளையராஜா இசையில் ஒலிக்கிறது.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கணித நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கணித நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் மூலம் கணித நல்வாழ்த்துக்கள்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நேயர்களின் நினைவிற்கு நமது பண்பலையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு டாக்டரிடம் கேளுங்கள். சிதம்பரம் காமராஜர் அரசு மருத்துவமனை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் ஏ இந்துமாலினி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இணைந்திருக்கிறோம் நேர்களே. தேன்மழை நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: பண்பலையில் நேர்கள் இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். 70 மற்றும் 80களின் பாடல்களுடன் தேன்மழை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது இன்று நீ நாளை நான் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில்.

நேயர்களின் நினைவிற்கு நமது பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு திசையின் நோய்கள் ஆய்வும் தீர்வும், பூச்சிகளால் பரவும் நோய்கள் குறித்த ஆராய்ச்சிகள் பற்றி விளக்கம் தருகிறார் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் ஜெயலட்சுமி கிருஷ்ணன் அவர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை நிகழ்ச்சியில். அடுத்ததாக வலிக்கும் இந்த பாடல் சின்ன பூவே மெல்ல பேசு, திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராமன் குரலில்.

0: தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தேன்மழையின் நிகழ்ச்சியின் நிறைவாக வலிக்கும் பாடல் இரட்டை வால் குருவி திரைப்படத்திலிருந்து.

நிறைவு பெறுகிறது நேயர்கள். இதுவரை கேட்டு ரசித்த தேன்மழை நேர்களை, காரைப்பன்மலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கிறோம் நேர்களை, இது உங்கள் பண்பலை காரைப்பன்மலை 100.3. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தாவிகா தலைமையிலான அரசு ஊழலற்ற அரசாக திகழ வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் 3வது மொழி அறிமுகம் மாணாக்கரின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் லாக்அப் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று 15 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் தாவிகா தலைமையிலான அரசு ஊழலற்ற அரசாக திகழ வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊழல் புகாரில் சிக்கும் அமைச்சர்களின் பதவி உடனடியாக பறிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். தனது தலைமையிலான அரசு வெளிப்படைத் தன்மையுடன் செயல்படுவதன் அவசியத்தை வலியுறுத்திய முதலமைச்சர், எவ்வித பாரபட்சமும் இன்றி தவறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆய்வு என்ற பெயரில் பள்ளிகளுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் செல்வதை அமைச்சர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் 3வது மொழி அறிமுகம் மாணாக்கரின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் பி வி நாகரத்னா, ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு, எனவே 3வது மொழியை 9வது வகுப்பில் அறிமுகம் செய்ய வேண்டாம் என வாய்மொழியாக மத்திய அரசை அறிவுறுத்தியுள்ளது. 5 அல்லது 6ஆம் வகுப்புகளில் 3வது மொழி கொண்டுவரப்பட்டால் மாணாக்கரால் அதனை சமாளிக்க முடியும் என நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை இன்று நடைபெறுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைவரது வாழ்விலும் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, வளத்தை இவ்விழா கொண்டுவரட்டும் என வாழ்த்தியுள்ளனர். நாட்டின் எல்லைப்பகுதிகள் பாதுகாப்பாக இருப்பதோடு தொடர் இணைப்பிலும் இருக்க வேண்டியதன் அவசியத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார்.

0: புதுதில்லியில் எல்லை சாலை அமைப்பு தொழில்நுட்ப கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அமைச்சர், மேம்படுத்தப்பட்ட கட்டமைப்பே வளர்ச்சியடைந்த நாகரிக சமூகத்தின் முத்திரையாக திகழ்கிறது என்றார். இன்றைய கட்டமைப்பு வரும் ஆண்டுகளில் நாட்டின் நாகரிக வளர்ச்சியை பறைசாற்றும் என்று கூறினார். கடைக்கோடி பகுதிகளில் வசிக்கும் மக்கள் நாட்டின் வளர்ச்சி நீரோட்டத்தில் இணைந்திருப்பதை உறுதி செய்வதே மத்திய அரசின் இலக்கு என்று குறிப்பிட்டார். தொழிற்சாலைகள், கல்வித்துறை, பொறியாளர்கள், நிர்வாகத்தினர் ஆகியோர் இணைந்து அறிவுசார் திறனுடன் கட்டமைப்பை முன்னெடுத்துச் செல்ல அவர் அழைப்பு விடுத்தார். ரோக்டாங் அட்டல் குகைப்பாதை, உர்லிங்காவின் அதி உயர மோட்டார் வாகன சாலை, 13,000 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ள சேலா குகை போன்றவை எல்லை சாலை அமைப்பு படையினரின் திறனுக்கு சான்றாக திகழ்கிறது என்று அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். பொறியியலின் புதுமைகளான இந்த கட்டமைப்புகள் நவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கி வடிவமைக்கப்பட்டதற்கு எல்லை சாலை அமைப்பினரை திரு ராஜ்நாத் சிங் பாராட்டினார். நாட்டு மக்களுக்கு எளிதான, விரைவான, வெளிப்படையான சேவைகளை வழங்கும் நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை பெரியார் நகர் துணை அஞ்சலகத்தில் பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், இதன் மூலம் சுற்றுவட்டார மக்களுக்கு பாஸ்போர்ட் தொடர்பான சேவைகள் அருகாமையிலேயே கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சென்னை மணலி எண்ணெய் நிறுவன வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் விழாவை மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் 500 மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்று சுற்றுச்சூழல் உறுதிமொழி ஏற்றனர். உணவு பாதுகாப்பில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்று மத்திய உணவுத்துறை செயலர் திரு அவினாஷ் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 17th உணவு வர்த்தக தொழில் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான உணவு வகைகளை முன்னெடுத்துச் சென்று பொறுப்புத்தன்மையுடன் கூடிய பதப்படுத்தும் நடைமுறைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் அதிக செயற்கை நிறமூட்டிகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் வண்ண அப்பள விற்பனைக்கு தடை விதித்து உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. வண்ண அப்பளம் உட்கொள்வதால் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உளுந்து அரிசியை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் அப்பளத்தை விற்க தடை இல்லை என்றும் உணவுத்துறை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் லாக்அப் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லாக்அப் மரண வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். உடல் நலக்குறைவு காரணமாகவே புழல் சிறை கைதி உயிரிழந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். பாஜகவுடன் இணைந்து மத்திய அமைச்சரவையில் இடம்பெற திமுக முயற்சி செய்வதாக அமைச்சர் குற்றம் சாட்டினார். பழனி நில மோசடி வழக்கு தொடர்பாக மாநில அரசில் யாருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என கூறினார். பழனி நில முறைகேடு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் கட்டாயம் கைது செய்யப்படுவார்கள் என்றார். தமிழ்நாட்டில் அரசு விளையாட்டு விடுதிகளில் மாணாக்கருக்கு குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், உலகத்தரம் வாய்ந்த பேட்மிண்டன் அகாடமி சென்னையில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், கடந்த 60 நாட்களில் 12 ரூபாய் மதிப்பில் விளையாட்டுத்துறை சார்ந்த திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சட்டப்பேரவை மற்றும் மக்களவை உறுப்பினர்களுக்கு விரைவில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் KRP அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்கான தண்ணீரை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று திறந்து வைத்தார். 120 நாட்களுக்கு திறந்துவிடப்படும் தண்ணீரின் மூலம் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள 10,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். கும்பகோணம் பள்ளி தீ விபத்தின் 22 ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி இவ்விபத்தில் உயிரிழந்த 94 குழந்தைகளின் உருவப்படங்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதாக எமது தஞ்சை செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கும்பகோணத்தில் கடந்த 2004 ஆண்டு நிகழ்ந்த பள்ளி தீ விபத்தில் உயிரிழந்த 94 குழந்தைகளின் 22 ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. தீ விபத்து நிகழ்ந்த பள்ளி முன்பு உயிரிழந்த குழந்தைகளின் உருவப்படங்கள் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தன. அவற்றிற்கு பெற்றோர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2004 ஆண்டு ஜூலை 16 தேதி நிகழ்ந்த இந்த தீ விபத்தில் 94 குழந்தைகள் உயிரிழந்தனர். நினைவு நாளையொட்டி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது.

0: தஞ்சாவூரிலிருந்து ஆர். நந்தகோபால்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண் இயந்திரங்கள் வாடகை திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பதிவு செய்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில் வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்கும் திட்டத்தில் விவசாயிகள் பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தற்போதுள்ள வேலையாட்கள் பற்றாக்குறையினை சமாளித்து வேளாண் பணிகளை குறித்த காலத்தில் செய்து முடிப்பதற்கு வேளாண் இயந்திரங்கள் வாடகைக்கு வழங்கப்படுகிறது. இந்த இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை வாடகைக்கு பெறுவதற்கு இ வாடகை 2.0 செயலி மூலம் வீட்டிலிருந்தே முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாமக்கலிலிருந்து எஸ். கண்ணன்.
1: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் முறையான அனுமதி பெறாமல் செயல்பட்ட 20 மேற்பட்ட சாயப்பட்டறை ஆலைகள் மூடி சீல் வைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதில் பணியாற்றும் 500 மேற்பட்ட ஊழியர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் விழுப்புரம் மண்டல போக்குவரத்து அலுவலகம் முன்பு இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் பரவநந்தல் கிராமத்தில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் செங்கம் குப்பநத்தம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஒரு மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து தடைப்பட்டது. நெல்லை மாவட்டம் மானூர் கிராம பகுதிக்குள் கரடி நடமாட்டம் தென்படுவதால் அதனை பிடிக்க வேண்டுமென்று பொதுமக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை அருகே அமைந்துள்ள மானூர் தெற்குப்பட்டி கிராமத்தில் கரடி ஒன்றின் நடமாட்டம் கண்டறியப்பட்டுள்ளது. நேற்று இரவு நேரத்தில் இந்த கரடி கிராமத்து தெருக்களில் உலாவரும் காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. மலைப்பகுதியிலிருந்து வெகு தொலைவில் உள்ள கிராமத்திற்குள் கரடி புகுந்துள்ளதால் பொதுமக்கள் வெளியில் நடமாட அச்சமடைந்துள்ளனர். அசம்பாவிதங்கள் ஏதேனும் நடக்கும் முன் வனத்துறையினர் உடனடியாக இப்பகுதியில் கூண்டு வைத்து கரடியை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 15 மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று மாலை 5:30 நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தாவிக்கா தலைமையிலான அரசு ஊழலற்ற அரசாக திகழ வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். CBSE பள்ளிகளில் 9 வகுப்பு பாடத்திட்டத்தில் 3வது மொழி அறிமுகம் மாணாக்கரின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் லாக்அப் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று 15 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:55. நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

சிந்தனை துளி, முந்துவதில் இல்லை பெருமை, பாதுகாப்பாக சேருவதே முழுமை. என்றென்றும் அக்கறையுடன் உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் நேயர்கள் கேட்க இருப்பது மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். சிதம்பரம் காமராஜர் அரசு மருத்துவமனை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் ஏ இந்துமாலினி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை உங்களுக்கு வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
2: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
1: மேலும் JKR ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
2: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
1: JKR பாலிகிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர் பூக்கடை திரு பஸ் ஸ்டாப் மயிலாடுதுறை.
2: செல் 9443395130.
1: JKR பாலிகிளினிக்.
0: குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது அப்படிங்கறது பெற்றோரோட மிகப்பெரிய கடமைகள்ல ஒண்ணு.

0: குழந்தைகளோட வளர்ச்சி, உணவுகள், உணவு முறைகள், தடுப்பூசி, அடிக்கடி ஏற்படுற உடல்நல பிரச்சனைகள், அதுக்கான சரியான தீர்வுகள், இப்படி குழந்தைகள் நலனை பத்தின நிறைய சந்தேகங்கள் நம்ம பெற்றோர்களுக்கு இருக்கும். அனைத்து சந்தேகங்களுக்கும் நம்பகமான மருத்துவ ஆலோசனைகளை வழங்குற வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்க போகுது. உங்களுடைய சந்தேகங்களை நம்ம டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி நேயர்களான நீங்கள் தெளிந்து கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0-4-3-6-8. இந்த முன்னிணைப்பு எண்ணுடன் 2-3-1-2-3-1 அல்லது 2-9-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0 9-5-6-6-4-2-7-2-3-1 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். இன்னைக்கு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க போகிற கேள்விகளுக்கும் நான் கேட்க போகிற கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கங்களை கொடுப்பதற்காக நம்மோடு இணைஞ்சிருக்காங்க சிதம்பரம் காமராஜர் அரசு மருத்துவமனை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் ஏ. இந்துமாலினி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம்.
0: மேடம், நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம். இப்போ பெரியவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்களால சொல்ல முடியும், எனக்கு இது தாங்க பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குழந்தைகள் அப்படின்னு பார்த்தா நீங்கள் தான் வந்து அதை தெரிஞ்சு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இந்த உங்களுக்கு இந்த அனுபவம்லாம் எப்படி இருக்குது மேடம்?
1: ஃபர்ஸ்ட் இனிஷியலா அதெல்லாம் கஷ்டமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய கேஸ் பார்க்க பார்க்க இது அவங்க பண்றதுக்கு ரீசன் இதுவாதான் இருக்கும் அப்படின்றது கண்டுபிடிக்க முடிஞ்சது.
0: ஓகே மேடம், இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். குழந்தைகள் நலன்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்னா தாய்ப்பால் ஊட்டுதல். 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே போதுமானது அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஊர்களில் இருக்க ஒரு பொதுவான பழக்கம் என்னென்னா 6 மாதத்திற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த தண்ணி கொடுக்குற பழக்கம். இப்போ இது நல்லதா, இந்த தண்ணி கொடுக்கறதுனால பாதிப்புகள் ஏதாவது வருமா மேடம்?
1: ஆமா, இப்ப WHO வந்து ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா மொதல் 6 மாசத்துக்கு அந்த 180 நாளைக்கு தாய்ப்பால் மட்டுமே போதுமானதுதான். ஏன்னா இப்ப அவங்க தாய்ப்பால் கொடுத்தாலும் சரி, சில பேர் அந்த ஃபார்முலா மில்க்ன்றத கொடுத்தாலும் சரி, அதுலயும் எப்படி இருந்தாலும் தண்ணி ஆட் பண்ணி தான் கொடுக்க போறாங்க. அந்த பிரெஸ்ட் மில்க்லயே 80% குழந்தைங்களுக்கு என்ன தண்ணி தேவைப்படுதோ அது வந்து கிடைச்சிரும். அதனால தனியா நம்ம தண்ணின்றது குழந்தைங்களுக்கு தர வேண்டிய அவசியம் கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வெயில் அடிக்குது, குழந்தைக்கு ரொம்ப வேர்த்து கொட்டுது அப்படின்னு நினைச்சிட்டுலாம் தண்ணி குடுக்கணும் அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அது குடுக்கறது வந்து நல்லது இல்ல. அது குடுக்கறதுனால குழந்தையோட கிட்னி வந்து அந்த அளவுக்கு மெச்சூர் ஆயிருக்காது. இப்போ நம்ம பெரியவங்க மாதிரியான கிட்னி இருக்காது, அதுல பாதி சைஸ் தான் குழந்தையோட கிட்னி இருக்கும். நம்ம அதிகமா இந்த மாதிரி லோடு கொடுக்க கொடுக்க குழந்தையோட கிட்னினால அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால 6 மந்த்ஸ் வரைக்கும் தண்ணின்றது குழந்தைக்கு தேவையே கிடையாது, கொடுத்தா ரிஸ்க் தான் ஜாஸ்தி.
0: ஓகே மேடம், இப்போ தாய்ப்பால் ரிலேட்டடா இன்னொரு கேள்வி இருக்கு அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 1 வயசு வரைக்கும் கொடுக்கற பால்ல மட்டும்தான் சத்து இருக்கு, அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா அதுல சத்தே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. இது உண்மையா டாக்டர்?
1: இல்ல, இப்ப WHO-வே என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா குழந்தைங்களுக்கு தாய்ப்பால்ன்றது 2 வயசு அதுக்கும் மேற்பட்டு குடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மொதல் 6 மாசம் நம்ம தாய்ப்பால் குடுக்கும் போது குழந்தையோட எல்லா ஊட்டச்சத்தும் அந்த தாய்ப்பாலே இருக்கும். தாய்ப்பால் கொடுத்தாலே போதுமானது. ஒரு 6-12 மாசம் வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பாதிதான், பாதி சத்து தான் அந்த பிரெஸ்ட் மில்க்ல இருந்து கிடைக்கும். அதனால பிரெஸ்ட் மில்க் மட்டுமே கொடுத்தா போதுமானது கிடையாது, கூடவே நம்ம அந்த இணை உணவுகள் அப்படின்னு சொல்லப்படுற காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸையும் தரணும். 12 மாசத்துக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு 1/3 தான் நியூட்ரிஷன் கிடைக்கும் பிரெஸ்ட் மில்க் கொடுக்கறதுனால. அதனால காம்ப்ளிமெண்டரி ஃபீட், அந்த இணை உணவுகள்ல கொஞ்சம் அதிகமாகும், அதோட சேர்த்து தாய்ப்பாலையும் நம்ம கொடுக்கலாம். நம்ம 4 வயசு 7 வயசு குழந்தைங்களுக்கு கூட சில நேரம் தாய்ப்பால் நம்ம கொடுக்கலாம், மதரும் சைல்டும் கம்ஃபர்டபுளா இருந்தாங்கன்னா. பட் WHO ரெக்கமெண்ட் பண்றது 2 வயசுக்கும் மேலையும்
0: தாய்ப்பால்
1: வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அதுல சத்து இருக்கு.
0: ஓகே மேடம், ஒரு நேயர் இணைப்புல வராங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், பேசுறது யாருங்க?
2: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர். நல்லா இருக்கலாமா?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: குழந்தை 2 வயசு ஆகுமா,

0: அந்த குழந்தைய அந்த குழந்தைய விட்டுட்டு பயணம் போயிட்டாங்க. தாய்ப்பால் குடுக்க முடியாது வீட்டுல பால் கறக்குற அது போல அந்த போல போட்டாலும் அந்த பிள்ளைங்களுக்கு எதுவும் பக்க உழைப்பு எதுவும் வருமாமா இல்ல பிள்ளைங்க போடலாமாமா? ஏன்னா தாய்ப்பால் இருக்கும் போது என்னமா செய்யறாங்க?
1: ஓகேங்க, உங்களோட கேள்வி வந்து தெளிவா கேட்டிருக்காங்க டாக்டர். நீங்க எஃப்எம்ல கேட்டுக்கிறீங்களா விடைய? டாக்டர், நம்ம பொதுவாக உள்ள அந்த சந்தேகம் தான் அந்த மாட்டுப்பால் வந்து கொடுக்குறாங்க அதனால ஏதாவது அஃபெக்ட் ஆகுவாங்களா குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க டாக்டர்.
2: இப்ப இந்த கவுஸ் மில்க்ன்றது ஒரு வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கவே கூடாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் அந்த கிட்னியோட வளர்ச்சி அவ்வளவா இல்லாததுனால கவுஸ் மில்க்ல அந்த கேசன் சொல்லப்படுற ஒரு புரோட்டீன் இருக்கும், அது வந்து குழந்தைங்களோட கிட்னினால ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால ஒரு வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா நம்ம கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா சில பேருக்கு அந்த வாந்தி, லூஸ் மோஷன் போறது, வயிறு வலி, அந்த கவுஸ் மில்க்ல இருக்க அந்த புரோட்டீனுக்கு அலர்ஜி ஆகி கண்டிப்பா உடம்புல வரலாம். இது குடுக்கறதுனால ரத்த சோகை கூட வரலாம். அதனால ஒரு வயசு கீழே கண்டிப்பா குடுக்க கூடாது. ஒரு வயசுக்கு மேல கன்சிடர் பண்ணலாம், அதுலயும் வைட்டமின் டி, கால்சியம்லாம் அதிகமாவே இருக்கு. அப்படி மாட்டுப்பால் தான் குடுக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஒரு வயசுக்கு மேல இந்த கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய சாப்பாடை நம்ம குடுத்துட்டு கூடவே தாய்ப்பாலும் குடுத்துக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த மாட்டுப்பால் கொடுக்கும்போது சில குழந்தைகளுக்கு லூஸ் மோஷன்ஸும் வருது, அது எதனால வருது டாக்டர்?
2: அந்த கவுஸ் மில்க்ல இருக்கக்கூடிய அந்த புரோட்டீனுக்கு அலர்ஜி ஆகலாம், இல்லைன்னா அந்த சொன்ன புரோட்டீன் கேஸ்ன்றத அவ்வளவா டைஜஸ்ட் பண்ண முடியாது குழந்தைங்களோட குடல்னால, அதனால ஏற்படுறது தான் இது.
1: இதானா போக போக சரியாயிடுமா டாக்டர்? இப்போ இந்த லூஸ் மோஷன் வந்துட்டே இருக்கு, மாட்டுப்பால் குடுக்காமலே இருக்க முடியாது இல்லையா, போக போக வளர வளர சரியாயிடுமா இந்த கண்டிஷன்?
2: அது ஒரு வயசுக்கு அப்புறமா நம்ம குடுக்கலாம்.
1: ஓகே டாக்டர்,
2: ஆனா ஒரு வயசு கீழே கண்டிப்பா குடுக்க கூடாது.
1: ஓகே டாக்டர், இன்னொரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம். காரைக்கால் பண்புல 100.3.
3: வணக்கம் மேடம், நான் சிவபுரில இருந்து சோமசுந்தரம் பேசுறேன்.
1: பேசுங்க ஐயா, உங்க கேள்வி கேளுங்க.
3: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: அதாவது அந்த பிறந்த குழந்தை பாத்தீங்கன்னா நீண்ட நேரம் அழுதுகிட்டே இருக்குதுங்க, அது வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலயும் வந்து கட்டுப்படுத்த முடியல. அதை வந்து பாக்கும்போது டாக்டர்கிட்ட போய் அதை கேட்கும்போது பார்த்தா ஹோலிக் பெயின் சொல்றாங்க. அது வந்து ஒரு 100 குழந்தைங்கன்னா ஒரு 10 குழந்தைங்க தான் அது மாதிரி வருமா? அதனால அந்த ஹோலிக் பெயின் வர்றதுக்கான காரணம் என்னங்க? அது வந்து அம்மாவுடைய கருவிலே ஏதாவது அங்க ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க
1: ஐயா. நீங்க எஃப்எம்ல கேட்டுக்கிறீங்களா?
3: நான் கேட்டுக்கறேங்க.
1: நன்றிங்க. ஹோலிக் பெயின் எதனால வருது அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க டாக்டர்.
2: இந்த இன்ஃபன்டைல் கோலிக் பெயின் சொல்றது இந்த குழந்தைங்க வந்து பால் குடிக்கும்போது நிறைய ஏர் வந்து உள்ள போதுல ஸ்டொமக் போகும்போது இந்த கேஸ்னால அப்டமன் வந்து கொஞ்சம் ப்ளோட் ஆறதுனால வரக்கூடிய வழிதான் அது. யூஸ்வலா ஈவினிங் டைம்ல தான் குழந்தைங்க ஒரு மாதிரி முறுக்கிட்டு நெளிச்சிட்டு அந்த மாதிரி அழுதுகிட்டே இருப்பாங்க. இது ஒண்ணும் நம்ம பயப்பட வேணாம், இது பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி குழந்தைங்க அழறதுன்றது எப்போதுமே பாலுக்கு தான் அழுவோம், எப்போதுமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அழுவும் இல்ல, சில நேரம் நம்மளுடைய அரவணைப்புக்காகவும் அழுகும். நீங்க அதை எடுத்து கொஞ்சம் சமாதானப்படுத்தினீங்க அப்படின்னா அது வந்து அழுகையே நிறுத்திடும்.
1: ஓகே மேடம், அவங்களுக்கு தெளிவாயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ குழந்தைகளோட நலனில் ரொம்ப முக்கியமானது வந்து குழந்தைகளோட வளர்ச்சியை கண்காணிக்கிறது. இப்போ சாதாரணமாக குழந்தைகள் வந்து 3 மாசத்துல குப்புற விழுவாங்க, 6 மாசத்துல நகர ஆரம்பிப்பாங்க, 8 மாசத்துல அடி வச்சு நடக்க ஆரம்பிப்பாங்க. இதையும் தாண்டி ஒவ்வொரு குழந்தைகளும் யுனிக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவாங்க, அந்த மாதங்கள் வந்து வேறுபடும். ஆனால் சில குழந்தைகளுக்கு வந்து இந்த மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணுறதுல டிலே ஆகும், கொஞ்சம் லேட்டாக பண்ணுவாங்க. ஸோ இந்த டிலே ஆகிறது எது வரைக்கும் டிலே ஆகிறது நார்மல் டாக்டர்? எப்போ வந்து டாக்டரை போயிட்டு பார்க்கணும் உடனே அப்படின்னா?
2: இது வந்து நம்ம 2 வயசு வரைக்குமே வெயிட் பண்ணலாம். சில டைம் இந்த குறை மாசமா பிறக்குறாங்க இல்லையா குழந்தைங்க, அவங்களுக்கு வந்து நார்மல் குழந்தைங்களுக்கு அச்சீவ் பண்ற அந்த டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன்ஸ் மாதிரி அச்சீவ் பண்ண மாட்டாங்க. அவங்கள நம்ம கொஞ்சம் டிலேவா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து டிலே இருக்கும். பட் அவங்களுமே இருந்தாலும் 2 வயசுக்குள்ள நார்மல் குழந்தைங்க எப்படிலாம் என்னென்னலாம் பண்றாங்களோ அதெல்லாம் வந்து அவங்களும் பண்ணணும். அதே மாதிரி சில குழந்தைங்க வந்து பிறந்தப்போ அழுதிருக்க மாட்டாங்க, பட்டாஸ்பிக்ஸியான்னு சொல்லுவோம். அது குழந்தையோட மூளைக்கு ஆக்சிஜன் செல்லாம அது வந்து பிரெயினுக்கு டேமேஜ் ஏற்படலாம். அந்த குழந்தைங்களுக்கும் டெவலப்மெண்ட்ல கொஞ்சம் டிலே இருக்கலாம். இப்போ எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலுமே அவங்க அட்டைன் பண்ண

0: மைல்ஸ்டோனு, அதாவது இப்போ குப்பரை எல்லாம் விழறாங்க, இப்போ உட்கார்றாங்க, அதெல்லாம் வந்து அவங்க அட்டைன் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அதெல்லாம் திரும்ப செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னா, அது எந்த ஏஜா இருந்தாலுமே அது ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா வந்து
1: உடனே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி 2 வயசு வரைக்கும் நடக்காம இருந்தாலும், அதாவது அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் குழந்தைகள் நடக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் டிலே பண்ணாங்கன்னா டாக்டர்
0: வரைக்குமே எல்லாமே வெயிட் பண்ணலாம். அப்பவும் நார்மல் குழந்தைங்க பண்றது எதுவும் பண்ணல அப்படின்னா அப்ப கண்டிப்பா டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி வந்த அந்த மைல் ஸ்டோன் வந்து
1: அச்சீவ் பண்ணிட்டு
0: ஆரம்பிக்குது அப்படின்னாலும், ஆமா அதுவும் கண்டிப்பா பாக்கணும். அதே மாதிரி குழந்தைங்க வந்து சவுண்ட் கொடுத்தா திரும்ப மாட்டேன்றாங்க, நம்ம கிட்ட ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, நம்ம தூக்கி வைக்கும் போது குழந்தை வந்து இடுப்புல இருந்து நழு அந்த மாதிரி இருந்தாலோ, இல்ல குழந்தையோட சைஸ், தலையோட சைஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலோ, இதெல்லாம் இருந்தா கண்டிப்பா டாக்டரை கன்சல்ட் பண்ணு.
1: ஓகே டாக்டர். இன்னொரு நேயர் இணைப்புல வராங்க. வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.
2: இருவருக்கும் மதிய வணக்கம்.
1: சொல்றது யாருங்க?
0: வணக்கம்,
2: வேதாரணை வட்டம் தேத்தாகுடி வழக்கு செல்வ பாரதி.
1: உங்க கேள்வி கேளுங்க.
2: அதாவது டாக்டர், இப்ப சிஸ்டருக்கு குழந்தை பிறந்து 2 மாசம் ஆகுது. அந்த குழந்தை வந்து பகல்ல தூங்குது, இரவு ஃபுல்லா மொய்ச்சிருக்கு. இது வந்து வாடிக்கையா இருக்கு. இதை வந்து நம்ம ரெகுலர் பண்றது எப்படி? நைட்ல தூங்குற மாதிரியும் பகல்ல முடிச்சிருக்க மாதிரியும் எப்படி ரெகுலர் பண்றது? அதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க டாக்டர்.
1: டாக்டர் ஓகேங்க, நீங்க எஃப்எம்ல கேட்டுக்கோங்க. நன்றி.
0: இது
2: நன்றி.
1: சொல்லுங்க மேடம்.
0: குழந்தை வந்து வயித்துல இருக்கும் போது அந்த கருவறையே வந்து இருட்டாதான் இருக்கும். அதனால குழந்தைங்க வந்து அதுக்குதான் வந்து அடாப்ட் ஆயிருப்பாங்க. அப்ப நல்லா அதே மாதிரி வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த இரவு நேரத்துலதான் ரொம்ப ஆக்டிவா இருக்க மாதிரி இருப்பாங்க. அதனால நைட்லதான் வந்து அழுவாங்க. அதனால பேரண்ட்ஸ்க்கு சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மார்னிங் டைம்ல ரொம்ப தூங்கதான் செய்வாங்க. இது குழந்தைங்களோட இயல்பான நேச்சர் தான். அது வளர வளர மாறிடும்.
1: வளர வளர அப்படிங்கறது எத்தனை மாசத்துல இது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு டாக்டர்? நிறைய பேர் வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் கொடுத்தாலும் அந்த அப்பலேருந்தே 3 வேளை நம்ம பெரியவங்க எல்லாம் சாப்பிடுற மாதிரி காலையில மதியம் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளை உணவு கொடுக்கறாங்க. குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கறதுல எது சரியான முறை டாக்டர்?
0: WHO ரெக்கமெண்ட் பண்றது 6 மாசத்துக்கு மேலதான் குழந்தைங்களுக்கு இந்த இணை உணவுகள்ன்றது ஸ்டார்ட் பண்ணும். 6 மாசத்துக்கு தாய்ப்பால் மட்டுமே போதுமானதுதான். சப்போஸ் நீங்க முன்னாடியே குடுக்கறீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த குழந்தையோட உறுப்புகள்லாம் அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அதனால 6 மாசம்தான் கரெக்டான ஏஜ் குரூப் நீங்க வந்து அந்த இணை உணவுகளை ஸ்டார்ட் பண்றதுக்கு. அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு அந்த மாதிரி எல்லாம் சான்ஸ் இருக்கு. இப்ப நீங்க 6 மாசம் கழிச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு கொஞ்சம் தலை நின்னுடும், கொஞ்சம் அதுக்கு ஒரு ஈகர் இருக்கும் அந்த சாப்பாடை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு அந்த டங் த்ரஸ்ட் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். குழந்தை வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா அந்த வாயில நாக்க வச்சு இப்படி வெளியில தள்ளிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது ஒரு 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுவும் கம்மியாக ஆரம்பிக்கும். அதனால 6 மாசம் தான் குழந்தைங்களுக்கு ஐடியலான ஏஜ் அந்த இணை உணவுகளை ஸ்டார்ட் பண்றதுக்கு.
1: எப்படி எடுத்த உடனே வந்து அந்த 3 வேளை உணவுகள் கொடுக்கலாமா டாக்டர்?
0: வந்து காலை நேரத்துல எந்த ஒரு உணவை ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் மார்னிங் டைம்ல கொடுக்க ஆரம்பிக்கலாம். நல்லா திக்கா நல்லா அதை மேஷ் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த மாவு பொருள் இருக்கும்ல, அந்த இட்லியோ இல்ல கஞ்சி சாதமோ அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கலாம். கொடுக்கும் போது அது கூட எக்ஸ்ட்ராவா நம்ம தாய்ப்பாலையும் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா குழந்தைக்கு கொஞ்சம் பழகுட டேஸ்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் சுவைச்சு இன்ட்ரெஸ்டா கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 3 நாள் அந்த மாதிரி கொடுத்துட்டு குழந்தை நல்லா எடுத்துக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நமக்கு அடுத்தடுத்த வேலை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். மெயினா இந்த அயன் சத்து அதிகமா இருக்கக்கூடிய சாப்பாடை குழந்தைங்களோட ஃபுட்ல சேர்த்துக்கணும். இந்த ஹனி மாதிரி விஷயம் எல்லாம் 12 மாசத்துக்கு கீழே கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும். நீங்க சுகரு சால்ட்டு இது எதுவுமே 1 வயசுக்கு கீழே நீங்க கொடுக்க கூடாது.
1: இந்த கேள்வியும் வந்து லிஸ்ட்ல வச்சிருந்தோம். நம்ம இதை பத்தி தெளிவா பேசுவோம் டாக்டர் சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக் வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டரிடம் கேளுங்கள்.

0: சிதம்பரம் காமராஜர் அரசு மருத்துவமனை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் ஏ இந்துமாலினி அவர்களின் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
2: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
1: மேலும் ஜேகேஆர் ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
2: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
1: ஜேகேஆர் பாலிகிளினிக் கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திரு பஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
2: 9443935130
1: ஜேகேஆர் பாலிகிளினிக்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை மற்றும் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: கேட்க தவறாதீர்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ் மற்றும் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:00 திருவாரூர் திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து. காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் மற்றும் மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவு.

0: லஞ்ச் பிரேக்கில் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து சிதம்பரம் காமராஜர் அரசு மருத்துவமனை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் ஏ இந்துமாலினி இவங்க தான் வந்து நம்மளோட கேள்விகளுக்கு விளக்கங்களை கொடுத்துட்ருக்காங்க. மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். வணக்கம் டாக்டர். இப்போ வந்து விளம்பரத்துக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஒரு வயசுக்குள்ள குழந்தை ஒரு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து இந்த சர்க்கரையோ இனிப்போ காரம் ஐ மீன் உப்பு இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது எதனால டாக்டர்?
1: சுகர் வந்து நம்ம கொடுக்கறதுனால எந்த சத்தும் குழந்தைக்கு கிடையாது, அது வெறும் அந்த எம்டியான கலோரி மட்டும்தான் கிடைக்கும். நம்ம திரும்ப திரும்ப அதுக்கு இந்த மாதிரி சுகர் இருக்கக்கூடிய சாப்பாடாவே கொடுத்துட்டு இருந்தோம்னா குழந்தைக்கு வந்து அந்த இனிப்பு தான் ரொம்ப அதிகமா பிடிக்க ஆரம்பிச்சிடும். சோ வளரும் போது அவங்க வந்து தேடுறது எல்லாமே இனிப்பு அதிகமா இருக்கக்கூடிய சாப்பாடா தான் இருக்கும். சாக்லேட்டா இருக்கட்டும், இந்த கூல்ட்ரிங்க்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து குடிக்க ஆரம்பிச்சாங்க, இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா இனிப்பு அதிகமா சாப்பிடுறதுனால பல்லு வந்து சொத்தை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த சர்க்கரையினால குழந்தைங்களுக்கு எடை கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இதுல எந்த சத்தும் இல்லை அப்படின்றதுனால நம்ம குழந்தைக்கு இணை உணவுகள் ஸ்டார்ட் பண்ணும்போது

0: எந்த மாதிரியான ஃபுட் ஸ்டார்ட் பண்றோமோ அதே பழக்கம் தான் குழந்தை வளர வளர கண்டினியூ ஆகும். அதனால ஒரு வயசு கீழே சக்கரை வந்து கொடுக்க வேணும். உப்பு அதே மாதிரி தான், உப்பு வந்து அந்த கிட்னி வளர்ச்சி கம்மியா இருக்கிறதுனாலதான் உப்பு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு
1: சொல்றது. இன்னொரு நேர் இணைப்புல வராங்க. வணக்கம், காரைக்கால் பண்பலை 100.3.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேசுறது யாருங்க?
2: நான் காட்டு மன்னார் கோயில இருந்து வேல்முருகன் பேசுறேன் மேடம்.
1: பேசுங்க, உங்க கேள்வி கேளுங்க.
2: மேடம்

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், பேசுறது யாருங்க?
0: நான் காட்டு மன்னார் கோயில இருந்து சீமாப்புறம் வேல்முருகன் பேசுறேன் மேடம்.
1: பேசுங்க, உங்க கேள்வி கேளுங்க.
0: மேடம், இப்ப வந்து இப்ப இனிப்பான உணவு கொடுக்க கூடாது சொல்றாங்களா டாக்டர்? இப்ப வந்து ஒரு சில மாவு சத்து மாவு கொடுக்கணும்னு சொல்றாங்களா, அது இனிப்பு, அது அதுல இனிப்பு தானே இருக்கு. அது போல மாவு வாங்கி நம்ம அதை கொடுங்க, அப்போது நல்லா ஊட்டச்சத்தா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அது நீங்க சொல்றத
2: தாய்ப்பாலுக்கு
1: சொல்லுங்க. கேள்வியை முடிச்சிருங்க.
0: இன்னொரு கேள்வி மேடம், ஒரு 6 மாசம் ஆன உடனே குழந்தைகளுக்கு வந்து அந்த வாமிட்டு போல வந்து மாந்தம் மாந்தம் சொல்லிட்டு நம்ம கிராம பகுதியெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு உங்கள்கிட்ட நாங்க கேட்கும் போது அதுக்கு வந்து ஒரு வயிற்றால போறதுக்கு மாத்திரை போல சில டாக்டர் எழுதி தராங்க, சில பேர் வந்து ஊசி மட்டும் போட்டு விட்டுறாங்க. அது என்ன காரணத்தினால அது போல வருது?
1: ஓகேங்க, விளக்கம் ரெண்டு கேள்விக்கும் சொல்லுவாங்க. நீங்க எஃப்எம்ல கேட்டுக்கிறீங்களா? ஓகேங்க டாக்டர், ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து இந்த கடைகளில் வந்து சத்துமாவுங்கிற பேரில் 1 வயசு குழந்தைகளுக்கு இது கொடுக்கலாம், 2 வயசு குழந்தைகளுக்கு இது கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விற்கிது. இதை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க டாக்டர்.
2: இது வந்து ஆரோக்கியமானது இல்லைதான். அது சில நேரம் நம்மளால முடியாத பட்சத்துல யாருக்கெல்லாம் தாய்ப்பால் வந்து சுத்தமா சுரக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நேரத்துலதான் அது எழுதி கொடுக்கறது. யாருக்கும் தாய்ப்பால் சுரக்காம இருக்கவும் இருக்காது. குழந்தை வாய் வச்சு சப்ப சப்ப அது குழந்தைக்கு அம்மாக்கு பால் ஊறிடும். அதனால இந்த பவுடர் பேக்கெட் அப்படின்றது தேவைப்படாது. அதுல ஆனா நோ ஆடட் சுகர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா அது குழந்தைங்களுக்கு நல்லது கிடையாது. அதனால அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம சொன்ன மாதிரி தாய்ப்பாலும் இணை உணவுகளும் கொடுத்தாலே அது போதுமானது.
1: ஓகே டாக்டர், இரண்டாவதா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 6 மாசமான குழந்தைக்கு வந்து மாந்தம்னு சொல்றாங்க, வாமிட் வருது, டாக்டர்கிட்ட போனா லூஸ் மோஷன் போறதுக்கு டேப்லெட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி, இது எதனால வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க டாக்டர்.
2: இது எந்த குழந்தைக்கும் வாந்தின்னு போறவங்களுக்கு லூஸ் மோஷனுக்கான மருந்து கொடுக்கறதா எனக்கு தெரியல. வாந்திக்கான காரணங்கள் நிறைய இருக்கலாம். சில நேரம் நம்ம குழந்தைங்களுக்கு புதுசா உணவு வந்து ஊட்ட ஆரம்பிக்கும் போது எதுக்களிக்கும், அந்த டைம்ல அது வாந்தி மாதிரி தெரியலாம். மற்றபடி லூஸ் மோஷனுக்கான மருந்து எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இல்ல எதுக்களிக்கிறதுக்கு வாந்திக்கு அந்த மாதிரினா மருந்து கொடுப்பாங்க.
1: ஓகே டாக்டர், காரணங்கள் நிறைய இருக்கலாம் அதானே டாக்டர் சொல்றீங்க? அந்த மாந்தம் வரதுக்கு காரணம்
2: ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு காரணமா இருக்கலாம். அது அந்த மாந்தம் அப்படின்னு சொல்லப்படுற அதெல்லாம் கிடையாது. நீங்க அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி பண்ணும் போது நீங்க டாக்டர்கிட்ட காமிக்கும் போது அவங்களே சொல்லுவாங்க, இது இதனால இருக்கலாம், இது இதனால இருக்கலாம் சொல்லிட்டு.
1: சரி ஓகே டாக்டர், அடுத்து என்னன்னா, நம்ம வாழ்க்கை முறையோட பிரிக்க முடியாத ஒரு உணவா அந்த ஜங்க் எல்லாம் மாறிடுச்சு. சும்மா ஜங்க் சாப்பிட்றது கெட்டது அப்படின்னு சொல்றது தாண்டி நிறைய குழந்தைகளுக்கு பெற்றோர்களும் வாங்கி கொடுக்குறாங்க. தாத்தா பாட்டி வந்து செல்லம் கொடுக்குறேங்கிற பேர்ல இந்த ஜங்கா வாங்கி கொடுக்குறாங்க. ஆனா நம்ம கேட்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ வாச்சும் தானே கொடுக்குறோம், அதனால பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஜங்க் சாப்பிட்றதுனால குழந்தைகளோட உடல் நலன் மட்டும் இல்லாம அவங்களோட வளர்ச்சியும் எப்படி பாதிக்குது டாக்டர்?
2: இந்த ஜங்க்ன்றதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு.
1: இப்போ இருக்க காலகட்டத்துல
2: அதிகமா கொடுத்து கொடுத்து குழந்தைங்க வந்து பசியே எடுக்கிறது இல்ல, சாப்பிடுறதே இல்ல. அதனால அவங்களோட வளர்ச்சிய வந்து பெரும்பாலானவ ரொம்ப அதிகமாவே பாதிக்குது. இப்ப அவங்க ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடுறதுனால அவங்க உடலுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை எடுத்துக்கிறது கிடையாது. அதனால இது வந்து மூளையோட வளர்ச்சியையும் பாதிக்கலாம். அப்படி பாதிக்கும் போது அவங்களுக்கு அவ்வளவா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒன்னு புதுசா கத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மத்த குழந்தைங்க மாதிரி அவ்வளவா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இந்த ஜங்க் அதிகமா எடுத்துக்கிறதுனால எடை வந்து கூடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. எடைதான் கூடுமே தவிர வளர்ச்சி அதிகமா இருக்காது. ஹைட் வந்து கம்மி ஆகலாம். சின்ன வயசுலயே வந்து அந்த உடல் பருமன் வரலாம். சில பேருக்கு அந்த டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சொல்ற அந்த சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம் கூட வரலாம். அதனால பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் என்னன்னா, மெயினா வீட்டுல சமைக்கிற ஃபுட்டாவே குழந்தைங்களுக்கு கொடுக்க பாருங்க. அதுல அதிகமா தானியங்கள், பருப்புகள், காய்கறி, பழம் இதெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபுட் வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த பேக் பண்ண ஐட்டம்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட், எண்ணெயில போட்டு ரொம்ப ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ், இந்த சுகர் அதிகமா இருக்கக்கூடிய அந்த கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டாதான் குழந்தைங்களுக்கு வந்து பசி எடுக்கும். நம்ம வீட்டுல கொடுக்கற சாப்பாடை சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அந்த கடை சாப்பாடே அந்த பேக்ட் ஐட்டம்ஸே சாப்பிட்டுட்டு வீட்டுல சுத்தமா சாப்பிடவே மாட்டாங்க.
1: அதனால சரியான

0: நியூட்ரிஷன் கிடைக்காதுன்னு சொல்றீங்க.
1: நியூட்ரிஷன் கிடைக்கும்.
0: ஓகே டாக்டர், இன்னொரு நேயர் வந்து இணைப்புல வெயிட் பண்றாங்க. வணக்கம்.
2: வணக்கம்ங்க.
0: வணக்கம், யார் பேசுறதுங்க?
2: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறேன்.
0: பேசுங்க, உங்க கேள்வி கேளுங்க.
2: வணக்கம் டாக்டர் அம்மா.
1: வணக்கம்.
2: குழந்தைகளுக்கு அசைவ உணவு எந்த வயது முதல் கொடுக்கலாம்? அது எப்படி எந்த வயதுல கொடுத்தா செரிமானம் இருக்கும் அது சொல்லுங்க, நான் ரெடியா இருக்கேன்.
0: ஓகேங்க, நன்றி.
2: வாய்ப்புக்கு நன்றி.
0: இந்த அசைவ உணவு
1: முடிஞ்சதுக்கு அப்புறம்
0: சொல்லுங்க டாக்டர்.
1: முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த மாவு பொருள்லாம் ஸ்டார்ட் பண்றோம்ல, ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு குழந்தைங்க அதெல்லாம் நல்லா சாப்பிடுறாங்கன்னா, நம்ம முட்டையோட மஞ்சள் கருவை வந்து இதுல சாப்பாடு எல்லாம் மேஷ் பண்ணி நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். முன்னாடி எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, 9 மாசத்துக்கு அப்புறம் இல்ல 12 மாசத்துக்கு அப்புறம் தான் முழு முட்டை கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வந்து 6 மாசம் முடிஞ்ச குழந்தைங்களுக்கு இணை உணவு ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம முட்டையை கொடுக்க ஆரம்பிச்சோம்னா தான் அவங்களுக்கு அந்த அலர்ஜிக்கான ரிஸ்க்ன்றது கம்மியா இருக்கு வளர வளர அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க 2 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முட்டையோட மஞ்சள் கருவை சாதத்துல மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதை சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு முட்டையோட வெள்ளையை கொடுக்கலாம். முட்டையோட வெள்ளைனாலதான் மோஸ்டா அலர்ஜி வரும். அதனால அதை நம்ம சீக்கிரமா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னா பிற்காலத்துல அந்த முட்டையினால ஏற்படுற அலர்ஜிக்கான ரிஸ்க் வந்து குழந்தைங்களுக்கு கம்மி. அதே மாதிரி 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இணை உணவு ஸ்டார்ட் பண்ற அந்த டைம்ல இருந்தே சிக்கனோட சூப்பு இந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். 8-9 மாசத்துக்கு கழிச்சு அந்த மீன் சிக்கன் அதெல்லாம் நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சிடணும். மசிச்சு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க கையால எடுத்து சாப்பிடுற இது வந்ததுக்கு அப்புறம் அதை குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி அதையும் நல்லா மேஷ் பண்ணிக்கணும். அவங்க எடுத்து சாப்பிடுற அளவுக்கு அதை கொடுக்கலாம்.
0: ஓகே டாக்டர்.
1: ஆனால் நம்ம 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறத்துல இருந்து முட்டையும் ஸ்டார்ட் பண்ணா சூப்பும் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் 1-8 மாசத்துக்கு அப்புறமா நம்ம ஃபுல்லா அந்த மீட்டையும் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மேஷ் பண்ணி ஃபுட்டுலையும் மிக்ஸ் பண்ணி கூட கொடுத்துக்கலாம்.
0: ஓகே டாக்டர். விளம்பர இடைவேளுக்கு பிறகு மீண்டும் இணைவோம் டாக்டர். நேயர்கள், இதுவரை மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலிகிளினிக் வழங்கிய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலிகிளினிக். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜே கே ஆர் பாலிகிளினிக் மயிலாடுதுறை.
3: மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலிகிளினிக்கில் தோல், இதயம், எலும்பு முறிவு, மூலம், பவுத்திரம் மற்றும் பொது மருத்துவம் ஆகியவற்றிற்கு பிரபல மருத்துவர்கள் வருகை தந்து சிகிச்சை அளிக்கிறார்கள்.
4: அதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை தோல் மற்றும் பொது மருத்துவ நிபுணர் வருகை தந்து இலவச ஆலோசனைகள் வழங்குகிறார்.
3: மேலும் ஜே கே ஆர் ரத்த பரிசோதனை நிலையம் தினமும் காலை 7 மணி முதல் இயங்கும்.
4: ஆலோசனைகளும் சிகிச்சையும் பெற
3: JKR பாலிகிளினிக், கண்ணையா பிரேமாட்டவர், பூக்கடை திருபஸ் ஸ்டாப், மயிலாடுதுறை.
4: செல் 9443395130.
3: JKR பாலிகிளினிக்.
0: நேரம் 2:31. லஞ்ச் பிரேக்கில் நேயர்களினை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் இந்நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனை திருவாரூர், வி கே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
4: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
3: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
4: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி, மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
0: இன்னைக்கே டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில சிதம்பரம் காமராஜர் அரசு மருத்துவமனை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் ஏ இந்துமாலினி, இவங்க தான் வந்து நம்மளோட கேள்விகளுக்கு குழந்தைகள் நலனை பத்தின நிறைய விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. மீண்டும் டாக்டரிடம் இணைவோம். டாக்டர், இப்போ வந்து பேசுறதுக்கு முன்னாடி வந்து உணவு கொடுக்கறத பத்தி சொன்னீங்க, நான்வெஜ் கொடுக்கறத பத்தி. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வளர்ற குழந்தைகள் வந்து மொபைல் போனோட எக்ஸ்போஷர் எல்லாமே இருக்கிறதே கிடையாது. அவங்க ரொட்டீன்ல வந்து அந்த டிவி, மொபைல் போன் இதோட தாக்கம்லாம் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த மொபைல் போனோ டிவியோ பாக்குறதுனால உடல் ரீதியா மன ரீதியா குழந்தைகளுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு டாக்டர்? அது அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
1: குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நிறைய வீட்டுல பேரண்ட்ஸ் வந்து போனை காமிச்சோ இல்ல டிவிய காமிச்சோ அவங்க

0: சாப்பாடு ஊட்டுறாங்க. இன்னொன்னு, ரொம்ப குழந்தை அழுதுட்டே இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் காமிச்சுதான் அதை கன்சோல் பண்றாங்க. அந்த மாதிரி பண்றதுனாலதான் குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது.
1: இப்ப
0: 2 வயசு வரைக்கும் குழந்தையோட மூளை வளர்ச்சிங்கிறது ரொம்ப கொஞ்சம் அதிவேகமா தான் இருக்கும். அந்த டைம்ல குழந்தைங்களோட நம்ம டைரக்டா பேசும்போது விளையாடுறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி நம்ம அப்படி பண்ணல அப்படின்னா குழந்தைங்க வந்து அதையே பார்த்துட்டு சில நேரம்
1: சொல்லுங்க டாக்டர்,
0: தூங்குற டைம் வந்து கம்மி ஆகும், ஐக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடும், வெளியில போய் விளையாடாததுனால அந்த சூரிய ஒளியில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சக்தி எல்லாம் கிடைக்காது. வீட்டுக்குள்ளேயே அந்த டிவி மொபைல் போனையும் பாத்துட்டு உட்காரதுனால எக்ஸ்ட்ராவா வெயிட் போடலாம். ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கவனிக்கிற அந்த சக்தி வந்து கம்மி ஆகும், லேர்ன் பண்ணிக்கிறது கஷ்டமா இருக்கும். இன்னொன்னு, நீங்க வந்து இப்ப மொபைல் போன் டிவிய வந்து ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னா ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா கோவப்படுவாங்க,
1: அடம் பிடிக்க ஆரம்பிச்சாங்க,
0: வந்து அஃபெக்ட் பண்ற அடம் பிடிக்க ஆரம்பிப்பாங்க. மெயினா ஸ்பீச் டிலே வந்து இதனால வரும்.
1: அடுத்த கேள்வி அதுதான் வச்சிருக்கேன்.
0: இன்டராக்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து அவங்க பேசுறதுல இருந்து தான் குழந்தைங்க வந்து கத்துப்பாங்க எப்படி பேசணும் அப்படின்றது. இப்ப வெறும் மொபைல் போனே பாத்துட்டு இருக்கிறதுனால அது வந்து குழந்தையோட முக பாவனைக்கு ஏத்த மாதிரி ரியாக்ஷனோ எதுவுமே தராது. அதனால அவங்க ஸ்பீச் ஆரம்பிக்கிறதே ரொம்ப டிலே ஆகும். சில பேருக்கு ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும், சில பேர் 2 வார்த்தையே சேர்த்து பேசுறது கஷ்டப்படுவாங்க, சில பேருக்கு ஒரு வார்த்தைய கோர்வையா முழுமையா பேச தெரியாது.
1: ஓகே டாக்டர்,
0: அதனால இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஸ்பீச் டிலே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். இதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம் டாக்டர். ஒரு நேயர் இணைப்புல வராங்க அவங்களுக்கு பிறகு. வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3.
2: வணக்கம் மேடம், நான் சேரலந்தூர்லேருந்து முத்தழகி பேசுகிறேன் மேடம்.
1: பேசுங்க, உங்கள் கேள்வி கேளுங்க.
2: மேம், பர்த் அஸ்பிக்ஸியான ஒரு கண்டிஷன் சொன்னீங்களா மேடம், அதுதான் என் குழந்தை பிறந்து ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் அதே மாதிரி இருந்தா மேடம், சிவியரா இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 2 மாசம் கழிச்சுதான் மேடம் அழுகவே ஆரம்பிச்சா. நான் கன்சீவா இருக்கக்குள்ள இந்த தைராய்டு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை மேடம் எனக்கு. ஆனா ஏன் மேடம் குழந்தை பிறந்தக்குள்ள அந்த மாதிரி இருந்தா? எவ்வளவு ஸ்கேன்லயும் எதுவுமே ரிப்போர்ட் சொல்லல.
1: ஓகேம்மா, நீங்க பதில் எஃப்எம்ல கேட்டுக்கோங்க, விளக்கம் சொல்லுவோம். இந்த குழந்தைகள் வந்து அழுவாம பறக்கிறத பத்தி சொன்னீங்க இல்லையா டாக்டர், அதைதான் கேட்டிருக்காங்க.
0: அஸ்பிக்ஸியான்றது குழந்தை வந்து பறக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்ல நடக்கக்கூடிய விஷயம்தான் அது. இது அவங்க முன்னாடி வந்து எந்த ஸ்கேன் பாத்திருந்தாலும் டெஸ்ட் பண்ணிருந்தாலும் அதுல எல்லாம் இதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி குழந்தை நார்மலா தான் இருந்திருக்கும். டெலிவரி டைம்ல ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தினாலதான் இப்ப சில குழந்தைங்க உள்ளேயே இருந்து உள்ள மலம் போயிருப்பாங்க, அதனால மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தை வெளியில வரும்போது அழ மாட்டாங்க. அழாத போது பிரெயினுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் வந்து போகாததுனால ஒரு பெர்மனண்டா பிரெயினுக்கு டேமேஜ்ன்றது ஏற்படும். இதுக்கும் அவங்க முன்னாடி பாக்குற ஸ்கேன், பிளட் டெஸ்ட் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதான் அந்த டெலிவரி டைம்ல ஏற்படக்கூடிய மாற்றத்தினாலதான் இந்த மாதிரி.
1: அந்த டெலிவரி டைம்ல ஏற்படக்கூடிய அந்த என்னென்ன அங்க நடக்குதோ அதை பொறுத்தது. ஓகே டாக்டர், அவங்களுக்கு தெளிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு நேயர் இணைப்புல வராங்க. வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3.
3: ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம், சொல்றது யாருங்க?
3: வணக்கம், தஞ்சை மாவட்டம் கதிரங்க சுவாமிநாதன்.
1: கேள்வி கேளுங்க.
3: அந்த குழந்தைங்களுக்குமா இந்த காத்தடி காலத்துல மாங்காயும் மாங்காய் சாப்பிடக்கூடாது, மாங்காய்ங்கிறாங்க, அதை எப்படி மாத்திக்கிறது?
1: குழந்தைகள் சாப்பிடக்கூடாதுங்கிறத பத்தி கேக்குறீங்களா, இல்ல யார் சாப்பிடக்கூடாது? தாய்மார்கள், அதை பால் கொடுக்கும்போது தாய்மார்கள் வந்து மாம்பழம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றதை பத்தி சொல்றீங்க. ஆக்சுவலி நம்ம வந்து குழந்தைகள் நலனுக்காக நிகழ்ச்சி, நீங்க தாய்மார்களோட நலனையும் கேட்டிருக்கீங்க, டாக்டர் வந்து பதில் சொல்லுவாங்க. எஃப்எம்ல கேட்டுக்கோங்க. நன்றி. அதாவது குழந்தைகள் பால் கொடுக்கும்போது, அதாவது பொதுவாகவே வந்து நமக்கு ஊரில் இருக்க பழக்கம் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து டைரெக்டாக பாலில் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ இதை சாப்பிட்டா ஹீட்டு குழந்தைக்கு ஏறும், இதை பண்ணும்போது தலை குளிச்சுட்டு ஈரத்தோடு இருந்தீங்கன்னா சளி பிடிக்கும் குழந்தைக்கு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்?
0: இது வந்து அந்தந்த சீசன்ல என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதை எல்லாமே அம்மா எடுத்துக்கலாம். இதனால குழந்தைக்கு வந்து பால் மூலமா வயிறு வலி வரும், லூஸ் மோஷன் வரும் அப்படின்றது
1: கிடையாது. அது தாய்ப்பால் மூலமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இப்போ வந்து நம்ம விளம்பரத்துக்கு முன்னாடி வந்து பேசிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி ஸ்பீச் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ

0: நிறைய பேர் அந்த டிலே ஆகிறதுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸ்பீச் தெரப்பி அப்படின்னா என்ன, இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுப்பாங்க டாக்டர்?
1: ஸ்பீச் தெரப்பின்றது அந்த குழந்தைங்களோட அந்த பேச்சு
0: திறன்,
1: அவங்களோட அந்த மொழி திறன் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சிகிச்சை தான் அந்த ஸ்பீச் தெரப்பி அப்படின்றது. அது வந்து ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட் இல்லைன்னா ஸ்பீச் தெரப்பிஸ்ட்ன்றவங்க தருவாங்க. இது நம்ம கவர்மெண்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா மெடிக்கல் காலேஜ், அங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும். அங்க வந்து ஒரு டீமே இருப்பாங்க, அங்க அதுல ஸ்பீச் தெரபிஸ்ட் அப்படின்றவங்களும் ஒருத்தவங்க இருப்பாங்க. இது அவங்க வந்து குழந்தைங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்களோ அதுக்கேத்த மாதிரி விளையாட்டு மூலயமாவோ இல்ல ஏதாவது படங்கள் மூலயமா இல்ல பாட்டு மூலயமா ஸ்டோரிஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவங்களுக்கு புரியற வகையில அந்த ஸ்பீச் தெரபிஸ்டுக்கான ஸ்பீச் தெரப்பிக்கான பயிற்சியை வந்து சொல்லி தருவாங்க. வீட்டுல போய் பெற்றோர்கள் வந்து குழந்தைக்கு வந்து எப்படி பேசி பயிற்சி தரணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லி தருவாங்க. அதனால ஸ்பீச் தெரப்பின்றது எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அதோட பலன் வந்து அதே மாதிரி இருக்கும். இப்ப 18 மாசத்துல ஒரு மீனிங் இருக்கிற மாதிரி வார்த்தைய பேச தெரியல, 2 வயசு வந்தும் 2 வார்த்தைகளை சேர்த்து பேச தெரியல, குழந்தையோட பேச்சு வந்து கொஞ்சம் தாமதமா இருக்குன்னு பேரண்ட்ஸ்க்கு தெரியுது, இந்த ஆட்டிசம் அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்குலாம் நம்ம சீக்கிரமா வந்து ஸ்டார்ட் பண்ணணும்.
0: ஓகே டாக்டர், இப்போ இன்னொரு நேர் இணைப்புல வராங்க. வணக்கம். வணக்கம் காரைக்கால் பண்பல 100.3.
2: மயிலாடுதுறை கோபி நமத மேடம்
0: பேசுங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க.
2: பொண்ணுக்கு வந்து வயசு 42, அவங்களுக்கு மேரேஜ் கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க, அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமா?
0: நம்ம வந்துட்டு கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க இல்லையா, மகப்பேறு மருத்துவர், அவங்க கிட்டதான் இதை பத்தி விவாதிக்கணும். நம்ம வந்து இப்போ பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். வேற ஏதாவது அது ரிலேட்டடா கேள்வி இருக்குங்களா?
2: நன்றி
0: ஐயா, நன்றி. வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேசுறது யாருங்க?
3: சரவணன்
0: பேசுங்க.
3: இந்த 9 மாசத்துல பிறக்கணும் மேடம் குழந்தை, சொன்னாங்க தனிப்பால் வந்து கொஞ்சம் நாள் கம்மி.
0: ஐயா நீங்க பேசுறது தெளிவா கேட்கல, தெளிவா கேட்டாதான் பதில் சொல்ல முடியும்.
3: 9 மாசத்துல குழந்தை பிறக்கணும் மேடம்.
0: குறை பிரசவத்துல பிறக்கிற குழந்தைகள் பத்தி பேசுறீங்க.
3: அது வந்து டாக்டர் சொல்றாங்க பின்னாடி கொஞ்சம் தனிப்பார்வை கம்மி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது
0: குறை பிரசவத்துல பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து குறைபாடுகள் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க டாக்டர். கண்ணு குறைபாடு குறைவா இருக்கும்,
1: கண் பார்வை குறைபாடா இருக்குமா அப்படின்னு. நார்மலா முழு வாரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைன்றது 40 வாரத்துல பிறக்கும். இப்ப இந்த 34 வாரத்துக்கு கீழே பிறக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி, இல்ல வெயிட் வந்து கம்மியா இருக்காங்க, 2 கிலோவுக்கு கம்மியா இருக்கிற குழந்தைங்க, இல்ல அந்த 34ல இருந்து 36 வாரத்துக்குள்ள பிறந்த குழந்தைங்களுக்கு ICUல வச்சு ஆக்சிஜன் ஏதாவது கொடுத்துருக்காங்க மூச்சு திணறலுக்கு, இல்ல பிளட் ஏதாவது போட்டிருக்காங்க, இன்ஃபெக்ஷன்னால ஏதாவது அட்மிட் பண்ணிருந்தாங்க, குழந்தைங்களுக்கு அந்த பிறந்ததுக்கு அப்புறம் ஒழுங்கா எடை கூடல, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாம் அந்த ROP அப்படின்னு சொல்லப்படுற இத வந்து பாப்போம். அதாவது அந்த ரெட்டினால நரம்பு நாளங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இந்த மாதிரி நான் சொன்ன இல்லையா, இந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அதை கண்டிப்பா குழந்தை பிறந்து 1 மாசத்துல செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும் போது அதுல ஏதாவது அப்நார்மலான வளர்ச்சி இருக்கா இல்லையா அப்படின்றத பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். சில பேரை 6 மாதங்களுக்கு ஒரு தடவை ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும், இல்ல சில பேருக்கு ரொம்ப குறை மாதமா பிறந்தவங்களுக்கு நம்ம லேசர் தெரப்பி இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு இத பொறுத்து குழந்தைங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு அந்த டேமேஜ் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பொறுத்து ட்ரீட்மெண்ட்க்கு எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க, திரும்ப ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கா, சில பேருக்கு ஒரே சிட்டிங்லயே வந்து அந்த லேசர் தெரப்பிய பண்ண முடியுதா இல்ல மல்டிபிள் சிட்டிங் தேவைப்படுதா, இது வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் வேறுபடும்.
0: ஓகே டாக்டர், இன்னொரு நேயர் இணைப்புல வராங்க. வணக்கம் காரைக்கால் பண்பலை 100.3.
4: வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.

0: பேசுங்க.
1: அம்மா, எனக்கு என்ன டவுட்டுன்னா, இந்த குழந்தைகளுக்கு பால் கொடுத்துட்டு அந்த பால் வந்து திடீர்னு வாமிட் பண்ற மாதிரி குழந்தைங்க பண்றாங்க. வாயிலேந்து மூக்கிலேந்து கூட பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது பெற்றோர்கள் என்ன செய்யணுமா? இது மாதிரி ஏன் வாமிட்டிங் அப்படிங்கறது வருது? அப்படி வரும்பொழுது பெற்றோர்கள் செய்யக்கூட ஒரு விஷயம் என்ன? அவங்க தட்டக்கூடாதா? என்ன பண்ணணும்? அது ஒரு பத்தியும், இன்டைஜஷன் ப்ராப்ளம் வந்ததுன்னா குழந்தைகளுக்கு எப்படி கவனிக்கணும், இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரதுக்கு காரணம் என்ன குழந்தைகளுக்கு, அதை பத்தியும் தெரிஞ்சுக்கணுமா?
0: நீங்க இன்டைஜஷன் சொல்றது எந்த வயசு குழந்தைகளுக்கு கேக்குறீங்க?
1: ஒரு வயதிற்கு உள்ள.
0: ஏன்னா இப்ப தாய்ப்பால் மட்டும் குடிக்கிற குழந்தைகளுக்கா, இல்ல அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடும் போது வரதுக்கு குழந்தைகளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு? ஓகேங்க,
1: 6 மந்த்ஸ்க்கு மேல சாப்பாடு குடுத்துருவோம் இல்ல மேம், அது 6 மந்த்ஸ் டு 1 இயர் அவங்களே எப்படி பண்ணனும் இன்டைஜஷனுக்கு?
0: ஓகேங்க,
1: என்ன பண்ணலாம்?
0: ஓகே, FM-ல கேட்டுக்கோங்க.
1: ஓகேங்க,
0: ஓகே, நன்றி மேடம். இவங்க ரெண்டு கேள்வி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி தாய்ப்பால் கொடுக்கும்போது மூக்கிலேருந்து கூட சில நேரம் தாய்ப்பால் வருது, அப்புறம் வாயிலேருந்து சில குழந்தைகள் வந்து கக்கிட்டே இருப்பாங்க, இது எதனால அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மேடம் இணைப்பில் இருக்கீங்களா?

0: மேடம், இப்போது பேசினவங்க வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு வந்து பால் கொடுத்த உடனே மூக்குலேருந்து வர்றது, அப்புறம் சில குழந்தைகள் வந்து பால் வந்து கக்க ஆரம்பிச்சிருவாங்க பால் கொடுத்த உடனே. ஸோ அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எது சரியான முறை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க.
1: மெயினாக வந்து ஃபீடிங் பொசிஷன், குழந்தைங்களுக்கு பால் ஊட்டும் போது கரெக்டான பொசிஷனில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு 20-30 நிமிஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்ததுக்கு அப்புறம் தோலில் போட்டு ஒரு காமன் நேரமாவது குழந்தைய வந்து தட்டணும். அவங்களுக்கு ஏப்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் கீழே போட்டோம். அப்படி போடுற குழந்தைங்களுக்கு மோஸ்டா வாமிட் வராது. ஆனா குழந்தைங்க பால் குடிச்சதுக்கு அப்புறம் வாந்தி எடுக்காம கொஞ்சம் தூங்கும் போது கொஞ்சம் பால் வந்து கக்கி இருப்பாங்க, அந்த திரிஞ்ச மாதிரி கொஞ்சமா வந்து ஒடட்டோரமா இருக்கும். இது வந்து ஒரு நாளைக்கு 2-3 தடவை வர்றது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது நார்மல் தான். அதனால இதுக்கு பயப்பட தேவையில்லை.
0: ஓகே டாக்டர், இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. இப்போது இன்டைஜஷன் ப்ராப்ளம் குழந்தைகளுக்கு வரும்போது, அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்டைஜஷன் ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அந்த குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க டாக்டர்.
1: இன்டைஜஷன்ன்றது நார்மலாக நீங்கள் கொடுக்குற சாப்பாடில் அவ்வளவா ஏற்படாது. நார்மல் குழந்தைக்கு ஒத்துக்காத சாப்பாடு ஏதாவது கொடுக்கும் போது தான், சில பேருக்கு அந்த முட்டைக்கு கூட ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது வாந்தி அந்த மாதிரி வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து நம்ம ஒரு 2 டேஸ்க்கு வந்து நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணீங்கன்னா உங்க டைஜஷனுக்கான சிரப் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது ஒரு 2-3 டேஸ் போட்டாலே அது சரியாயிடும்.
0: ஓகே டாக்டர், சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம் டாக்டர். திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கும் டாக்டரிடம் கேளுங்கள்.
2: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
2: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
3: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், கமலாலயம் தென்கரை, திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி, மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும், பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நமது காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: லஞ்ச் பிரேக்கில் இது டாக்டரிடம் கேளுங்கள். சிதம்பரம் காமராஜர் அரசு மருத்துவமனை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் ஏ இந்துமாலினி பங்கு பெற்று கொண்டிருக்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. வணக்கம் டாக்டர். இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி சளி காய்ச்சல் இதெல்லாம் வரும். அப்படி வரும்போது பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மருந்து வாங்கியிருப்போம், இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்போம். அதை ஒரு தடவை அப்போவே வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ திடீர்னு சளி காய்ச்சல் வரும்போது திரும்ப அதே மருந்தை வந்து குழந்தைகளுக்கு கொடுப்போம். ஒரு தடவை பயன்படுத்தின மருந்தை வந்து எவ்வளோ மாதம் வரைக்கும் திரும்ப பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர்.
11: ஆமா, இது வந்து பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக். இது முன்னாடி எழுதி கொடுத்த மருந்து திரும்ப அதே மாதிரி காய்ச்சல் சளி வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் அதே வாங்கி கொடுப்பாங்க. ஒவ்வொரு டைமும் காய்ச்சல் வர்றதுக்கான காரணம் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நேரம் வைரஸா இருக்கலாம், ஒரு நேரம் வந்து பாக்டீரியானால இன்ஃபெக்ஷன் வரதா இருக்கலாம். அதனால எப்போதும் அதே எழுதி கொடுத்ததை வாங்கக்கூடாது. மெயினா குழந்தைங்களோட எடை ஏத்த மாதிரி நாங்க டோஸும் வந்து மாத்தி கொடுப்போம். அதனால ஒவ்வொரு டைம் வந்து குழந்தைங்களுக்கு பாரஸ்டமால் மட்டும் எமர்ஜென்சிக்கு வச்சுக்கலாம், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணா அந்த டோஸ்ல வந்து குடுத்துக்கலாம். மத்தபடி எந்த மருந்தும் டாக்டர்ஸோட அட்வைஸ் இல்லாம யூஸ் பண்ண கூடாது. இப்ப சிரப் எல்லாம் வந்து ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் 1 மாசத்துக்கு தான் வச்சுக்கலாம். இதுவே ஆன்டிபயோட்டிக் மருந்தா இருந்ததுன்னா நம்ம தண்ணி கலந்து குடுக்கற மாதிரி இருக்கும். அது டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ண மாதிரி அந்த நோய்க்கு ஏத்த மாதிரி 5 நாளோ 7 நாளோ இல்ல 10 நாளோ வழங்கிருப்பாங்க. அது மட்டும் அந்த நாள் மட்டும் போட்டுட்டு அதை தூக்கி போட்டுறணும். அதை வந்து திரும்ப ரீயூஸ் பண்ணவே கூடாது.
0: இப்போ
11: ஆன்டிபயோட்டிக் மருந்து நம்ம இஷ்டத்துக்கும் கொடுத்துட்டு இருக்க கூடாது. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துடும் அந்த மருந்து வேலை செய்யாம. அதனால டாக்டர்ஸ் எழுதி கொடுக்கற அளவுல எத்தனை நாள் போட சொல்றாங்களோ அத்தனை நாள் மட்டும் போடலாம் ஆன்டிபயோட்டிக் மருந்து. மற்ற சிறப்பா இருந்துச்சுன்னா ஓபன் பண்ணா 1 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம். எக்ஸ்பிரி டேட்டையும் செக் பண்ணிக்கணும் அதுல.
0: ஓகே டாக்டர். இப்போ காய்ச்சல் வருது அப்படின்னா குழந்தைக்கு என்ன மாதிரி முதல் உதவி வீட்டுல செய்யணும் டாக்டர்?
11: காய்ச்சல் வருதுன்னா லாஸ்டா டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ண அந்த பாராசிட்டமால் மருந்து அவங்க எடைக்கு ஏற்ப கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம தந்துட்டு மருத்துவர்கிட்ட போய் காமிச்சிடணும். அது வந்து எமர்ஜென்சிக்காக நம்ம வச்சுக்கலாம். இப்ப நைட் டைம் வருது, ரொம்ப ஃபீவர் வந்து அதிக காய்ச்சல் அடிக்குது அப்படின்னா அதை நம்ம எமர்ஜென்சிக்காக வச்சுட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டேவே நம்ம டாக்டர் கிட்ட போய் காமிக்கிறது தான் நல்லது.
0: ஓகே டாக்டர். இதுவரைக்கும் வந்து நிகழ்ச்சியில் எங்கள் கூட இணைஞ்சு நாங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்ப விளக்கமாக குழந்தைகள் நலனை பற்றி சொன்னீங்க டாக்டர். நன்றி டாக்டர்.
11: தேங்க்யூ.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் பிகே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கிய டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனை திருவாரூர், வி கே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கொட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்,
1: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கொட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
2: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கொட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
1: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கொட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
2: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கொட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை பெருமாள் கோவில் தெரு காரைக்கால்.
0: இதுவரை உங்களுடன் இணைந்திருந்த நான் அறிவிப்பாளர் நித்யா. மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மட்டும் இல்லைங்க, வாட்ஸ்அப் சேனலையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவியது. தமிழகத்தில் திருவள்ளூர், கரூர், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, வேலூர் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசியது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 6 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்திருந்தது. வேலூரில் அதிக அளவாக 41.6 டிகிரி செல்சியஸும், கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்த அளவாக 22.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும். நாளை தொடங்கி இம்மாதம் 19ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பம் மற்றும் ஈரப்பதமான சூழல் நிலவக்கூடும். அதிகால வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 32.5 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 25.4 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

வணக்கம் நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3. பயணத்தின் போது அலைபேசி அழைப்பு ஆயுளை குறைக்கும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: தினந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. பண்பலையில் நேர்கள் இனி கேட்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: PSR தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களே, இன்னைக்கு LSC லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேசி மகிழ போறோம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் யார்கிட்ட போய் நிக்கிறோம்? நம்ம வீட்டுல இருக்க அந்த ஒரு கண்ணாடி கிட்டதான். அந்த கண்ணாடி நம்மளுடைய அழுத முகத்தையும் பார்த்திருக்கு, சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த அழகான முகத்தையும் பார்த்திருக்கு. இன்னைக்கு ஒரு கற்பனை, ஒருவேளை உங்களுடைய கண்ணாடி உங்ககிட்ட பேசினா முதல்ல என்ன சொல்லும்? தினமும் 50 மேல என் முன்னாடி வந்து நிக்காதன்னு சொல்லுமா? இல்லைக்கு நீ இல்ல இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குமா? உங்க வீட்டு கண்ணாடி உங்கள்ட்ட என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க என்ன கூட பகிர்ந்துக்கலாம். நேர்களே, உங்களுடைய கருத்துக்களை காரைக்கால் பண்பலை Facebook பக்கத்துல பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாம நிகழ்ச்சியில உங்களை மகிழ்விக்கக்கூடிய பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழிவின் முகி.

இணைந்திருக்கிறோம் நேர்களை எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க கண்ணாடி உங்கள்கிட்ட பேசினா முதல்ல என்ன சொல்லும்? வழுவூர் பண்டாரவடை ஸ்ரீகிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ ரொம்ப அழகா இருக்க, அதுக்குன்னு ரொம்ப ஓவரா பண்ணாத அப்படின்னு சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேந்திரன் மணக்குடியிலிருந்து மாலை வணக்கம் மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க. பிற்பகல் வணக்கம் சொல்லியிருக்காங்க எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சொல்லியிருக்காங்க காட்டுமணர் கோவில் மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன். இனிய மதிய வணக்கம். கண்ணாடி முன்னாடி நின்னா என்ன பேசணும்னா, என்னப்பா இவ்வளோ அழகா இருக்கீங்க, எல்லாருக்குமே ஓ மேலதான் கண்ணு அப்படின்னு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. பத்திரமா பார்த்து போயிட்டு வான்னு சொல்லணும்.

யாரு சொல்லிருக்காங்கன்னா, செந்தில் கண்ணன் பேரத்துல இருந்து. மாலை வணக்கம். மாலை வணக்கம் சொன்னது யாருன்னா, புதுத்துறை செல்வகுமார். குலஞ்சப்பன் காட்டுமன்னார் கோயிலிருந்து. ஒரு நாளைக்கு எத்தனை முறை தான் அழக நீ பாப்ப, உனக்கு என்ன அவ்வளோ பெரிய நினைப்பா, எவ்வளோ பவுடர் போட்டாலும் ஒரிஜினல் மாறாது அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பன் பேட்டையிலிருந்து ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு டைலாக் தாங்க ஞாபகம் வருது, அது என்ன டைலாக்னா, அந்த குரங்கு பொம்மை என்ன வேலை, அது கண்ணாடிங்க அப்படின்னு சொல்லும் சொல்லியிருக்காங்க தில்லை சீனிவாசன். நான் என்னெல்லாம் பேசுறனோ அதை அப்படியே கண்ணாடி திரும்ப சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க நாகூர் முகமது ரஃபிக் ரிஸ்வான். நந்தினி சுரேஷ் திருபுவனத்திலிருந்து, அழகா இருக்கீங்க நந்தினி அப்படின்னு என்னோட கண்ணாடி சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. என்னால் நீ அழகா, இல்லை உன்னால் நான் அழகா அப்படின்னு கண்ணாடியுடன் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயதான காலத்தில் மிகவும் அவசியம் கண்ணாடின்னு சொல்லியிருக்காங்க கூவாகம் இளங்கோவன். கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு தடவை வந்து வந்து நின்று நின்று பார்த்தாலும் உன்னோட அழகு உன்னோட பர்சனாலிட்டி அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க.

0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனின் அண்ட் பிரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யன் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிகமாக சொல்லி அல்ல, மங்கள்யன் சூப்பர் கோல்ட் உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சோல் அமுத்து தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் கருணாநிதி. நிகழ்ச்சிக்கு மாலை வணக்கங்கள் சொல்லிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் என்னையே பார்ப்பேன் அப்படின்னு கண்ணாடி கேட்குமா, என்னை ஓரமாக வச்சுட்டு போய் வேலையை பாருன்னு சொல்லுமா. மங்கை மேடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், எனக்கு ஸ்டிக்கர் போட்டுலாம் வைக்க பிடிக்காதுங்க, மெரூன் கலரில் போட்டு வைக்க பிடிக்கும், அப்போ என்னோட கண்ணாடி நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லணும் சொல்லியிருக்காங்க. ஏ கண்ணாடி முன்னாடி நின்னு வச்சுக்கோங்களேன், என்ன கேட்கும் அப்படின்னா, உனக்கு வேற வேலையே இல்லையா, எப்போ பாரு என் முன்னாடி நின்றுக்கிட்ட என்ன வெறுப்பேத்துற மாதிரி பல்ல இழிச்சி காட்டுற அப்படின்னு திட்டுன்னு சொல்லியிருக்காங்க பனங்கட்டங்குடி அனுஷ்யா சங்கர். ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிலானி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் முகத்தில் பவுடர் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. பொன்னகை இல்லாவிடனும் பொன்னகையோடு பார், அழகு முகத்தில் மட்டுமல்ல புறத்திலும் வேண்டும், பொங்கும் இளமை என்றும் தங்கட்டும் என்று என்னை வாழ்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி. இனிய மாலை வணக்கம், கண்ணாடி என்ன நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை ஜெயகாந்தி. அய்யாவாடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் என்னை அடிக்கடி பார்க்குற அப்படின்னு கண்ணாடி கேட்கும், அதுக்கு நான் பதில் சொல்வேன், நான் அழகாக இருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லுன்னு சொல்வேன்னு சொல்லியிருக்காங்க.

இனிய பிற்பகல் வணக்கத்தோட, என்னை விட உன்னை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு கண்ணாடி சொல்லும் சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தோப்பு தெரு கே சிவசுப்பிரமணியன், என் கண்ணாடி என்னுடன் பேசினால் முதலில் நீங்கள் நல்ல முக அழகாக இருக்கிறீர்கள், கூடுதலாக முகத்தை சுருங்காமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளவரசி பிரபாகரன் திருவாரூர் கூடூர்லேருந்து, என் வீட்டு கண்ணாடி என்ன சொல்லும், உன்னை பார்க்க ரொம்ப இலகிய மனசுக்காரி போல தெரியுது, அந்த மனசால தான் நீ ஏமாலியா இருக்க, கொஞ்சமாவது திருந்து அப்படின்னு சொல்லணும் சொல்லியிருக்காங்க. இந்த நாளில் நல்லதை நினை, நல்லதை செய், இன்றைய நாள் மிக வேதாரண்யம் பைத்தவரன் காடு மருத வடுகநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடடா இப்படி ஏன் முன்னாடி வந்து ஏன் படுத்து எடுக்கிற, மேசையை முறுக்கிற, அப்புறம் இப்படி அப்படின்னு வாவு எடுக்கிற, பவுடரை அள்ளி அப்பிக்கிற, அசடு அசடு அப்படின்னு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட கண்ணாடி என்ன பார்த்து என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ரொம்ப அழகாக இருக்கன்னு நினச்சிக்கிட்டு நினச்சிக்காத, நீ சுமாறு தான் அப்படின்னு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. நிறவி நச்சு பிள்ளை.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 3:31. பண்பலையில் நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். வைக்கிங் பனியன் பிரீஸ் வழங்கும் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் பிரீஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களை நீ தொடர்ந்து கேட்கலாம் எல்எஸ்சி. இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில உங்க கண்ணாடி உங்கள்கிட்ட பேசினா முதல்ல என்ன சொல்லும்? நீ அழகா தான் இருக்க, அதுக்காக என்னை அடிக்கடி வந்து பார்க்காத அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க நெடுஞ்செழியன் இடங்கண்ணியில இருந்து. எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன், ஆனா ஒன்ன போற ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லும். பிராக்கெட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா யாருமே சொல்லலை, கண்ணாடியாவது சொல்லட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க வலங்கை மாநாட்டுத்துறை. காரைக்கால் இருந்து நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு கண்ணாடி பார்க்க பழக்கம் இல்லை, எப்பயாச்சும் தான் பார்ப்பேன், பவுடர் அடிக்க மாட்டேன், எளிமையா இருப்பேன், எனக்கான நேரம் இருக்காது, எங்க போனாலும் அவசர அவசரமா கிளம்பி போவேன், அதனால கண்ணாடி பார்க்குற பழக்கம் குறைவுதான் சொல்லிட்டு நம்ம கேள்விக்கான பதிலும் அவங்கள்ட்ட இருந்து கிடைக்காது. கண்ணாடி பொய் சொல்லாது, உண்மையதான் சொல்லும். என்ன உடையாமல் பார்த்துக்கோ, உன்னை சரியான கோணத்தில் என்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோமசுந்தரம் சிவபுரியிலிருந்து. நீ ஏற்கனவே அழகாதான் இருக்க, ஆனா ஏன் சும்மா சும்மா என்னை வந்து

பாக்குற அப்படின்னு சொல்லும் சொல்லியிருக்காங்க பெருஞ்சேரி ஜார்ஜ். ஹே, நீ நல்லா ஸ்மார்ட்டா இருக்கியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரைக்கால் மாஸ் நகர் ஸ்ரீதர். என் முன்னாடி வந்து நின்னது போதும், போய் அடுத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல். அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வயசானாலும் உங்கள் அழகும் இளமையும் அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க.

0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் சீமா டி சில்க்ஸ்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நினைவில் கொள்ளுங்கள், நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசெட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பா சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சோலம் முது.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
7: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
8: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனின் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம்.
9: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
3: தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து. நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஸ் வழங்கும் ஊரும் புறவும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பன்மலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில உங்க கண்ணாடி உங்கள்கிட்ட பேசினா முதல்ல என்ன சொல்லும்? நான் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது தினமும் டே தம்பி உடற்பயிற்சி செய் துப்பையை குறை அப்படின்னு சொல்லும், ஆனால் நான் தான் தினமும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பவித்ர மாணிக்கம் ரகுபதி. நிறைவிலிருந்து சுதா செந்தில், நீ எத்தனை முறை என் முன்னாடி பார்த்தாலும் மேக்கப் இல்லாமல் தான் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. கொடைக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன கண்ணாடி என்ன சொல்லுனா உனக்கு பால் வடிகிற முகம்பா, அதுக்கு நீ எத்தனை லிட்டர்லாம் கேட்காதீங்க அப்படி இப்படி தான் பேசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்கள், உங்கள் பின்னால் இருக்கும் அழகான உலகத்தை நான் பார்க்க வேண்டும், ஏனென்றால் எப்போதும் என் முகத்தையே பார்த்து களைத்து போனதற்கு என்னை தாண்டி இருக்கும் வெளியுலகை பார்க்க ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமூலஸ்தானம் வீரசுந்தரி. கண்ணாடி என்னை பார்த்து பேசினால் எத்தனை முறை பார்த்தாலும் இருக்கிறது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி உதயகுமார். வேலை வேலைன்னு அலையாம தினமும் 2 நிமிஷமாவது ஒதுக்கி என்ன பார்த்து உன்னுடைய முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க நாழிக்கல்பட்டி எழில்முத்துசாமி. மயிலாடுதுறை தியாகு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்பா உனக்கு வேற பொழைப்பே இல்லையா, எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்துக்கிட்டே இருக்க, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த காலத்தை பற்றிய

கவலைகளும் எதிர்காலத்தை பற்றிய பயங்களும் இல்லாமல் இந்த கணத்தில் வாழும் என்று நான் உனக்கு காட்டினால் அதை நீ முழுமையாக ரசிப்பாயா அப்படின்னு கேட்கும் சொல்லியிருக்காங்க. என் முன் நின்று நீ தினமும் செய்யும் முகபாவனைகளுக்கு பின்னால் எத்தனை முறை நீ உன்னுடைய நிஜ உணர்வுகளை மறைக்கிறாய் அப்படின்னு கேட்கும்னு கேட்டிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா புவனகிரி சுமதி. திருத்திரைப்பூண்டி திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அழகி நீ அப்படின்னு சொல்லும், அப்படியே என்னையை கொஞ்சம் தொடச்சி சுத்தம் பண்ணிடு சுந்தரி அப்படின்னு சொல்லும்னு சொல்லியிருக்காங்க. முன்தலையில் முடியே இல்லை, ஏன் எதுக்கு என்னை பார்க்குற அப்படின்னு கேட்கும் சொல்லியிருக்காங்க. பழனிவேல் ஆயக்காரன் புலம், நான் உங்களை அழகாய் காட்டுகிறேன், என்னை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. மருதூர் வடக்கு மஞ்சுக்கண்ணி மோகன சுந்தரம்,

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

இணைந்திருக்கும் நேர்களை எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் இன்னைக்கு லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில நம்ம என்ன தலைப்பு கொடுத்துருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய கண்ணாடி உங்கள்கிட்ட பேசினா முதல்ல என்ன சொல்லும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் படிச்சிருந்தோம் இல்லையா, நான் உங்களை அழகா காட்டுறேன், என்னை பாதுகாப்பா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு அது சொன்னது யார் அப்படின்னா, மருதூர் வடக்கு மஞ்சுக்கண்ணி மோகன சுந்தரம் சத்யா மோகேஷ் சர்வேஷ். தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்திலிருந்து மீனா சாமிநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போய் வேலை வெட்டிய பாருங்க, ஏன் முன்னாடியே வந்து நிற்காதீங்க அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் உன் முகத்தில் உள்ள குறைகளை மட்டுமே காட்டுகிறேன், வாழ்க்கையில் உள்ள குறைகளை நீயே பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம், கண்ணாடி முன் நின்றால் என் மனசாட்சி என் தவறுகளை சுட்டி காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பக்கிரிசாமி அத்திக்கோட்டையிலிருந்து. வேற என்னங்க, சுமார் மூஞ்சி குமார் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னதுன்னா, உள்ளூர் கிராமம் வீரகுமார். புதுத்தறையிலிருந்து சித்ரா தேவி, கண்ணாடி முன்னாடி நின்று கருப்பா இருந்தாலும் கலையாதாண்டா இருக்கே அப்படின்னு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பாட்டினம் ரமே.

காலையில் தூங்கி எழுந்தவுடன் உன்னையே உன் குடும்பத்தையே பார்க்கிறியே பார்க்கிறியோ இல்லையோ முதல்ல என்ன வந்து பார்த்துட்டு போற அப்படின்னு சொல்லணும் சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, என்னை துடைத்து கொண்டே இரு, அப்போதுதான் உலகம் தெளிவாக தெரியும். அதைவிட முக்கியம், உன் மனதையும் அவ்வப்போது சுத்தப்படுத்திக்கொள், அப்போதுதான் மனிதர்களும் வாழ்க்கையும் தெளிவாக புரியும் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதம்பா ராமன், கோபத்தை வெளிக்காட்டாது, எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் புன்னகையோட இரு, அதுவே போதும் என்று சொல்லும்னு சொல்லியிருக்காங்க. அடியாத்தி எம்பட்டு அழகு, இத்தனை நாளா எங்க ராசா இருந்த அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க நாகை குமரன். கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன் என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய அழகினை விவரித்து ஒரு கவிதை சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு. போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லணும் சொல்லியிருக்காங்க. யார் சொன்னதுன்னா அம்மாப்பேட்டையிலிருந்து வைத்தியநாதன். என்ன அதிக நேரம் பார்த்தது போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னது அப்படின்னா நாகூர் யூசுப் மாலு. நீ சிரித்தால் நான் சிரிப்பேன், நீ அழுதால் நானும் அழுவேன், நீ கோவப்பட்டால் நானும் கோவப்படுகிறேன், ஆகவே என் நன்மையை செய், உனக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லும் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மயிலாடுதுறை ரவிச்சந்திரன். கோவிலிருந்து சரவணன் வெறும் வணக்கம் மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன் என்ன சொல்லணும் அப்படின்னா, அடுத்து நான் உன் கூட எப்போ பேசுவேன் கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில் வந்து நம்ம என்ன தலைப்பு கொடுத்துருந்தோம், கண்ணாடி உங்கள்கிட்ட பேசினா என்ன சொல்லும் அப்படி தான் கேட்டிருந்தோம் இல்லையா. நிறைய பேர் வந்து அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, கண்டிப்பாக அகத்தின் அழகே முகத்தில் தெரியும்.

0: போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே.
1: நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு கமெண்ட் வந்திருக்கு, படிச்சிடலாமா? விருதாச்சலம் அரச குழி ஜான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிய மாலை வணக்கம், என்னுடைய வேலையை நான் பார்க்குறேன், உன்னுடைய வேலையை நீ போய் பாரு அப்படின்னு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க.

இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்க கண்ணாடி பேசினா முதல்ல உங்கள்கிட்ட என்ன சொல்லும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கமெண்ட்ஸ் வழங்கிய நேயர்களுக்கும் பங்கு பெற முயன்ற நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறது. இன்றைய எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனி நன்றி.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
5: பண்பலையில் நேயர்கள் கேட்கலாம். திசையின் நோய்கள் ஆய்வும் தீர்வும். பூச்சிகளால் பரவும் நோய்கள் குறித்த ஆராய்ச்சிகள் பற்றி விளக்கம் தருகிறார் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் ஜெயலட்சுமி கிருஷ்ணன் அவர்கள்.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம்.
0: இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் வந்து பங்கு பெற இருக்கீங்களா, உங்களுடைய அறிமுகம் நேயர்களுக்காக?
1: கண்டிப்பாங்க. என் பேர் டாக்டர் ஜெயலக்ஷ்மி கிருஷ்ணன். ஒர்க்கிங் ஆஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தில் நான் 2012 ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. என்னோடய ரிசர்ச் ஏரியா வந்து வெக்டர் பயாலஜி, வெக்டர் பான் டிசீஸில் வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. இதில் வந்து நிறைய பிஹெச்டி ஸ்காலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் எம்எஸ்சி டெசர்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் போயிருக்கிறாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் இந்த யூனிவர்சிட்டி. நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த ஏரியா வந்து இந்த பூச்சிகளால் பரவும் நோய்கள் பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் நான் பண்ணிகிட்ருக்கிறேங்க.
0: ஓகே மேம். இப்போ வந்து பூச்சிகளால் பரவும் நோய் வந்து தற்போது வந்து அதிகரிச்சிட்ருக்கு இல்லையா மேம்?
1: ஆமாங்க.
0: அது குறித்து கவலைக்குரியமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதை சொல்லுங்கள் மேடம்.
1: ஆமாம், இந்த பூச்சிகளால் பரவும் நோய்கள் வந்து பொதுவாக நம்ம ரொம்ப கவலைக்குரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெங்கு வந்து ரொம்ப கவலைக்குரிய விஷயம் நமக்கு. அப்புறம் சிக்கன் குனியா காய்ச்சல், அப்புறம் மலேரியா, அப்புறம் வந்து ஜப்பானிய மூளை காய்ச்சல், ஜிக்கா வைரஸ்ஸு, அப்புறம் லிம்பாட்டிக் ஃபைலேரியாசஸ்ஸு, இந்த மாதிரி நோய்கள்

0: வந்து பூச்சிகளால் பரவுது. அப்புறம் வந்து நம்ம நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ்னு சொல்லுவோம், அது வந்து புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய்கள் அப்படின்னும் இருக்குது. அதை வந்து நம்ம போர்மியன்ஸ் டிசீஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். அது அது வந்து ரொம்ப சுத்தம் இல்லாத இடங்களில் அந்த மாதிரி மக்களை தாக்கக்கூடிய நோய்கள். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது, அதனுடைய தாக்கமும் வந்து இப்போது அதிகமாக மக்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரியான நோய்கள் வந்து மிகவும் கவலைக்குரிய நோய்களாக கருதப்படுகிறது.
1: ஓகே மேம், இப்போ வந்து நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுறீங்க, அதாவது ஆராய்ச்சி மேற்கொள்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேம். ரீசண்டாக நீங்கள் பண்ண ஆராய்ச்சிகள் அதை பற்றி சொல்ல முடியுமா?
0: ஆ, கண்டிப்பாங்க. நாம் வந்து இப்போது திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் இருக்கிறதுனால நம்ம திருவாரூர் மாவட்டத்திலே நிறைய இந்த கொசுக்களை பற்றிய ஆராய்ச்சிகள் வந்து அதிகமாக பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் வந்து அந்த கொசுகளுடைய வகை என்ன, என்ன மாதிரியான கொசுகள் அதிகமாக அந்த மாவட்டத்தில் இருக்குதுன்றத டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கிறோம். அதை தாண்டி கும்பகோணத்துலேயும் ரிசர்ச் அதிகமாக பண்ணியிருக்கிறோம். அப்புறம் நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் பண்ணியிருக்கிறோம். அந்த கஜா சைக்ளோனுக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த மஸ்கிட்டோ ப்ரீடிங், அதாவது கொசுக்களோட இன பெருக்கம், அதனோட ப்ரீடிங் சைட்ஸ்னு சொல்லுவோம், இனப்பெருக்க இடங்கள் வந்து அதிகமாக இருக்கா இல்லையா, அந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். இதை தவிரவும் வந்து நம்ம லட்சதீப் ஐலாண்ட்ஸு, லட்சத்தீவுகள், அதில் வந்து ஒரு 10 ஐலாண்ட்ஸ் இருக்குங்க. அங்கே வந்து போய் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அங்கே வந்து நம்ம தான் முதல் குரூப் அங்கே போய் பண்ண ஆராய்ச்சி. ஒரு 10 தீவுகளில் வந்து நம்ம வந்து இருக்கிற எல்லா மஸ்கிட்டோஸையும் வந்து நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு அதில் வந்து பப்ளிகேஷனும் வந்து ஜேர்னல் ஆஃப் வெக்டர்பான் டிசீஸில் போட்டிருக்கோம். அதனால் அந்த தீவு மக்களுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் கிடச்சிருக்குங்க. இப்போ நம்ம தீவில் வந்து இப்போ நிறைய இது டூரிசம்லாம் நிறையா அங்கே இருக்குது. அப்போது டெங்கு காய்ச்சல் அதிகமாக வரும்போது அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரேட் டேமேஜ்ட் கோகனட்ஸு, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் கண்டெய்னர்ஸு, இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த தீவுகளில் வந்து அதிகமாக கொசுக்கள் இருக்குது. எஸ்பெஷலி ஏடிஸ் ப்ளூ கொசுக்கள் வந்து அதிகமாக இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலையும் நிறைய, முக்கியமாக திருவாரூர் மாவட்டத்துலேயும் நாகப்பட்டினத்துலேயும் நாங்கள் ஆராய்ச்சிகள் அதிகமாக பண்ணியிருக்கோங்க. இதில் வந்து இந்த திருவாரூர் மாவட்டத்தில்னு நம்ம பார்க்கும்போது இந்த 10 பிளாக்ஸ் இருக்குது. அந்த 10 பிளாக்ஸ்லேயும் வந்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளும் போது ஏடிஸ் ஆல்பபிக்டஸ் அப்படின்ற அந்த வகையான கொசு வந்து அதிகமாக இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அதே வந்து நாகப்பட்டினத்தில் பார்க்கும்போது ஏடிஸ் அஜிப்டி வந்து அதிகமாக இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதை தவிரவும் நம்ம என்ன ஆராய்ச்சி பண்ணுறோன்னா இந்த புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய்களில் வந்து அந்த ஸ்க்ரப் டைஃபஸ்ன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த ஸ்க்ரப் டைஃபஸோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது அந்த திருவாரூர் மாவட்டத்தில். அப்படி பார்க்கும்போது என்னென்ன விவசாயிகள் அதிகமாக இருக்கிறாங்க, பேடி ஃபீல்ட்ஸ், நெல் வயல்கள் அதிகமாக இருக்குது. இது வந்து எப்படின்னா ஒரு சிகார் மைட் அப்படின்னு சொல்லுவோம், அதன் மூலமாக வருகிற ஒரு நோய் தான் வந்து இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் என்பது. அதை பற்றின அந்த விழிப்புணர்வு வந்து மக்களுக்கும் அதிகமாக இல்லை. அது எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தாக்கா அந்த எலிகள் மூலமாக பரவுதுங்க. எலிகளோட காதுகளில் வந்து அந்த உண்ணிகள் இருக்கும், அந்த உண்ணிகள் வந்து அந்த ரைஸ் ஃபீல்ட்ஸு, பேடி ஃபீல்ட்ஸில் வந்து போயிட்டு அது பொந்தெல்லாம் பண்ணும்போது அந்த குழிக்குள்ளே இருக்கிற அந்த மண்ணில் வந்து அந்த சிகார் மைட்ஸை வந்து விட்டுட்டு வரும். அப்போது விவசாயிகள் வந்து அந்த ஹார்வெஸ்டிங்கெல்லாம் போகும்போது அவங்களையும் அறியாமல் அந்த பூச்சிகள் வந்து அவங்கள கடிச்சிடும். அப்போ என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வரும்னு பார்த்தா அந்த காய்ச்சல், உடம்பு வலி, தலைவலி எல்லாமே ஒரு ஜென்ரலாக அப்படி தான் வரும் அந்த ஸ்க்ரப் டைஃபஸ்க்கு. அது வந்து டெங்கு மாதிரியே இருக்கும். அதனால் வந்து நமக்கு டயக்னாசிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து நம்ம எப்படி டயக்னாசிஸ் பண்ணலாம் அப்படின்னா, எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஒரு சிகரெட் சூடு வச்ச மாதிரி இருக்கும் அந்த ஸ்க்ரப் டைஃபஸ் பூச்சி கடித்த இடத்துல, அந்த மைட் கடித்த இடத்துல. அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடென்டிஃபிகேஷனுங்க. நிறைய டாக்டர்ஸால் கூட இது வந்து ரெகுலர் டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டில் இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாமே ஒரே சிம்டம் மாதிரி தெரியும். ஆனால் இதில் முக்கியமான இந்த ஸ்க்ரப் டைஃபஸில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எர்லியராக டயக்னாஸ் பண்ணால் எர்லியராக ட்ரீட்மெண்ட் பண்ணி பேஷண்ட்டை காப்பாற்றலாம். இப்போ லேட்டாக நம்ம கண்டுபிடிக்கும் போது அவங்கள காப்பாற்றுற விஷயம் வந்து நம்மளுக்கு சான்சஸும் கம்மியாயிருது. டாக்ஸிசைக்ளின் இஸ் த ஒன்லி ட்ரீட்மெண்ட் அதுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரப் டைஃபஸ் வியாதி வந்து ஓரியன்ஷியா சுசுகமுசி அப்படின்ற அந்த ஒரு பாக்டீரியா தான் வந்து காஸ் பண்ணுதுங்க. அது வந்து அந்த சிகார் மைட்டில் இருக்குது அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்கும். திருவாரூர் மாவட்டத்தில் அந்த அந்த பாக்டீரியா இருக்குது. அது வந்து என்ன டைப் இருக்குது அப்படின்னு ஒரு 5 டைப் இருக்குதுங்க. கார்ப்பு, காட்டோ, கில்லியம், கவாசாகி அப்படின்னு நிறைய இருக்குங்க. அதில் வந்து நம்ம ஆராய்ச்சியில் வந்து இந்த கார்ப்பு, காட்டோ அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த நோய் பார்த்திங்கன்னா வந்து உலகத்தில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓரியன்ஷியா சுசுகம்சி ட்ரையாங்கிள்னே நம்ம சொல்லுவோம். அந்த அந்த மாதிரி நாடுகளில் தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த நார்த்தன் ஜப்பானில் ஆரம்பித்து சைனா, ரஷ்யா,

0: இந்த பக்கம் இந்தியா, கீழே பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா, பசிபிக் ஐலாண்ட்ஸு, அந்த மாதிரி நாடுகளில் வந்து இந்த நோய் தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு வெப்பமண்டல நோய் அப்படின்றதுனால நம்ம வந்து அதை சுசுகம்சி ட்ரையாங்கிளில் வச்சுருக்குறோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஆப்பிரிக்காவிலையும் வந்து இந்த மாதிரியான நோய்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கிறத வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆமாங்க மேடம்.
1: ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்களே மேம் டெங்கு வந்து திரும்பவும் ஆராய்ச்சி பண்ணுறாரு. டெங்கு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப வருஷமாகவே அது வந்து மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஆனால் திடீர்னு அதை பற்றின ஆராய்ச்சி மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன மேம்?
0: ராமாங்க, ரொம்ப குட் கொஸ்டின். இங்கே டெங்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே ஒரு என்டிமிக் டிசீஸாகவே நமக்கு இருக்குது. எப்பயுமே மழை காலத்தில் வந்து நம்ம வந்து டெங்குனால் பாதிக்கப்பட்டு நிறைய மக்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகும்போது இதுக்கான காரணிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்குங்க. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரீடிங் சைட்ஸ் வந்து நம்மளே அறியாமலே வந்து இப்போ டெங்கு கொசுக்கள், இப்போ பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா கொசுன்னாவே வந்து அது வந்து ஒரு டர்ட்டி வாட்டரில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பர்செப்ஷன் இருக்குது. ஆனால் அப்படி கிடையாதுங்க, இது வந்து சுத்தமான தண்ணியில் வளர்றது, அதான் ஒரு கொசு இது. அப்படி பார்த்தா நம்மளையும் அறியாமலே நம்ம வீடுகள்லேயே வந்து ஒரு மணி பிளான்ட்டில் ஒரு கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதில் வந்து டெங்கு புழுக்கள் வளர்ந்துட்டுருக்கும். ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி கொஞ்சம் வாட்டர் தேங்கி இருக்கும், அதில் வீட்லேயே இருக்கும். இன்னொன்று அந்த கிரைண்டர், வீட்டில் வச்சுருக்கிற கிரைண்டரில் வந்து இருக்கும். அப்புறம் ஏதாவது கண்டெய்னர் அந்த நம்ம கண்டுக்காமல் வச்சுருப்போம், அதில் கொஞ்சம் மழை தூரி இருக்கும் தோட்டத்தில், அப்போ வந்து அந்த மஸ்கிட்டோ வந்து அங்கே வளர்ந்துருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது வந்து அந்த ப்ரீடிங் சைட்ஸ் வந்து அதிகமாக நம்மளையும் அறியாமல் நம்ம அவேர்னஸ் இல்லாதனால நம்மளே பண்ணிகிட்ருக்கிறதுனால ஒரு வருஷமும் கவர்மெண்ட் நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி கேசஸ் வருதுன்னா மக்களோட அவேர்னஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். அதுதான்
1: கண்டிப்பாக. இப்போ வந்து கொசுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் அப்படி இல்லைன்னா உயிரியல் முறைகள்லாம் என்னென்ன இருக்குது மேம்?
0: அது நிறைய இருக்குங்க மேம். இப்போ கொசுகளை கட்டுப்படுத்துறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உல்பாக்கியா அப்படின்னு வந்து ஒரு பாக்டீரியா வந்து இருக்குங்க. அது வந்து இந்த ஏடிஸ் அஜிப்டி, ஏடிஸ் ஆல்பபிக்டஸ் அந்த மாதிரியான இந்த கொசுக்களில் இருக்கும். அது ஒரு வகையான ஆராய்ச்சி போயிட்டுருக்கு. அந்த உல்பாக்கியா இருக்கும்போது உல்பாக்கியா வந்து அந்த டெங்கு வைரஸ் ரெப்ளிகேஷனை வந்து நம்ம தடுக்குதுங்க. அது வந்து உள்பாக்கியாவை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம டெங்கு கொசுக்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தலான்ற ஆராய்ச்சியும் பண்ணிகிட்ருக்கோம். அது என்னோடய குரூப் ரிசர்ச் குரூப்லேயும் என்னோடய ஸ்காலர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுலேயும் நாகப்பட்டினத்துலேயும் திருவாரூர்லேயும் இருக்கிற அந்த டெங்கு கொசுக்களை எடுத்து இதில் வந்து உள்பாக்கியா நேச்சுரலாகவே ப்ரெசென்ட் ஆகிருக்கா இல்லையான்றதையும் நாங்கள் வந்து வகைப்படுத்தியிருக்கிறோம். அப்புறம் வந்து ஸ்டெரைல் இன்செக்ட் டெக்னிக் அப்படின்னு வந்து நம்ம ஒன்று சொல்லுவாங்க. அதில் வந்து மலட்டுத்தனம் உள்ள ஆண் கொசுக்கள் அப்படின்னு நம்ம வந்து ஒன்று உருவாக்கி அதை வந்து இந்த ஃபீல்டில் விட்டு நம்ம வந்து அது மாதிரியான ஒரு ஆராய்ச்சியும் வந்து உலகத்தில் பண்ணிகிட்ருக்குறோம். எஸ்பெஷலி பிரேசில் அந்த மாதிரி நாட்டில் வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவிலையும் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து ஜீன் டிரைவ், ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜியும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். எதுக்குன்னா கொசுக்களை கட்டுப்படுத்துகிறதுக்கான புதிய தொழில்நுட்பங்களாக. அப்புறம் வந்து லார்வி ஒரஸ் மீன்கள், ஃபிஷ்ஷஸ், எஸ்பெஷலி கம்பூசியான் கப்பி அந்த மாதிரியான மீன்களை வந்து நம்ம யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த கொசு புழுக்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஆராய்ச்சியும் போயிட்டுருக்குதுங்க. அப்புறம் வந்து பேசில்லஸ் த்ருஞ்சனிசிஸ் இஸ்ரேலியன்சிஸ் அப்படின்றது தானே ஒரு வகையான ஒரு பாக்டீரியாவை நம்ம யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த கொசு புழுக்களை கட்டுப்படுத்தலாம் அப்படின்றது. அப்புறம் வந்து இப்போது நிறைய ஏஐ டெக்னாலஜியும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க, இந்த மஸ்கிட்டோ கண்ட்ரோலுக்கு, வெக்டர் கண்ட்ரோலுக்கு. அதில் வந்து நம்ம இந்த ஜிஐஎஸ் மேப்பிங், இப்போ வந்து ஹாட்ஸ்பாட் எங்கெங்கே இருக்குது, அதிகமான ஹாட்ஸ்பாட் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது வந்து ரிமோட் சென்சிங் மூலம் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அதுலேயும் வந்து நம்ம நிறைய கொசுக்களை கட்டுப்படுத்த புதிய தொழில்நுட்பங்கள் பண்ணுறோம். இன்னொன்று வந்து ஸ்மார்ட் மஸ்கிட்டோ ட்ராப்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் பிஜி சென்டினல் ட்ராப்ஸு, அந்த மாதிரியான ட்ராப்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோங்க.
1: ஓகே மேம், இப்போ வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்மளை பூச்சிகளால் பரவக்கூடிய நோய்களை வந்து முழுமையாக கட்டுப்படுத்த முடியுமா மேம்?
0: முழுமையாக கட்டுப்படுத்துறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் மேடம். பட் நம்ம வந்து எலிமினேஷன் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக பாசிபிள் கிடையாது. பட் நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கட்டுப்படுத்தலாம். எப்படின்னா ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் வேணும். எப்படின்னா வந்து நம்ம முழுமையாக ஒழிக்கிறது கடினம், ஆனால் திறமையான கண்காணிப்பு ரொம்ப முக்கியம். கண்காணிப்புனா சர்வைலன்ஸ், அந்த பேசிக் ஒர்க் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் பர்சனலாக இருந்து நீங்கள் வந்து ஒரு கொசுவை கண்ட்ரோல் பண்ணுறன்றீங்க, அங்கே பேசிக் டேட்டா வேணும். இங்கே இருக்கிறது இந்த இடத்துல இருக்கிறதானே கொசு என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்மளால் அதுக்கேற்ற மாதிரியான கண்ட்ரோலிங் டெக்னிக்ஸ் கொடுக்க முடியும். அதனால் வந்து திறமையான கண்காணிப்பு வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் தடுப்பூசிகள், அது வந்து அதனோட இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். முக்கியமாக சமூக ஒத்துழைப்பு, புதிய தொழில்நுட்பங்கள்,

0: ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு திட்டங்கள் மூலம் நம்ம வந்து இந்த நோய் பரவலை வந்து மிகவும் குறைக்க முடியும்.
1: ஓகே மேம், இப்போ தடுப்பூசி சொன்னீங்கல்ல
0: மேம். ஆமாங்க மேடம்.
1: இப்போ தடுப்பூசி உருவாக்கத்தில் இப்போ ரீசெண்டாக என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக. தடுப்பூசிகள் வந்து எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நம்ம பூச்சிகளால் பரவக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ மலேரியா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம், பிளாஸ்மோடியம் பைவாக்ஸ், அந்த மாதிரியான பேரசைட்கள் வந்து நமக்கு நோய் காசு பண்ணுது. அதில் 5 வகை இருக்குது. அதில் முக்கியமான இந்த 2 வகை வந்து ரொம்ப கில்லராக இருக்கும். பட் நம்ம உலகத்தில் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, நம்ம நாட்டிலையும் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மார்க்கெட்டில் இப்போதைக்கு அவைலபிள் தடுப்பூசி அப்படின்றது வந்து கிடையாது, ஆராய்ச்சி லெவலில் தான் இருக்குது. அதே மாதிரி டெங்குக்கு வந்து கியூ டெங்கா, டெங்கு வேக்சியா, அந்த மாதிரியெல்லாம் தடுப்பூசிகள் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பரிந்துரைச்சிருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம நாட்டில் வந்து இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, அது வந்து இன்னும் ஆராய்ச்சி லெவலில் தான் இருக்குது. மலேரியாவுக்கு வந்து RTS மற்றும் R21 தடுப்பூசிகள், மேக்சிமா தடுப்பூசிகள்லாம் வந்து WHO ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அது இன்னும் அந்த ஹியூமன் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லாம் போயிட்டு அது வந்து நம்ம பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக டைம் ஆகும். ஏன்னா இந்த நுண்ணுயிரிகள் வந்து அவங்களோட மார்ஃபாலஜியை மாற்றிட்டே இருக்குது, அதனால் வந்து இது ஒரு சேலஞ்சிங் விஷயமாகவே இருக்குது. அதே மாதிரி ஜிக்கா மற்றும் சிக்கன்குனியா தடுப்பூசிகள் மருத்துவ பரிசோதனையில் இருக்குது. mRNA தொழில்நுட்பம் வந்து பல நோய்களுக்கு வந்து ஆய்வு செய்யப்படுகிறது.
1: ஓகே மேம். நேர்கள் தொடர்ந்து பேசலாம். பூச்சிகள் பரவும் நோய்கள் குறித்த ஆராய்ச்சிகள் பற்றி விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் ஜெயலட்சுமி கிருஷ்ணன்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: PSR தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நினைவில் கொள்ளுங்கள் நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பானின் அண்ட்ரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன்தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.

0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூலி அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் முதல் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுது தார்பாய்கள் கிரீன் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் திருவாரூர் சிமாட்டி சிலக்ஸ்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது, பூச்சிகளால் பரவும் நோய்கள் குறித்த ஆராய்ச்சிகள் பற்றி விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் ஜெயலட்சுமி கிருஷ்ணன் அவர்கள். மேம், இப்போ வந்து ரீசெண்டாக டெங்கு மலேரியா சிக்கன் குனியா இந்த டிசீஸ்லாம் இருக்குல்ல மேம், இது குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சிகள்லாம் என்னென்ன
5: மேம்? எஸ் மேம், ஆக்சுவலி இந்த காலநிலை மாற்றம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் மேடம், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ட்டு, அதனால் வந்து இந்த கொசுக்களின் பரவல் வந்து அதிகரித்திருக்கிறதாக ஆய்வுகள் வந்து சொல்கிறது. அதில் முக்கியமாக நம்ம இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயன் ரீஜியன்ஸில் முன்னையெல்லாம் வந்து இந்த மாதிரி நோய்கள்லாம் இல்லாமல் இருந்தது பிகாஸ் ஆஃப் த கோல்டு கண்டிஷன். பட் இப்போ ஈவன் 1% டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலும் வந்து அங்கே மலேரியா கேசஸ் டெங்கு கேசஸ்லாம் ரிப்போர்ட் ஆகிட்டுருக்கு. இது வந்து இந்தியன் சினரியோ. பட் அதே நீங்கள் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய அந்த ஹை டெம்பரேச்சர்னால நிறைய மக்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்னு, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொசுக்கள் அங்கேயும் வந்து பரவி நிறைய

யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அந்த ஐரோப்பிய நாடுகளிலும் இந்த மாதிரியான நோய்கள் வந்து காலநிலை மாற்றத்தினால் வந்து அதிகரித்திருக்கிறது. அப்புறம் வந்து நகரமயமாக்குதல், இந்த அர்பனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது வந்து நிறைய ப்ரீடிங் சைட்ஸை வந்து நிறைய இனப்பெருக்க அந்த சைட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது. இன்னொன்று வந்து இந்த நீர்த்தேக்கம் அப்படின்னு வந்து, இப்போ மழை இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோன்னா, மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த கண்டெய்னர்ஸில் வந்து நிறைய தண்ணீர்லாம் சேகரித்து வச்சுக்கிறாங்க, அதை மூட மாட்டாங்க. அப்போ அந்த கொசுக்கள் போய் அங்கே முட்டையிடும். அப்போ அந்த

0: யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அந்த ஐரோப்பிய நாடுகளிலும் இந்த மாதிரியான நோய்கள் வந்து காலநிலை மாற்றத்தினால் வந்து அதிகரித்திருக்கிறது. அப்புறம் வந்து நகரமயமாக்குதல், இந்த அர்பனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது வந்து நிறைய ப்ரீடிங் சைட்ஸை வந்து நிறைய இனப்பெருக்க அந்த சைட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது. இன்னொன்று வந்து அந்த நீர்த்தேக்கம் அப்படின்னு வந்து, இப்போ மழை இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோன்னா, மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த கண்டெய்னர்ஸில் வந்து நிறைய தண்ணியெல்லாம் சேகரித்து வச்சுக்கிறாங்க, அதை மூட மாட்டாங்க. அப்போ அந்த கொசுக்கள் போய் அங்கே முட்டையிடும், அப்போ அந்த அந்த கண்டெய்னர்லேருந்து அப்படியே ப்ரீடிங் ஆகிட்டு வந்துட்டுருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, நம்ம நிறைய ரிசர்ச் இப்போ எதில் போயிட்டுருக்கு, இந்த டெங்கு மலேரியா சிக்கன்குனியா போன்ற நோய்கள் வந்து இன்செக்டிசைட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இந்த பூச்சிக்கொல்லிகளை போடும்போது கூட, ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டா மெத்ரின், மேலத்தையான், பெர்மெத்ரின், நம்ம எந்த பூச்சிக்கொல்லிகளை போட்டாலும் இப்போது எல்லாமே காமன் மேன் கூட சொல்லுவாங்க, கொசுவே சாக மாட்டேங்குது அப்படின்னு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது ரெசிஸ்டன்ஸ் வந்து, அது எதிர்ப்பு சக்தியை வந்து அது வந்து டெவலப் பண்ணிக்கிச்சு. அப்போ அதுக்கான காரணம் என்னன்ற ஆராய்ச்சியும் நம்ம லேபரட்டரியில் வந்து நம்ம தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் நிறைய ஜீன்ஸ்லாம் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்குறோம். இந்த இந்த வோல்டேஜ் கேட்டட் சோடியம் சேனல்ஸ்னு சொல்லுவோம், அது வந்து அதில் வந்து நிறைய மியூட்டேஷன்ஸ் அக்யூமிலேஷன் ஆனதுனால வந்து இந்த கொசுக்கள் வந்து இந்த இன்செக்டிசைட் ரெசிஸ்டன்ஸை வந்து நிறைய வந்து இந்த பூச்சிக்கொல்லி எதிர்ப்பை வந்து அதிகமாக வச்சிட்ருக்கு அப்படின்றதையும் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறோம். இன்னொன்று வந்து, இந்த நோய்கள் குறித்த சமீபத்திய ஆய்வுகள் பார்க்கும்போது, புதிய தடுப்பூசிகள் மற்றும் விரைவு கண்டறிதல் முறைகள் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஃபாஸ்ட் டயக்னாஸ்டிக்ஸ், இந்த மாலிகுலர் லெவல் டயக்னாஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அது அது மாதிரியான விஷயங்களும் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்குது. அப்புறம் வந்து முக்கியமாக கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் நம்ம சொல்லுவோம், அந்த சமூக பங்கேற்பு, அது வந்து அந்த நோய் கட்டுப்பாட்டில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. இப்போ ஒரு கவர்மெண்ட் மட்டும் செய்யணும் அப்படின்னா முடியாது, நம்ம மக்களும் சேர்ந்து கவர்மெண்ட்டோட ஒத்துழைக்கும் போது நம்மளால் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான நோய்களை வந்து கட்டுப்படுத்த முடியும். இதுக்கான சமீபத்திய ஆய்வுகள் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாமே இந்த காலநிலை மாற்றங்கள், பருவ மாற்றங்கள், இதுவே எங்கள் ஆராய்ச்சி குரூப்பில் வந்து நாங்கள் பிஃபோர் கஜா சைக்ளோன், ஆஃப்டர் கஜா சைக்ளோனோட இஃபெக்ட்ஸையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போ கேஸஸும் அதிகமாக இருக்குது, அந்த ப்ரீடிங் சைட்டும், கிரிப்டிக் ப்ரீடிங் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான ப்ரீடிங் சைட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இன்ட்ரடியூஸ் ஆயிருச்சு. ஸோ அந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு.
1: ஓகே மேம், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல மேம், கொசுவை பற்றின ஆராய்ச்சிகள்லாம் மேற்கொண்டுருக்கோம், எப்படி இருந்தாலும் நீங்கள் எல்லா ஏரியா வைஸும் போயிட்டு தான் அதை வந்து பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த ஃபீல்டு ஒர்க்கில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்லாம் என்ன மேம்?
0: அது கண்டிப்பாக வந்து, இப்போ முக்கியமாக நான் லக்ஷரீப் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, லக்ஷரீப் ஐலாண்ட் வந்து இந்த 10 ஐலாண்ட்லேயுமே நாங்கள் போய் ரிசர்ச் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து இந்த மினிக்காய், அகட்டி, கவரெட்டி, அந்த மாதிரி பிட்ரா ஐலாண்ட்ஸில் நம்ம போனும்போது அங்கே வந்து நம்ம நேரத்துக்கு ஷிப்பு கிடைக்காது, ஏரோப்ளைன்னு அகட்டிக்கு மட்டும்தான் போகும். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏரோப்ளைனில் போ, அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்காது. அப்புறம் அங்கே ஹோட்டல்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம், ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம் நாங்கள். இதே இன்லேண்டில் பண்ணும்போது எங்களுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் வந்ததில்லை, பட் அதே நாங்கள் ஐலாண்டில் பண்ணும்போது அங்கே வந்து ஃபுட்டு, அக்காமடேஷன், ஷெல்டர் எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் இருக்கும். அதையெல்லாம் மீறி தான் எங்கள் டீம் வந்து நாங்கள் வந்து எஃபர்ட் போட்டு அதை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். பட் எனிவே ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரி என்னென்னா, நான் ஒரு முறை லக்ஷரி போயிருக்கும்போது அந்த பப்ளிகேஷனோட ஃபோட்டோ வந்து அந்த எல்லா இடத்துலையும் ஒட்டியிருந்தாங்க. அப்போது வந்து அந்த டாக்டர் கேட்டாங்க, மேடம் இது உங்கள் ரிசர்ச்சா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு, ரொம்ப தேங்க்யூ மேடம், பிகாஸ் இதுலேருந்து தான் எங்களுக்கு தெரியுது இவ்வளோ ப்ரீடிங் சைட்ஸ் வந்து எங்களோட தீவுகளில் இருக்குது, இதனால் எங்களுக்கு நிறைய அவேர்னஸ் கிடச்சிருக்கு மேடம், இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் வந்து அதிகமாக பண்ணுங்க, இயர்லி ஒன்ஸ் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்க.
1: ஓகே மேம், இப்போ வந்து நீங்கள் ஆஸ் அ ப்ரொஃபஸர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு சின்ன ஸ்பார்க் அப்படின்னா என்ன மேம் சொல்லுவீங்க?
0: அது கண்டிப்பாக வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேடம். முக்கியமாக ஆராய்ச்சிக்கு, பிஹெச்டிக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பிரைட்டாகவே வருவாங்க. அவங்க வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம இந்த இந்த ரிசர்ச் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு அவுட்லைன் தான் போட்டு கொடுப்போம். அவங்களே வந்து இந்த ஏரியாவில் வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து இன்னும் பண்ணலை மேடம், இதை நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாலிகுலர் டயக்னாஸ்டிக்ஸ் நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த இந்த ரிசல்ட்டுக்கு வந்து இந்த ரியல் டைம் பிசிஆர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின், இந்த மாதிரி எலைசா பண்ணால் இதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இப்போ நம்ம நிறைய கற்றுக்கலாம் மேடம், அவங்களும் நல்ல நாலேஜபிளாக தான் வராங்க.
1: கண்டிப்பாக மேம், ஓகே மேம். நேர்களை தொடர்ந்து

0: பேசலாம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
5: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நேயர்களே, திருவாரூர் கோட்டத்தில் மாதந்தோறும் நடைபெறும் விவசாயிகளின் குறைகளை தீர்ப்பது தொடர்பான கூட்டம் எதிர்வரும் 23/7/2026 மாலை 4 மணி அளவில் திருவாரூர் வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. திருவாரூர் வருவாய் கோட்டத்தில் உள்ள விவசாயிகள் கலந்து கொண்டு தங்கள் குறைகளை தெரிவிக்கலாம் என திருவாரூர் வருவாய் கோட்ட அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேயர்களுக்கு உலம் கணித நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலம் கணித நல்வாழ்த்துக்கள்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு உலம் கணித நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். தஞ்சாவூர்
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலம் கணித நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். இணைந்திருக்கிறோம் நேர்களை காரை பண்பலை 100.3. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பூச்சிகளால் பரவும் நோய்கள் குறித்த ஆராய்ச்சிகள் பற்றி விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் ஜெயலட்சுமி கிருஷ்ணன் அவர்கள். மேம், இப்ப வந்து பூச்சிகளால் பரவக்கூடிய நோய்கள் அதை வந்து ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய புதிய முறைகள் ஏதாவது இருக்கா மேம்?
4: எஸ் மேம், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டயக்னாஸ்டிக் கிட்ஸு டயக்னாஸ்டிக் டெக்னாலஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதில் வந்து அந்த ரியல் டைம் பிசிஆர் டெக்னாலஜி, ஆர்டிபிசிஆர் டெக்னாலஜி, லேம்ப் ஆசே அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் ரேபிட் டயக்னாஸ்டிக் கிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, அப்புறம் எலைசா பேஸ்டு டெக்னாலஜி இருக்குது, கிறிஸ்பர் கேஸ் அடிப்படையிலான கண்டுபிடித்தல் முறைகள் எல்லாமே நிறைய இருக்குங்க. இந்த ஆரம்ப நிலையிலே நம்ம போயிட்டோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. ஆமாம், இப்போ நிறைய பேஷண்ட்டு வந்து சும்மா சாதாரண காய்ச்சல் தானே வருது, வெறும் ஒரு டோலோ 650 போட்டு நம்ம வீட்டில் இருந்துக்கலாம் அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு 3 டேஸ் அவங்க இக்னோர் பண்ணும்போது தான் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகுது. அதனால் அந்த அவேர்னஸ் வந்து இப்போ மழை காலங்களில் நமக்கு வந்து நோய் வருது அப்படின்னாக்க அது இந்த ஃபுட் பானா, வாட்டர் பானா, இல்லை வெக்டர் பானா அப்படின்னு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இமீடியட்டாக வந்து ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து நம்ம அப்ரோச் பண்ணாக்கா நம்ம ஈஸியாக வந்து டயக்னாசிஸ் பண்ணிடலாம்.
0: ஒட்டுண்ணியால்
4: வந்து வருகிற நோயின் முன்னாடியே நான் சொன்னேன். அதில் வந்து அந்த எலிகள் வந்து அந்த பெஸ்ட் எலிகள் அந்த பெஸ்ட் ரேட்ஸ் அது மூலமாக தான் பரவுது நமக்கு. அது அந்த அதில் வந்து அந்த ஓரியன்ஷா சுசுகமிஷி அப்படின்ற அந்த பாக்டீரியாவனால தான் வந்து நமக்கு அந்த நோய் வருதுங்க. அது ரிக்கட்டிசியல் டிசீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து போர் மேன்ஸ் டிசீஸ்

0: அப்படின்னும் வந்து சொல்லுவோம். அது வந்து அந்த வெப்பமண்டல இந்த ட்ராபிக்கல் டிசீஸ் ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ்லலாம் வந்து இந்த நோய் அதிகமாக இருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இதனோட அவேர்னஸ் வந்து பப்ளிக்குக்கும் அதிகமாக இல்லை, ஃபிசிஷியன்ஸ்க்கும் வந்து அதிகமாக இல்லை. ஏன்னா நம்ம ஜென்ரல் சிம்டம்ஸாவோட போகும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இது இது மேபி டெங்குவாக இருக்கும், அந்த அந்த ரொட்டீன் டயக்னாஸ்டிக் கிட்டலேயே வந்து இதை வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. ஆனால் கடைசியாக தான் வந்து இங்கே வந்து வந்து அந்த அந்த சிகார் மைட்டு கடிச்சிருக்கு, இங்கே வந்து ஒரு சிகரெட் தழும்பு மாதிரி இருக்குது, ஒரு புண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு கடைசியில் தான் கண்டுபிடிக்கும்போது இந்த பேஷண்ட் வந்து ஐசியு லெவலுக்கு போகிற மாதிரி ஆகிடுது. இப்போ நம்ம ஆராய்ச்சி நம்ம என்னோடய ஸ்டூடெண்ட்டு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சத்யஜீவிதா அப்படின்னு அவங்க அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ராஜலட்சுமி வந்து அவங்க அந்த ஏடிஸ் ஜிப்டி ஆல்பபிக்டஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அர்ப்பிதா ராஜலட்சுமி அவங்கள கிராஜுவேட் ஆகி போயிட்டாங்க. ஃபாரா சத்யஜீவிதா மாலவிக்கெல்லாம் இந்த ஏரியாவில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து என்னென்னா அவங்க அவங்களோட கண்டுபிடிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்த எலிகளில் கூட அந்த பாக்டீரியா வந்து இருக்குது. அந்த எலிகளில் இருக்கிற பாக்டீரியாவை தான் வந்து அந்த சிகார்மைட் அப்படின்ற அந்த ஒட்டுண்ணி வந்து கடிக்கும்போது அந்த எலிகளில் இருக்கிற பாக்டீரியா வந்து அந்த ஒட்டுண்ணி எடுத்துக்குது, சாப்பாடாக எடுத்துக்குது. அது வந்து பை ஆக்சிடென்ட் வந்து நம்ம பேடிஃபீல்டுக்கு போகும்போது இல்லை வெரி வெஜிடேஷன் புஷஸ் அந்த இடத்துல போய் வேலை செய்யும் போதும் அது வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக இருக்குங்க. அது 1 மில்லிமீட்டர் தான் இருக்கும். அதை வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். அது கடிக்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது அந்த ஃபீவர் சிம்டம்ஸ் வரும்போது தான் நமக்கு தெரியும். அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்து அது கடிக்கும்போது உள்ள அந்த பாக்டீரியா வந்து நமக்கு போயிடுது. அப்போ அந்த கடித்த இடத்துல வந்து நம்ம சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணு மாதிரி ஆகிடும். அதுதான் வந்து பெரிய ஹால்மார்க்கே கண்டுபிடிப்புக்கு. அதை பேஷண்ட் என்ன நினச்சிப்பாங்கன்னா இது ஏதோ நமக்கு ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு இக்னோர் பண்ணிடுவாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுடுங்க அந்த ஓரியன்ஷியஸ்ஸுக்கு மிஷின். அதில் நிறைய டைப்ஸ் இருக்குதுங்க, அதில் நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. அதை நம்ம ஆராய்ச்சியில் நம்ம ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கார்ப்பு காட்டோ ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து அதிகமாக பரவலாக இருக்குது அப்படின்னு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கும்போது நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றுறாங்க.
1: ஓகே மேம், இப்போ வந்து பொதுமக்கள்லாம் இருக்காங்க மேம், அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக பங்கேற்புடன் நோய் பரவலை வந்து குறைக்கிறதுக்கு வெற்றிகரமாக ஏதாவது ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கா மேம்?
0: ஆ, கண்டிப்பாக நிறைய பண்ணியிருக்கிறாங்க. கம்யூனிட்டி அவேர்னஸ் அப்படின்றது கம்யூனிட்டி அவுட்ரீச்சிங் ப்ரோக்ராம் மாதிரி நிறைய நம்ம யூனிவர்ஸ்லேயே நிறைய பொதுவாகவே பண்ணிகிட்ருப்போம். அதில் என்னோடய ஆராய்ச்சி குரூப்லேருந்தே நிறைய வந்து இந்த நேஷனல் டெங்கு டே அந்த மாதிரியான டேஸ்லலாம் கூட பொதுமக்களோட பங்களிப்போடு வந்து நம்ம நிறைய பண்ணியிருக்குங்க. அதில் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா பொதுமக்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் வந்து அறிவியல் தகவல்கள் வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா இப்போ இந்த டெங்கு கொசுன்றது வந்து பகலில் வந்து கடிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். கொசு வந்து இந்த இந்த டர்ட்டி வாட்டரில் மட்டும் இருக்காது, இது வந்து கிளீன் வாட்டர்லேயும் அது ப்ரீட் ஆகும். அது நம்ம தெரியாமல் நம்ம வீட்லேயே வச்சுருப்போம், அந்த அவேர்னஸும் வேணும். அப்போ காய்ச்சல் வந்தாக்க உடனே வந்து டாக்டரை பார்த்து மருத்துவ பரிசோதனை நம்ம எடுத்துட்டோம்னா டெங்கு ரிலேட்டட் டெத்ஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இது பண்ணலாம், கட்டுப்படுத்தலாம். தவிர்க்க வேண்டிய நம்பிக்கைகள்னு கூட நிறைய இருக்குது, நிறைய மித்ஸ் வந்து மக்கள்கிட்ட நிறைய இருக்குது. அதெல்லாம் கூட நம்ம கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். காய்ச்சல் வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த இந்த பப்பாளி இலையெல்லாம் ஒரு சிலர் எடுத்துப்பாங்க, ஒரு சிலர் வந்து நிலவேம்பு கஷாயம் அந்த மாதிரிலாம் எடுத்துப்பாங்க, வேம்பு அந்த மாதிரி. பட் இதுக்கான சயின்டிஃபிக் ப்ரூஃப்ஸ் வந்து இன்னும் அதிகமாக ஆராய்ச்சி செய்யப்படணும். அது வந்து சிம்டம்ஸை வேணால் குறைக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கிற பாக்டீரியாவில் உள்ள வைரஸ்லோடு வந்து அது வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டு கண்டிப்பாக தேவை. மக்கள் வந்து அந்த மித்ஸ் வந்து விட்டுட்டு உண்மையான சயின்டிஃபிக் ரீசன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு அந்த அவேர்னஸ் இருந்தாலே முக்கால்வாசி வந்து இப்போ ஒரு கிரைண்டர் ஸ்டோனில் வந்து ஒரு நிறைய மஸ்கிட்டோ இருக்குன்னா உடனே அந்த இம்மிடியேட்டாக அந்த தண்ணியை வந்து நம்ம கீழே கொட்டிடணும். அதே மாதிரி டயர்ஸ் இப்போ நிறைய நம்மளே அறியாமலே டயர்ஸில் வந்து தண்ணி இருக்கும். அதில் அந்த அந்த டெங்கு கொசு பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 5 ரூபா காயின் அளவுக்கு இடம் இருந்தால் போதும், அந்த தண்ணியிலே வந்து முட்டை வச்சு 1 வருஷம் கூட ஆனாலும் அது சாவாது, டெசிகேஷன் டாலரன்ஸ் இருக்கும். அதனால் திருப்பி ஒரு ஒரு டைம் தண்ணி வந்தால் அது வளர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான விஷயங்கள் கவனிக்கணும். டயர்ஸ் ஆர்டிஃபிஷியல் கண்டெய்னர்ஸ் இப்போ ஜூஸ் பாட்டில் குடிச்சு தூக்கி போட்டுருவோம், அதுலேருந்து வர்ற அந்த அதில் தேங்குற தண்ணியில் வந்து இந்த டெங்கு கொசுக்கள் வளரும். இப்போ இதை வந்து கம்யூனிட்டி அவேர்னஸ் பண்ணும்போது கவர்மெண்ட்டும் பண்ணுறாங்க, நம்மளும் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணும். ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த வெக்டர் கண்ட்ரோல் இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து இன்செக்டிசைட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிட்டு, நான் சொன்ன மாதிரி டெல்டா மெத்ரின் பெர்மெத்ரின் எது யூஸ் பண்ணாலும் வந்து இப்போ எல்லாமே வந்து ரெசிஸ்டண்டாக போயிட்டுருக்கும்போது நம்ம ஆல்டர்னேட்டிவ் இன்செக்டிசைட்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ நானோ இன்செக்டிசைட்ஸ் மாதிரியான ரிசர்ச்லாம் போயிட்டுருக்குதுங்க, அதையெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது.
1: ஓகே மேம், இப்போ வந்து இப்போ சொன்னீங்க

0: நம்ம மருந்து எதிர்ப்பு ட்ரக் ரெசிஸ்டன்ஸ்,
1: ஆமாங்க,
0: அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க என்ன மாதிரியான ஆய்வுகள்லாம் போயிட்டு இருக்கு மேம்?
1: ஓகே, ட்ரக் ரெசிஸ்டன்ஸும் ஒரு வகையில் வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளமெட்டிக் விஷயந்தான் அது. இப்போ மலேரியாவுக்கு வந்து நம்ம குளோரோக்கைன் அதெல்லாம் முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம, இப்போ அதுக்குமே வந்து மலேரியா பேராசைட்லாம் வந்து ரொம்ப ரெசிஸ்டன்ட் ஆகிடுச்சிங்க. அதனால் வந்து இப்போ காம்பினேஷன் தெரப்பி, ஏசிடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டிமிசின் காம்பினேஷன் தெரப்பி, அந்த மாதிரியான தெரப்பிஸ் வந்து நம்ம ரிசர்ச்சில் போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜீன்ஸை வந்து கண்டுபிடிக்கணும், அதுதான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். இப்போ மலேரியா பேரசைட்டை நீங்கள் பார்க்கும்போது அது வந்து ஒரு கேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும், லிவரில் ஒரு மாதிரியாக இருக்கும், பிளட்டில் ஒரு மாதிரியாக இருக்கும், கொசுவில் ஒரு மாதிரியாக இருக்கும், அதுதான் பெரிய சேலஞ்சிங். அப்போ அது அதுக்கு ஒன்னொன்றுத்துக்கும் தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து மெடிசின் வந்து கொடுக்க முடியாது. ஒரே மெடிசினில் எல்லாத்தையும் கில் பண்ணுற மாதிரியான ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற மெடிசின் நமக்கு வேணும். அதில் நிறைய ஆய்வுகள், புதிய மருந்துகள் உருவாக்கப்பட்டு தான் இருக்குது, நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டு தான் இருக்குது. அதுலேயும் காம்பினேஷன் தெரப்பிஸ் வந்து அதிகமாக போயிட்டுருக்குது. அதை தவிரவும் வந்து ஒரு பக்கம் அது இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து புதிய பூச்சிக்கொல்லிகள் நம்ம வந்து உருவாக்கணும். இப்போ கெமிக்கல் பூச்சிக்கொல்லிகளால் நிறைய ப்ராப்ளம் வருது அப்படின்னா, அப்போ பிளான்ட் பேஸ்டு பூச்சிக்கொல்லிகள்னால நம்ம இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்றதும் நம்ம பார்க்கணும். இன்னொன்று வந்து இன்டகிரேட்டட் வெக்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் வந்து அந்த லாங் லாஸ்டிங் இன்செக்டிசைடல் நெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து நிறைய ஆப்ரிக்காவிலலாம் அதெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. இது இந்தியாவில் வந்து இந்த நார்த் ஈஸ்ட்டு அந்த மாதிரி ஏரியாவிலலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது மாதிரி ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த ஆராய்ச்சி வந்து நம்ம மேம்படுத்தலாம்.
0: ஓகே மேம், நேர்களை தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
7: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: பூச்சிகளால் பரவும் நோய்கள் குறித்த ஆராய்ச்சிகள் பற்றி விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் ஜெயலட்சுமி கிருஷ்ணன் அவர்கள். மேம், நம்ம வந்து இப்போ நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கான கடைசியான கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப காலநிலை மாற்றம் இருக்குல்ல மேம், அதனால பூச்சிகளால் பரவக்கூடிய நோய்கள் குறித்து நீங்க என்ன மேம் சொல்ல விரும்புறீங்க?
1: ரொம்ப ஆமாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குவஸ்டினுங்க இது. வந்து இந்த காலநிலை மாற்றம்ன்றது இப்போது உலக அளவில் தலைவர்கள் பேசுகிற விஷயம். இது வந்து இந்த பூச்சிகள் பற்றிய நோய்கள் மட்டுமல்ல, நிறைய விஷயங்களில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திகிட்ருக்கு. இப்போ இந்த பூச்சிகளால் பரவும் நோய்கள் காலநிலை மாற்றம் எப்படி என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு மலேரியா காசிங் மஸ்கிட்டோ அனாஃபிலிஸ் டெஃபன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே வந்து அந்த பிளாஸ்மோடியம் ஃபால்சிபெரம், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படின்ற அந்த பேரசைட்ஸ்லாம் இருக்கும். அதுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் வேணும். அது அந்த கொசுவோட வயிற்றில் அது வளர்கிறதுக்குன்றதுக்கு ஒரு டெம்பரேச்சர் வேணும். அந்த டெம்பரேச்சர் ஆப்டிமமாக இருக்கும்போது அதனோட வளர்ச்சி, அதனோட ரீப்ரொடக்ஷன்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து டெம்பரேச்சர் ஹையஸ்ட்டாக ஆகும்போது அந்த 28 டிகிரி 235 டிகிரி அந்த மாதிரியான சென்டிகிரேட்ஸ்லாம் வரும்போது அதுக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிபிளான சுச்சுவேஷன் இருக்குது. இந்த கோல்டு ரீஜன்ஸ்லலாம் இப்போ ஒரு சென்டிகிரேட் இன்க்ரீஸ் ஆனாலுமே வந்து இந்த மாதிரியான கொசுக்களோட வளர்ச்சிகள் வந்து அதிகமாக, அந்த உத்தரகாண்டு அந்த ஹிமாலயன் சப் ஹிமாலயன் ரீஜன்ஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் இல்லை, இப்போல்லாம் இந்த மாதிரியான பூச்சிகளால் பரவக்கூடிய நோய்கள் வந்து இந்த 1% இன்க்ரீஸ் ஆனதுனால நிறைய வந்துடுச்சு. இன்ஃபேக்ட் என்னோடய ஃபஸ்ட்டு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கே வந்து, அர்பிதாவோட ஒர்க்கே வந்து இந்த மாதிரி சீசனல் சேஞ்சஸே நாங்கள் பார்த்துருக்கோம். திருவாரூர் மாவட்டத்துலேயும் மைக்ரோ லெவலில் ஏதாவது கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடக்குதா, இப்போ ப்ரீ மான்சூன், போஸ்ட் மான்சூன், டியூரிங் மான்சூன், அந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை என்னோடய செகண்ட் ஸ்காலர் ராஜலக்ஷ்மியும் அவங்களும் பண்ணாங்க. அதில் நாங்கள் என்ன கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்னென்னா, கண்டிப்பாக இந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க. டெம்பரேச்சர் பிளேஸ் ஏ மேஜர் ரோல் இந்த வெப்பநிலை என்பது. அதில் வந்து அந்த கிருமிகள் வளர்கிறதுக்கான சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது அந்த ஹியூமிடிட்டி, அந்த டெம்பரேச்சர். அப்போ வந்து அதனோட வெக்டர் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம், விக்டோரியல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுது. அதே மாதிரி தான் இது வந்து நாட் ஓன்லி டு மஸ்கிட்டோஸ், இதே நம்ம மைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னோடய தேர்ட் ஸ்காலர் சத்யஜீவிதா அவங்க பண்ணுற ஒர்க் வந்து அந்த ரேட் பெஸ்ட் அதில் பண்ணுறாங்க. இன்னொருத்தவங்க ஃபாரா வந்து அந்த இதில் பண்ணிகிட்ருக்குறாங்க, அந்த ஹியூமன் சாம்பிள்ஸில் அவங்க அந்த இன்ஃப்ளமேஷன் லெவலில் அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்னொன்று மாளவிகா வந்து எபிஜெனடிக் சேஞ்சஸ் லெவல்க்கே நாங்கள் வந்துட்டோம். எபிஜெனடிக் சேஞ்சஸில் வந்து இப்போது ஒரு காலநிலை மாற்றம், ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச் நடக்குது அப்படின்னா வந்து அதை நம்ம ஜெனட்டிக்ஸில் வந்து அந்த கொசுவோட ஜெனட்டிக்ஸ்லேயே அது போகுதா அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் வந்து இப்போ என்னோடய லேபில் வந்து என்னோடய ஸ்காலர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை டெஃபினெட்லி ஐ கேன் சே அந்த இந்த மாதிரியான நோய்களுக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக வந்து அதை ஹெல்ப் பண்ணி விடுது அப்படின்னு. அப்போ நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் சீரியஸாகவே வந்து இந்த விஷயத்த பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு விஷயங்க. இன்னொன்று வந்து நம்ம வைரல் டிசீசஸ் அப்படின்னு வரும்போது, இந்த டெங்கு வைரஸ்லேயே பார்த்திங்கன்னா 4 சீரோ டைப்ஸ் இருக்குது. இப்போ ஒரு முறை எனக்கு டெங்கு ஃபீவர் வந்ததுன்னா அடுத்த டைம் எனக்கு வராதா, நான் இம்யூனைசேஷன் ஆகிட்டேனா அப்படின்னா அப்படின்னு சொல்ல முடியாது. 4 சீரோவாரும் இருக்குது, அதனால் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி தான் மலேரியா. இப்போ ஒரு டைம் வந்து பிளாஸ்மோடியம் ஃபால்சிபெரம் வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இம்யூன் ஆகிட்டேனா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படின்னா அப்படி கிடையாது. அப்படி பார்த்திங்கன்னா செரிபிரல் மலேரியா அப்படின்றது வந்து இப்போ ஒரு பெரிய மூளையை தாக்கக்கூடியதான ஒரு விஷயங்க. அதுவும் பெரிய பிரச்சனை. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இல்லை, பட் நார்த் இந்தியாவில் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இன்னுமே இருக்குது. எஸ்பெஷலி ஆப்ரிக்காவில் வந்து இன்னும் நிறைய சில்ட்ரன் வந்து செரிபிரல் மலேரியாவில் வந்து அவங்க தே ஆர் டைங். ஸோ இதனால் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் வந்து ரொம்ப அதிகமாக செய்யப்படணும். இது வந்து போர்மேன்ஸ் டிசீஸ், இது வந்து நிறைய பேர் வெக்டர்பான் டிசீஸ்னால் என்னென்னே தெரியாமல் இருக்கும்போது, இது வந்து ஆனுவலாக வந்து 700,000 மக்கள், 700,000 மக்கள் வந்து சாவுறாங்க பிகாஸ் ஆஃப் திஸ். இப்போது டபிள்யூஹெச்ஓ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 17% ஆஃப் ஆல் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இஸ் ஒன்லி வெக்டர்பான் டிசீஸ். அப்போ வந்து அவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் மணி வந்து டபிள்யூஹெச்ஓ இஸ் ஆல்சோ ஸ்பெண்டிங், நிறைய பைசாவும் அவங்க செலவு பண்ணுறாங்க. அப்போ இது வகையாக இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் ஊக்குவிக்கப்படணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் நிறைய ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து கண்டுபிடிக்கணும். இது என்னுடைய ஆசைங்க.
0: ஓகே மேம், இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து நான் கேட்ட கேள்விகளுக்கும் சரி நீங்களும் நிறையவே தகவல் வந்து கொடுத்தீங்க மேம். ரொம்பவே நன்றி மேம்.
1: ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி.
0: நன்றி மேம். நேர்களே, பண்பலையில் இதுவரை.

பூச்சிகளால் பரவும் நோய்கள் குறித்த ஆராய்ச்சிகள் பற்றி விளக்கம் தந்தார் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் ஜெயலட்சுமி கிருஷ்ணன் அவர்கள். நேர்களை காரைப்பல்மலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இதுவரை நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருந்த நான் உங்கள் அன்பு தோழி வெண்முகி. மீண்டும் சந்திப்போம் நேர்களை மற்றொரு அழகிய தருணத்தில்.

0: வலிமை என்பது வெற்றியினால் வருவது அல்ல, அது வெற்றிக்கான போராட்டத்தினால் வருவது என்ற நற்சிந்தனையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேரம் 5 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு வலம் வரக்கூடிய பாட்டுக்கென்ன போட்டி நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. இந்த நிகழ்ச்சியில கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமித் அவர்களும் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்களும் மிகவும் விறுவிறுப்பா போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சென்ற வாரம் ஆரூர் ஜீவா பழனிவேல் அவர்கள் புதிய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு முடிச்சார். இந்த வாரம் நிகழ்ச்சி தொடக்கமா, இல்ல இல்ல பழைய பாடல்கள் தான் சிறந்தது அப்படின்னு போட்டியை தொடங்குறார் கட்டிமேடு ஆதிரங்கம் ஆ ஷாகுல் கமித் அவர்கள்.
2: சகோதரி, சில பாடலை கேட்டோம்னா அந்த பாடல் வந்து அந்த தலைவனுடைய தனித்தன்மையை சொல்லும், அவனுடைய ஆளுமையை சொல்லும். அப்படி இருக்கிற எத்தனையோ பாடல்கள் வந்து இன்றைக்கு அதுவும் பழைய பாடல்களில் இருக்கிற அந்த ஆளுமை இருக்கு பாருங்க, அந்த தலைவனுடைய பெருமைகளை சொல்லுகின்ற பாடல்கள் ஏராளம். அதில் இந்த பாடல் ஒரு முத்திரை பதித்த பாடல். நான்

0: அண்ணே,
1: சோழ நாடு சோறுடைத்தும்பாங்க. அந்த நாட்டில் நம்முடைய இடம், நம்முடைய இருப்பிடம் என்று சொன்னால் விவசாயின்னு சொல்லலாம். அதாவது வாய்க்காலில் நீரோட்டம் இல்லைன்னா வயலில் ஏரோட்டம் இல்லை, வயலில் ஏரோட்டம் இல்லைன்னா ஊரில் தேரோட்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த விவசாயி இருக்கான் இல்லையா, அதாவது உழைப்பாளி, அவனுக்கு மட்டும்தான் மேலே யாருமே முதலாளிங்கிறதே கிடையாது. அவனுக்கு ராஜா அவன்தான். ஏன்னா அவனுக்கு வந்து எந்த கள்ளக்கப்படம் இல்லாத உள்ளம், அவன் யாரையுமே கெடுக்க மாட்டான். தன்னுடைய உழைப்பு ஒன்று தான் உயிரா நினைச்சு வாழக்கூடியவன். அதுக்காக போட்டான் அழகா, ராஜாவுக்கு ராஜா நான் தான்.

சகோதரி, திரைப்பட பாடல் எழுதுற கவிஞன் இருக்கான் பாருங்க, அவன் சில பாடல்கள்ல தன் திறமையை வெளிப்படுத்துவான். அதுல கண்ணதாசன் எப்போதுமே ஒரு தனித்துவமான கவிஞர். அவர் எழுதின பாடல்கள் ஒவ்வொன்றும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி காட்சிகளை பின்படுத்துற விதமா அந்த படத்தினுடைய கதையை பின்புலமா

வச்சு பாடல் கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி தன்னுடைய கவிதையினுடைய திறத்தை வெளிப்படுத்துற ஒரு பாடல் கொடுத்தாரு பாருங்க. தேன்கிற ஒரு சொல்ல எடுத்துக்கிட்டு அது கிட்டத்தட்ட அந்த பாட்டுல 35 இடத்துல தேன் தேன் தேன் வரும். அதை எங்க பாடல்ல தான் ரசிக்க முடியும். பார்த்தே

அண்ணே, வார்த்தை ஜாலங்கள்ங்கிறது அன்றைய கவிஞர்களுக்கும் இருந்துச்சு, இன்றைய கவிஞர்களுக்கும் இருந்துச்சு. நம்முடைய மனதை வருடக்கூடிய வார்த்தைகளை போட்டு அதுல அவருடைய திறமையை காட்டினார்கள். இப்ப கண்ணதாசன் அவர்கள் போடும்போது தேன் தேன் போட்டார். ஆனா இன்றைய கவிஞன் அப்படியே முடிவு எல்லாமே லா லா லா என்று சொன்னான். ரொம்ப அற்புதமா அந்த பாட்டை கேட்கும்பொழுது அந்த பாட்டினுடைய இனிமை வந்து நம்முடைய மனசை அப்படியே கொள்ளை கொள்ளும்.

சகோதரி, தமிழ் பாட்டுல தால் ஆட்டு இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு தனி இனிமை உண்டு. தால் ஆட்டு, நாக்கை ஆட்டி பாடுகின்ற அந்த பாட்டுக்கு தான் தால் ஆட்டுன்னு சொல்லுவோம். அதை எங்க பழைய பாட்டுல என்ன இனிமையாக கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஆரிய

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: ஒரு காலத்துல பெண் குழந்தை எல்லாம் பிறந்தா அப்பா எல்லாம் வெறுப்பாங்க, ஆண் குழந்தை பிறந்தாதான் அது வீரத்தை காட்டும் அப்படிம்பாங்க. ஆண் மகனை நிரூபிக்கிறதே ஒரு ஆண் குழந்தை பெறுன்னு. ஆனா இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா பெண் குழந்தைய பெத்துட்டு அந்த தகப்பன்லாம் எவ்வளவு சந்தோஷமா அந்த பெண்ணை பார்க்கும்போது தன்னுடைய தாயின் நினைவு வருது. அந்த பெண் குழந்தை எத்தனை வயசானாலும் கூட அதை பொத்தி பொத்தி பாதுகாத்து அதை அருமையா கொண்டுட்டு போகணும், அருமையா வளர்க்கணும், தன்னுடைய பெருமை இந்த உலகத்துல நிலைநாட்டுவான்னு சொல்லிட்டு அந்த

சகோதரி, சில விஷயங்கள் மனசில் இருக்கும், வெளியில் சொல்ல முடியாது. கனவுல சில தோன்றும், அவை வாழ்க்கையில நிகழாது. நாம் நினைக்கிறதெல்லாம் நடக்குங்கிறதும் நடக்காது. அதற்குத்தான் இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்கான். அப்படி இந்த பெண் தன்னுடைய கோலத்தை நினைத்து மனச்சுமையை இறக்கி வைக்கிற இந்த பாடல் மாதிரியான ஒரு பாடல் இனிமேலாம் கேட்க முடியுமாங்கிறது சந்தேகம்தான். மா

காதல்ல ஏக்கங்கிறது காதலையும் ஏக்கத்தையும் பிரிக்க முடியாத ஒண்ணுன்னு சொல்லலாம். காதலன் பிரிஞ்சு போயிடுறான், அப்போ அவனுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த பிரிவு அதை எப்படி சொல்றதுனே தெரியல. ஒரு ஜனமே தூங்கிடுச்சு, ஆனா அவளோட உள்ளம் மட்டும் தூங்கல, அது விழிச்சிட்டு இருக்கு. அந்த ஏக்கத்தை கொண்டு வந்து ரொம்ப அற்புதமா கொடுப்பா. ஒரு

0: நேயர்களே, பாட்டுக்கு என்ன போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களை, மீண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்த கட்டிமேடு ஆதிரங்கம் ஆர் ஷாகுல் கமீத், ஆரூர் ஜீவா பழனிவேல் ஆகியோருடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கென்ன போட்டி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி AM அருள் பிரகாஷ், AM அருண் பிரசாந்த்.

இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 5:15.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: அந்தி வேலை மலர்கள் அலங்கார மாலைகளாய் நம் மனம் சேர துடிக்கும் பண்பலை ராகங்களாய் உலா வருகிறது அலையோசை.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: நாம் இணைந்திருக்கிறோம் மலையோசை நிகழ்ச்சியோடு காரைக்கால் பண்பலை 100.3. அலையோசையில் அடுத்து வருகிறது மண் வாசனை திரைக்காக பாடல்.

0: பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேரம் 5:30. ஆன்மீகத்தின் அன்பு நிறை வானொலி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்க இருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் வசந்தன்கோ.
2: நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவி உடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் தொடக்கமாக வருகிறது TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: விளக்கேற்றும் வேலையில் அடுத்து வருகிறது தினேஷ் பாடிய பாடல்.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் இதழில் விடுவதற்கான தாய்ப்பாய்கள் சல்லி செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்இஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு விபிஎன் கண் மருத்துவமனையும்.
7: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை மாலை நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
9: கைவளையல், கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
11: வீட்டு உபயோக பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
13: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
14: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்தன் கோ.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நேயருக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
0: விலக்கேற்றும் நிலையில் அடுத்து வருகிறது எம் அசோக் மற்றும் எஸ் ஜானகி குழுவினரோடு பாடிய பாடல்.

0: வசந்தன் கோவில் 49 ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: இலக்கியற்றின் வேலைகள் அடுத்து வருகிறது. சாகுல் ஹமீத் பாடிய பாடல்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: மின்னும் தங்க நிலவோ, கண்கள் தீண்டும் பட்டின் அழகோ.
2: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் வசந்தன்கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். பிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 6:02. நேயர்களினை கேட்கலாம் பன்னிசை.

நிறைவு பெற்றது பன்னிசை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கையும், அதனைத் தொடர்ந்து 6:10 மாநில செய்திகளும் இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. காரைக்கால் பண்பலை 100.3 ரோடு.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று தொடங்குவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடக்கி வைக்கிறார். நீடித்த வேளாண் வளர்ச்சிக்கு ஏதுவாக விவசாயிகள் ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். புதுச்சேரி அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சரை சந்தித்து ஏனாம் கோதாவரி புஷ்கரம் விழாவிற்கு நிதி உதவி கோரினார். இனி விரிவான செய்திகள். ஒடிசாவில் பியூரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று தொடங்குவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டு மக்கள் அனைவரும் வளமாக மகிழ்ச்சியுடன் அமைதியாக வாழ மகா பிரபு ஜெகநாதரின் அருள் தொடரட்டும் என்று குடியரசுத் தலைவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். அனைத்து வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு பக்தி, சமத்துவம் மற்றும் நல்லிணக்கத்தின் அடிப்படையில் ஒருங்கிணைப்பதே பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை என்று குடியரசு துணைத் தலைவர் கூறியுள்ளார். காலத்தை வென்று நிற்கும் இந்திய கலாச்சார ஆன்மீக மரபுகளின் துடிப்பான வெளிப்பாடே பூரி ரத யாத்திரை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். கூட்டு பங்கேற்பு மற்றும் தன்னலமற்ற சேவையின் சின்னமாக திகழும் பூரி ரத யாத்திரை தலைமுறை தலைமுறையாக மக்களுக்கு ஊக்கமளித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஹரியானா, சண்டிகர் மற்றும் பஞ்சாப் செல்லவிருக்கிறார். ஹரியானா மாநிலம் ஜின் ரயில் நிலையத்தில் ஹைட்ரஜன் எரிபொருள் மூலமாக இயங்கும் நாட்டின் முதலாவது ரயிலை அவர் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். ஜின் சோனிபட் ரயில் நிலையங்களுக்கு இடையே இயக்கப்பட உள்ள இந்த அதிநவீன ஹைட்ரஜன் ரயில் குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: ஹைட்ரஜன் செல் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் வசதியுடன் முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ள புதிய ரயில் நாளை முதல் செயல்பட தொடங்குவதால் ஜெர்மனி, ஜப்பான், சீனா மற்றும் அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக உலகிலேயே இத்தகைய தொழில்நுட்பம் பெற்றுள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைகிறது. புதிய ஹைட்ரஜன் ரயிலில் 3200 குதிரை திறன் கொண்ட ஹைட்ரஜன் செல் என்ஜின் இணைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 10 பெட்டிகள் அடங்கிய இந்த ரயில் உலகின் மிக நீளமான ஹைட்ரஜன் ரயிலாக திகழும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஹைட்ரஜன் செல் மூலம் ரயில்களை இயக்குவதால் ரயில் பாதை நெடுகிலும் மின்சார கம்பி அமைக்க வேண்டியதன் அவசியத்தை தவிர்க்கலாம் என்பதும், பசுமையான ஹைட்ரஜன் எரிபொருளின் பயன்பாட்டினால் சுற்றுச்சூழல் மாசுபாடு கணிசமாக குறையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஹரியானா மாநிலம் ஜின் நகரில் மொத்தம் 14,700 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ந்து சண்டிகரில் 6,600 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் தொடக்கி வைப்பார் என்றும், அதைத் தொடர்ந்து பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் மறு மேம்பாடு செய்யப்பட்ட பல்வேறு ரயில் நிலையங்களை அவர் திறந்து வைப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது உருவாக்கப்படும் உள்கட்டமைப்பு வசதிகள்தான் நாளைய நாகரிகத்தை வரையறுக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குறிப்பாக எல்லைப்புற சாலைகள் அமைப்பினால் உருவாக்கப்பட்டுள்ள ரோக்தாங் சுரங்கப்பாதை, உம்லிங்லா மலைப்பாதை போன்ற திட்டங்கள் எதிர்காலத்தில் முக்கிய பலன்களை வழங்கும் என்று அவர் இன்று புதுடெல்லியில் எல்லைப்புற சாலைகள் அமைப்பின் தொழில்நுட்ப பயிலரங்கு ஒன்றில் பேசுகையில் கூறினார். பொறியியல் அற்புதங்களாகவே திகழும் இத்தகைய திட்டங்களை நிறைவேற்றுவதில் எல்லைப்புற சாலைகள் அமைப்பின் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பு உணர்வும் மிகவும் பாராட்டத்தக்கது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டத்தில் மேலும் 120 நகரங்களுக்கு விமான இணைப்பு வழங்கப்படும் என்றும், இதன் மூலம் அடுத்த 10 ஆண்டுகளில் மேலும் 4 கோடி பேர் விமான பயணம் மேற்கொள்ள ஏதுவாகும் என்றும் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு கிஞ்சராப்பு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அடுத்த கட்ட உடான் திட்டம் குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற பயிலரங்கில் அவர் பேசுகையில், இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களில் அமையும் விமான நிலையங்களின் பராமரிப்பு பணிகளுக்கு நிதி ஆதரவு வழங்க மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாகவும், விமான சேவை நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் 3 ஆண்டு ஆதரவு 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். உள்நாட்டு அளவிலான விமான உற்பத்தியை ஊக்குவித்து விமானங்களுக்கான பராமரிப்பு வசதிகளை மேம்படுத்தவும், இதன் மூலம் பிராந்திய வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் உடான் திட்டத்தினால் ஏதுவாகும் என்று அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சியின் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர்.

0: கொண்டனர். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் கட்சி எழுப்ப வேண்டிய முக்கிய பிரச்சினைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பிரமோத் திவாரி பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. வேளாண் துறையில் நீடித்த வளர்ச்சியை உறுதிப்படும் வகையில் விவசாயிகள் ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் 98வது நிறுவன நாள் விழாவில் அவர் உரையாற்றினார். அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: இந்தியாவில் விவசாயிகளும் விஞ்ஞானிகளும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளும் கடினமான முயற்சிகளால் வேளாண் துறையில் அசாதாரண பலன்கள் ஏற்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சௌஹான் கூறினார். கடந்த ஆண்டு நாட்டின் உணவு தானிய உற்பத்தி 376 மில்லியன் டன்னாக சாதனை அளவில் அதிகரித்திருப்பதாகவும், இதே காலகட்டத்தில் 386 புதிய பயிர் ரகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்தகைய மாற்றங்களை கொண்டு வருவதில் முக்கிய வினையோகியாக இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் செயல்பட்டு வருவது பாராட்டத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் விஞ்ஞானிகள் விவசாயிகளின் அவ்வப்போதைய தேவைகளுக்கு ஏற்றதாக தங்களின் ஆராய்ச்சிகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என வேளாண் அமைச்சர் தமது உரையில் மேலும் வலியுறுத்தினார்.
0: புதுச்சேரி அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து ஏனாமில் அடுத்த ஆண்டு ஜூன் ஜூலை மாதங்களில் நடைபெறவுள்ள கோதாவரி புஷ்கரம் விழாவிற்கு 48 கோடி ரூபாய் நிதி அனுமதிக்க கோரினார். புதுச்சேரி விமான நிலையத்தின் விரிவாக்கப் பணிகளுக்கு நிதி வழங்கவும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். புதுச்சேரியில் நோயிலிருந்து விடுதலை என்னும் ஒரு மாத கால சிறப்பு பிரச்சார இயக்கத்தை ஜிப்மர் இன்று தொடக்கியுள்ளது. ஆகஸ்ட் 15 வரை நடைபெறவுள்ள இந்த பிரச்சாரத்தின் போது தகுதியுள்ள பயனாளிகளுக்கு ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய அட்டை, ஆயுஷ்மான் வயவந்தனா அட்டை மற்றும் ஆபா கணக்கு எண்கள் இலவசமாக பதிவு செய்து உடனடியாக வழங்கப்படும். இந்த இயக்கத்தை ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி தொடக்கி வைத்து பேசுகையில், சுகாதார திட்டங்களின் பலன்கள் தகுதியுள்ள அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தொலைநோக்கு அரசின் நோக்கம் என்றும், ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் மக்களுக்கான சுகாதார சேவைகள் மலிவான கட்டணத்தில் டிஜிட்டல் முறையில் வழங்கப்படுவதாகவும் கூறினார். அனைவருக்கும் தரமான சுகாதார சேவைகளை உறுதிப்படுத்தும் குறிக்கோளுடன் ஜிப்மர் செயல்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் வினோத்குமார், பேராசிரியர்கள், அதிகாரிகள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் தெருநாய்களின் எண்ணிக்கையை குறைக்க விலங்குகளுக்கான பிறப்பு கட்டுப்பாட்டு விதிகளின் கீழ் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படுவதால் பொதுமக்கள் தெருநாய் பிரச்சினை தொடர்பான புகார்கள் மற்றும் தகவல்களை 1800-599-1811 என்ற உதவி எண்ணில் தெரிவிக்கலாம் என நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தெருநாய்களை மனித நேய முறையில் பிடித்து கருத்தடை அறுவை சிகிச்சை செய்த பின்னர் பிடித்த இடத்திலேயே மீண்டும் விடப்படுவதாகவும், வேறு இடங்களில் விடுவது விதிமுறைகளுக்கு மாறானது என்றும் நகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. மாஹேயில் மகாத்மா காந்தி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் தேசிய அளவிலான விக்சித் பாரத் இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் கல்லூரி சார்பில் பங்கேற்ற மாணவி வீணாதாரிக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி பருவநிலை அறிஞர் விருது பெற்றவர்களும் விழாவில் கௌரவிக்கப்பட்டனர். மண்டல நிர்வாக அதிகாரி திரு அங்கித்குமார் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக் குமார் விழாவை தொடக்கி வைத்தார். கல்லூரி முதல்வர் டாக்டர் சிவதாசன் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் வரும் 22 வரை புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே நேற்று வேலூர், திருவள்ளூர், மதுரை, கரூர், நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசியது. வரும் 20 வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றங்களுக்கு வாய்ப்பு குறைவாகவே உள்ளதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒடிசாவில் பூரி ஜெகநாதன் ரத யாத்திரை இன்று தொடங்குவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடக்கி வைக்கிறார். நீடித்த வேளாண் வளர்ச்சிக்கு ஏதுவாக விவசாயிகள் ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என மத்திய வேளாண் அமைச்சர்

0: திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். புதுச்சேரி அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சரை சந்தித்து ஏனாம் கோதாவரி புஷ்கரம் விழாவிற்கு நிதி உதவி கோரினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேரம் 6:20.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமுது.
2: கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
6: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
5: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
6: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: இன் சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
8: வணக்கம். பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்கிறது கலித்தொகை. உலக நடைமுறைகளையும் சமுதாயத்தின் நன்னெறிகளையும் அறிந்து அதற்கேற்ப சான்றோர் காட்டிய வழியில் பிறருடன் ஒத்து வாழ்வதே உண்மையான பண்பாடு. புதிய பாதை என்று நினைத்து சில தவறான பாதையை தேர்ந்தெடுத்து விடுகின்றனர். அவரவருக்கான பாதையை அவரவர் தேர்ந்தெடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். வள்ளுவர் சான்றாண்மை என்றொரு அதிகாரத்தின் வழி எவையெல்லாம் நட்பண்புகள் என்று பட்டியல் தருகிறார். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால் தோன்றியது ஊன் என்கிறார். பிறருடைய குற்றத்தை அறிந்தாலும் அதை வெளியே சொல்லி தெரியாத நல்ல குணம் சான்றாண்மை. சான்றாண்மை பண்புக்கு மதிப்பிடும் கருவி எதுவென்றால், உயர்ந்தவர்களிடம், அதாவது வலிமையானவர்களிடம் அடைந்த தோல்வியை ஏற்றுக்கொள்வது போன்றே எளியோரிடம் அடைந்த தோல்வியையும் ஏற்கும் பண்பே ஆகும். தீங்கு செய்தவருக்கும் நன்மையே செய்வதுதான் சான்றாண்மை என்கிறார் வள்ளுவர். நட்பண்பு கொண்ட சான்றோர் ஊழி பெயரினும் தான் பெயரார். இந்த உலகம் எப்பொழுது அழியும் என்றால், நட்பண்பு கொண்ட சான்றோர் தம் பண்புகளை இழக்கும் போது இந்த உலகமும் அழிந்துவிடுமாம். சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலந்தான் தாங்காது மண்ணோ பொறை. ஒரே மாதிரியான நிறம், தோற்றம், உடை, கல்வி, செல்வம் எல்லாம் இருந்தாலும் நட்பண்பு கொண்டவர்களோடு ஒருவன் சமமாகிவிட முடியாது. நட்பண்புகளே சம அந்தஸ்தை தரும். உறுப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. அறநெறி தவறாமல் எல்லோருக்கும் நன்மையை செய்து வாழ்பவரது நட்பண்புகளை உலகம் பாராட்டும். விளையாட்டாக கூட ஒருவரை இகழ்ந்து பேசுவது பண்பாடற்ற செயலாக கருதப்படும். எவையெல்லாம் ஒழுக்கம் என்று கூறும் ஆசாரக்கோவை நட்பண்புகளாக 8 பண்புகளை பட்டியலிடுகிறது. நன்றியறிதல், பொறுமை, இன்

சொல் எவருக்கும் இன்னாதன செய்யாமை, கல்வி, ஒப்புரவறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு சேர்தல் என்று அது நமக்கு அறிவுறுத்துகிறது. பிள்ளைகளின் முதல் ஆசிரியர் பெற்றோரே. ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்கிறது நம் இலக்கியம். நல்ல வீடு நல்ல பிள்ளைகளை உருவாக்கும். நல்ல பிள்ளைகள் நல்ல நாட்டை உருவாக்குவார்கள். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அல்லவா. நன்றி.

0: அவர்கள் பண்புடையார் பட்டுண்டு உலகமல்லவா. நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை அரசி காமாஜ ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:26.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: நேயர்களுக்கு உளங்கொழிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா July 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
10: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேயர்கள் இணைக்கலாம். இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சியை பற்றிய ஒரு கண்ணோட்டம். லைட் ஹவுஸ். இவ்வறிவிப்பினை தொடர்ந்து இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடையை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் சி. சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்கள் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில். நாட்டுக்கோழி வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு முறைகள் குறித்து சிக்கல் வேளாண் அறிவியல் மையத்தின் விலங்கியல் துறை வல்லுநர் டாக்டர் எம். அறிவழகன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 8:30 காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். நாளை நம் நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர், திருச்சி மற்றும் சேலம். மங்களன் மங்கள் நாளை காலை 11:00 நலமிய சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். நரம்பியல் தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவர் மரண மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள். நாளை காலை 6:00 குரல் வசை தொடர்ந்த நிகழ்ச்சி கொப்புள். 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை கேட்டது லைட் ஹவுஸ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாலை 6:30 மாநில செய்தி அறிக்கை.
11: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்.

0: நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆற்றல் மிக்க தலைமையின் கீழ் மக்களுக்கான திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதல் காரணமாக கடந்த 2015 19% பேர் சமூக பாதுகாப்பு திட்ட பயன்களை பெற்று வந்ததாகவும், தற்போது நடப்பாண்டில் 68.4% பேர் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். அனைவர் முயற்சியிலும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற மத்திய அரசின் தாரக மந்திரத்தை பிரதிபலிக்கும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் நிதி பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு தானிய உற்பத்தி போன்ற பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இத்திட்டங்களின் பயனாக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாகவும், வறுமை கோட்டிற்கு கீழிருந்த மக்களின் வாழ்க்கை மேம்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தோடு சமூக பாதுகாப்பு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருவதாகவும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆற்றல்மிக்க தலைமையின் கீழ் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் அலுவலகத்தை இன்று தாம் திறந்து வைத்தது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், மத்திய அரசின் சேவைகள் வெளிப்படைத்தன்மையுடன் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைத்து வருவதாக கூறியுள்ளார். திட்டங்களின் பயன்களை விரைவாகவும் எளிதாகவும் மக்கள் பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது தொடங்கப்பட்டுள்ள அஞ்சலக பாஸ்போர்ட் சேவையின் மூலம் வடசென்னை சுற்றுவட்டார மக்களுக்கு பாஸ்போர்ட் சேவைகள் எளிதாக கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைவருக்கும் தரமான, வெளிப்படையான மற்றும் அணுகக்கூடிய சேவைகளை வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சென்னையைச் சேர்ந்த மீன்பிடி படகுகள் ஆந்திர கடற்பகுதியில் சுமூகமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆந்திர அரசுடன் ஒருங்கிணைந்து தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மீன்வளத்துறை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் ஆந்திரப்பிரதேச கடல்பகுதியில் மீன்பிடிப்பதால் அப்பகுதியில் மீன்வளம் குறையும் என்ற அச்சம் ஆந்திர மாநில மீனவர்களிடையே உருவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தீர்வு காணும் முயற்சியாக சென்னை மீன்பிடி படகு உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் இரு மாநில அதிகாரிகள் கொண்ட மாவட்ட அளவிலான குழு கூட்டத்தை விரைந்து நடத்துவதற்கான முயற்சி மாநில அரசால் மேற்கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மாநில மீன்வளம், நிதித்துறை அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சென்னை மீன்பிடி உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநிலத்திற்கு அதிகாரிகளை அனுப்பி சுமூகமான மீன்பிடிப்புக்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளவும் வலியுறுத்தப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 11 நடைபெற்ற தமிழ்நாடு ஆந்திர மாநிலங்களுக்கு இடையேயான கூட்டத்தில் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும், கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மீனவர்களின் வாழ்வாதாரத்தினை கருத்தில் கொண்டு வழக்கம்போல் ஆந்திர மாநில கடற்பகுதிக்குள் மீன்பிடிக்க அனுமதிக்க கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம்

0: ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்திட்டத்தை மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும், நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையிலேயே இந்த திட்டம் அப்போது சேர்க்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசின் ஆலோசனைப்படி முதல்கட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தொழில்நுட்ப அனுமதி பெறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ள திரு எடப்பாடி பழனிசாமி, மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடனேயே நடந்தாய் வாழி காவிரி திட்டம் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு மத்திய அரசின் துணையோடு உடனடியாக திட்டத்தை தொடங்கி முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 20ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். மேலும் நாளை முதல் வரும் 20ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை இன்று தமிழக உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை வீசக்கூடும். மேலும் நாளை கரூர், ஈரோடு, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை வீச வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். தேனி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஷெட்யூல் மற்றும் பழங்குடியின சிறந்த எழுத்தாளர்களுக்கான உதவித்தொகையை பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பான அனைத்துத்துறை அலுவலர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆடி முளைக்கொட்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சியில் மாதவரம் மற்றும் தண்டையார்பேட்டை மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும், 55 கிலோ எடைப்பிரிவில் கங்காவும் தங்கப்பதக்கம் வென்றனர். 65 கிலோ எடைப்பிரிவில் வன்ஷார்ஜ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும், 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும், 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கட்டாரியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 576 ரன் எடுத்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. 4வது மற்றும் இறுதி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆற்றல் மிக்க தலைமையின் கீழ் மக்களுக்கான திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:40
1: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
0: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்.
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
6: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
7: தொடர்புக்கு 8925936936.
8: நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
9: ஒரு பல்லு ஒண்டியும் ஒரு இன்ஜுரி பல்ல ஒண்டியும் அடிபடுது, கீழே விழுதுனா அந்த பல்ல ஃபிக்ஸ் பண்ண முடியும். பல்ல வந்து எதர் நார்மல் சலைன்லையோ இல்ல மில்க்ல இல்லனா கொஞ்சம் கிளீனா உள்ள மாதிரி வச்சு அப்படியே எடுத்துட்டு வந்தா கூட பரவாயில்ல, பட் கொஞ்சம் வெட்டடா இருக்கணும் அது. அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தாங்கன்னா திரும்பி அதே பொசிஷன்ல வச்சு நம்மளால அதை பக்கத்து பல்லோட ஸ்பிளின் பண்ணிடுவோம். அது பல டைம் டேக்அப் ஆகலாம், சில டைம் அது ஃபெயிலியரும் ஆகலான்னு வச்சுங்களேன், பட் ஸ்டில் பல்ல நம்மளால வச்சிட முடியும். அந்த மாதிரி வச்சிருக்கமும் கூட உடனே அதை பிளேஸ் பண்ண முடியும், 100% யூஸ் பண்ண முடியும். நான் இது அந்த அளவு சொல்றேன்.
8: எந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கும் செய்ய முடியுமா டாக்டர்?
9: எந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் செய்ய முடியும், ப்ரொவைடட் அதில் இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லாமல் இருக்கணும். ஈரெலாம் ரொம்ப இன்ஃபெக்ஷன் இல்லாமல் வந்துச்சுன்னா, எந்த ஏஜில் இருந்தாலும் அந்த மாதிரி விழுந்து தனியாக வந்துச்சுன்னா, வந்தாங்கன்னா திரும்பி ஸ்பிளின் பண்ணோம்னா பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு 50-50 சான்ஸ் இருந்தால் கூட அது வந்து பெட்டர் பாசிபிலிட்டி தானே, அந்த மாதிரி பண்ண முடியும்னு வச்சுக்கலாம். அது இல்லாமல் பைக்கில் சேஃபாக ஹெல்மெட் போட்டு போகணும். இந்த ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளாரையே 3 ஆக்சிடென்ட் கேசஸ் நாங்களே பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். இந்த தாடை உடைப்புனால ஒருத்தவங்களுக்கு மேல் தாடையில் ஒண்டியும் உடைப்பு, ஒரு 4 பல் ஒண்டியும் உடைஞ்சிருந்துச்சு, அதில் வந்து பிளேட்டிங் பண்ணல. இன்னொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாடை எலும்பு, அந்த ஜாயிண்ட் எலும்பு உடஞ்சிச்சு. சின்ன பையன், 4 பேர் சேர்ந்து பைக்கில் போயிருக்காங்க, போயிட்டு கீழே விழுந்துட்டு அவனுக்கு தன்னலையே கீழே விழுந்துட்டான், விழுந்துட்டு அவனுக்கு தாடை உடைப்பு வந்துச்சு. மூணாவது இன்னொருத்தவருக்கு வயதானவர் கீழே விழுந்திருக்காரு, தாடை எலும்பு உடையில மேலே உள்ள அந்த ஜைகோமான்னு சொல்லுவோம் கண்ணை எலும்பு, அது உடஞ்சிச்சு, அவருக்கு பிளேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, அது பிளேட்டிங் பண்ணணும்னு வச்சுங்களேன்.
8: இந்த கன்னத்தில் இருக்கிற எலும்பு இதெல்லாம் கூட டென்டிஸ்ட் தான் வந்து இதை சர்ஜரி பண்ணுவாங்களா டாக்டர்?
9: ஆமாம், அந்த ஜோன் வரைக்கும் டென்டிஸ்ட் தான் மேடம் சர்ஜரி பண்ணுவாங்க. அதாவது ஜா ரிலேட்டட் போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழ்த்தாடை, மேல்தாடை, மேல்தாடை ஒட்டிய எலும்புகள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸுலோ ஃபேஷியல் சர்ஜன் தான் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட ஃபேஸில் உள்ள மெஜாரிட்டி ஆஃப் போன்ஸ் கம்பைன்டு இதை வந்து சர்ஜரி பண்ணுறாங்க. அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க தான் அதை பண்ண முடியும், ட்ரெயின்டாகவும் இருக்கணும்.
8: சரிங்க டாக்டர், இப்போ வந்து ஒரு எலும்பு உடஞ்சிருக்கு அப்படின்னாலே அது சர்ஜரி தான் பண்ணணுமா, இல்லை நார்மலாக அது சரியாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குமா?
9: நார்மல் சரியாக ஆகாது மேடம், இது வந்து மிஸ்கான்செப்ஷன்னு ரொம்ப பேர் அப்படியே விட்டுறாங்க. அது மால் யூனியன் தான், தப்பான முறையில் ஜாயின் ஆகிடும், அதுக்கப்புறம் அவங்களால கடிக்க முடியாது. அதுக்கு வந்து கம்பல்சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து தாடையை சர்ஜிக்கலாக பண்ணுறோமா, நான் சர்ஜிக்கலாக பண்ண, நான் சர்ஜிக்கல்னா மேலே ஃபிக்சேஷன் சொல்லுவோம், அதாவது எலும்பு உள்ளார போய் பிளேட்டிங் பண்ணாமல் தாடையில் உள்ள பல்ல ஒண்டியும் வச்சு கைக்கு கட்டுவோம்ல ஸ்பிளின்டிங், அந்த மாதிரி பண்ணுவோம்னு வச்சுங்களேன். அது வந்து ஆர்ச் பார் ஃபிக்சேஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி இன்ட்ராஓரல் ஃபிக்சேஷன் ஒண்டியும் பண்ணோம்னாலே எலும்பு நவராமல் இருக்கிறப்ப அந்த தாடை எலும்பு ஜாயின் ஆகிடும். சில சுச்சுவேஷனில் உள்ளார பிளேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சர்ஜிக்கலாக உள்ளார போய் பிளேட் பண்ணுவோம், பண்ணால் தான் அது சரியாக இருக்கும். நீங்கள் அந்த பிளேட்டிங்லாம் பண்ணிங்கன்னா யூஸ்வலாக திரும்பி ரெசியூம் டு நார்மல்ங்கிறது விதின் ஒரு 1 மந்த்க்குள்ளாரையே ரெசியூம் டு நார்மல் போயிடலாம். கடினமான பொருட்கள் கடிக்க வேணாம் தான் சொல்லுவோம், ஆனால் 3 மந்த்ஸ் டைம்ங்கிறது விடணும், ஹெவியான பொருள் கடிக்கிறத அவாய்ட் பண்ணணும்.
8: நேயர்கள்

0: இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி. சந்தோஷ்குமார் அவர்கள்.
1: காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்.
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:46.

0: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் இசை தூரிகை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். வந்தாச்சி வந்தாச்சி செய்தி மற்றும் வளைகள் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: மனமயங்கும் ஒரு இசை இது பண்பையில் உலா வருகிறது. திரை இசை பாடல்களில் வரிசையில் முதல் பாடலாக உலாவர காத்திருக்கிறது எஸ் என்ற திரைக்காக. சசின் பிரபாகரன், கபில் கபிலன், ஸ்ரேயா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்

0: நேயர்களுக்கு உளம் கடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கு உளம் கழிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இசைத்துறையில் அடுத்து வருகிறது 3BHK என்ற திரைக்காக அம்ரித் ராம்நாத், சின்மயி, சூரஜ் சந்தோஷ் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

0: நேயர்களின் இடைவிற்கு நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபர்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோ தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
5: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பணியின் பிரிவு வழங்கும் ஊரும் உறவும்.

0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கிடைந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சி வந்தாச்சி செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே நிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். நேயர்களுக்கு உலம் கழிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்கள் இசை திருகையில் அடுத்து கேட்க இருப்பது ஆடுகளம். இன்றைய விளையாட்டுத்துறையின் முக்கிய செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து 2026 இங்கிலாந்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது அர்ஜென்டினா. அமெரிக்காவின் அட்லாண்டா மைதானத்தில் நேற்று இரவு நடந்த விறுவிறுப்பான இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா அணி 2-1 என்ற கணக்கில் இங்கிலாந்தை வீழ்த்தியது.

இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணியை அர்ஜென்டினா எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து ஒருநாள் தொடர் முதல் போட்டியில் இந்தியா அபார வெற்றி. இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் முதல் போட்டியில் நேற்றிரவு பர்மிங்ஹாமில் விளையாடியது. இதில் இங்கிலாந்து அணியை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. விம்பிள்டன் 2026 சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்தார் ஜானிக் சின்னர். லண்டனில் நடைபெற்ற புகழ்பெற்ற விம்பிள்டன் தொடரின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் உலகின் முதல் நிலை வீரரான இத்தாலியின் ஜானிக் சின்னர் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். இசைத்துறையில் அடுத்து வருகிறது இட்லிக்கடை என்ற திரைக்காக ஜி பி பிரகாஷ்குமார், தனுஷ், ஸ்வேதா மோகன் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

இசைத்துறிகையில் நிறைவாக வருகிற பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஓ என் தென் பேபி படத்திற்காக ஜென் மார்ட்டின் பாடிய பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய இசை தூரிகை. இந்நிகழ்ச்சியை வழங்கி ஓரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வந்தாச்சி வந்தாச்சி செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே என் நிலநங்கள் ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: சிந்தனை துளி. இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளை அளவோடு கையாள்வதே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆகச்சிறந்த உதவி. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரை எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது இரவு 7:30 மணிக்கான தமிழில் செய்தி அறிக்கை.

0: நகரங்களை உடான் திட்டத்தின் மூலம் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் டாக்டர் ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்ஹில் கொரோட்ஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். உடான் திட்டத்தை 120 இடங்களுக்கு விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அடுத்த 10 ஆண்டுகளில் 4 கோடி விமான பயணிகள் பயனடையும் வகையில் இந்த திட்டம் விரிவாக்கப்படும் என கூறினார். நாட்டின் 2வது மற்றும் 3வது நிலை விமான நிலையங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்ட விரிவாக்கத்திற்காக 29,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 100 புதிய விமான நிலையங்களை அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் விமானங்கள் மற்றும் விமான நிலையத்திற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். பருவநிலை சவால்களை எதிர்கொண்ட போதும் நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழும விஞ்ஞானிகள் கிராமப்புறங்களுக்கு நேரடியாகச் சென்று விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களுக்கு தீர்வு காண முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். ICAR 100 என்ற இயக்கத்தை தொடங்கி 100 இளம் விஞ்ஞானிகளை பணியில் ஈடுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் துறையில் செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் நுண் வேளாண்மை, பருவநிலை மாறுபாடுகளை எதிர்கொள்ளும் விவசாயம் உள்ளிட்டவற்றின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பணியில் ஈடுபடுவர் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். உயிரி பொருளாதாரம் மூலம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டின் சுகாதாரத்துறை நோய் தடுப்பு மருந்து மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த உயிரி பொருளாதாரம் முக்கிய பங்காற்றும் என குறிப்பிட்டார். உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உலக நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது 19,500 கோடி டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் இது 30,000 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை நாளை ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையத்தில் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். ஹைட்ரஜனை மின்சாரமாக மாற்றி செயல்படும் இந்த ரயில் ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்பட உள்ளது. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் என்ஜின் நவீன பொறியியல் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன், ஜப்பான், சீனா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் மட்டும் ஹைட்ரஜன் ரயில்களை இயக்கி வந்துள்ள நிலையில் தற்போது அந்த பட்டியலில் இந்தியாவும் இணைந்திருக்கிறது. மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் இந்த ஹைட்ரஜன் ரயில் தொடக்கத்தில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியிருக்கிறது. பசுமை எரிசக்தி திட்டங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் இந்த ரயில் சேவையை மத்திய அரசு அறிமுகம் செய்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி உதவி மற்றும் சட்டவிரோத ஊடுருவல் தொடர்பாக மேற்குவங்கம், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று 13 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். மேற்குவங்க மாநிலத்தில் கொல்கத்தா வட மற்றும் தெற்கு 24 பர்கானா, முர்ஷிதாபாத் ஆகிய இடங்களிலும், ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத், உத்தரப்பிரதேச மாநிலம் சாரங்பூர், தில்லி உள்ளிட்ட பகுதிகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பங்களாதேஷிலிருந்து ரோஹிங்கியா பிரிவைச் சேர்ந்தவர்கள் இந்தியா

0: அவுக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவுவதற்கு சில அமைப்புகள் வசதி செய்து கொடுத்ததாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கோயல் மாலிக் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணனிடம் தமது ராஜினாமா கடிதத்தை அவர் நேரில் வழங்கினார். கடந்த ஏப்ரல் மாதம் மேற்கு வங்கத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 4 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இதுவரை ராஜினாமா செய்துள்ளனர். முன்னதாக ராஜினாமா செய்த அக்கட்சியைச் சேர்ந்த 3 மாநிலங்களவை உறுப்பினர்களும் பின்னர் பிஜேபியில் இணைந்தனர். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நகராட்சியில் நாளொன்றுக்கு 24 டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு தரம் பிரிக்கப்படுவதாக இந்த இயக்கத்தின் மேற்பார்வையாளர் திருமதி சந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: எஸ்பிஎம் சூப்பர்வைசரா இருக்கிறேன். இங்க விருத்தாச்சலம் நகராட்சியில 33 வார்டு இருக்கு. 33 வார்டுலயும் ஒரு நாளைக்கு 26 டன் வந்து திடக்கழிவு உற்பத்தி ஆகிறது. உற்பத்தி ஆகிறது ஈரக்கழிவு, ஈரல்லாத கழிவுன்னு 113 அவுட்சோர்சிங் ஒர்க்கர்ஸ் எடுத்துட்டு போய் கண்டிப்பா மயிலூர் எம்சிசி ஆராய்ச்சியில வந்து தனித்தனியா பிரிச்சு பெட் வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து உரமாக்கி விவசாயிகளுக்கு இலவசமா வழங்கப்படுகிறது. அதே மாதிரி ட்ரை வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம அரியலூர் சிமெண்ட் ஃபேக்டரிக்கு பெயிலிங் பண்ணி ஏத்தி விடுறோம். 33 வார்டுல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத குப்பைகளை வந்து திடக்கழிவுகள் அனைத்து சேகரிச்சு தரம் பிரிச்சு எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏத்திடுறோம். அதுல சேலபிள் வேஸ்ட் எல்லாமே ஒர்க்கரே வந்து அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு வராத எல்லாமே தனித்தனியா பிரிச்சு சேல் பண்ணிக்கிறாங்க. மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு எல்லாமே தரம் பிரிச்சு வழங்கப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு சராசரியா 24 டன் திடக்கழிவுகள் மக்களிடம் வந்து பெறப்படுகிறது. மக்களும் வழங்குறாங்க, எங்களுக்கு ஒத்துழைப்பு தராங்க.
0: உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்கி கொரெஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உக்ரைன் நாடாளுமன்றத்தில் செர்கி கொரெஸ்கியின் பெயரை அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி முன்மொழிந்தார். எரிசக்தி துறையில் அவர் சிறப்பாக செயல்பட்டதாகவும் குளிர்காலத்தில் ஏற்படும் சவால்களை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். பின்னர் அந்நாட்டு நாடாளுமன்றம் செர்கி கொரெஸ்கியை பிரதமராக அங்கீகரித்தது. இதனிடையே உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சர் மிகாயிலோ ஃபெட்ரோவை அதிபர் திரு ஜெலன்ஸ்கி பதவி நீக்கம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்திற்கு வெளியே நூற்றுக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. வரும் 21 தேதி வரை நடை திறந்திருக்கும் என கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. உலக புகழ்பெற்ற புரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று ஒடிசாவில் தொடங்கியது. ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா தேவி, சுதர்ஷன் ஆகியோரின் அலங்கரிக்கப்பட்ட தேர்களை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இழுத்தனர். 9 நாட்கள் நடைபெறவுள்ள ரத யாத்திரை பண்டிகையின் போது லட்சக்கணக்கானோர் வருகை புரிவார்கள். இதனையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 23 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன் எடுத்துள்ளது. கார்டிஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும் 55 கிலோ எடைப்பிரிவில் கங்காவும் தங்கப்பதக்கம் வென்றனர். 65 கிலோ எடைப்பிரிவில் வன்ஷாஜ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும் 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும் 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கத்தாரியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 576 ரன் எடுத்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. 4வது மற்றும் கடைசி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 120 சிறிய நகரங்களை உடான் திட்டத்தின் மூலம் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்கி கொரெஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: உழவர்களின் உன்னத வானொலி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:25.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேயர்களினை கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.

0: விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அள்ள மங்கள்யான் சூப்பர் கோல்டு.
2: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: உழவர்களுக்கு
4: சித்ரா, என்ன பலமான வேலை நடக்குது போல இருக்கு, என்னமா செஞ்சிட்டு இருக்காங்க?
5: வாங்கக்கா, இட்லி பூ செடியை வைக்கிறதுக்கு இடம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
4: இட்லி பூ செடியா? இது என்னமா இவ்வளவு வாங்கி வச்சிருக்க? இவ்வளத்தையும் வச்சு பயிர் பண்ணி என்ன பண்ண போற?
5: அக்கா, இத வெறும் அழகுக்கு வளர்க்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க.
4: பின்ன வேற எதுக்கு?
5: நானும் அப்படிதாக்கா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இதோட உண்மையான மகத்துவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பயிர் பண்ணி ஆகணும்னு வாங்கிட்டு வந்திருக்கேன்.
4: அப்படி என்னதாம்மா இதுல இருக்கு? எனக்கும் கொஞ்சம் சொன்னா தெரிஞ்சுப்பன்ல.
5: அக்கா, இந்த இட்லி பூ இருக்குல்ல, இது அழகுக்காக மட்டும் இல்ல, இதுல நிறைய மருத்துவ குணம் இருக்குதான். இத முறையா சாகுபடி செஞ்சேன்னு வச்சுக்கீங்க, நல்ல லாபமும் பார்க்கலாம், வெளிநாடுகளுக்கும் கூட ஏற்றுமதி செய்யலாம்.
4: அட, என்னம்மா நீ சொல்ற, அவ்வளவு லாபம் உள்ளதா இது? சரி, இது எப்படி வளர்க்கணும் அத கொஞ்சம் சொல்ல.
5: இத வளர்க்கறதுக்கு நல்ல வடிகால் வசதி இருக்கிற சாதாரண மண்ணே போதும்க்கா. இப்ப நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல, இந்த மாதிரி குச்சியெல்லாம் ஐபிஏ அப்படின்ற வளர்ச்சி ஊக்கியில ஒரு 30 நிமிஷம் நல்லா நினைய வச்சா அதுலேருந்து நல்லா வேர் பிடிக்குமாக்கா. இதை நடுறதுக்கு இந்த பருவமழை காலம்தான் ஏத்ததான். நிலத்தை நல்லா உழுதுட்டு இந்த வேர் விட்ட குச்சை 1 ஆழம் இருக்கிற குழியில நட்டா போதும். நடுறதுக்கு முன்னாடி குழியில தொழு உரம், வேப்ப முன்னாக்கு, செம்மண், மேல் மண்ணை சேர்த்து நல்லா நடவுணுமாக்கா.
4: ஓஹோ, இந்த தண்ணி வசதிலாம் எப்படிமா?
5: குளிர்காலமா இருந்தா வாரத்துக்கு 1 தண்ணி பாய்ச்சணும். இதே கோடை காலமா இருந்தா வாரத்துக்கு 2 தண்ணி பாய்ச்சணும். சொட்டு நீர் பாசன முறையிலும் கூட நீர் பாய்ச்சலாம்க்கா.
4: இதுக்கிடையில வேற ஏதாவது உரமெல்லாம் கொடுக்கணுமா?
5: கண்டிப்பா கொடுக்கணும்க்கா. 6 ஏக்கருக்கு 10 தொழு உரம் கொடுக்கணுமா. அப்புறம் தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இதெல்லாம் கூட கொடுக்கலாம்.
4: ஏ சித்ரா, மத்த செடிங்களுக்கு எல்லாம் வர்ற மாதிரி இந்த பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் எல்லாம் வருமா இதுக்கு?
5: வரத்துக்கு வாய்ப்பு இருக்குக்கா. இலைப்புள்ளி நோய் வரும், அப்புறம் கரும்பூட்ட பூஞ்சான நோய், சாறு உறிஞ்சும் பூச்சி, நூற்புழு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை போக்குறதுக்கும் வழி இருக்குக்கா. இலைப்புள்ளி நோய் வந்திருக்குன்னு வச்சுங்க, காப்பர் ஆக்சிகுளோரைட 1 3 கலந்து 15 இடைவெளியில 3 தெளிச்சா இலைப்புள்ளி நோய் கட்டுப்படுத்தலாம். இப்போ அசுவினி இல்ல மாவு பூச்சி தாக்குதல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 5% ஸ்டார்ச் கரைசல 1 இடைவெளியில தெளிக்கலாம். அதுவே நூற்புழு தாக்கம் ஏற்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, கார்போஃபியூரான்ற மருந்த 1 4 அப்படின்ற அளவில் தெளிக்கலாம். இந்த மாதிரிலாம் செஞ்சோன்னா கண்டிப்பாக இதில் வர பூச்சி தாக்குதலை சரி பண்ணிடலாமா.
4: சரி சித்ரா, இப்போ இதை ஏக்கர் கணக்கில் பண்ணுறோன்னு வச்சுக்கோ, ஏன் மகசூல்லாம் எப்படி?
5: என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க? இதை நல்ல முறையில் வளர்த்தோன்னு வச்சுக்கோங்க, 1 2500 பூ கிடைக்குமா. பூவை அறுவடை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த கொத்தில் இருக்க எல்லா பூவுமே நல்லா மலர்ந்திருக்கான்னு பார்த்து தான் அறுவடை செய்யணுமா.
4: ஓ, அப்ப எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பெரிய அளவுல இதை பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில தான் இப்ப வாங்கி வளர்க்கறேன்னு நினைக்கிறேன்.
5: அது உங்களுக்கு இப்பதான் புரியுதா?
3: கேட்டது உழவர்களுக்கு.
1: காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டோம். நிகழ்ச்சியினை வழங்கியோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அள்ள மங்கள்யான் சூப்பர் கோல்டு.
2: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
6: ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:30 நேர்களுக்கு இனிய வணக்கம்.
7: நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசு

0: வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: இது உழவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: संकट के समय प्रधानमंत्री फसल बीमा योजना किसानों के लिए वरदान है।
1: अब सूखा पड़े या बाढ़ आ जाए कोई डर नहीं, अब ओले पड़े या कीट पतंगे फसल खा जाए कोई फिक्र नहीं,
2: क्योंकि हमने लिया है प्रधानमंत्री फसल बीमा।
3: बुआई से फसल कटाई तक हर जोखिम का दावा, न्यूनतम प्रीमियम पर अधिकतम भुगतान का वादा।
4: योजना से हर साल जुड़ रहे हैं 5 करोड़ से ज्यादा किसान, अब आपकी है बारी।
3: नजदीकी कृषि कार्यालय, सहकारी समिति, बैंक शाखा, अधिकृत बीमा कंपनी या जनसेवा केंद्र में स्वेच्छा से करा सकते हैं पंजीकरण।
4: फसल बीमा पोर्टल या फसल बीमा ऐप द्वारा भी कराया जा सकता है पंजीकरण।
3: प्रधानमंत्री फसल बीमा योजना, आपकी फसलों का संपूर्ण सुरक्षा कवच। कृषि एवं किसान कल्याण मंत्रालय, भारत सरकार।
5: நேர்களை, இன்றைய கிசான் வாணி நிகழ்ச்சியில் நாட்டுக்கோழி வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு முறைகள் குறித்து சிக்கல் வேளாண் அறிவியல் மையத்தின் விலங்கியல் துறை வல்லுநர் டாக்டர் எம் அறிவழகன் அவர்கள் வந்து பங்கேற்று நம்மளுடைய சந்தேகங்களுக்கு வந்து விளக்கம் தரதுக்காக நிகழ்ச்சியில் வந்து இணைந்திருக்காங்க. ஐயா, அவங்களை வந்து நம்ம சந்திக்கலாம். வணக்கம் சார்.
6: வணக்கம் மேடம்.
5: நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு கோழி சொல்லலாம், அது வந்து விராட் கோலி இல்லைங்களா?
6: ஆமாம்,
5: எல்லாரும் கிரிக்கெட்ல வந்து அவ்வளவு ஆர்வமா இருப்பாங்க. ஆனா விவசாயத்துல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த வேளாண் பெருமக்களுக்கு வந்து நெல் வயல் அப்படின்னே இல்லாம அவங்களுடைய வருமானத்தை வந்து இன்னும் பெருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோழி வளர்ப்பு தான். நிறைய பேர் வந்து அதுல ஈடுபட்டு இருக்கக்கூடும். ஆனாலும் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்புல அவங்களுக்கு சில சந்தேகங்கள் வந்து இருக்கும். அதுக்காக நேயர்கள் வந்து இன்னைக்கு நம்ம பண்பலையில தொடர்பு கொண்டு அவங்களுடைய கேள்விகளை வந்து ஐயா அவங்க கிட்ட கேட்டு விளக்கங்கள் வந்து பெறலாம். அதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 43368 என்ற இணைப்பு எண்ணுடன் 231-231 அல்லது 299-480 அல்லது 299-580 என்ற இந்த எண்கள் எல்லாம் இருக்கு. இப்போ கோழி வளர்ப்பு, அதுவும் நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம பகுதிக்கு வந்து எந்த நாட்டுக்கோழி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்னு சொல்லுங்க ஐயா.
6: நம்ம ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி இனங்களில் வந்து சிறுவிடை பெருவிடையே நல்ல ஏற்ற இனம் தான். அதுலேயும் வந்து தரம் உயர்த்தப்பட்ட இனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அசில் கிராஸு, டென்மாஸ் சார்ஸ் ஸ்டிக்கன் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோடைய கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, அப்புறம் வந்து கடக்கநாத்து கோழி இனங்கள், இது இந்த இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வகைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கும், ரெண்டாவது வந்து இறைச்சி. இப்போ வந்து நம்ம நாட்டுக்கோழி வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம சிறுவிடை பெருவிடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஆகிடும் அது வந்து ஒரு கிலோ 1.5 கிலோ வர அளவுக்கு. இதுவே நம்ம அசில் கிராஸ்லாம் எடுத்துட்டோம்னா அந்த 6 மாதத்திலே சேவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோ அளவுக்கு, பெட்டைக்கோழிலாம் ஒரு 1.5-2 கிலோ அளவுக்கு நல்லா வெயிட்டும் வந்துடும். இதுலேயும் வந்து இந்த கிராமப்பிரியா அந்த மாதிரி கோழி இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முட்டை உற்பத்தி, நாட்டுக்கோழி இனங்கள் கோழியை விட முட்டை உற்பத்தி வந்து அதிகமாக வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு இதுலேயுமே, முட்டையிலையும் சரி இறைச்சிலையும் சரி, ரெண்டு இதுலேயுமே லாபம் வர்றதுனால இந்த மாதிரி கோழி இனங்கள் வளர்க்குறது வந்து நல்லதாக இருக்கும்.
5: நல்லதாக இருக்கும் இல்லைங்களா? நாட்டுக்கு நம்ம வந்து கோழி வளர்க்குறதுடைய முக்கியத்துவமே வந்து ஒரு வருமானம் ஈட்டுறதுக்கு தான். அது வந்து ஒரு பக்கம் இறைச்சி அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம விற்கும் பொழுது வருது, இன்னொன்று வந்து
6: முட்டைக்காக.
5: இதுதான் நம்ம கோழி வளர்க்கக்கூடிய அந்த முக்கியமான ஒரு விஷயம். அப்படின்னா எந்த ரகங்கள் வந்து அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் நீங்க சொல்லிட்டீங்க. பொதுவா இப்ப மாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பகுதியை வந்து தாண்டி போக போக ரகங்கள் வந்து மாறுபடும். மாடு வந்து பார்க்கக்கூடிய அந்த அவங்களோட பார்க்கறதுக்கு தெரியுது இல்லைங்களா, அதுவே வந்து நிறைய மாறும். அவங்களுடைய சைஸுமே மாறும், கொம்புகள் வந்து மாறும் அப்படின்னு இருக்கு. ஆனா கோழிகள் வந்து பொதுவா அப்படி இல்லை இல்லைங்களா? நம்ம தமிழகத்தின் எந்த பகுதியை எடுத்துக்கிட்டாலும் அளவில் வேணா சிறிது மாறுபாடு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி கோழிகள் அப்படிங்கும்போது இந்த நீங்கள் சொன்ன இனங்கள் தான், கடக்நாத்து, வனப்பிரியா, இந்த இதுங்களை தான் விவசாயிகள் வந்து வளர்த்துக்கிட்டே வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இணைப்பில் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நேர்கள் வந்து வராங்க, அவங்களையும் சந்திக்க ஆரம்பிக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
5: வணக்கம்.
7: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
5: மேட்டுப்பாளையத்திலேருந்து நாகராஜன் ஐயா வந்திருக்கீங்க. சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி.
7: வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கு, இன்னும் அதிகமா

0: ஆகும்னு வேற சொல்றாங்க. கோழி இறைச்சி எப்படி அதை வளர்க்கறதுக்காக உங்களுக்கு என்ன தண்ணி எப்படி கொடுக்கலாம் என்ன?
1: சரிங்க, வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? இந்த ஒரு கேள்வி மட்டும்தானா?
0: இல்ல மேடம், இந்த வெயில்ல வந்து வியாதிகள் வரும் மேடம், கடிச்சல் நோய் ஏதாவது.
1: சரிங்க,
0: என்ன மாதிரி மாத்து மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு?
1: சரிங்க சரிங்க சரிங்க ஐயா, நன்றி நன்றி. நீங்கள் வந்து பதில் வந்து நீங்கள் வானொலியில் கேட்டு தெரிஞ்சுக்காங்க. ஐயா நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வெயில் காலத்து அதிகமாக இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய கேள்வி.
2: ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோழி கொட்டைகளில் வந்து 24 மணி நேரமும் தண்ணி இருக்கிற மாதிரி ஒன்று பண்ணணும். அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிற மாதிரி. அப்போ வந்து நம்ம டேங்க்ல ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து தென்னங்கீற்று அந்த மாதிரி மேலே போட்டு வச்சிருக்கணும். தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அப்பப்போ வந்து தண்ணி நம்ம மாற்றி மாற்றி வைக்கணும். அப்போ வந்து அதுக்கு எப்பயுமே இருக்கிற தண்ணி வந்து நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம சாப்பிட்ற குளுக்கோஸு அந்த எலக்ட்ராலு இதெல்லாம் வந்து தண்ணியில் கலந்து வைக்கலாம். இது இல்லாமல் பி காம்ப்ளெக்ஸு மல்டி விட்டமின்ஸ் இதெல்லாம் சேர்ந்து வைக்கும்போது அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறையும். அப்போ வந்து இந்த சம்மரை வந்து கொஞ்சம் வெயில் தாக்கத்தை வந்து கொஞ்சம் குறைக்கலாம்.
1: சரிங்க, அப்போ தண்ணியில் வந்து வைக்கும்போது 1 லிட்டருக்கு வந்து இவ்வளவு பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்குங்க?
2: ஆ இருக்குது மேடம்.
1: எவ்வளோ வைக்கலாம்?
2: 5-7 ml 1 லிட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம வைக்கலாம்.
1: வைக்கலாம். பி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்து டேப்லெட் வடிவில் இருக்கும் இல்லைங்களா?
2: இல்லை, டேப்லெட் வடிவில் லிக்யூடாகவும் இருக்கும்.
1: லிக்யூடாகவும் இருக்கும்.
2: மல்டி விட்டமின்ஸும் லிக்யூடாக இருக்கும். இந்த எலக்ட்ரால் பவுடர் வந்து நம்ம நார்மலாக நம்ம குளுக்கோஸ் நம்ம கலந்து குடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தண்ணியில் கலந்து வச்சிட்டாலே போதுமானது.
1: அதுக்கு ஏதாவது அளவுங்க, 1 லிட்டர் தண்ணியில் கலக்கணும் இருக்கா, இல்லை 10 லிட்டர் தண்ணியில் 1 பேக்கெட் கலக்கணும்?
2: அதான் மேடம், 2 லிட்டர் தண்ணியில் வந்து 2 சாச்சோ இருக்கு இல்லைங்களா, எலக்ட்ரால் பவுடர்
1: அது மிக்ஸ் பண்ணி
2: 2 பாக்கெட் அதை மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் நம்ம.
1: சரி,
2: இது இல்லாமல் இந்த கோடை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை காய்ச்சல் நோயெல்லாம் வருது இல்லைங்களா, எப்பயுமே நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணுறது என்னன்னா
1: தடுப்பூசி போடுறது தான்.
2: அப்படி வந்து நம்ம தடுப்பூசி வந்து அந்தந்த டைம்ல நம்ம கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இந்த நோய் வர்றதை வந்து நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
1: கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இன்னும் அந்த வெள்ளை காய்ச்சல் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நேயர்கள் வந்து இணைப்பில் வந்துகிட்டே இருக்காங்க. யார் வராங்க, அடுத்து என்ன கேள்விங்கிறதையும் கேட்டுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: ஐயாதுரை பேசுறேன் மேடம்.
1: ஐயாதுரை ஐயா, உங்க ஊர் பேர் மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க.
3: சேத்தூர்ல இருந்து ஐயாதுரை
1: பேசுறேன். சொல்லுங்க உங்க கேள்வி.
3: இல்ல மேடம், மேடம் இந்த பெருவிடை கோழியை வந்து நான் கொஞ்சம் வளர்த்துட்டு இருக்கேன்
1: மேடம்.
3: அது வந்து எப்படி இந்த அடை வைக்கிறது, அந்த குஞ்சு பொறிச்சோன்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும், அந்த எல்லாம் வர்றதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கறதுலாம் கொஞ்சம் சொல்லுங்க மேடம். ரேடியோல கேட்டு.
1: சரிங்க சரிங்க ஐயா, நன்றி
2: மேடம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெருவிடை கோழி வளர்க்குறாரு. இப்போ அது வந்து இன்குபேட்டர் மிஷினில் எப்பயுமே வந்து நம்ம ஒரு 20-30 கோழி வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம இன்குபேட்டர் மிஷின் போகிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் முட்டையிடுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு 10-15 முட்டை அப்படி இடுதுன்னு வச்சுக்கிங்களேன், அது வந்து குஞ்சு பறிக்கிறதுக்கு 21 நாள் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த குஞ்சு வளர்ந்து முட்டையிடுறதுக்கு எப்படி பார்த்தாலும் 2-3 மாதம் ஆகிடும். அப்போ வந்து நாட்டுக்கோழியில் வந்து முட்டை உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வருஷத்துக்கே 4-5 டைம் தான் பண்ண முடியும். இதுவே நம்ம இன்குபேட்டர் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 10-15 முட்டை வர வர நம்ம சேர்த்து வச்சு 1 வாரம் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு அந்த முட்டையை வந்து நம்ம இன்குபேட்டர் மிஷினில் வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10-15 நாள் கழிச்சு முட்டை இட்டதுக்கு அப்புறம் 4-5 நாள் கோழி கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாகிடுச்சுன்னா திரும்பி 10-15 நாள் கழிச்சு முட்டையிட ஆரம்பிக்கும். அப்போ வந்து நமக்கு முட்டை உற்பத்தியும் அதிகமாகும், குஞ்சுகள் கோழி குஞ்சுகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும். அதனால் இன்குபேட்டர் மிஷின் வந்து நம்ம சின்ன சின்ன மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 50 முட்டை 100 முட்டை வைக்கிற மாதிரியே 1500-2000 ரூபாய் 2500 ரூபாயிலே இருக்குது. இந்த மாதிரி ஒரு மிஷின் வாங்கிட்டால் நமக்கு வந்து எல்லா விதத்துலையும் பெனிஃபிட்டாக இருக்கும். இதை தாண்டி நம்ம இன்குபேட்டர் மிஷின்லேருந்து குஞ்சு வந்ததுமே நம்ம ஃபஸ்ட்டு நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரூடிங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ தாய்க்கோழி எப்படி குஞ்சுங்களை பராமரித்து அதுக்கு தேவையான வெப்பத்தை கொடுக்குதோ,
1: ஆமாம் பகுதியில் வச்சு பாதுகாப்பு.
2: ஆமாம் மேடம், அந்த மாதிரி வந்து நம்ம செயற்கை முறையில் வந்து அதுக்கு வந்து ப்ரூடிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு செயற்கை முறையில் நம்ம அதுக்கு வெப்பத்தை கொடுக்கணும் 7-10 நாளைக்கு. அப்படி நம்ம அந்த கோழி குஞ்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ரூம் வந்து நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு கீழே அடியில் வந்து நியூஸ் பேப்பர் போட்டு அதில் வந்து தீவனமும் தண்ணியும் எப்பயுமே 24 ஹவர்ஸும் இருக்கிற மாதிரி தூவி விட்டுட்டு அதுக்கு வந்து அந்த லைட் வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னா 24 ஹவர்ஸுமே கொடுக்கலாம். இல்லை கிளைமேட் கொஞ்சம் மதியத்தில் நல்லா வெயில் அடிக்குதுன்னா ஒரு 1 or 2 hours கூட லைட் ஆஃப் பண்ணலாம். மற்றபடி லைட் வந்து கண்டினியூஸாக எரிஞ்சிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு வாரம் வந்து நம்ம நல்லா பராமரிக்கணும். பராமரித்தா தான் அந்த

0: கொஞ்சம் எல்லாமே நல்லா வளரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழாவது நாளில் என்ன பண்ணணும்னா, அந்த லெசோட்டா வெள்ளைக்கச்சல் நோய்க்கான தடுப்பூசியை நம்ம ஃபஸ்ட்டு போட்டுடணும். போட்டுட்டோம் அப்படின்னா கோழி குஞ்சுகள் நல்லாயிருக்கும். சப்போஸ் வெப்பத்தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நம்ம அந்த தண்ணியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் பவுடர்லாம் இருக்குது, அந்த ஆன்டிபயோட்டிக் பவுடர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அந்த பிகாம்ப்ளெக்ஸ் டானிக்கு மல்டிவிட்டமின்ஸ் டானிக்கெலாம் தண்ணியில் வைக்கும்போது கோழி குஞ்சுகள் வந்து இறப்பு எதுவுமே தடுத்துடலாம். கோழி குஞ்சுகள் நல்லா வளரும், தீவனமும் நல்லா எடுக்கும்.
1: நல்லா எடுக்கும் இல்லைங்களா? அந்த வெள்ளை கழிச்சலை வந்து இப்போ நீங்கள் மறுபடியும் சொல்லியிருக்கீங்க, அது வந்து வளர்ந்த கோழிகளுக்கு தான் வருங்களா இல்லை சின்ன வயது கோழிகளுக்குமே அது வந்து வரும்?
0: மேடம் வெள்ளைக்கீச்சல் நோய் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுக்குமே வரும், பெரிய கோழிகளுக்குமே வரும். இதில் வந்து ஒரு பெரிய இது டிஸ்அட்வான்டேஜ் எப்படின்னா, இப்போ வந்து நம்ம கோழி வளர்க்குறோம், ஒரு 10-20 கோழி வளர்த்துட்ருக்கோம். நம்ம சப்போஸ் சந்தையில் ஏதோ பிடிச்ச மாதிரி 1-2 கோழி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா, நம்ம எப்பயுமே புதுசாக வாங்குற கோழியை வந்து பழைய கோழி கூட டக்குன்னு விடவே கூடாது. ஒரு வாரம் 10 நாளைக்கு அது தனிமையில் வச்சுருந்தா அந்த கோழி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் விடணும். அப்போது ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா, இப்போது நீங்கள் 20-30 கோழி வளர்க்குறீங்க, ஏதோ ஒரு கோழிக்கு வந்துட்டாலுமே என்ன ஆகுனா கோழி வந்து குணுகி குணுகி உட்காந்துருக்கும், வில விலையே கழியும், தீவனம் எதுவும் எடுக்காது, சோகமாகவே இருக்கும். ஒரு 4-5 நாள் கழிச்சு என்ன ஆகுனா 1-2 கோழி அப்படியே இறக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வாரம் 10 நாளில் மொத்த கோழியுமே இறந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பெரிய நஷ்டம் வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேவல்னா இப்போ இருக்க மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு 600-700 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம், பெட்டைக்கோழியாக இருந்தால் ஒரு 300-400 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபார்மர் வந்து ஒரு 40-50 கோழி வளர்க்குறாரு அப்படின்னா, ரெண்டு கோழியுமே இறந்து மொத்தமே இறந்து போச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 10,000-20,000 அளவில் நஷ்டங்கள்
1: கண்டிப்பாக
0: வரும். இது வராமல் தடுக்கிறதுக்காக தான் நம்ம அந்த வெள்ளைக்கச்சி தடுப்பூசி போடுறோம். இந்த தடுப்பூசியுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் கால்நடை மருத்துவமனையில் வந்து வார வாரம் சனிக்கிழமை வந்து பிரதி சனிக்கிழமை வந்து அங்கே போடுவாங்க, நம்ம அங்கே போய் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் அந்த வேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல்லையுமே கிடைக்கும். ஒரு 100 கோழிக்குடைய போடக்கூடிய வேக்சினே ஒரு 30-40 ரூபா தான் வரும் மேக்ஸிமம்.
1: ரெண்டு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஏன்னா தடுப்பூசி வந்து அரசு பக்கத்துல இருந்து வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும், ஆனா அதை வந்து விவசாயிகள் வந்து எப்படி பயன்படுத்திக்க முடியும், அது வந்து எப்போ இந்த மாதிரி தடுப்பூசிகள் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கலான்னு இருந்தா, ஆனா நீங்களே வந்து சொல்லிட்டீங்க ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வந்து அந்த அரசு
0: கால்நடை
1: மருத்துவமனையில் வந்து கண்டிப்பாக அது வந்து போடுறாங்க அப்படிங்கும்போது விவசாயிகள் வந்து கண்டிப்பாக அந்த கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும் அவங்க அப்படின்றது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பொருளாதார இழப்பு வந்து ஏற்படாம
0: அப்படிங்கிறதுக்காக.
1: சரிங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம், ஒரு விளம்பரமும் கேட்டிருவோம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
4: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன்பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: ஆரம்பத்துல வந்து சக விவசாயிகிட்ட பேசும் போது கொஞ்சம் எங்களுக்கு அச்சமா இருந்தது, இந்த பாம் ஆயில் விவசாயம் இந்த சாகுபடி எப்படி இருக்குமோனு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தோட்டக்கலை துறையை வந்து சந்திக்கும் போது அவங்களும் எங்களை வயலுக்கு வரும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இதுல வந்து அஷோர்ட் பைபேக் இருக்கு, இந்த ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் தைரியமாக வந்து பாம் ஆயில் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பித்தோம். 3 வருஷம் கழிச்சு வந்து எங்களுக்கு மகசூல் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களுக்கு தைரியம் வந்தது, இது லாபகரமான பயிர்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது.
2: ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் அதிக செலவிடும் என்று இந்த பாம் ஆயில் பயிரில் அச்சப்பட்டோம், மண் வளம் பாதிக்கப்படும் என்று அச்சப்பட்டோம். தோட்டக்கலைத்துறையின் அறிவித்தலின்படி அதிக லாபகரமுடைய பயிராக இப்பயிர் அமைந்துள்ளது.
3: நேர்களே, இன்றைய கிசான் வாணி நேரலை நிகழ்ச்சியில் நாட்டுக்கோழி வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு முறைகள் குறித்து சிக்கல் வேளாண் அறிவியல் மையத்தின் விலங்கியல் துறை வல்லுநர் டாக்டர் எம் அறிவழகன் ஐயா அவங்க வந்து நம்ம நிகழ்ச்சியில் இருக்காங்க. பங்கேற்ற நேர்களுடைய கேள்விகளுக்கு வந்து பதில் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்து ஒரு நேயரையும் வந்து நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். காரை பண்பலைக்கும் செவிமடுக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.
3: சரிங்க, யாரு பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?

0: ஆனைமட்டம் மாரியப்பன்.
1: சொல்லுங்க மாரியப்பன் ஐயா.
0: வெள்ளைக்காய் எங்கள் வருஷ வருஷம் பெரிய லாசப்படுதுமாங்க. கிராமத்தில் என்ன செய்யறாங்க, இந்த கோலா மீன் சீசனில் தான் அந்த நோய் வரும். அந்த கோலா மீன்லாம் சின்னதான் வரும், இல்லைன்னா வராதுங்கிறாங்க. கோலா மீனுக்கு அதுக்கு எல்லாம் சம்பந்தம். அது மெயினாக இந்த 50 கோடி இருக்கு, அதை பிடிச்சிட்டு டெய்லி எங்கள் ஐயா சொன்னாங்க சரிங்கம்மா அப்படிங்கிறாங்களே. பிடிச்சிட்டு போகிறது பெரிய சிரமம் இருக்கு. என்ன கேட்டோன்னா மூண்டில் மடை அடையமடை எல்லாம் மரத்துமலை ஏறி முட்டை வர்றதுக்கு மட்டும் நம்மள்ட வருது. அந்த யாராச்சும் அரிசி வச்சுலாம் போட்டுக்கிட்டு அதை அரிசி தான் போடுறோம், வேற என்ன தீவனம் வச்சுனா அது ஒரு கேள்விமா. இன்னொன்னு கருங்கோழின்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து முட்டை வைக்கிறாங்க. நம்ம கிராமத்தெல்லாம் வந்து ஐயா சொல்றாங்க இஞ்சி பட்டறல வைக்கிறாங்க, நாங்க கோழியிலதான் வந்து உற்பத்தி பண்ணுவோம். அது என்ன செய்யுது, வைக்கும் போதே அந்த முட்டை உடஞ்சிடுமா, அதை வந்து உற்பத்தியே பண்ணமில்ல. அதுதான் தெரிஞ்சு ரேடியோவில் கேட்டுக்கணும். நன்றி, வணக்கம்.
1: சரிங்க சரிங்க ஐயா, நன்றி.
2: மேடம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைக்காய்ச்சல் சொன்னார் இல்லைங்களா, ஒன்று வெள்ளைக்காய்ச்சலில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த மீனுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை.
1: கோலா மீனுக்கும் ஆமாம்,
2: அது வந்து ஒரு
1: காத்து காலத்தில் தான் அந்த கோலா மீன் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஒரு காலத்தை வந்து நினைவுபடுத்திக்கிறதுக்காக அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடிக்கு கோலா மீனுக்கும் கோழிக்கும் மேடம்
2: அது வந்து அதுக்கான இது ஒரு நோய் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் மூலமாக பரவுறது. இது வந்து வராமல் தடுக்கிறதுக்கு வந்து முக்கியமாக வந்து நம்ம தடுப்பூசி போடுறது தான். இந்த தடுப்பூசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ ஒரு 50-100 கோழி வளர்த்துட்டு இருக்காங்க, அவங்க ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னா மருந்து லிக்யூட் இருக்குது, ட்ராப்ஸ் இருக்குது, பவுடராகவும் கிடைக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தீவனத்தில் கலந்து வச்சிடலாம். அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ முன்னாடி நாள் நைட்டோடைய தீவனத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் கோழிங்கள்லாம் ரொம்ப பசியாக இருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் தீவனத்தில் அந்த மருந்து கலந்து வச்சிட்டோம்னா நம்ம எல்லா கோழிங்களுமே சாப்பிட்றோம்.
1: அப்படி இல்லைனா வந்து நம்ம கால்நடை துறையிலே கிடைச்சிருவோங்களா?
2: கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலுமே அந்த நம்ம வெளியில் வாங்கிக்கலாம் மேடம், அது ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது இல்லாமல் மருந்து வந்து தண்ணியில் கலந்து வைக்கிற மாதிரியும் இருக்குது. எல்லா கோழியும் பிடிக்க முடியல அப்படின்னா நம்ம தண்ணியில் கூட கலந்து வச்சிடலாம். இப்படி கலந்து வைக்கும் போது நம்ம எல்லா கோழிக்கும் இதாகிடும். மெயினாக இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 50-100 கோழி வளர்க்குறீங்கன்னா புதுசாக 1-2 கோழியை வாங்கிட்டு வந்து விடக்கூடாது. அப்படி விட்டாலே அந்த மற்ற கோழியிலேருந்து வந்தால் ஈஸியாக பரவிடும். இது ரெகுலராக பண்ணணும். இதை இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குஞ்சு பறித்து 5-7வது நாள்லேயே ஒரு வெள்ளைக்காய்ச்சல் தடுப்பூசி போட்டுடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24வது நாளில் திரும்பி அதே பூஸ்டர் வேக்சின் போட்டுடணும். ஒரு 45வது நாளில் பார்த்தீங்கன்னா அம்மை நோய், அதாவது வந்து இந்த இறைச்சி கோழி முட்டைக்காக வளர்க்குறதுக்கெல்லாம் வந்து தடுப்பூசி நிறைய ஊசி போடுவாங்க. ஆனால் இப்போ நாட்டுக்கோழிக்கும் வந்து ஒரு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால முடிஞ்சளவு இந்த ஒரு 2 நோய்க்கு மட்டுமா, அது வெள்ளைக்காய்ச்சலுக்கும் அம்மை நோய்க்கு மட்டும், கோழி அம்மை நோய்க்கு மட்டும் போட்டுக்கிட்டாங்கன்னா போதும். 45வது நாளில் கோழி அம்மைக்கும், திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 72-90வது நாளில் மீண்டும் ஆர்டிவிகேன்னு சொல்லுவாங்க அந்த வெள்ளைக்காய்ச்சல், அது வராமல் தடுக்கிறதுக்கு இது ரெகுலராக போடலாம். அப்படி இல்லைனாலுமே நம்ம ஒரு மாதம் 1.5 மாசத்துக்கு டைம், 45 நாளுக்கு ஒரு டைம் நீங்கள் ரெகுலராக வந்து அந்த வெள்ளைக்காய்ச்சல் போட்டாலே இந்த நோய் வராமல் தடுத்துடலாம். நம்ம
1: சரிங்க, இப்போ ஒரு அட்டவணையை நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. ஒரு கோழி குஞ்சு வந்து உருவாகி அந்த முட்டையை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் 7 நாளில் வந்து ஒரு தடுப்பூசி வந்து கொடுத்துடணும். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த வெள்ளைக்காய்ச்சல் நோய்க்காக. அப்போ இந்த 24 நாட்கள் அப்பையும் வந்து கொடுத்துடணும். அம்மை நோய்க்கு வந்து 45 வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வெள்ளை கழிச்சல்ன்றது மறுபடியும் நமக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கணும்னா ஒரு 72-90 நாட்களில் திருப்பியும் வந்து அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை வந்து நம்ம தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்தோம்னாலே நமக்கு வந்து நல்ல ஒரு லாபம், நோயும் வராம தடுத்துடலாம், நமக்கான அந்த லாபம் அப்படிங்கறதும் வந்து மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி
2: கால்சியம் சத்து குறைபாடு வந்து கண்டிப்பா இருக்கும். அவரு அந்த முட்டை உடையதுனாலே ஓடு உடையதுனாலே அதுல வந்து அந்த கோழிங்களுக்கு எல்லாம் கால்சியம் சத்து குறைபாடு இருக்கும். அதனாலதான் அந்த பிரச்சனை வரும். ஒண்ணு வந்து அவங்க வந்து அந்த தீவனம் போடுற தீவனத்திலேயே நம்ம ஆற்றுல கிடைக்கிற இந்த கிளிஞ்சல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கிளிஞ்சல் வந்து ஒரு 10 கிலோ தீவனத்தில் ஒரு 850-300 கிராம் அந்த கிளிஞ்சல் போட்டு அரைச்சி தீவனத்தோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சுண்ணாம்பு இருக்கு இல்லைங்களா, அதாவது நம்ம வெத்தலைப்பாக்குக்கு யூஸ் பண்ணுற சுண்ணாம்பு, அந்த சுண்ணாம்பை வந்து தண்ணியில் நல்லா கலந்து ஒரு நாள் விட்டுறணும். அது தெளிஞ்சு வர தண்ணியை எடுத்து நம்ம நார்மல் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கமர்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் வந்து கால்சியம் டானிக்னு கிடைக்கும். அந்த கால்சியம் டானிக் வந்து ஒரு லிட்டரில் வந்து 15-20 ml வந்து நம்ம கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை முட்டை உடையிற அந்த ஓடு உடையாமல் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கால்சியம் குறைபாடால தான் அந்த பிரச்சனை வருது.
1: சரிங்க, அதை இன்குபேட்டரில் வைக்க முடியும்.

0: இல்லை ஏன்னா உடஞ்சி போயிடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து கால்சியம் வந்து அதிகமாக கொடுக்கணும். அது எப்படின்றத பற்றி நீங்கள் அழகாக விளக்கமாக கொடுத்துட்டீங்க. தீவனம் வந்து எந்த அளவுக்கு சரியாக கொடுத்தோம்னா தான் இந்த மாதிரியான குறைபாடுகள், சத்து குறைபாடுகள் வந்து வராமல். அப்போ ஒரு கோழியவுக்கு வந்து தீவனம் சரிவிகித தீவனம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அதில் என்னெல்லாம் கவனிச்சு கொடுக்கணுங்க?
1: அந்த சரிவிகித தீவனத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடம், கமர்ஷியலாக வந்து சிக்ஸு வளர்ற கோழி, வளர்ந்த கோழி, முட்டையிடறதுக்கு தனி, அப்புறம் வந்து இறைச்சிக்குன்னு தனித்தனி தீவனம் இருக்குது. அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தீவனத்தை வாங்கி யூஸ் பண்ணலாம்.
0: இப்போ வந்து இயற்கை முறையிலேயே நாங்கள் வந்து வளர்க்குறோம் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம்?
1: அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 கிலோவுக்கு ஒரு 5-6 கிலோ அளவுக்கு சோளம், மக்காச்சோளம், அப்புறம் வந்து கம்பு கேழ்வு இருக்கு ஒரு 1.5 கிலோ 1 கிலோ அளவுக்கு. இது இல்லாம நம்ம வந்து கருவாடு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 1.5 கிலோ. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தவிடு, அது வந்து ஒரு 1.5-2 கிலோ.
0: சரிங்க.
1: இது கூட வந்து பாத்தீங்கன்னா தாது உப்பு ஒரு 250-300 கிராம், நார்மல் சால்ட் ஒரு 100 கிராம். இது கூட அந்த கால்சியம் அந்த கிளிஞ்சல் சொன்ன இல்லைங்களா, அது ஒரு 200-250 கிராம். இந்த மாதிரி இது கூட கொஞ்சம் கறி கோழியா இருந்தா சோயா சேர்க்கலாம்.
0: சரிங்க.
1: ஏன்னா கொஞ்சம் நல்லா வெயிட் வரும். அப்படி இல்லைன்னா இது இந்த இன்கிரீடியன்ட்லாம் எடுத்து ஒரு 10 கிலோ அளவுக்கு நாமளே உற்பத்தி பண்ணி மிஷினில் அரைச்சி நம்ம தீவனமாக
0: கொடுத்துடலாம் இல்லைங்களா. மக்காச்சோளம், கருவாடு, இந்த கம்பு, இல்லை நார்மல் சோளம், இல்லை சோயா கூட சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. தாது உப்பு, அதுக்கடுத்து வந்து உப்பு, கிளிஞ்சல், இதையும் வந்து சேர்த்துக்கும் போது அந்த சரிவிகித உணவு வந்து கிடச்சிரும். அவங்களுக்கு வந்து ஏற்பட்ட மாதிரி அந்த முட்டை வந்து உடையிற தன்மையோ எதுவும் இல்லாமல் கோழி வந்து நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கியாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அண்ணா சேவியர். நலமா இருக்கலாமா?
0: நலமாக இருக்கிறோம் சேவியர் ஐயா. சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க.
2: ஐயா நலமா இருக்காங்களா?
0: உங்களை தான் சார் கேட்கிறாங்க.
1: நல்லா இருக்கேன் ஐயா. நல்லா இருக்கீங்களா
2: ஐயா? எங்க பையன் ஒரு 20-27 கோழி வளர்க்கறான் ஐயா. அதாவது நாட்டுக்கோழி தான், ஒழுக்கலாம் இல்ல. காசெல்லாம் கொண்டு போயிருந்தா அதுக்கு என்ன தீவனம் போட்டாலே சீக்கிரம் வந்து வளரும் வளர்ச்சிக்கு. அதாவது அது பார்த்த மணிக்கே இருக்கு. அதாவது நாட்டுக்கோழிங்கிறதுனாலயா அது வந்து பாட்டை மணிக்கே இருக்குங்கய்யா. அது வந்து வளர்ச்சி அடையணும். என்னென்ன போடணும் ஐயா? கம்புக்கு என்னென்ன ஐயா வேற எனக்கு தெரியல என்னென்ன போடணும்.
0: சரி ஐயா வந்து சொல்றத அப்ப நீங்க கேட்டுட்டே இருந்திருக்கீங்க ரேடியோல இல்லீங்களா? சரிங்க. அப்ப இன்னும் ஒரு முறை வந்து அவங்களை வேணா உங்களுக்காக சொல்ல சொல்லலாம். இன்னும் வேற ஏதாவது சேர்க்கணுமா அப்படிங்கறதையும் கேட்டுக்கலாம். சரிங்களா? வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? இந்த ஒரு கேள்வி மட்டும் தானா?
2: அது மட்டும் தான். மேல மேல அது குண்டாகணும்.
0: சரி, கோழி வளர்க்கறதுல ஏதாவது போட்டி வச்சா ஐயாவோட போட்டி வந்து அந்த ஐயாவோட கோழி வந்து அந்த போட்டியில பங்கு பெற்று முதல் பரிசு வாங்கணும் இல்லீங்களா?
2: உண்மையிலே ஐயா சொன்னாங்கன்னா கடைபிடிச்சு உண்மையிலேயே முதல் பரிசு வாங்கணும்.
0: சரிங்க ஐயா, நன்றி நன்றி. கண்டிப்பா ஐயா வந்து சொல்லுவாங்க, நீங்க கேளுங்க. நீங்க பேசுங்க சார்.
1: மேடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளம், நம்ம நாட்டு சோளம் இருக்கு இல்லைங்களா, சின்ன சோளம்,
0: அந்த சோளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க,
1: அந்த சோளம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்பு, கேழ்வரகு, இது கூட கொஞ்சம் தவிடு, அப்புறம் வந்து கொஞ்சம் கருவாடு, சோயா, இதெல்லாம் சேர்க்கும் போது நம்ம வந்து அது வந்து
0: வளர்ச்சி
1: வரும். ஏன்னா வந்து நல்ல வளர்ச்சி வரும்னா அது புரோட்டீன் சத்து கண்டிப்பா வேணும். அந்த புரோட்டீன் சத்து வந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோளத்துல 65% இருக்கு. அப்ப நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட வந்து தாது உப்பு, நம்ம நார்மலான உப்பு, அப்புறம் வந்து இந்த கிளிஞ்சல், இதெல்லாம் சேர்க்கும் போது நான் கண்டிப்பா உற்பத்தி
0: சத்து வந்து கிடைச்சிடும். வளர்றதுக்கு தேவையான அனைத்து விதமான சத்தும் வந்து இந்த விஷயத்துல வந்து
1: கிடைச்சிடும். இன்னொன்னு வந்து பாக்கணும் மேடம், என்னன்னா குடற்புழு நீக்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, பூச்சி மருந்து,
0: முக்கியமான
1: அந்த குடற்புழு நீக்கம் வந்து நம்ம வந்து
0: பாத்தீங்கன்னா அந்த புழு வந்து எல்லாத்தையும் அது சாப்பிட்டுட்டு போயிடும். அப்ப கோழிக்கு வந்து வளர்ச்சி இருக்காது. என்னதான் தீவனம் சரியா கொடுத்தோம்னாலும் அந்த குடற்புழு நீக்கம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. அது எந்த ஸ்டேஜ்ல இருந்து ஆரம்பிக்கணும் சார்?
1: இப்ப குடற்புழு நீக்கம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வேக்சின் போடுறோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது வந்து நம்ம அந்த சீசன் கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி

0: மருந்து ஒன்று ஒன்றா மாறும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் கேட்டோம்னா மருந்து கொடுப்பாங்க, அது தண்ணியில் கலந்து வச்சிட்டாலே போதும். அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா
1: தீவனம் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னாதான்
0: அந்த வயிற்றுல இருக்க குடற்புழு வந்து வெளியில வரும்,
1: அந்த புழுக்கள் வந்து
0: கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவா இருக்கும்.
1: நீங்க அப்பயே ஒரு கூட சொன்னீங்க, நீங்க கோழிகளுக்கு வந்து தீவனத்திலேயே அந்த மருந்து வந்து கலந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வெள்ளை கிளைச்சலை வந்து நிறுத்துறதுக்காக. ஒருவேளை உணவை வந்து நீங்க நிறுத்திட்டீங்க அப்படின்னா கோழி வந்து பசியோடு
0: இருக்கும்,
1: அப்ப நம்ம வந்து அந்த கொஞ்சம் தீவனத்துல வந்து அந்த மருந்து கலந்து கொடுக்கும் போது கோழிகள் வந்து எடுத்துக்கும், அந்த மருந்து வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொன்னீங்க. அது போலயே இந்த குடற்புழு
0: அந்த மாதிரியே பண்ணலாம். நீங்க நம்ம தீவனங்கிறத விட நம்ம தண்ணியில கலந்து வச்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும்.
1: இன்னும் தண்ணியில கலந்து வைக்கும் போது இன்னும் நல்லா இருக்கும் இல்லைங்களா? இந்த நாட்டுக்கோழி வளர்ப்புல வந்து இது இல்லாம பொதுவா வரக்கூடிய நோய்கள் வந்து வேற என்னென்ன இருக்குங்க சார்?
0: அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோ கோழிங்களுக்கு வந்து நோய்கள் வந்து நிறைய இருக்குங்க மேடம். அதில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா அம்மை நோய். அம்மை நோய் வந்து பார்த்தீங்கன்னா கண் மூக்கு அதெல்லாமே வந்து அங்கங்கே கற்பருப்பாக புளி புளியாக வந்துடும். இந்த அம்மை நோய் வராமல் தடுக்கிறதும் தடுப்பூசி தான். சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னாலுமே மஞ்சத்தூள் இந்த வேப்பெண்ணெல்லாம் கலந்து மேலே பூசிக்கலாம். அதுக்கப்புறம் தீவனத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேப்பலையை அரைச்சி தீவனத்தில் கலந்து அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே கூட கொஞ்சம் கட் பண்ணி போடலாம். அது கூட இந்த கியாநெல்லி துளசி இதெல்லாமே போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கண்ட்ரோல் பண்ணுறது பண்ணிக்கலாம்.
1: சரிங்க, இப்போ கோழி வளர்க்குறது அப்படின்னாலே வந்து விவசாயிகள் அப்படின்ட்டுருக்கு. இந்த கால தலைமுறையினர் கூட பெண்களோ இல்லை ஒரு இளைஞர்களோ வந்து இந்த கோழி வளர்ப்பில் வந்து ஈடுபடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு உகந்ததான்.
0: ஆமாம் மேடம், உகந்தது தான். எப்படின்னா இப்போ வந்து நம்ம பெரிய பெரிய பண்ணை வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ இறைச்சிக்கோ முட்டைக்கோ வளர்க்குறோம் அப்படின்னா அந்த பெரிய பெரிய பண்ணையை பராமரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், நம்ம அங்கேயே இருந்து பார்த்து பராமரிக்கணும். ஆனால் இந்த புறக்கடை நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு 30 கோழி 50 கோழி 100 கோழி வளர்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்னிங்லேயும் ஈவினிங்லேயும் ஒரு 1 ஹவர் 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதுமானது. எப்படின்னா காலையில் இப்போ கொட்டைகளையோ இல்லை வெளியிலேயோ வளர்க்குறோம் அப்படின்னா அந்த கொட்டைகையை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியும் தீவனமும் வச்சுட்டு வந்தாலே போதுமா காலையில். அதே மாதிரி பகல்ல நம்ம வேலையை பார்த்துக்கலாம், ஈவினிங் டைம்ல திரும்பி வந்து கிளீன் பண்ணிட்டு தீவனமும் தண்ணியை வச்சிட்டாலே பராமரிக்கிறது ஈஸியா இருக்கும். அதனால வேலைக்கு போறவங்க இல்ல இளைஞர்கள் பெண்கள் வந்து பராமரிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும் எல்லாருக்கும்.
1: இந்த காலத்து நவீன இளைஞர்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்காக ஒரு பார்ட் டைம் ஜாபா வந்து இந்த கோழி வளர்ப்பு அப்படிங்கறதை வந்து எடுத்து அவங்க வந்து செய்யலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. இந்த கொட்டகை அப்படிங்கிறது வந்து கோழி வளர்ப்புல வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம், ரொம்ப கவனிச்சு பார்க்க கூடிய விஷயமும் கூட. ஏன்னா சுத்தம் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே வந்து நமக்கான ஒரு வளர்ச்சியை தான் வந்து தரும். அதனால கோழி வளர்ப்புல ஈடுபடுறவங்க அந்த கொட்டகையையும் சரியான முறையில பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு இறுதி செய்தியா இந்த செய்தியும் சொல்லிட்டு நேரம் கருதி நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு முறைகள் குறித்து சிக்கல் வேளாண் அறிவியல் மையத்தின் விலங்கியல் துறை வல்லுநர் டாக்டர் எம் அறிவழகன் ஐயா வந்து பங்கு பெற்றாங்க. ஐயா உங்களுக்கு வந்து நன்றி.
0: நன்றி, நன்றி.
1: உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே ராஜி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
3: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
4: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: நேயர்களே, நாட்டுக்கோழி வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு குறித்த உங்களது சந்தேகங்களுக்கு சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய விலங்கியல் துறை வல்லுநர் டாக்டர் எம் அறிவழகன் அவர்களிடம் விளக்கம் பெறுவதற்கு அவர்களுடைய அலைபேசி என்ன சொல்கிறோம், 9677-09-9846. மீண்டும் ஒரு முறை, 9677-09-9846. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேயர்களே, நேரம் 8:01.

0: உங்கள் உள்ளம் தொட்ட பாடல்களை தொலைபேசி தொட்டு அழைத்து இல்லம் அமர்ந்து கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியினை வழங்குவோர். இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: வந்தாச்சு உங்கள் PSR தட்டு வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் உங்கள் உள்ளம் தொட்ட பாடலை கேட்பதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 043-638 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 231-231 மற்றும் 299-489 மற்றும் 299-580 என்ற எண்ணில் நீங்கள் வரலாம். அதுபோல் இன்றைக்கி நம்ம காற்றில் வரும் கானத்தில் நம்ம என்ன பண்பலை ஃபேஸ்புக்கில் கேட்டிருக்கிறோம்னா, நீங்கள் சிறு வயதில் அடம்பிடித்து வாங்கிய பொருள் அப்படின்ட்டு நம்ம கேட்டிருக்கிறோம்.

0: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
3: இனிய இரு வணக்கம்.
2: யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: சத்திராமங்கலம் காவேரி மேட்டுத்தெருவில் மணிகண்டன் பேசுறேன் சகோதரன்.
2: சொல்லுங்க.

0: நல்லமாக இருக்கிறோம். சொல்லுங்க ஐயா, எந்த படத்துலேருந்து பாடல் உங்களுக்கு?
1: பாட்டு பிடிக்கும்.
0: ஏன் பிடிக்கும்?
1: எல்லாரும் ஒரு மனசுல நீங்காத ஒரு நினைவுகள் இந்த பாட்டு.
0: சரிங்கய்யா, சொல்லுங்க எந்த படத்துலேருந்து பாடல் அது?
1: உனக்காக நான் வாழ்கிறேன் திரைப்படத்துல இருந்து நான் உன்னை தேடுகிறேன் அந்த பாடல் கூட.
0: வருகிறது பாடல்.
1: நன்றி.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 சில எளிதாம்பாள் சித்த பர்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்ல அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை விளங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பூமேக்ஸ்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்
0: பூமேக்ஸ். உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலலபங்கள் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம்.
6: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 சிறிகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் சிட்டுக்கூறு பாட்டு. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பணியின் பிரிவு வழங்கும் ஊரும் உறவும். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. என்ன இடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். நாளை காலை 11:00 மயிலாடுதுறை கூரைநாடு ஜேகேஆர் பாலிகிளினிக் வழங்கும் நலமி சூழ்க. மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக் ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜேகேஆர் பாலிகிளினிக் மயிலாடுதுறை. காற்றில் வரும் கால நிகழ்ச்சிகள் அடுத்த பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
7: வணக்கம் சித்ரா, மணக்குடி.
0: சொல்லுங்கம்மா, எந்த படத்தில் இந்த பாடல் உங்களுக்கு?
7: படம் ஜானி, பாடல் காற்றின் இருந்த வந்த கீதம்.
0: வருகிறது பாடல் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
7: நன்றி சார்.
0: நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கண்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
8: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.

0: கொண்டாட்சி உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை இடைக்கு பில் இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, சிறு வயதில் நீங்கள் அடைபிடித்து வாங்கிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறோம். நிறைய நேயர்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறாங்க, இன்னும் நிறைய நேயர்கள் பதிவிடணும். இந்த ஒரு பாடலும் முடிந்த பிறகு அந்த கருத்துக்களை நாம் வாசிக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா?
5: அரியலூர் மாவட்டம், மாண்டிமடம், பாஸ்கர்.
4: பாஸ்கர், சொல்லுங்க, எங்க இருந்து, என்ன படம் உங்களுக்கு பாடல் வேண்டும்
5: சார்? எனக்கு கமல் சார் நடித்த கடல் மீன்கள் என்ற திரைப்படத்திலிருந்து தாளாட்டுதே வானம் தள்ளாடுதே மேகம் என்கிற பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
4: கொஞ்சம் ராகமா பாடுங்களேன் ரெண்டு வரி.
5: இல்ல சார், பாடுறது சரி வராது சார்.
4: தாளாட்டுதே வானம் அப்படி பாடலாம்ல?
5: நீங்க அந்த துறையில இருக்கீங்க, அதனால பாடுறீங்க.
4: வருகிறது பாடல் உங்களுக்காக.
5: நிச்சயம் சார், நிச்சயம். வாய்ப்புக்கு நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 8:30. காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். சிறு வயதில் நீங்கள் அடம்பிடித்து வாங்கிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ரசா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனிய இரு வணக்குங்க, நிகழ்ச்சிகள் வாழ்த்துக்கிட்டுங்க, வாழ்த்து சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது ஐயா வாடி அசோக்ராஜ் கனிமொழி, நான் சிறு வயதில் அடம்பிடித்து வாங்கிய பொருள் விளையாட்டு பொருள் பொம்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து எரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோலாட்ட கழியும் ஸ்கிப்பிங் கயிறும் அடிக்கடி கேட்டு அடம்பிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து காரைக்கால் தனுஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் சிறு வயதில் அடம்பிடித்து அப்படி ஒன்றும் வாங்கிய ஞாபகம் இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றியை மட்டும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது 8வது படிக்கும் பொழுது புவனகிரி சுமதி பாபு அடம்பிடித்து வாங்கிய பொருள் கீபோர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அதன் விலை 150 ரூபாய். அதையும் நான் சம்பாதித்து வாங்கினேன். அப்பொழுது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பட்டுத்திரி நெசவு நாடா போடுவதற்கு

0: போய் சேர்த்து வைத்த காசில் வாங்கினேன். அதற்கே அம்மா வாங்கக்கூடாது என்று சண்டை போட்டார்கள். எப்பொழுதும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எனது கல்யாணம் வரை பத்திரமாக வைத்திருந்தேன். அப்புறம் அக்கா மகளுக்கு அதை கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அரியலூர் மாவட்டம் ஆண்டிப்படம் பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் சிறு வயதில் அடம்பிடித்து கேட்ட பொருள் சைக்கிள். ஏனென்றால் என் நண்பன் ஒரு சைக்கிள் வைத்திருந்தான், அதற்காக நானும் ஒரு சைக்கிள் கேட்டேன். அப்போது சைக்கிள் வாங்கும் அளவுக்கு எனது தந்தையிடம் பணம் இல்லை, அதனால் வாங்கவில்லை என்று. என் வீட்டில் 3 2-வீலர் உள்ளது. இன்று முன்னேற்றம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ பொம்மை கார் வேண்டும் என்று அழுது அடம்பிடித்து வாங்கியிருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து புஷ்பவனம் விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிறு வயதில் அடம்பிடித்து வாங்கிய பொருள் பலூன் கார், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அம்பல் தேஜன், நான் சின்ன வயதில் அடம்பிடித்து கேட்ட பொருள் நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை என்பதால் அனைத்தும் வாங்கி கொடுத்தார்கள் சார், அது என் மனசுக்கு ரொம்ப ஜாலியாக நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்தது குடும்ப சூழ்நிலை காரணமாக அடம்பிடித்து வாங்கும் அளவுக்கு பண வசதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்னப்பன் பேட்டை எஸ் ஜோதி. அடுத்தது மேலவடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, தங்களுக்கு என் இனிய இரவு வணக்கம். நான் அடம்பிடித்து வாங்கிய பொருள் தந்தையிடம் மிதிவண்டி, அதன் பிறகு நான் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் பொழுது மோட்டார் பைக், அதோட தாங்க அப்படின்ட்டுருக்காரு. அடுத்து மந்திரமூர்த்தி நாகர்கோயிலேருந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் எனது நடுநிலைப் பள்ளி பருவத்தில் அறிவுரைகள் கதைகள் என்ற புத்தகத்தை வாங்கித்தர அடம்பிடித்த பின்னரே என் கரங்களில் அந்த புத்தகம் தவழ்ந்தது, நன்றி நிலையத்தார்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பேரளம் செந்தில் கண்ணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் சிறு வயதில் சின்னஞ்சிறு வயதில் அரியா பருவத்தில் எல்லாம் ஒன்று தானே, சின்னஞ்சிறு வயதில் அரியா பருவத்தில் பெல்ட் வேணும், இனிமேல் கேட்டு அப்படின்னு பெல்ட் கேட்டு அடம்பிடிச்சிருக்கிறதா சொன்னாங்க. கொஞ்சம் வளர்ந்த பிறகு கடிகாரம் பேண்ட் ஷர்ட் வாங்குவேன். செந்தில் கண்ணன் பேரலாம். இவங்க வந்து வாய்ஸ் டைப்பிங்கில் தமிழில் பண்ணியிருக்கிறாங்க, ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அதனால் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நீங்கள் வாய்ஸ் மெசேஜில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதில் வந்து அனுப்புறதுக்கு முன்னாடி என்னென்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திருத்தி அனுப்பலாம். அடுத்தது புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்பு தோழனுக்கு அன்பான இரவு வணக்கம். சிறு வயதில் வாங்கிய விளையாட்டுப் பொருள் அடம்பிடித்து இந்த மெட்டல் செஞ்சுருப்பாங்க, உள்ளே ஒரு விளக்கு வச்சு அது சவுண்டு கொடுத்துட்டே போகும் தெரியுமா சார், ஒரு காரு, அதை வாங்கி கேட்டு அடம்பிடிச்சிருக்கேன். தண்ணியில் விட்டால் நல்லா சுற்றி சுற்றி வரும் சார் அது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: காற்றில் வரும் கான நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: பெருஞ்சேரி ஜார்ஜ்.
0: சொல்லுங்க ஐயா, எந்த படத்துல இந்த பாடல்? நல்லா இருக்கு.
2: சங்கமம் படத்துல மார்கழி திங்கள் அல்லவா.
0: போன பாடல அவரை நான் பாட சொன்னதுக்கு இந்த பாடல் பாடுறீங்களா நீங்க? பாடுங்க பாடுங்க, நல்லா இருக்கு பாருங்க. சரி, வருகிறது பாடல் உங்களுக்காக.
2: நன்றி வணக்கம்.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு அரைக்கால். வந்தாச்சி வந்தாச்சி செயின் மற்றும் வளைகள் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால். நாளை காலை 11 மணிக்கு ஜே கே ஆர் பாலிகிளினிக் கூறிநாடு மயிலாடுதுறையை வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலிகிளினிக் ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜே கே ஆர் பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காற்றில் வரும் கவனம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ. ஹலோ வணக்கம் சார்.
0: யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
5: நான் திருவாரூர் கொடிக்கால் பாளையத்துல இருந்து சாகுளம்பி ராஜா சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கும். சொல்லுங்க, எந்த படத்துல இருந்து பாடல் உங்களுக்கு?
5: எனக்கு மூணு ராகம் படத்துல இருந்து ஜானகி அம்மா பாடின ஒரு அழகான பாடல் சார், சின்ன சின்ன வண்ணக்கிளி என்ற பாடல் சார்.
0: வருகிறது பாடல். அதற்கு முன்பு சிறு விளம்பர இடைவேளை இருக்கிறது இல்லவா, அது கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாமா?
5: பார்த்துருவாங்க சார். ஓகே சார், நன்றி சார்.
0: நேர்களின் நினைவிற்கு நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
6: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
7: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: ஜிஎல் மருத்துவமனை
7: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் இதழில் விடுவதற்கான தாய்ப்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எமியம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
8: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளியர்.
10: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
11: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா, சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
12: வீட்டு உபயோக பொருட்கள்
13: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
14: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நள்ளிரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி செட் வழங்கும் உழவர் அரங்கம்.
15: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.

0: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க வருகிறார். வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
7: திருவாரூர் மாவட்டம் வடவேற்குடி வசந்த்.
6: சொல்லுங்க வசந்த், எந்த படத்துல இந்த பாடல் உங்களுக்கு?
7: படம் ஆனந்தம், பாடல் என்ன இதுவோ.
6: ஹரிஹரன் பாடிய பாடல் வருகிறது, என்ன இதுவோ என்ன இதுவோ.

நமது காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, சிறு வயதில் நீங்கள் அடம்பிடித்து வாங்கிய பொருள் என்ன அப்படின்ட்டு. அடுத்தது நன்னிலம் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிறு வயதில் ஒரு விளையாட்டுப் பொருளுக்காக அடம்பிடித்த நாட்கள் இன்று நினைவுக்கு வருகின்றன. அந்த சிறிய ஆசையை நிறைவேற்றிய என் பெற்றோரின் அன்பும் தியாகமும் இன்று அதன் மதிப்பை உணர வைத்திருக்கிறது. நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மன்னமந்தல் ரஞ்சிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது தீபாவளி பண்டிகைக்கு ட்ரெஸ்ஸு இதுதான் வேண்டும் என்று அடம்பிடித்து வாங்கினேன். பெரும்பாலானவர்களுடைய ஆசையை இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது காங்கேயம் படியூர் ஸ்ரீ பூவராகவன், மிதிவண்டி தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து திருவிழந்தூர் மணிகண்டன் தங்கராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, சைக்கிள் வாங்கியிருக்கேன் அடம்பிடித்து வாங்கினேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து சேத்தூர் சீதா கலிபெருமாள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் சின்ன பிள்ளையில் அம்பகரத்தூரில் திருவிழா நடக்கும் பொழுது என்னை எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அழைத்து போவார்கள். அப்பொழுது ஊதாங்குழல் கேட்டு அடம்பிடித்தேன். நான் கேட்ட ஊதாங்குழல் வாங்கி தராமல் வேறொரு ஊதாங்குழல் வாங்கி தந்தார்கள். அந்த தருணம் இன்றளவும் நினைவில். இதை காரை பண்பலையில் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காரைக்கால் நான் சிறு வயதில் அடம்பிடித்து வாங்கியது சைக்கிள். சைக்கிள் ஓட்டுவதற்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை தான் அடம்பிடித்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் சிறு வயதில் அடம்பிடித்து வாங்கிய போது வளையல் தோடு மணி விளையாட்டுப் பொருட்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதோடு காட்டூர் சிவகுமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சைக்கிள் அதான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்தது நாகை குமரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் முதன் முதலில் அடம்பிடித்து வாங்கியது கை கடிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வாய்மேடு ராதிகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிறு வயதில் அடம்பிடித்து வாங்கிய பொருள் திருவிழா கடைகளில் விற்கும் ஆப்பிள் பலூன் ரிமோட் கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் அலோன்ஸ் ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சின்ன பிள்ளையில் அடம்பிடித்து வாங்கிய பொருள் செருப்பு தான் சார். என்னோட சேர்ந்து படிக்கும் பிள்ளைங்களாம் செருப்பு போட்டு போவாங்க, நான் மட்டும் செருப்பு போடாமல் போவேன் வெறுங்காலோட. அதனால் அடம்பிடித்து ஒரு ஜோடி செருப்பு வாங்கி அதை போட்டு கொண்டு பள்ளிக்கு சென்ற தருணம் இன்று நினைவுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பத்மாவதி சீதர் காரைக்கால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,

நான் எப்பொழுதுமே எந்த பொருளுக்குமே அடம்பிடித்து வாங்கியது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு மேட்டுப்பாளைய நாகராஜன் அவர்கள் இரவு வணக்கம் சொல்லியிருக்கிறாரு, நன்றி. அடுத்தது அருண் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மிதி வெட்டி தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது ஜெயங்குண்டம் கலைவாணன் மெர்சிராணி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சிறு வயதில் அடம்பிடித்து வாங்கியது சைக்கிள் தான். ஏன் ஏகப்பட்ட பேர் சைக்கிள் தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நல்ல நல்ல பெருமாள் பெருமாள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் என்ன சொல்லியிருக்காருங்க அப்படின்னா, அடம்பிடித்து வாங்கியது சாவி கொடுத்தால் ஓடும் மோட்டார் பைக் தண்ணீர் துப்பாக்கி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது மேட்டுப்பாளையம் நாகராஜன் திரும்ப என்ன சொல்லியிருக்காரு, என்ன கேட்டிங்கன்னே மறந்துட்டேன் சார், இரவு வணக்கம் மட்டும் சொல்லிட்டேன் சார், யார்ட்டையும் நான் கேட்க மாட்டேன் சார், கொடுத்தா வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அடுத்தது மயிலாடுதுறை ரம்யா கலையரசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் சிறு வயதில் அடம்பிடித்து வாங்கினது பொம்மை காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மேமாத்தூர் அமுதாசேகர், அடம்பிடிக்கிறது எல்லாம் வாய்ப்பு இல்லை சார், வாங்கி கொடுத்தா வாங்கிக்குவோம் இல்லைன்னா அட்டி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான்ஹாஜா நெஜம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சின்ன வயது அடம்பிடித்தது நான் எந்த பொருளும் கேட்க மாட்டேன், விரும்பி வாங்கி கொடுக்கும் பொருளை உடைக்காமல் பத்திரமாக வைத்திருப்பேன், நான் ரொம்ப நல்ல பிள்ளைங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அடுத்து அதம்பார் கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆறாம் வகுப்பு படிக்கும்போது அடம்பிடித்து வாங்கியது வாட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, தண்ணீரில் ஓடுகின்ற பேட்டரி கப்பல்னு சொல்லியிருக்காரு. அலிவலம் சக்தி முருகானந்தன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் மிகவும் அடம்பிடித்து வாங்கிய பொருள் சைக்கிள் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இனிய இரவு வணக்கம், சிறு வயதில் அடம்பிடித்து விளையாட்டு பொருட்கள் பழைய நினைவுகள் பண்பலை நினைவுபடுத்த நினைவுகளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கார் நந்தகுமார். என்ன ஊருன்னு தெரில அவங்களுக்கு, சிறு அடம்பிடித்து விளையாட்டு பொருட்கள் அப்படி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றில் வரும் கானம். சிந்தனை துளிகள். மின்சாதனங்களை பயன்படுத்திய பின் அதை அணைக்க மறக்காதீர், அதுவே சிக்கனத்தின் முதல் படி. அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

தொலைவில் இருந்த ஒரு பழைய மண்டபத்திலே ஒரு ஆண் புறாவை ஒரு ராஜாளி தன்னுடைய கூரிய நகத்தால் பிடித்து கொத்தி வைத்திருந்தது. அதிலிருந்து உதிரம் சொட்டி கொண்டிருந்தது. அந்த ராஜாளியிடமிருந்து தன்னுடைய காதலனை காப்பாற்றுவதற்காக ஒரு பெண் புறா படபடுத்து கொண்டிருந்தது. ராஜாளியோடு மோத பொருத அது தயாராக இருந்தது. இந்த சிற்ப அற்புதத்தை ஆதித்த கரிகாலன் கண்டுகொண்டான். ஆனால் அவனுடைய தாத்தாவால் அவருடைய கண்பார்வை குறைவினால்

0: மூப்பு அதிகம் இருந்த காரணத்தினால் அதை அடையாளம் காண முடியவில்லை. அருகில் சென்று பார்த்த பிறகு அந்த சிற்ப அற்புதம் என்று அவர் சிலாகித்து பாராட்டி கொண்டிருந்தார். பாராட்டியதோடு இல்லாமல் அந்த மண்டபத்தை கடந்து போகும் பலர் சற்றற முற்றா முக்கால்வாசி பேர் அந்த அற்புதத்தை அவர்கள் பொருட்படுத்தாமல் காணாமல் கூட சென்று விடுவார்கள். ஆனால் உன்னை போன்ற ஒரு சிலர்தான் ஒரு சிற்பத்தை பார்த்து இவ்வளவு ஆச்சரியப்படுவார்கள் என்று தன் பெயரனை மிகவும் சிலாகித்து சொல்ல, அதற்கு ஆதித்த கரிகாலன், நான் ஆச்சரியப்படவில்லை தாத்தா, கோபப்படுகிறேன். அந்த சிற்பத்தை இப்போதே இடித்து தள்ளிவிட வேண்டும் என்று எனக்கு ஆத்திரம் உண்டாகிறது. இவ்வளவு கொடூரமான சிற்பத்தை அமைத்தவனை அதிகமாக புகழ்ந்து பாராட்டுவது கூட எனக்கு பிடிக்கவில்லை.
1: கரிகாலா, இது என்ன விந்தை? உன்னுடைய வைர நெஞ்சு எப்போது இவ்வளவு இளக்கம் கொடுத்தது? ராஜாளி புறாவை கொன்று தின்பது அதனுடைய இயற்கை. சிங்கராஜா ஆட்டினிடம் இரக்கம் கொள்ள ஆரம்பித்தால் அது சிங்கராஜா அல்ல, அதுவும் மாடாகத்தான் போய்விடும். சிம்மாசனத்தில் வீற்றிருந்து அரசு புரிய ஆசைப்படுகிறவர்கள் பகைவர்களையும் சதிகாரர்களையும் கொன்றுதான் ஆக வேண்டும். சக்கரவர்த்தியா இருந்து உலகை ஒரு குடை நிழலில் ஆள பிறந்தவர்கள் பகை அரசர்களை கொன்றுதான் தீர வேண்டும். ராஜாளி புறாவை கொல்லாவிட்டால் அது ராஜாளியாயிருக்க முடியுமா? இதை பற்றி ஏன் உனக்கு இவ்வளவு கலக்கம்
0: என்றார் மலையமான். தாத்தா, நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த பெண் புறா அப்படி தவிப்பதை பார்த்த பிறகு ராஜாளிக்கு இரக்கம் வர வேண்டாமா? பெண்ணுக்கு இறங்கி ஆணை விடுதலை செய்ய வேண்டாமா? ஐயா, நீங்களே சொல்லுங்கள். உங்கள் பகைவன் ஒருவனை நீங்கள் கொல்லப் போகும் சமயத்தில் அவனுடைய காதலி குறுக்கே வந்து புருஷனுக்கு உயிர் பிச்சை கேட்டால் என்ன செய்வீர்கள்? அப்போது உங்கள் மனம் இறங்காமல் இருக்குமா என்று கரிகாலன் கேட்டான்.
1: அப்படி ஒரு பெண் குறுக்கே வந்தால் அவளை என் இடது காலினால் உதைத்துவிட்டு என் பகைவனை கொல்லுவேன். கரிகாலா, அதை பற்றி சந்தேகமே இல்லை. பகைவர்கள் தொழுத கையினில் ஆயுதம் வைத்திருப்பார்கள் என்றும் அவர்கள் அழுத கண்ணீரிலும் ஆயுதம் மறைந்திருக்கும் என்றும் வள்ளுவர் கூறியிருக்கிறார். ஆண்களின் கண்ணீரை காட்டிலும் பெண்களின் கண்ணீர் அபாயமானது. ஏனென்றால் பெண்களின் கண்ணீருக்கு இழகச் செய்யும் சக்தி அதிகம் உண்டு. அப்படி மனத்தை இழகவிட்டு விடுகிறவனால் இவ்வுலகில் பெரிய காரியம் எதையும் செய்ய முடியாது. அவன் பெண்களிலும் கேடு கெட்டவனாவான்.
0: தாத்தா, இது என்ன? பெண்களை பற்றி ஏன் இவ்வளவு குறைவாக பேசுகிறீர்கள்? பெண்களை பற்றி குறைவாக பேசுவது என் தாயாரையும் குறைவுபடுத்துவதாகாதா?
1: குழந்தாய், உன் தாயாரிடம் நான் வைத்திருந்த அன்புக்கு இந்த உலகத்தில் இணை ஒன்றுமே இல்லை. எனக்கு ஆறு பிள்ளைகள் பிறந்தார்கள். பீமனையும் அர்ஜுனனையும் மொத்த வீரர்களாய் வளர்ந்தார்கள். அவ்வளவு பேரையும் யுத்தகளத்தில் பலி கொடுத்து விட்டேன். அவர்கள் இறந்த செய்தி வந்த போதெல்லாம் நான் வருத்தப்படவில்லை. ஆனால் உன் தாயாரை மனம் செய்து கொடுத்து அனுப்பி வைத்த போது அவள் சாம்ராஜ்ய சிங்காதனத்தில் அமரப்போகிறாள் என்று தெரிந்திருந்தும் என் மனம் அடைந்த வேதனையை சொல்லி முடியாது. ஆனால் அந்த வேதனையை வெளிப்படியாக காட்டிக்கொண்டேனா? இல்லை அப்பா, அவளிடம்தான் வெளியிட்டேனா? அதுவும் இல்லை. உன் தாயை மனம் செய்து கொடுப்பதற்கு முதல் நாள் அவளை தனியாக அழைத்து என்ன சொன்னேன் கேள் கரிகாலா. மகளே, மாநிலம் புறக்கப் போகும் மன்னனை நீ மணந்து கொள்ளப் போகிறாய். அதற்காகவும் நீ கர்வம் அடையாதே. அவ்வளவு புகழ் வாய்ந்த கணவனை மணந்து கொள்வதனால் உனக்கு கஷ்டம்தான் அதிகமாக இருக்கும். உன் அரண்மனையில் பணி செய்யும் பணிப்பெண்கள் பலரும் உன்னை காட்டிலும் சந்தோஷமாயிருப்பார்கள். துக்கப்படுவதற்கும் வேதனைப்படுவதற்கும் உன்னை நீ ஆயத்தம் செய்து கொள். உனக்கு குழந்தைகள் பிறக்காவிட்டால் உன் புருஷன் வேறு ஸ்திரீகளை கட்டாயம் மணந்து கொள்வான். அதை நினைத்து நீ வேதனைப்படக்கூடாது. உனக்கு மக்கள் பிறந்தால் அவர்களை வீர மக்களாய் நீ வளர்க்க வேண்டும். அவர்கள் போர்க்களத்திலே உயிர் விட்டதாக செய்தி வந்தால் ஒரு சொட்டு கண்ணீர் கூட நீ விடக்கூடாது. உன் கணவன் சந்தோஷமாயிருந்தால் நீயும் சந்தோஷமாயிரு. உன் புருஷன் துக்கப்பட்டால் நீயும் அவனை சந்தோஷப்படுத்தப்பார். உன் பதி நோய்வாய்ப்பட்டால் நீ அவனுக்கு பணிவிடை செய். உன் கணவன் இறந்தால் நீயும் உடன்கட்டை ஏறிவிடு. உன் நெஞ்சில் உதிரம் கொட்டினாலும் உன் கண்

0: பெண்களில் மட்டும் கண்ணீர் சொட்டக்கூடாது. மலையமான் வம்சத்தில் பெண்களுடைய குலாச்சாரம் இது என்று இவ்விதம் உன் அன்னைக்கு புத்திமதி கூறினேன். அம்மாதிரியே உன் அன்னை இன்று வரை நடந்து வருகிறாள், நடத்தி வருகிறாள். கரிகாலா, உன்னையும் உன் சகோதரனையும் இணையில்லாத வீரர்களாக வளர்த்து வந்திருக்கிறாள். உன் தந்தை நோய்வாய்ப்பட்ட பின்னர் இரவு பகல் அவர் பக்கத்திலிருந்து அவளே எல்லா பணிவிடைகளையும் செய்து வருகிறாள். உன் அன்னையை என் மகளாக பெற்றதை நினைக்கும் போதெல்லாம் என் தோள்கள் பூரிக்கின்றன என்றார் மலையமான். தாத்தா, என் தாயை நினைக்கும் போதெல்லாம் நான் அடையும் பெருமிதத்துக்கும் அளவில்லை. ஆனால் ஒன்று கேட்கிறேன், சொல்லுங்கள். என் தந்தையின் கொடிய பகைவன் ஒருவன் அவரை கொல்வதற்கு கத்தியை ஓங்கிக் கொண்டு வருவதாக வைத்துக் கொள்ளுங்கள். என் தாயார் அப்பொழுது என்ன செய்வாள்? முன்னால் நின்று கண்ணீர் பெருக்கி கணவனை காப்பாற்றும்படி அந்த பகைவனை வேண்டிக் கொள்வாளா? முக்கியமாக அப்படி வருகிற பகைவன் என் அன்னைக்கு தெரிந்தவனாகவும் இருந்துவிட்டால்?
1: குழந்தாய், உன் தாயார் ஒரு நாளும் அப்படி பகைவனிடம் உயிர் பிச்சை கேட்க மாட்டாள். மலையமான் மகள், அவ்விதம் ஒருகாலம் தான் பிறந்த குலத்தையும் புகுந்த குலத்தையும் அவமானப்படுத்த மாட்டாள். அவளுடைய புருஷனுடைய பகைவனை தனக்கும் கொடிய பகைவனாகவே கருதுவாள். பகைவன் உன்னால் கைகூப்ப மாட்டாள், கண்ணீரும் விட மாட்டாள். கணவன் உயிர் துறந்தால் உடனே அவன் மீது விழுந்து தானும் உயிரை விடுவாள், அல்லது மனத்தை கல்லாகச் செய்து கொண்டு உயிரோடு இருப்பாள். பகைவனை பழிக்கு பழி வாங்குவதற்காக மட்டுமே உயிரை வைத்துக் கொண்டிருப்பாள்.
0: இதை கேட்ட ஆதித்த கரிகாலன் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டு, தாத்தா, நான் போய் வரவா என்றான்.
1: அவசியம் போகத்தான் வேண்டுமா?
0: அதை பற்றி இன்னும் என்ன சந்தேகம் தாத்தா? பாதி வழிக்கு மேலே வந்தாகிவிட்டதே.
1: ஆம், பாதி வழிக்கு மேல் வந்தாகிவிட்டது. நானும் முதலில் உன்னை போக வேண்டாம் என்றேன், அப்புறம் போகும்படி சொன்னேன். உன் தம்பியை பற்றிய செய்தி கேள்விப்பட்ட பிறகு நீ போவதே நல்லது என்று தீர்மானித்தேன். அருள்மொழிவர்மன் இறந்திருப்பான் என்று நான் நம்பவில்லை.
0: நானும் நம்பவில்லை.
1: உன் தந்தையின் இளம் பிராயத்தில் சில காலம் அவர் இருக்குமிடம் தெரியாமல் இருந்தது. அதுபோல அருள்மொழியும் ஏதேனும் ஒரு தீவில் ஒதுங்கி இருப்பான், சில நாளைக்கெல்லாம் வந்து சேர்வான் என்று நம்புகிறேன். ஆனாலும் அந்த செய்தி சோழ நாடெங்கும் கொந்தளிப்பை உண்டாக்கி விட்டிருக்கிறது என்று அறிகிறேன். உன் பெற்றோர்களும் கவலையில் ஆழ்ந்திருப்பார்கள். இந்த சமயம் அவர்கள் பக்கத்தில் இருந்து நீ ஆறுதல் சொல்வது அவசியம். அப்படி போகும்போது பழுவேட்டரையர்களின் விரோதியாக போவதைக் காட்டிலும் சிநேகமாக போவது நல்லது. ஆகையினால் நீ சம்புவரையர் அழைப்புக்கு இணங்கி போவதற்கு சம்மதித்தேன். அவன் வேண்டுமென்றே என்னை அழைக்கவில்லை. அழைத்திருந்தால் நானும் வந்திருப்பேன்.
0: தாத்தா, எனக்காக அவ்வளவு தூரம் நீங்கள் பயப்படுகிறீர்களா? என்னை அவ்வளவு கையால் ஆகாதவன் என்று எண்ணிவிட்டீர்களா என்று கேட்டான் கரிகாலன்.
1: இல்லை தம்பி, இல்லை. நீ எத்தகைய வீராதி வீரன் என்பது எனக்கு தெரியாதா? கொடிய ஆயுதங்களை தரித்த 10,000 பகைவர்களின் நடுவில் நான் உன்னை தன்னந்தனியாக நம்பி அனுப்புவேன். ஆனால் கண்ணீர் பெருக்கி உன் மனத்தை கலங்கச் செய்யக்கூடிய ஒரு பெண்ணின் முன்னால் உன்னை தனியாக அனுப்புவதற்கு மட்டும் பயப்படுகிறேன்.
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: கல்லுக்கு மலை பிஞ்சுன்னு ஒரு சிறப்பு பேரு உண்டு. மரத்துல இருந்து உதிர்ந்து காய்கள் உருண்டு வர்ற மாதிரி மலையில இருந்து உதிர்ந்து ஆற்றுப்படுகைகள்ல சிறு கற்கள் உருண்டு வர்றதை பார்த்து அந்த பேரு வச்சிருக்காங்க. மனுஷன் பக்குவப்படுறது போல கரடு முரடான கற்கள் பல 100 ஆண்டுகள் ஆற்று நீரோட்டத்தில் அடிச்சுக்கிட்டு போகும்போது உராய உராய முனை தேஞ்சு வழுவழுப்பா ஆயிடும். கல்லால் ஆன பந்து போல கையில் எடுக்க தூண்டும் இந்த பொருள் தான் கூழாங்கல். கோடிக்கரையில் சேற்றில் புதஞ்சிக்கிட்டு இருந்த மான் குட்டியை காப்பாத்தின பூங்குழலி நந்தி மண்டபத்து ஓடைக்கரையில் கூழாங்கல்ல காளை மேலே விட்டெறிஞ்சதை பார்த்தோம். என்ன காரியம் இது? கால்வாயில் படகுல இருந்துக்கிட்டு கல்லை எறிவ மாடு கிட்ட வந்து முட்ட முடியாது என்பதால தானே? சேந்தன் முதலும் கேட்டான். என்ன முட்ட முடியாட்ட, வேறு யாரையாவது முட்டி தள்ளட்டும்

தாங்க முடியாத குரோதம் அவளை அப்படி பேச பண்ணுது. ஏன் சற்று முன்னால அவளே சொன்னாளே, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது, என் சித்தம் என் சுவாதீனத்தில் இல்லை. பாவம் காளமாட்டுக்கு இதெல்லாம் தெரியாது. மாமல்லபுரத்தில் மலையமான் அரவான் கதை கேட்க போன பிறகு ஆதித்த கரிகாலனும் பார்த்திபேந்திரனும் அந்தரங்கமாக உரையாடினது நினைவிருக்கும். இந்த மாமல்லபுரத்தைப் போல ஒரு சொப்பன புரியை நம்முடைய காலத்திலோ நமக்கு பிற்காலத்திலோ யாராவது சிருஷ்டி செய்ய முடியுமா? அடடா, ஒரு தடவை நாலு புறமும் நன்றாய் பார் பார்த்திபா. அதோ வில்லுப்பாட்டு நடக்கிறதே, அங்கே உற்றுப்பார். அம்மாதிரி கற்பாறைகளை குடைந்து அற்புத ரதங்களின் வடிவங்களிலே அமைத்தவர்கள் சாதாரண மனிதர்களா? இந்த சிற்பபுரியை சிருஷ்டித்தார்களே, இது ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலம் அவர்களுடைய பெருமையை உலகுக்கு உணர்த்தி கொண்டிருக்கும். போர் வெறியிலேயே அதுவரை ஆதித்த கரிகாலனை பார்த்திருந்த பார்த்திபேந்திரன் திகைச்சு போய் தங்களுடைய மனம் இன்று சரியான நிலையில் இல்லைன்னு சொன்னதையும் கேட்டோம். அடுத்த காட்சி

0: தார்களே, இது ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலம் அவர்களுடைய பெருமையை உலகுக்கு உணர்த்தி கொண்டிருக்கும். போர் வெறியிலேயே அதுவரை ஆதித்த கரிகாலனை பார்த்திருந்த பார்த்திபேந்திரன் திகைச்சு போய் தங்களுடைய மனம் இன்று சரியான நிலையில் இல்லை என்று சொன்னதையும் கேட்டோம். அடுத்த காட்சி கடிலக்கரை மண்டபத்தில் சிற்ப வேலைப்பாட்டை சிற்ப அற்புதம்னு வர்ணித்தாலும் அதை பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கூழாங்கல்ல கோபத்துடன் ஆதித்த கரிகாலன் வீசி எறிஞ்சதை பார்த்தோம். மாமன் மகளின் மனநிலை அத்தானுக்கு கவலையை தந்துடுச்சு. பேரனின் மனநிலை பாட்டனுக்கு கவலை தருது. பேரன் திடீர்னு கேட்ட வினாவிற்கு சற்றும் தயங்காமல் மறுமொழி சொல்றார் தாத்தா. பகைவன் முன்னால் கைகூப்ப மாட்டாள், கண்ணீரும் விடமாட்டாள். கணவன் உயிர் துறந்தால் உடனே அவன் மீது விழுந்து தானும் உயிரை விடுவாள், அல்லது மனத்தை கல்லாக செய்து கொண்டு உயிரோடு இருப்பாள். பகைவனை பழிக்கு பழி வாங்குவதற்காக மட்டுமே உயிரை வைத்து கொண்டிருப்பாள். ஆமாங்க, அவர் தம் மகளை பற்றி தானே சொல்ல முடியும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம். நேரில் மழைநீர் சிந்தனை துளி, மழைநீர் சேகரிப்பு மனிதனின் உயிர் காப்பு, வான் அமுதத்தை மண்ணில் சேமிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்களினை கேட்கலாம். தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: அம்னிரில் இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் ஒருபட பாடலாக உலா வரும் படம் கிராமத்து அத்தியாயம் என்ற படத்திலிருந்து பாடல்கள் உலா வர காத்திருக்கிறது நேர்களே. முதல் பாடலாக வருகிறது மலேசிய வாசுதேவனும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடிய பாடல்.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. எண்ணிலடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அடைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். நாளை காலை 11 மணிக்கு ஜேகேஆர் மயிலாடுதுறை கூரைநாடு ஜேகேஆர் பாலிகிளினிக் வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக் ஹார்ட் சுகர் ஃபைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜேகேஆர் பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மளிகின் குளம் கடிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே. நிலடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மளிகை காரைக்கால்.
2: உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரின் உளம் கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உளம் கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17.
0: 1979 வெளிவந்த கிராமத்து அத்தியாயம் என்ற திரைக்காக வருகிறது ஒரு பட பாடலாக பாடல்கள். அந்த வரிசையில் அடுத்து பி எஸ் சசிரேகா அவர்கள் பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கங்கை அமரன்.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 8:30 பைக்கிங் பணியின் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் பைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர்

0: கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலே அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு. நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுது, தார்பாய்கள் கிரினெட் ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: ஒருபட பாடல்களில் அடுத்து வருகிறது கிராமத்து அத்தியாயம் திரைக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு பில்லு இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே என் இளங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். கிராமத்து அத்தியாயம் படத்திலிருந்து ஒரு பட பாடலாக பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேரில். அடுத்து வருகிறது ஜெயச்சந்திரனும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடிய பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கிய இசை ஊஞ்சல். கிராமத்து அத்தியாயம் படத்திற்காக ஒரு பட பாடலாக உலா வந்தது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் சிமாட்டி சேல்ஸ்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 9:54.
6: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
7: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
8: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

0: நேயர்கள் கேட்க இருப்பது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரினெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
3: உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
2: விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இணைச்சியினை வழங்குவோர் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: இன்சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
6: வணக்கம். பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்கிறது கலித்தொகை. உலக நடைமுறைகளையும் சமுதாயத்தின் நன்னெறிகளையும் அறிந்து அதற்கேற்ப சான்றோர் காட்டிய வழியில் பிறருடன் ஒத்து வாழ்வதே உண்மையான பண்பாடு. புதிய பாதை என்று நினைத்து சில தவறான பாதையை தேர்ந்தெடுத்து விடுகின்றனர். அவரவருக்கான பாதையை அவரவர் தேர்ந்தெடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். வள்ளுவர் சான்றாண்மை என்றொரு அதிகாரத்தின் வழி எவையெல்லாம் நட்பண்புகள் என்று பட்டியல் தருகிறார். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு ஐந்து சார்

0: தோன்றியது ஊன் என்கிறார். பிறருடைய குற்றத்தை அறிந்தாலும் அதை வெளியே சொல்லித் திரியாத நல்ல குணம் சான்றாண்மை. சான்றாண்மை பண்புக்கு மதிப்பிடும் கருவி எதுவென்றால், உயர்ந்தவர்களிடம், அதாவது வலிமையானவர்களிடம் அடைந்த தோல்வியை ஏற்றுக்கொள்வது போன்றே எளியோரிடம் அடைந்த தோல்வியையும் ஏற்கும் பண்பே ஆகும். தீங்கு செய்தவருக்கும் நன்மையே செய்வதுதான் சான்றாண்மை என்கிறார் வள்ளுவர். நட்பண்பு கொண்ட சான்றோர் ஊழி பெயரினும் தான் பெயரார். இந்த உலகம் எப்பொழுது அழியும் என்றால், நட்பண்பு கொண்ட சான்றோர் தம் பண்புகளை இழக்கும் போது இந்த உலகமும் அழிந்துவிடுமாம். சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலந்தான் தாங்காது மண்ணோ பொறை. ஒரே மாதிரியான நிறம், தோற்றம், உடை, கல்வி, செல்வம் எல்லாம் இருந்தாலும் நட்பண்பு கொண்டவர்களோடு ஒருவன் சமமாகிவிட முடியாது. நட்பண்புகளே சம அந்தஸ்தை தரும். உறுப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. அறநெறி தவறாமல் எல்லோருக்கும் நன்மையை செய்து வாழ்பவரது நட்பண்புகளை உலகம் பாராட்டும். விளையாட்டாக கூட ஒருவரை இகழ்ந்து பேசுவது பண்பாடற்ற செயலாக கருதப்படும். எவையெல்லாம் ஒழுக்கம் என்று கூறும் ஆசாரக்கோவை நட்பண்புகளாக 8 பண்புகளை பட்டியலிடுகிறது. நன்றியறிதல், பொறுமை, இன்சொல், எவருக்கும் இன்னாதன செய்யாமை, கல்வி, ஒப்புரவறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு சேர்தல் என்று அது நமக்கு அறிவுறுத்துகிறது. பிள்ளைகளின் முதல் ஆசிரியர் பெற்றோரே. ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்கிறது நம் இலக்கியம். நல்ல வீடு நல்ல பிள்ளைகளை உருவாக்கும். நல்ல பிள்ளைகள் நல்ல நாட்டை உருவாக்குவார்கள். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அல்லவா? நன்றி.
1: சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல் அமுது கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரினெட் ஓசு நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: உங்கள் இல்லங்களில் ஒழித்துக் கொண்டிருப்பது, உங்களை எப்போதும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பது இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10 மணி.

0: இந்த இனிய இரவை மேலும் இதமாக்க இசைச்சாரலாய் ஒலிக்க வருகிறது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். காலத்தால் அழியாத காவிய கானங்கள் உலாவரும் நேரம் இது. பார்த்தால் பசி தீரும் என்ற படத்திலிருந்து தொடக்கமாக வருகிற பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜனும் பி சுஷிலாவும். கொடிய சிந்ததும் காற்று வந்ததா, இல்லை காற்று வந்ததும் கொடிய சிந்ததா?
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா,

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அடுத்து 1960 வெளிவந்த ஆடவந்த தெய்வம் படத்திற்காக டி ஆர் மகாலிங்கமும் பி சுசீலாவும் இணைந்து பாடிய பாடல் வருகிறது.

0: பழுக்க பழுக்க உல
1: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாடு செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
1: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்இஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு விபிஎன் கண் மருத்துவமனையும்.
1: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமிநகம் அருகே வழங்கும் பசுந்தளிர்
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமுநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது
8: வீட்டு உபயோகப் பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் இது நம்ம ஒரு கடைங்க இது நம்ம கடைங்க.
1: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
11: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
1: இரவு மனம் நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது அடுத்த வீட்டு பெண் என்ற திரைக்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.

0: நேயர்களுக்கு வளம்குடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை.
0: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: நகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கடிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூன் ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு பிள்ளை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: நாளை காலை 11 மணிக்கு மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக் வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக் ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். ஜேகேஆர் பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: இரவும் மலரும் களத்தூர் கண்ணம்மா என்ற திரைக்காக வருகிறது. ஏ எம் ராஜாவும் பி சுஷிலாவும் இணைந்து பாடிய பாடலுக்கு இசை ஆர் சுதர்சனம், வரிகள் கு மா சுப்பிரமணியம் அவர்கள். இப்படம் 1960 வெளிவந்தது.

நேரம் 10:19. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இரவு முரளும் நிகழ்ச்சியோடு. இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது திருடாதே என்ற திரைக்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுஷிலா இணைந்து பாடிய பாடலுக்கு இசை எஸ்.எம். சுப்பையா நாயுடு, வரிகள் கண்ணதாசன்.

0: மகிழ்ச்சியான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேயர்களுக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேரம் 10:24. இரவு மலரும் நிகழ்ச்சிகள் அடுத்து வருகிறது. தேன் நிலவு படத்திற்காக ஏஎம் ராஜாவும் பி சுஷீலாவும் இணைந்து பாடிய பாடல், இசை ஏஎம் ராஜா, வரிகள் கண்ணதாசன்.

காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்தது. இரவு மலரும் நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத காவிய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நேரில் தாய் சொல்லை தட்டாது என்ற திரைக்காக வருகிறது டி எம் சௌந்தரராஜனும் பி சுஷிலாவும் இணைந்து பாடிய பாடல்.

நேரம் 10:31. பாலும் பழமும் என்ற திரைக்காக டி எம் சவுந்தரராஜனும் எல் ஆர் ஈஸ்வரியும் இணைந்து பாடிய பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. வைக்கிங் நடையிலும் உடையிலும் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்ப்பாய்கள் போஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: எப்போது விற்பனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: திருநாள் என்ற
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சிகள் அடுத்து வருகிறது. பாத காணிக்கை என்ற திரைக்காக PB ஸ்ரீனிவாசும் PB சுஷிலாவும் இணைந்து பாடிய பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன்.

0: மங்களமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு பிள்ளை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா ஜூலை 28 வரை மட்டுமே எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். நாளை காலை 11 மணிக்கு மயிலாடுதுறை கூரைநாடு ஜேகேஆர் பாலிகிளினிக் வழங்கும் நலமிய சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர் நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜேகேஆர் பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
3: நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது என்றும் என்றென்றும் உங்கள் மனதோடு. நேரம் 10:40 நாம் கேட்க இருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நிச்சய தாம்பூலம். டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

இரவு முன்னரும் நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது. பார் மகளே பார் என்ற திரைக்காக டி எம் சவுந்தரராஜனும் பி சுஷீலாவும் இணைந்து பாடிய பாடல். இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி, வரிகள் கண்ணதாசன்.

அன்னை இல்லம் படத்திற்காக வருகிறது அடுத்த பாடல். டிஎம் சௌந்தரராஜனும் பி சுஷிலாவும் இணைந்து பாடிய பாடல் அது. கே வி மகாதேவன் இசைக்காக

நிறைவு பெறுகிறது இரவும் மலரும் சிந்தனை துளி. இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளை அளவோடு கையாள்வதே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆக சிறந்த உதவி. அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால். நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. காற்றலையில் நாளை. நாளை நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சிமார்டி சில்க்ஸ் திருவாரூர், திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. நாளை காலை 11 மணிக்கு நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். நரம்பியல் தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை தொடர்ந்த நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த பார்ம விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் செல்வன் வி யோவான் ஜோஷி. 7:00 திருவாரூர் மெடிக்கல் சென்டர் திருவாரூர் வழங்கும் அங்கமுத்து தங்கமுத்து விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரும். 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 காந்தி அஞ்சலி. 8:15 துள்ளி வரும் பாட்டு. 8:30 திருவாரூர் சீமாட்டு சில்க்ஸ் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாகி வாழ். பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜெயமாளிகா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 10:00 சிந்தனை அரங்கம் வாழ்வை வளமாக்கும் நேர்மறை சிந்தனை என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. 12:00

0: என்பதுக்கு ஜெயங்கொண்டம் ராம நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் செல்வன் வி யோவான் ஜோஷி. 12:55 பன்னிசை. 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மேல் இசை. 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதர நிகழ்ச்சி. 2:55 உழவை போற்றுவோம் மழைநீர் சேகரிப்பு மற்றும் நுண்ணுயிர் உர மேலாண்மை. நாகப்பட்டினம் கீழ்வேலூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் மகாலட்சுமி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 3 மணிக்கு திருவாரூர் சீமாட்டு சில்க்ஸின் எல்எஸ்சி. 4 மணிக்கு ஊரும் உறவும் காரைக்கால் மாவட்டம் பொதுத்துறை பிள்ளையார் கோவில் அருகிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும். 4:30 பைக்கிங்கின் பனியனன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். மாலை 5 மணிக்கு திரையிசை. 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரின் க்ளோஸ் ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா. ஆடி மாத சிறப்பு தொடர் இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயிலில் இன்று. காரைக்கால் அம்பகரத்தூர் காளியம்மன் கோவில் 6 மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிரா சூப்பர் ஸ்டோர். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லரி வழங்கும் இன் சொல்லும்போது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராயந்தர் மருத்துவமனை நலமாய் வாழ பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டி சந்தோஷ்குமார் அவர்கள். 6:45 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் இசைத்தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் ஆரோக்கியமும் வருமானமும் தரும் காய்கறி சாகுபடி உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறுபேட்டை எஸ் முத்துக்குமாரசாமி அவர்களுடன் நேர்முகம். 8 மணிக்கு திருவாரூர் சீமாட்டு சிலிசின் காட்டில் வரும் காணம். 8:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காட்டில் வரும் காணம். 9 மணிக்கு ஆங்கில திசைகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லும்போது 10 மணிக்கு இரவு மலரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை. 11:10 துயிலும் முன் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி தி நியூஸ் ரெட் பை ரேணுகா. India has crossed the 1 billion mark in social protection coverage. In a social media post, Union Labour and Employment Minister Dr. Mansukh Mandaviya said, India's social protection coverage has expanded from 19% in 2015 to 68.4% in 2026, bringing more than 100 crore citizens under the umbrella of social protection framework. He said this reflects the Narendra Modi government's commitment to Sabka Saath, Sabka Vikas. India's social protection system has expanded significantly through various welfare programs aimed at providing financial security, healthcare, and food assistance to millions. These initiatives have played a crucial role in improving livelihoods and reducing poverty across the country. Prime Minister Narendra Modi will flag off India's first hydrogen train between Jind and Sonipat at Jind Railway Station tomorrow during his visit to Haryana. Designed, engineered and integrated in India, the train has been developed using indigenous technology, reflecting the country's growing capabilities in advanced railway engineering. With the introduction of this train, India joins the select group of countries that have operational hydrogen-powered trains. These include Germany, Japan, China and the United States. The train has been designed to run at a speed of 110 km per hour, but on this section, it will operate at a maximum speed of 75 km per hour. More from our correspondent.
2: India's hydrogen train features a 10-coach configuration, making it among the longest hydrogen-powered passenger trains developed so far. It is powered by 3,200 horsepower propulsion system, making it one of the most powerful hydrogen-powered train sets in operation. The train is powered by hydrogen fuel cell technology, which converts hydrogen into electricity to propel the train. The process produces only water vapor as a byproduct, resulting in zero carbon emissions during operation, supporting India's transition to sustainable transport. The train is equipped with multi-layer safety systems capable of detecting hydrogen leaks, heat, flames and smoke. Anand Kumar for Akashvani News, Delhi.
1: Mr. Modi will also launch various development projects worth around 14,700 crore rupees in Jind. He will then travel to Chandigarh, where he will unveil several development projects worth over 6,600 crore rupees. The Prime Minister will thereafter visit Jalandhar in Punjab, where he will launch multiple development projects worth over 5,470 crore rupees.